புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 12 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 மேகர்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 குரலோசை அதிகாரம் 5. பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலிருந்து இக்குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. உலகத்தில் வாழவேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வான் உலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குரலோசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் தனுஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் இணையின் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் கே இளமுருகன். காலை மணி 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்தமாளி கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். 7:35 காலை காம்போ, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளிவரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. உலக தாய்ப்பால் வர சிறப்பு தொடரில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ஸ்ரீலதா அவர்கள். 9:05 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 தனுஷ் ஜுவல்லரியின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை கும்பகோணம் பகவத் படித்துறையிலிருந்து. காலை 10:00 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை திருவாரூர் கமலாலய குளக்கரையிலிருந்து. 10:30 ஆடிப்பெருக்கு நேரலை மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டத்தில் இருந்து. காலை 11:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் தங்கத்தின் பாரம்பரியமும் பெருமையும் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் வல்லுநர் எம் அகர்சன்ட் அவர்கள். 11:30 அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 சிந்தனை அரங்கம் நீர்வளம் காப்போம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை அந்தியும் என தொடங்கும் அசோக் நகர் சகோதரிகள் பாடியுள்ள பாடல். 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 சங்கீத சாரல் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை, பிற்பகல் 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காட்டுமன்னார் கோயில் வடவாற்றங்கரையிலிருந்து, 3:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் எல்எஸ்சி, 4:00 தனுஷ் ஜுவல்லரின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காரைக்கால் மதகடி அரசலாற்றங்கரையிலிருந்து, 4:30 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையிலிருந்து, மாலை 5:15 கலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை நந்தவிந்து என தொடங்கும் கிருபானந்த வாரியார் அவர்களின் பாடல், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நிலமாய் வழ கோடை வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை தருகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் இசைத்துறிகை. 7:25

0: 2021 Glasgow Commonwealth Games concluded with the flag and baton handed over to India, hosts of the centenary edition, in a glittering ceremony at Glasgow today. The 2030 Games will be held in Ahmedabad, and the Scotland officials handed over the CWG flag and baton to Indian representatives, Olympic gold medalist Neeraj Chopra, Indian Olympic Association President P.T. Usha, and Gujarat Deputy Chief Minister Harsh Sanghvi. India will depart from Glasgow as a satisfied bunch after 39 medals at the 2026 Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10 7
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமைக்குள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்து வக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகைய நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகைய பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்தி கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:14

பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் ஸ்வர்ணலதா பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி பாடல்களை பக்தி மாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:24. அடுத்து வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 18 திங்கட்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி செட் காரைக்கால்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
11: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
8: ONGC என்றும் மக்கள் பணியில்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
12: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: உழவர்களுக்கு
1: பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தை பற்றி சில தகவல்கள். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்குகிறது. நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா. விவசாயம் என்பது காலநிலை, சந்தை விலை, இயற்கை பேரிடர் போன்ற பல காரணிகளால் பாதிக்கப்படும் ஒரு தொழில். இந்நிலையில் வயது முதிர்ந்த பிறகும் விவசாயிகள் நிம்மதியாக வாழ ஒரு வருமான ஆதாரம் தேவைப்படுகிறது. அதற்காகவே மத்திய அரசு செப்டம்பர் 12, 2019 பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தில் 18 முதல் 40 வயதுக்குள் உள்ள தகுதியான விவசாயிகள் சேரலாம். அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை சந்தாவாக செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் பங்களிப்பாக செலுத்தும். இந்த திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முதியோர் காலத்தில் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும். வயது முதிர்ந்த பிறகு வருமானம் குறையும் சூழலில் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்காமல் வாழ உதவுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். 18 முதல் 40 வயதுக்குள் உள்ள தகுதியான விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். இதில் சேரும் விவசாயிகள் தங்களின் வயதுக்கு ஏற்ப மாதந்தோறும் ₹55 முதல் ₹200 வரை சந்தாவாக செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் தனது பங்காக செலுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு செலுத்தி 60 வயதை அடைந்த பிறகு பயனாளிக்கு மாதம் ₹3000 ஓய்வூதியம் வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படுகிறது. மேலும் பயனாளர் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஓய்வூதியமாக ₹1500 வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர விரும்போர் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரம் மற்றும் மொபைல் எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையமான CSC மையத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றே சிறு தொகையை சேமிப்பதன் மூலம் நாளைய முதியோர் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்ற முடியும். எனவே தகுதியுள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து பயனடையுங்கள்.
0: கேட்டது உழவர்களுக்கு.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் இன்று இரவு 7:25. வேளாண் பெருமக்களின் இனிய கவனத்திற்கு இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நெருப்பு விவசாயி ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா

0: பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உடைக்கும் பூமக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
3: பூமக்ஸ்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே. கொடுப்பது மறுப்பது, இந்த ரெண்டு விஷயம் இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு. நம்ம ஈகைங்கிறது நல்லதா கெட்டதா, அறம் செய்ய விரும்பு, ஐயமிட்டு உன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஈகையை வச்சே நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் நிறைய செய்திகள் சொல்றாங்க. சங்க இலக்கியத்தில ஒரு பாட்டு ரொம்ப அழகா அந்த செய்தியை சொல்லுதுங்க. மனித வாழ்க்கையில ரெண்டு கைகள் முக்கியமானது. ஒன்னு பிறரிடம் கேட்கறதுக்காக நம் நீளக்கூடிய கை, இன்னொன்னு பிறருக்கு கொடுக்கறதுக்காக நிலவுடைய கை. இந்த ரெண்டு கைகள்ல எந்த கை நமக்கு பெருமையை கட்டுத்தருக்கிறது? ஒரு பையன் ஒரு ஆசிரியர் கேட்டாங்களாம், பிறருக்கு கொடுக்கறது நல்லதா கெட்டதா? உடனே சிறுவன், ஆமாயா ஆமாயா, எங்க வீட்டுல குடுக்கறதெல்லாம் நான் தான், ஆனா வாங்கறது என் தம்பி நானும். வகுப்பே சிரிச்சது, ஏன்னா குடுக்கறதும் நடக்கிறதும் அவங்க வீட்லயே இருக்கு. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு? வாங்கறதுல இல்லைங்க, கொடுக்கறதுலதான். சங்கிலக்கியத்தோட அந்த பாட்டு ரொம்ப அழகா இந்த வாழ்க்கையோட நான்கு நிலைகளை சொல்லுது. தேவையின் காரணமாக ஒருவர் மற்றவரிடம் சென்று எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கறது இழிவான நிலைதான். அது தப்புன்னு சொல்லல, ஒரு இழிவான நிலைன்னு வச்சு. ஆனால் உதவி செய்தும் வசதி இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் என்னால தர முடியாதுன்னு மறுக்கிறது, அதை விட இழிவானதுன்னு சொல்றாரு. இதை விட எனக்கு இது தான்னு சொல்லி கேட்கறத விட கேட்டதுக்கு அப்புறம் மறுக்கிறது இழிவானதான். அதே நேரத்தில் மனம் வந்து ஒருத்தன் கொடுக்கறது உயர்ந்த பண்பு தான். ஆனா தன் உழைப்பின் மீதும் தன் தன்னம்பிக்கையின் மீது நம்பிக்கை வச்சு நான் உழைத்து வாழ்றேன், இதை நான் ஏற்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல, அந்த சுயமரியாதை அதை விட உயர்ந்ததுங்கிறார். ஈ என இறத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தென்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று. ரெண்டு இழிவு ரெண்டு உயர்வு சொல்றாருங்க. ஈ அப்படின்னு குடுக்கறது இழிவு வந்துதான், ஆனா அதை விட அது குடுக்கல அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த வச்சுக்கோன்னு குடுக்கறது உயர்வு தான், அதை விட எனக்கு வேண்டான்னு சொல்றது. இந்த ரெண்டு பாடங்கள் இந்த வாழ்க்கை வாழுங்க. இயன்றவரை பிறருக்கு கொடுக்க மனம் வேண்டும், அதே நேரத்துல இயன்றவரை பிறரிடம் நமக்கு கை நீட்டாத ஒரு தன்னம்பிக்கை வேண்டும்ங்கிறாங்க. கொடுக்கறதுங்கிறது செல்வத்தின் அடையாளம் அல்லங்க, ஒரு கருணையின் அடையாளம். பிறரிடம் சார்ந்து நிக்கிறதுங்கிறது வறுமையை மறுப்பதில்ல, தன்னம்பிக்கையை உயர்த்துறது. நம்மள பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, வீட்டுல பயன்படாத பொருட்களை கூட எனக்காவது பயன்படும் சேர்த்து வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டே இருக்கிறோம். அந்த பொருளை கொடுக்கறது கூட விட்டுருங்க. ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு நல்ல பாராட்ட, ஒரு உதவியை கூட நம்ம உடனே செஞ்சு அதுல இருக்கிற பாராட்ட கொடுக்க கூட மறந்துடுறேங்க. பொருட்களை சேமிக்கிறதை விட அன்பை சேமிக்காம பகிர்ந்தா அது ரொம்ப பெருகும்னு சொல்றாங்க. ஒரு பணம் கொடுத்தா குறைஞ்சிரும்னு சொல்லி யோசிச்சார், உடனே பக்கத்துல வந்து சொன்னாரு, பணம் கொடுத்தா தானே குறையும், கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க, கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க, அது நீங்க குடுக்கறத விட அதிகமா உங்களுக்கு குறையாம அதிகரிக்கும் சொன்னாங்க. ஆகவே நம் வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவும் கரங்களாக இருப்போம். அதே நேரத்தில் முயற்சியால் முன்னேறி சுயமரியாதையுடன் வாழும் மனப்பக்குவத்தையும் வளர்த்துக் கொள்வோம். கொடுக்கும் கை கருணையை வளர்க்கும், தன்னம்பிக்கை கொண்ட மனம் மனிதனை உயர்த்தும். நன்றி.
5: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
3: பூமக்ஸ்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேர்களே, இன்று ஆடி 18 ஆடி திருநாள். காரைக்கால் பண்பலையில் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை இன்று காலை 9:35 கும்பகோணம் பகவத் படித்துறையிலிருந்து, காலை 10 மணிக்கு திருவாரூர் கமலாலய குளக்கரையிலிருந்து, 10:30 மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டத்தில் இருந்து. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறுதொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
2: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதா தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார், சாலை வியாபாரிகளுக்கு 1,50,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
1: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலா பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்,

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள்

0: விடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்நினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்நினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்நினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு KS செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக், அதை மறுப்பதே மனிதனுக்கு அழகு. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
0: நேயர்கள் இப்போது கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: கே இல முருகன்.
5: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
6: 5ஆம் வகுப்பு.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: நிம்மேலி.
5: சரிங்க தம்பி, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: விடுகதை சொல்ல போயிறேன்.
5: எங்க சொல்லுங்களா?
6: கடலில் தோன்றி கடலில் மறையும், அது என்ன? அலைகள். காலில்லாத பந்தலை காண காண வினோதம் வானம். குடிக்க தண்ணீர் உண்டு, குளிக்க தண்ணீர் இல்லை இளநீர். பறக்குமானால் பறந்து போகாது கொடி. ஒளியில் நம் கூடவே இருப்பான், இருளில் மறைந்து கொள்வான். நிழல். கொழுகட்டை பாட்டு பாடு போகிறேன். கொழுகட்டையே கொழுகட்டையே ஆவேகல, அடுப்பே எரியல நாவேகல, அடுப்பே அடுப்பே யாயறியல, மல்ல பெய்துன்னு நாயறியல, மலையே மலையே யா பேஞ்ச, உள்ளே வளர நா பேஞ்ச, உள்ளே புள்ளே யா வளர்ந்த, மாடு திங்க நான் வளர்ந்த, மாடே மாடே யா தின்ன, பாலே சுரக்க நா தின்ன, பாலே பாலே யா சுரந்த, குழந்த அழுதுன்னு நான் சுரந்த, குழந்தையே குழந்தையே யா அழுத, எறும்பு கடிச்சிட்டுன்னு நான் அழுந்த, எறும்பே எறும்பே யான் கடிச்ச, என் பொந்துக்குள்ள கைய விட்டா சும்மா இருப்பணும்.
5: சூப்பரா விடுக்கதை சொன்னீங்க, பாட்டு பாடினீங்க. நீங்க குட்டியா இருக்கீங்களா? இப்போ படிச்சு பெரியவன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: போலீஸ்.
5: சரிங்க தம்பி, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் தம்பி சார்பாக வாழ்த்துக்கள்.
6: நன்றி, வணக்கம்.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேரம்

0: ஏழுமணி. இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
4: மாமி,
5: என்ன மாப்ள ஜிப்பாலாம் போட்டுட்டு மைனர் மாதிரி வரீங்க? அதிகாரம் வேற கொடி கட்டி பறக்குது.
4: மாமி, நான் ஜிப்பா போட்ட மைனர் இல்ல, ஜிப்பா போட்ட கவிஞரு.
6: என்னது கவிஞரா? எப்பையில இருந்து மாமா?
4: நேத்தில இருந்து தான் சொல்லி. நான் கவிஞர் மட்டும் இல்ல, ஓவியரும் கூட. மொத்தத்துல நான் ஒரு ஓவிய கவிஞர்.
5: என்னது தேசிய கவிஞர்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன மாப்ள இது ஓவிய கவிஞர்?
4: மாமி, கவிதை எழுதுறவங்களுக்கு பேர் என்ன?
6: கவிஞரு.
4: அப்ப ஓவியம் வரையறவங்க?
6: ஓவியரு.
4: மாமிக்கெல்லாம் சரியா தெரிஞ்சிருக்குது. ஆக கவிதை எழுதுறவங்க கவிஞரு, ஓவியம் வரையறவங்க ஓவியரு. ஆனா ஒருத்தரே ஓவியமும் வரைஞ்சி கவிதையும் எழுதுனா அவருக்கு பேர் என்ன?
5: ஓ, அதான் ஓவிய கவிஞரா?
4: ஆமா மாமி, நான் கவிதையும் எழுதுவேன், ஓவியமும் வரைவேன்.
6: ஒரே நாள்ல எப்படி மாமா இதெல்லாம்?
4: யாம், உங்களிடம் கையை எதிர்பார்த்து தொழில் முனைந்தோம், அதில் வெற்றியே கிடைக்கவில்லை. உடனே சிந்தித்தோம், அதில் கிடைத்த முடிவுதான் இந்த ஓவிய கவிஞர். யாம், ஓவியமும் வரைவோம், கவிதையும் புனைவோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: ஏமாமா, உங்களுக்கு ஓவியம்லாம் வரைய தெரியுமா?
4: என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? வேண்டுமென்றால் ஒரு கறிக்கோள் கொண்டு வா, இந்த சுவற்றினிலேயே ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து காட்டுகிறேன்.
6: கறிக்கோளா? அப்படினா என்ன மாப்ள? அது ஒண்ணு இல்லமா, அடுப்பு கறிதான், கொண்டாந்து குடுங்க, வரையட்டும். இந்தாங்க மாப்ள, நீங்க கேட்டது வரைங்க பாப்போம்.
4: ஓ, கொணருங்கள், உடனே வரைகிறேன் ஒரு ஓவியத்தை இந்த சுவற்றில். இதோ பாருங்கள், இப்பொழுது இது எவ்வாறாக காட்சியளிக்கிறது?
5: என்னது இடிமுடி மாதிரி சவத்துல வரைஞ்சு வச்சிருக்கீங்க?
4: என்ன மாமியாரே இப்படி சொல்லிவிட்டீர்கள், நான் வரைந்திருப்பது குதிரை.
5: என்னது குதிரையா? நீங்க சொல்றபடி பார்த்தாலும் இது குதிரையோட வால் மாதிரில தெரியுது.
4: ஆம் மாமியாரே, இது குதிரையினுடைய வால் தான். ஆனால் குதிரை செவற்றுக்குள் வரையப்பட்டிருக்கிறது, அதனுடைய வால் பகுதி மட்டும் வெளியில் தெரிகிறது. எவ்வளவு அற்புதமான ஓவியம் பார்த்தீர்களா?
5: என்ன மாப்பிள்ள எங்க காதலாம் பூசுத்துறீங்க? குதிரையை செவத்துக்குள்ள வரைஞ்சு வால் வெளியில தெரியுதா? இந்த கதையெல்லாம் உங்க பெரிய மாமிக்கிட்டையும் சின்ன மாமிக்கிட்டையும் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க.
4: குட்டி மாமியாரே, இதிலிருந்து யாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், உங்களுக்கு கற்பனை திறன் இல்லை என்பதை புரிந்து கொண்டோம்.
6: சரி மாமா, நீங்க ஓவியர்னு சொன்னதை ஒத்துக்கிறோம். இந்த கவிஞர்னு ஏதோ இடையில சொன்னீங்களே, ஒரு ரெண்டு கவிதை எடுத்துடுங்க பாப்போம்.
4: அப்படி அம்சவெளி, இதோ கூறுகிறேன். தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, தாளம் வந்தது பாட்டை வச்சு. தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, தாளம் வந்தது பாட்டை வச்சு. எப்படி அம்சவல்லி? இதே போன்று எண்ணற்ற கவிதைகள் யாம் புனைவோம்.
6: மாமா, உங்களோட கவிதை அற்புதமா இருக்கு, ஆனா இத பாட்டா எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, தாளம் வந்தது பாட்டை வச்சு, அப்படின்னு இந்த பாட்டை கேட்டிருக்கனே.
4: அப்படியா? ஒருவேளை என் கவிதை வரிகள் பாடலாக மாற்றப்பட்டிருக்கலாம். பரவாயில்லை, மகிழ்ச்சிதான்.
5: சரி மாப்ள, இன்னொரு கவிதை எடுத்து விடுங்க பாப்போம்.
4: அப்படியா, உங்களுக்காக ஒரு கவிதை. அதாவது குட்டி மாமியாரே, ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் வர்ணிக்கிறான். எப்படி என்றால், வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாகலா, உன்னை

0: வெயிலே காட்டாம வளர்த்தாகலா? வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாகலா? உன்னை வெயிலே காட்டாம வளர்த்தாகலா? எப்படி மாமி வர்ணனை?
1: இது ஒரு படத்துல வந்த பாட்டு மாப்பிள. அதாவது, உன்னை வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களா, இல்ல வெயிலுக்கே காட்டாம வளர்த்தாங்களா? என் தலைகாலு புரியாம தரமேல நிக்காம தடுமாறி போனேனே நானே நானே அப்படின்னு ஒரு படத்துல பாடிருக்காங்க மாப்பிள.
0: அப்படியா? என்னுடைய இந்த கவிதை வரிகளும் படத்தில் பாடலாக வந்து விட்டனவா? எமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி மாமி.
2: மாமா, இதெல்லாம் கேட்கும் போது ஏற்கனவே படத்துல வந்த பாட்டெல்லாம் நீங்க கவிதான்னு சொல்லிட்டு தெரியற மாதிரி இருக்கு.
0: என்ன அம்சம் சொல்லி இப்படி கூறிவிட்டாய்? இவையெல்லாம் யாம் சிந்தித்து எழுதிய கவிதை வரிகள். ஒருவேளை அந்த கவிதை வரிகள் என் சிந்தனையிலிருந்து என்னை அறியாமல் வந்து கூட விழுந்திருக்கலாம். அது என் குற்றம் இல்லை, என் சிந்தனையின் குற்றம். சரி, அதை விடு. எம்மை கவிஞர் என்று ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா?
1: கவிஞரா? நீங்க ஓவிய கவிஞர் தான் மாப்பிள, நாங்க ஒத்துக்கிறோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி மாமி. ஆனால் என்னுடைய பெரிய மாமியார் எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள். என்ன மாமியாரே, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
3: அட போங்க மாப்பிள, நீங்க ஏற்கனவே பேசுறதே ஒண்ணும் புரியாது, இப்ப வேற ஏதோ கவிஞர்னு சொல்லிட்டு பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள.
0: என்ன மாமி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கவிஞர் மாதிரி பேசுன, ஓவியர் மாதிரி ஓவியம் வரைஞ்சு காட்டின, எல்லாத்துக்கும் மதிப்பு இல்லாம பண்ணிட்டீங்களா மாமி?
3: மாப்பிள, இப்ப பேசுனீங்களா மாப்பிள? இதுதான் மாப்பிள எனக்கு புரியுது.
4: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மாப்பிள, நீங்க போற போக்க பார்த்தா ஒரு வழியிலயும் சம்பாதிக்கிற மாதிரி தெரியல. உருப்படியா ஒரு வேலைய பார்த்து உழைச்சு சம்பாதிக்க வழிய பாருங்க.
6: ஆமா மாப்பிள, அமிர்தவதி சொல்றதா சரி, அப்படியே பண்ணுங்க.
0: சரி மாமி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அடுத்த நட உங்களை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியாவோட வர்றேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் மனசு வச்சு பணம் கொடுத்து உதவுங்க. நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகி நான் விட்டதெல்லாம் புடிச்சு உங்களுக்கு கொண்டா கொடுத்துறேன்.
3: அது போட்டு மாப்பிள, என் பிள்ளை அங்க அள்ளிராணி இருக்கிற இடத்துல இருக்கான்னு சொன்னீங்களே, அவன் எதுவும் வேலையில சேர்ந்தானா, எதுவும் தகவல் உண்டா, நீங்க எதுவும் போன் போட்டு விசாரிச்சீங்களா?
7: அடா, அதை ஏன் கேக்குறீங்க மாமி? எத்தனை இடம் போன் பண்றது, அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்.
1: ஏ மாப்பிள, மாடசாமி சைல சுவிட்ச் ஆஃப்னு வந்தா அள்ளிராணிக்கு போட்டு விசாரிக்கணுங்கிற ஐடியா இல்லையா உங்களுக்கு? எனக்கு தெரியறது கூட உங்களுக்கு தெரியல. மாப்பிள்ளையா மன்னார் சாமியா?
7: மாமி இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கோவம் வராம சொல்லிட்டேன். மாடசாமிக்கு போட்டேன்னா அள்ளிராணிக்கு போடாம இருப்பேன். போட்ட மாமி, அந்த செல்லு சுவிச் ஆஃப்னு வந்துச்சு.
6: அதானே மாப்பிள்ளைக்கு தெரியாத ஐடியாவா?
7: அள்ளிராணி கிட்ட பேசிட்டு யாரு மாட்டிட்டு முடிக்கிறது? அதான் பேசல, ஏதோ பில்ட் அப் போட்டு சமாளிச்சிட்டோம்.
2: ஏமாமா, நீங்க ஏதோ யோசிக்கிறது பார்த்தா அக்காட்ட பேச பயந்துகிட்டு பேசாம இங்க ஏதோ பில்ட் அப் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு.
7: என்னது என்னது பயந்துகிட்டா? யாரு யாரு? நானா பயந்துகிட்டு? நானாவது பயப்படாவது? அள்ளிராணி கிட்ட எப்படி பேசுவோம் தெரியுமா?
8: ஐயோ, இந்த குட்டிச்சாத்தான் வேற மூஞ்ச பார்த்தே குறிப்பெடுத்து கொட்டு குட்டு வைக்குதே, இதுகிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே.
7: ஐயோ மாரசாமி, எங்க இருக்க? வந்து தொலையப்பா, இதுங்க புடுங்க தாங்க முடியலையே.
9: இதோ வந்துட்டேன்.
7: ஐ மாடசாமி, நான் காண்பது என்ன, கனவா அல்லது நனவா? வந்திருப்பது மாடசாமியா அல்லது மாற்றுருவில் வந்திருக்கும் கொட்டச்சாமியா? என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லையே.
9: மச்சான், போதும் போதும், நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் வெளியில நின்னு இது வரைக்கும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். வந்திருக்கிறது மாடசாமியே தான், நீங்க புலம்பாதீங்க.
3: மாடசாமி, நீ என்னமோ அள்ளிராணி இருக்கிற இடத்துல இருக்கிறதா மாப்பிள்ள சொன்னாரு, நீ என்னடான ரெண்டே வாரத்துல துள்ளிக்கிட்டு இங்க வந்து நிக்கிற?
9: என்னது, அள்ளிராணி அக்கா இருக்கிற இடத்துக்கு நான் போனா? யார் சொன்னது இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய?
1: இதெல்லாம் வேற யார் சொல்லுவா? நம்ம வீட்டுல உள்ள மாப்பிள மன்னார் சாமி தான்.
6: ஏ அமிர்தவெளி, சும்மா இரு, மாப்பிள சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்.
7: சரியா சொன்னீங்க சின்ன மாமி, இந்த மாப்பிள மன்னார் சாமிய பத்தி முழுசா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க ஒருத்ததான். ஏன்னா மாடசாமி காணும்னு நீங்க எல்லாம் தேடிட்டு இருக்கப்ப மாடசாமி எங்க இருக்கானோன்னு சொன்னா அடிச்சு புடிச்சிட்டு அழுவ மாட்டீங்களா? அதுக்காக தான் எப்படியும் மாடசாமிய கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில அள்ளிராணி கிட்ட இருக்கிறதா ஒரு பிட்ட போட்டு விட்டேன்.
2: மாமா, நீங்க சொல்றது எல்லாமே பிட்டு தான், அதுல இதுவும் ஒரு பிட்டு. கேக்குறதுதான் நாங்க இருக்கோமே. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
7: நாங்க போடுறத

0: கேக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன எங்களுக்கு கவலை?
1: அட சும்மா இருங்க மாப்பிள்ள கொஞ்ச நேரம். என் பிள்ளை அப்படியே துரும்பா இழைச்சு போய் இங்க வந்து நிக்கிறான். அவன் எங்க போனா எப்படி வந்தான் அப்படின்னு கேட்காம என்னமோ போட்டோம் கேட்டோம்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டா மாடசாமி, நீ இத்தனை நாள் எங்க போயிருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, எப்படி வந்து சேர்ந்த?
2: அம்மா, அது ஒரு பெரிய கதை.
3: இவ்வளவு நாளும் மாமாதான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப அண்ணனுமா?
2: என்ன சொல்லி இப்படி சொல்லிட்ட? என்னத்ததான் இருந்தாலும் மாமா மாதிரி என்னால கதை சொல்ல முடியுமா? ஆனா என் கதையே வேற.
0: அப்படியா மாடசாமி, நீ இழுக்கறத பார்த்தா உன் கதை ஒரு வாரம் வரைக்கும் ஓடுமுல இருக்க. சரி சொல்லு, அதையும் கேப்போம்.
2: அம்மா, அத நான் சொல்லணும்னா இப்ப எனக்கு சாப்பாடு வேணும்.
1: பசிக்குதாடா கண்ணா, கொஞ்சம் பொறு, நாங்க எல்லாரும் சேர்ந்து வித விதமா சீக்கிரம் சமைச்சு கொண்டாந்துறோம்.
4: மாமி, நீங்க எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. இன்னைக்கு ஏன் தலைமையில சமையல், நீங்க எல்லாம் ஒத்துழைச்சா போறோம்.

0: சரி சரி சரி சரி சரி விளையாட்டுகள் போதும். கமதா மதனி சாதம் ரெடியா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
2: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
3: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
4: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
5: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
6: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்.
7: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
8: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாக

ஆகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி. உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
6: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
10: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
12: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால், சைபால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
18: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
19: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
18: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
19: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
20: உங்கள் கடை காரைக்கால்.
21: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
22: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
21: விரைவில் மயிலாடுதுறை.
23: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லி

0: தாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வழக்கம் போல் நிதானமாக முகம் மலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பையாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒலிக்கலஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்க இருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்தமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
6: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
8: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
7: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவற்பித்தலை பாத்திரங்கள்,
8: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
9: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
10: ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒரு அம்மாவின் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் வகையில் சின்ன சின்ன தகவல்களை தினமும் 5 நிமிடத்தில் உங்கள் கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். வாங்க இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட எல்லா புதிய அம்மாக்களுக்கும் கேட்குற ஒரு கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? என் குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதா? இந்த ஒரு கேள்வி பல அம்மாக்களை தேவையில்லாமல் கவலைப்பட வைக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். பால் போதுதா இல்லையா என்பதை மார்பகத்தின் அளவை வச்சோ, இல்லை மில்கை பம்ப் பண்ணி எவ்வளோ பால் வருதுன்னு பார்க்கறத வச்சோ முடிவு செய்யக்கூடாது. அப்படின்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல குழந்தையின் சிறுநீர். குழந்தை பிறந்த 5வது நாளிலிருந்து ஒரு நாளைக்கு 6 அல்லது அதற்கு மேல் சிறுநீர் கழிக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி கழிச்சாங்க அப்படின்னா அது போதுமான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கான நல்ல அறிகுறி. 2வது விஷயம், குழந்தையின் எடை. பிறந்த முதல் சில நாட்களில் குழந்தைக்கு கொஞ்சம் எடை குறையிறது இயல்பான விஷயம்தான். ஆனால் அதன் பிறகு குழந்தை தொடர்ந்து எடை கூட வேண்டும். அதனால் மருத்துவர் சொல்கிற நேரங்களில் கரெக்டாக எடை பரிசோதனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். 3வதாக பார்த்தோன்னா குழந்தையின் நடத்தை. பால் குடிக்கும்போது விழுங்கும் சத்தம் கேட்கலாம், அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். பால் குடித்து முடித்த பிறகு குழந்தை திருப்தியாக தூங்குறாங்களா அல்லது அமைதியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல அம்மாக்கள் என்னோட மார்பகம் இப்போ ரொம்ப மென்மையா இருக்கு, அப்படின்னா பால் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்பாங்க. இதற்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, கண்டிப்பா இல்லை. பிரசவத்திற்கு பிறகு சில வாரங்களில் மார்பகம் மென்மையாக மாறுவது இயல்பானது. ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது, அதனால பால் குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அதே போல பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பால் மட்டும்தான் வந்தாலும் கவலைப்பட வேணாம். ஒரு குழந்தை மார்பகத்தில் பால் குடிக்கிற திறன் வந்து எந்த பம்பையுமே விட சிறந்தது. மேலும் புதிதாக பிறந்த குழந்தைகள் 24 8-12 அல்லது அதற்கும் அதிகமாக கூட தாய்ப்பால் குடிப்பாங்க. இது வந்து மிகவும் இயல்பான விஷயம்தான். சொல்லப்போனால் அடிக்கடி பால் கேட்பது பால் போதவில்லை என்பதற்கான அறிகுறி இல்லை. ஆனால் குழந்தை சோர்வாக இருந்தாலோ, சிறுநீர் குறைவாக இருந்தாலோ, எடை வந்து அதிகரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது பால் குடிக்க சிரமப்பட்டாலோ மருத்துவரையோ அல்லது தாய்ப்பால் ஆலோசகரையோ உடனே அணுக

0: வேண்டும். இன்றைய டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பால் போதுதா என்பதை உங்கள் மார்பகத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க, உங்கள் குழந்தையை பார்த்து முடிவு பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு கர்ப்பிணி அம்மாவோ அல்லது புதிய பெற்றோருடனோ பகிருங்கள். நாளை சரியான லேட்ச், அதாவது கரெக்ட் லேட்ச்னு சொல்லுவோம், மற்றும் பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் பற்றி இன்னும் பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி.
1: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கிய தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
7: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
7: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, இயற்கையை போற்றி நீர் வளத்திற்கு நன்றியுடன் பாடும் நம் தமிழர் பண்பாட்டின் சிறப்புமிக்க திருநாள் ஆடி 18 பெருநாள். உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி, வளம், அமைதி மற்றும் செழிப்பை இந்த நாள் நிரப்பட்டும். காவிரி அன்னை அருள் பொழியட்டும், வயல்கள் வளமாக விளையட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலைக்கட்டும், அனைவர் வாழ்விலும் ஆரோக்கியமும் வளமும் நலனும் பெருகட்டும். காரைக்கால் பண்பலை 100.3 இனிய ஆடி 18 நல் வாழ்த்துக்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. சுறுசுறுப்பாக இருப்பவர்களுக்கு எப்போதும் எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. இது எமர்சன் சொன்னது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சேவை செய்திகள். திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் இன்று கமலக்கண்ணி கல்யாணம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழசன்னானல்லூர் அருள்மிகு அகோர வீரபத்ர காளியம்மன் கோவில் திருநடன திருவிழாவில் இன்று மதியம் 1 மணிக்கு அபிஷேக ஆராதனை சந்தன காப்பு, மாலை 5:30 காப்பு கட்டுதல், 7:00 துர்க்கை அம்மன் வீதி உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருள்மிகு சிங்கார காளியம்மன் ஆலய மகோற்சவத்தில் இன்று 7:00 துர்க்கையம்மன் புறப்பாடு.

வரம்பு 14, அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கும் அட்மிஷன் உண்டு. மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 04368234248. கைபேசி எண்ணையும் குறித்து கொள்ளுங்கள். கைபேசி எண் 63811454526. கைபேசி எண்ணை மீண்டும் அறிவிக்கிறோம். 63811454526.

காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் விடுக்கும் அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல்திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் நடைபெறுகிறது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இது நடைபெற்று வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் 10th மார்க் ஷீட் மற்றும் டிசி ஆகியவற்றுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறைந்தபட்ச வயது

0: மனமகிழ்ந்த நேயர்கள் கேட்டது காலை காம்போ. தலைக்கவசம் உயிர்கவசம், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும்

0: காசி நடைபெற்ற சிட்டியாரம் கொண்டுள்ள மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்துல வாழ்வதற்கு வழி இருக்கா அப்படின்னா நிறைய வழி இருக்குங்க. சோ நம்மள்ட்ட வந்து வழி இல்ல, நான் சும்மா ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது எதுவும் முயற்சி பண்ணலாம் அர்த்தம். சோ நமக்கு வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே சரி, அந்த காரியத்துல வந்து நம்ம முழு மூச்சோட செய்யும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு வழி பிறந்துகிட்டே இருக்கும். இறைவன் யாரையுமே சும்மா படைக்கல, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையையும் தேவையை பூர்த்திக்கிறதுக்கு ஒரு வேலையையும் இல்ல ஒரு திறமையையும் நமக்கு இயற்கையாவே படைச்சிருக்கான். ஆனா நம்ம அதை வந்து பார்க்காம அதை கண்டுக்காம நம்ம பட்டிக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஏதோ ஒரு திசை பக்கம் திரும்பிக்கிட்டு நம்ம வந்து அது இல்ல இல்லன்னு நினைச்சிட்டே இருக்கோம். அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து ரெண்டு பையன்க, ரெண்டு பையன்களை பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து குடையெல்லாம் ரிப்பேர் பண்ணி வருமானம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பையன் என்னன்னு கேட்டீங்கன்னா பண மட்டையில வந்து விசிறி செஞ்சு வித்துட்டு இருக்கான். இந்த ரெண்டு மகனுங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணத்தை கொண்டாந்து அம்மாட்ட கொடுப்பாங்க. அம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியவனுடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது, அவனுக்கு வருமானத்துல குறைவே இருக்காது. சின்னவன் வந்து பிசினஸ் கம்மியா இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை காலம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியவனுக்கு வந்து குடை சரி செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும், வருமானம் வந்துட்டே இருக்கும். அப்ப சின்ன பையன் சும்மாவே இருப்பான். அடுத்தது பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா சின்ன பையன் ரொம்ப பிஸி ஆயிடுவான். அவனை பட்டியே வந்து அந்த விசிறி மட்டையை ரெடி பண்ணி விற்கிறது இப்படியே பண்ணிட்டு இருப்பான். ஆனா பெரியவனுக்கு வந்து வெயில் காலத்துல யாரும் உடைய எடுத்துட்டு போறது இல்லை, அதனால அவனுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்ப அம்மாவுக்கு என்ன வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பிள்ளையும் என் பிள்ளைங்க தானே, ஒரு பிள்ளை ஒரு காலத்துல சந்தோஷமா இருக்கு, ஒரு நேரத்துல வந்து சோகமா இருக்கு, இன்னொரு பிள்ளை பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வந்து மகிழ்ச்சியா இருக்கு, இன்னொரு நேரத்துல சோகமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் மகிழ்ச்சி வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து ஒரு நாள் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்க, இப்பா இந்த வெயில் காலம் வரும்பொழுது நீ ரொம்ப பிஸியா இருக்க, மழை காலம் வரும்போது நீ ரொம்ப பிஸியா இருக்க, ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அந்த பெரியவர் கேட்கறப்பல நீ என்னமா சொல்ல வரீங்க அப்படின்னு, இல்ல மழை பெய்யும் பொழுது நீ வந்து தம்பிக்கும் சொல்லி கொடு குடையை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மழை காலத்துல அந்த வேலையை பாருங்க, வெயில் காலம் வரும்பொழுது அந்த விசிறி எப்படி செய்யறதுன்னு நீ வந்து சொல்லி கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து போய் விற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் இரு மடங்கு ஆச்சு, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அம்மாவோட யோசனையை கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப அழகா அவங்க வாழ்க்கையில வாழறதுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கும் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நிறைய நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்துல சொல்ற விஷயங்களை நம்ம உதாசீனப்படுத்தாம நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேலையை நம்ம செய்ய முடியும். எந்த ஒரு வேலையும் இழிவான வேலை கிடையாதுங்க. எந்த ஒரு காரியமும் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம பெருமைப்படணும். நம்ம வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதை வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணி பாருங்க, எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களை பாராட்டிட்டே இருப்பாங்க. சில பேர் பெரிய வேலை கிடைச்சாதான் செய்ய நினைப்பாங்க, இல்ல சின்ன வேலையில நல்லா செஞ்சாலே பெரிய வேலை தானா வந்துடும். அப்ப ஒரு ஒரு படியா ஏறிதானே மாடிக்கு போக முடியும், எடுத்த உடனே ஒரே ஜம்ப் பண்ணி போக முடியாது. அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை சரியா செய்யுங்க, இந்த உலகத்துல வாழறதுக்கு வழி உண்டு, நீங்களும் நல்லவண்ணம் வாழலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05. தண்ணீர் என்பது திரவ தங்கம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.

0: பொங்கி வரும் காவேரி புதுப்புணலாய் ஊற்றெடுக்க பூமி செழித்திடவே ஆடிப்பெருக்கு மங்கள நன்னாளில் நாமும் மலர் தூவி வாழ்த்திடுவோம் இனிய இந்நாளில். காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
0: நேர்களை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக புதிய உற்சாகமான துள்ளலான பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்க அழைக்கலாம் 03-4368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-42-7231 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் பருவநிலை கிராமம் எது? இதுதாங்க கேள்வி. காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு வந்து நீங்கள் அதற்கான சரியான விடையை நீங்கள் பதிவு செய்யலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 இது துள்ளி வரும் பாட்டு.

கண்ணா அந்த கட்டல தண்டர் தொந்தர அந்த வந்தர் ஜூண்டு கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தர் டோண்டு கண்ணா இப்போது ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தர் டோண்டு கண்ணா இப்போது ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தர் டோண்டு கண்ணா இப்போது ஜோடு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல் பேலஸ், திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காரைக்கல்பன்மலையின் 100.3 தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வியும் கேட்டிருக்க, தமிழ்நாட்டின் முதல் பருவநிலை கிராமம் எது? இதற்கான விடையை நீங்க காரைக்கல்பன்மலையோட முகநூல் பக்கத்துல போய் உங்களோட பதிலை நீங்க பதிவு செய்யலாம். காரைக்கல்பன்மலை 100.3 இது தொல்லி வரும் பாட்டு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். அபிபேரிச்சை நேரம் 8:20 அபிபேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் இந்த

0: ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
0: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டின் முதல் பருவநிலை கிராமம் எது அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன். அதற்கான விடையை நீங்க காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துல தெரிவிக்கலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நான் உங்க அறிவிப்பாளர் ஆர்ஜே லாவண்யா. தொலைபேசி இணைப்பில் வந்து ஏதோ கோளாறு இருக்கிறதுனால நேயர்களோட வந்து நம்ம அட்டன் பண்ண முடியல. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இப்போ மீண்டும் ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு இணையலாம்.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேரம் இப்போ 8:26. 40 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக இப்ப நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாகுடி வரக்கு செல்வ பாரதி.
2: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
3: தங்கலான் படத்திலிருந்து மினிக்கு மினிக்கு என்ற பாடல் மேடம்.
2: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீமாட்டி சில்க்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், தனிஷ் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் 6 பேருக்கு சேமிப்பு பெருக்கு.
6: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேர்களை இன்று காலை 9:35 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை கும்பகோணம் பகவத் படித்துறையிலிருந்து நேரலையாக உலாவரும். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம். அதாவது தமிழ்நாட்டின் முதல் பருவநிலை கிராமம் எது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் அதுக்கு விடை சொல்லியிருக்காங்க. யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், பேரளம் சந்தோஷ்குமார், இளங்கோவன் வைத்தியலிங்கம் குவாகம், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பாபு முள்ளக்காடு, அமிர்தவராயன் கோட்டை பாரிவள்ளல், அடுத்து ராஜேந்திரன் மணக்குடி, நன்னிலம் சுப்பிரமணியன், கடலூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், சென்னை அன்புராணி, நெமேலி நந்தகுமார், காட்டுமன்னார் கோயில், டி மடப்புரம் தோப்புத்திரு வேல்முருகன், கடலூர் மாவட்டம் புவனகிரி ராதாநல்லூர் சந்திரவேல் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, காரைக்கால் கே மகேஸ்வரன், மேலவாஞ்சூர் சம்சுதீன், குத்தாலம் சங்கீதா, வலங்கிமான் ஆட்டோதுரை, சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, அம்பலவாணன், நன்னிலம் அம்பலவாணன், ஸ்ரேயா ஸ்ரீஹரிஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனம், திட்டச்சேரி ஃபைஜூர் ரகுமான் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, நன்னிலம் குமரன், பூவம் குபேர் சொல்லியிருக்காங்க, சிவபுரி கீர்த்திராஜன் விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யார் சொல்லியிருக்காங்க, மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை இவங்க விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் இவங்களும் விடை கொடுத்துருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா இவங்க விடை அளிச்சிருக்காங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி இவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:31. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலை 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs. நேரம் இப்போ 8:36 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு, அவங்களோட விருப்ப பாட்டு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
1: நன்றி
0: மேடம்.

நேரம் இப்போ 8:40 27 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு விருப்பம்?

0: பாட்டு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
1: தம்பாடியில் இருக்கு முருகானந்தம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்தவன மெட்ராஸ்காரன். பாட்டு வந்து தைத்தக்க கல்யாணம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நேர்களை இன்று காலை 11 மணிக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. தங்கத்தின் பாரம்பரியமும் பெருமையும் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் எம் அகசன்ட் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு பொது அறிவு வினாவுக்கு வந்து விடையளிச்சிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் இவங்க கொடுத்துருக்காங்க. குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷன் ஹலீம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒக்கூர் மதனிஷா இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. அடுத்து நெடுஞ்செழியன் வேல்கவி இந்த ஐடியிலேருந்து விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, ஃபாத்திமா பகீர் முகமது இவங்களும் விடை சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு இவங்க விடை கொடுத்துருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் இவங்களும் விடை அளிச்சிருக்காங்க. தலைஞாயிறு கம்பன் கபிலன் பாரி இவங்களும் விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்களும் விடை அளிச்சிருக்காங்க. அடுத்து நளினி சங்கர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கல்லாத்தூர் பரமசிவம் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. திருபுவனம் அலைமேலுமங்கை சத்யபாமா இவங்க விடை கொடுத்துருக்காங்க. அடுத்து மணக்குடி சத்யா இவங்களும் விடை சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் நாகை பாபு காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் சிவகார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து விடையளிச்சிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து விடை கொடுத்துருக்காங்க. செங்குதபுரம் ஆதவன் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் இவங்களும் விடை சொல்லியிருக்காங்க. பஞ்சநந்திக்குளம் கோவி இளவரசன் இவங்க விடையளிச்சிருக்காங்க. விருதாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. அடுத்து வேலக்குடி குணசுந்தரி இவங்களும் விடை சொல்லியிருக்காங்க. குணசுந்தரி செல்வநாதன் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முகமது யூசுப் ஜகவர் சாதிக் நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் காரைக்கால் நளினி. அடுத்து அலிநகரம் மகாதேவன் பெரம்பலூர் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, நாகூர் ஏஜேஎம் என் முகமது ஜலீல் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சோமசுந்தரம் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன் நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுறையிலேருந்து விடை சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி இவங்களும் கொடுத்துருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் அடுத்து கைலாஷ் முருகன் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வலத்தாமங்கலம் சம்பந்தம் இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் பைத்தவரன்காடு மருத வடுகநாதன் நிரவி கஜேந்திரன் கோவை ரத்னபுரி ராஜா முகமது அடுத்து செந்தில்கண்ணன் பேரளம் சுகுமார் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம் இவங்களும் விடை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி இவங்களும் விடையளிச்சிருக்காங்க. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
8: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்போ 8:51 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேர் வந்திருக்காங்க, யார் கேட்கலாம்? வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புறதுல இருந்து பாக்யராஜ் பெருமாள்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
2: மாமன்னன் படத்துல இருந்து நெஞ்சென்னே நெஞ்சென்னே போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
1: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பொது அறிவு வினாவா, தமிழ்நாட்டின் முதல் பருவநிலை கிராமம் எது, இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். கடலூர் மாவட்டத்தில் உள்ள கிள்ளை தமிழ்நாட்டின் முழுமையாக செயல்படும் முதல் பருவநிலை எதிர்ப்பு திறன் கொண்ட கிராமமாக மாறியுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறையின் தமிழ்நாடு பருவநிலை மாற்ற இயக்கத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மாநில அரசுடன் இணைந்து உலக வள நிறுவனம் இந்தியா அடையாளம் கண்டுள்ள 11 பருவநிலை எதிர்ப்பு திறன் கொண்ட கிராமங்களில் கிள்ளை முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது 230.15 லட்சம் செலவில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பகிங்காம் கால்வாய் மறுசீரமைப்பு, சதுப்பு நில மறுசீரமைப்பு, சூரிய ஒளியால் இயங்கும் உள்கட்டமைப்பு மற்றும் பிச்சாவரத்தில் சூரிய ஒளி மின்சார படகு, இவை எல்லாமே இதில் வந்து அடங்குது. தமிழ்நாட்டின் முதல் பருவநிலை கிராமமாக கிள்ளை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சிக்காக விடையளித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள். அவற்றை வற்றவிடாமல் பாதுகாப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி, IOB எதிரில், காரைக்கால். மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை

0: நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
4: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
3: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
4: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
8: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
12: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் GL ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் GL ஹாஸ்பிடல் காரைக்கால்.
13: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
14: காரைக்கால் GL மருத்துவமனை
15: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
14: GL மருத்துவமனை
15: காரைக்கால்.
16: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
12: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
17: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
18: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
17: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
18: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
19: நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். ஒரு அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அம்மாவை வந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய கடமை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுடைய பொறுப்பு என்ன டாக்டர் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல?
1: நம்ம இந்த வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் கொண்டாடும் போதே நிறைய வருஷங்கள் இந்த சப்போர்ட் சிஸ்டம் பற்றி தான் நிறைய தீம்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து வீடு வரையும் போய் அது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணோம், ஒத்தொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கர்ப்பப்பை சம்பந்தமான டாக்டர் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் வரும்போதே அவங்களோட மார்பகங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்வெர்டட் நிப்பிள் இருக்கா, நிப்பிள் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத அப்போவே எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்போவே நிப்பிள் இன்வெர்டடாக இருந்தால் அதுக்கு டெக்னிக்ஸ்லாம் சொல்லி நிப்பிளை வெளியில் இழுத்து விடுறதுக்கு அந்த டைம்லேயே, எப்போ பிரெக்னென்ட்டாக இருக்கும்போதே அவங்க வந்து அதை சொல்லி முடிச்சிருவாங்க. ரெண்டாவது சில கிளாஸஸ்லாம் சொல்லுவாங்க, குழந்தைய பிறந்தா எப்படி இருக்கும், அது வந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கணும்னு அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
19: அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாயை வந்து தயார் பண்ணிடுவாங்க.
1: ஆமாம், தாயை மட்டும் கிடையாது, ஹஸ்பண்டு, மாமியார், தாயோட அம்மா, நாலு பேரையும் கூப்பிட்டு வச்சு தான் அந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் நடக்கும். என்னெல்லாம் பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது எல்லாம் பிரச்சனைகளா, அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்படி உங்களை வெளியில் கொண்டு வரணும், அந்த மாதிரி அவங்க ஆன்டிநேட்டல் கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க உனக்கு பால் இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அந்த டைம்ல போய் உனக்கு பால் இல்லைன்னு சொல்றது வந்து எமோஷனலா மதரை அஃபெக்ட் பண்ணும். யாருக்குமே முதல் 2-3 நாளைக்கு சீம்பால் மட்டும்தான் வரும், அது அளவு கம்மியாக தான் இருக்கும். அதை முன்னாடியே நம்ம அவங்க டெலிவரிக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம்னா அவங்க ஓகே இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் அதை பெருசாக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முதல் 2-3 நாளைக்கு கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்ல நீ குடு, குழந்தை நல்லா தான் வளரும் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்க. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ்னு வந்துட்டாங்க. அவங்க வேலையே தான், டாக்டர்ஸ்லாம் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தடவையும் அவங்கள ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு சொல்லி இதுதான் அப்படிங்கிறத

0: குழந்தையை வச்சுட்டு போவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து வேலை பளு, முதல் குழந்தை இருக்கலாம் அதை ஸ்கூலுக்கு கலப்பணும், அந்த வேலையை அவங்கள்ட்ட வந்து அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஒர்க் பிளேஸில் வந்து மெட்டர்னிட்டி லீவ் இப்போ 6 மாதம் மினிமம் 6 மாதம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு, மற்ற லீவ்ஸ் இதோட அட்டாச் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒர்க்கிங் மதர்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று ஒரு காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 வயசுலேருந்து 2 வயசு அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். எல்லா குழந்தையுமே 1 வயசு வரையும் நல்லா சொன்னதை கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஏன்னா உட்காந்துருக்கும். 1 வயசுக்கு அப்புறம் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்ச பிறகு விளையாட்டில் தான் இன்ட்ரெஸ்ட், அதை போய் இழுக்கணும் இதை போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் ஓடும், சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இது இயற்கை. ஸோ அதனால நீ தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால தான் அப்படி ஆகுது, அதனால தாய்ப்பால் நிறுத்து அப்படின்னு மதருக்கு ரொம்ப கம்பல்ஷன் வரும். நீங்கள் தாய்ப்பால் நிப்பாட்டினாலும் அதுக்கு வந்து சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது தான், சாப்பாடு தானே சாப்பிடணும்னு நினைக்கும், அதுக்கு டைம் கொடுக்கறது, கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்தாலும் அதில் நிறைய சத்துள்ள உணவுகளாக கொடுக்கறது, இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். மூணாவது வந்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது, எடுத்த வீட்டில் இருக்க சொல்கிறது, உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு அதனால் பால்லாம் சுரக்காது. யார் சொன்னால் 40 வயசுக்கு மேலே பால் சுரக்காதுன்னு? 40 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்குதுன்னா 40 வயசுக்கு மேலே பாலும் சுரக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் நமக்கு தெரிஞ்சதை போய் சொல்லக்கூடாது. அதில் என்ன சயின்ஸ் இருக்குது அது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ஞ்சு தான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். ஆடி திருநாளில் ஆடித்திரிந்த ஆற்றங்கரை. ஆடித்திரிந்த ஆற்றங்கரை, உங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களை சுருக்கமாக காரைக்கால் பண்பலை முகநூலில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும்.

0: இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: காரைக்கால் பொங்கலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக என்ன கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆடி மகிழ்ந்த ஆற்றங்கரை ஆடி பெருக்கு நாள்ன்றதுனால இதை பற்றி கேட்டிருக்காங்க. நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அன்பான காலை வணக்கம் இருவருக்கும். இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், நான் காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடியில் அப்பா வீட்டில் இருக்கும்போது நண்டலாற்றங்கரையில் ஆடி பெருக்கு கொண்டாடுவோம். 5 குடும்பம் 10 குடும்பம் சேர்ந்து கொண்டாடிய தருணம் மறக்க முடியாது. அனைவரும் மாற்றி மாற்றி கயிறு கட்டுவாங்க, கழுத்து மொத்தமாக கயிறு கிடக்கும். பள்ளியில் வாத்தியார் எப்ப கல்யாணம் நடந்துச்சுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
4: அடுத்தது கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் எழுதியிருக்காங்க. சின்ன வயசில் ஆற்றங்கரையில் குளித்தது, அதன் பிறகு வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் உதவி வாங்குவது, அதே போல ஆற்று தண்ணீர் மேல் கல்லை வீசி அதை எத்தனை முறை தத்தி செல்கிறது என்று போட்டி, ஈர மணலில் கால் வைத்து அது மேல் வீடு கட்டி விளையாடிய ஞாபகம், வாழை கட்டை பிடித்து நீச்சல் கற்றுக்கொண்டது, கரையிலிருந்து ஆலமர விழுதில் ஊஞ்சல் அடைது, இப்படி பூ படத்தில் வருகிற பாடல்தான் ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆற்றினுடைய படத்தையும் அனுப்பியிருக்கிறாங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், நான் ஆடித்திருந்த ஆற்றங்கரை காட்டுமன்னார்குடி அருகே உள்ள வடவாறு தான் அப்படின்னு அவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க.
4: வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத விடுகனாதன், எங்கள் ஊரில் மானம் கொண்டான் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆறு இருக்குது, அதில் தொபுக்கடீர்னு குதித்து ஜாலியாக ஆட்டம் போடுவோம். அந்த ஆற்றுல இப்போ தண்ணி இல்லை, நினச்சா கண்ணீர் வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: தண்ணீர் விரைவில் வரும் அப்படின்னு நினச்சிக்கலாம். பருவமழை நமக்கு லேட் ஆனதுனால தான் இப்போது அந்த தண்ணீர் வராமல் இருக்குது. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம், ஆடி 18 நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: இளம் வயதில் குழந்தையில் பாயும் காவிரி ஆற்றில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீச்சல் அடித்தது இப்போது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் எழுதியிருக்காங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம், முன்பெல்லாம் புது தண்ணி ஆற்றில் வரும், அனைவரும் நீராடுவார்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க.
4: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நான் ஆடிப்பெருக்கு சிறு பிள்ளைகள் ஓரம்போக்கி ஆற்றில் அந்த மதகிலிருந்து டைவ் அடித்து குளித்து மகிழ்ந்தது, அதே போல் கமலா நடுக்கோயில் கமலஹாசன் போட்டி போட்டு நீச்சல் அடிப்போம், அந்த தருணம் மறக்க முடியாதது. ஆடிப்பெருக்கு தருணம் இப்போது நீர்நிலைகள் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருப்பதால் கரையிலிருந்து சாமி கும்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த், சிறு வயதில் குளத்தில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் பொழுது ஏகப்பட்ட கயிறுகள் எல்லாரும் கட்டி விடுவார்கள், அதே போல தருணம் இப்போதெல்லாம் கிடைப்பதில்லை, ஒரே மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து கோ குமார், அவங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து பேலூர் வசிஷ்ட நதி அந்த நதியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் ஆடி மகிழ்ந்த ஆற்றங்கரை என் குழந்தை பருவத்தின் இனிய நினைவுகளை தாங்கி நிற்கிறது, அங்கே ஓடிய ஒவ்வொரு நீரோட்டமும் என் சிரிப்பின் எதிரொலியை இன்னும் சுமந்து செல்கிறது, காலம் பல மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அந்த ஆற்றங்கரை என் மனதில் என்றும் அழியாத சொர்க்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: காரைக்கால் நளினி, சிறு வயதில் அரசலாற்று பாலத்தில் போய் சாமி கும்பிட்டு பழம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பச்சரிசி வெள்ளம் எல்லாம் வச்சு படைப்பாங்க, இதையெல்லாம் வைத்து படைத்து ஆற்றுல காசு போடுவாங்க, செம ஜாலியாக இருக்கும், நானும் அதெல்லாம் செஞ்சுருக்கேன், புது ட்ரெஸ் தான் அன்னைக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
3: அடுத்து இருவருக்கும் காலை இனிய காலை வணக்கம், நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன், அதெல்லாம் பழைய கதை, இப்போ யார் அதெல்லாம் போகிறாங்க, இப்போ எல்லாம் தண்ணி முன்னெல்லாம் தண்ணி ஓடும், தண்ணிக்குள்ளே எல்லாம் நாங்கள் ஓடுவோம், அந்த நிகழ்வு மறுபடி வரலை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்கிற பாமினி ஆற்றங்கரையில் ஆடி பெருக்கென்று ஆடி மகிழ்ந்த தருணம் நினைவில் வருகிறதுன்னு நீடாமங்கலம் மட்டம் கலாச்சேரி மணிமாறன் எழுதியிருக்காங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம், ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள், காரைக்கால் பண்பலைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி வழங்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆற்றங்கரை போக நேரம் இல்லாத நாள் அனைவரும் வீட்டிலேயே வணங்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: நான் ஆடி மகிழ்ந்த ஆற்றங்கரை கோட்டுச்சேரி நாட்டாறு என்றென்றும் மறக்க முடியாத தருணம், அதற்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை அப்படின்ட்டு நிறவி நச்சுப்பிள்ளை அண்ட் ஃபேமிலி எழுதியிருக்காங்க.
3: புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம்.

0: விஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹700 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை, நாச்சார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுத. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
11: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
12: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
11: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
13: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை,
14: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
15: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
14: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்,
16: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
17: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை தான்.
18: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் பல்லஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் எழுதியிருக்காங்க. நான் ஆடி மகிழ்ந்த ஆற்றங்கரை, பள்ளி பருவத்தில் தஞ்சாவூர், இப்போது காரைக்கால் பீச், அவ்வளோதாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
0: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. காவிரி தாயின் அருளும் இயற்கையின் வளமும் அனைவரின் இல்லங்களில் பெருகட்டும், ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி செழிப்பு நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அமிர்தவராயன் கோட்டை பாரிவள்ளல்,
0: அதுதான் நான் சொன்னேன். அடுத்தது சிறிய அளவில் தேர்கட்டி ஊர் முழுவதும் வளம் பெறுவோம் அந்த ஆடி 18 நாட்களில் அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகத்தை பகிர்ந்திருக்கிறாங்க குவாகம் இளங்கோவன்.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா அதம்பர் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். முன்பெல்லாம் ஆற்றங்கரைக்கு அனைவரும் சேர்ந்து போய் படைத்து வருவோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ போர் செட்டுக்கு போய் படைச்சிட்டு வரோம், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்கள் ஊரில் ஆறு இல்லை, ஏரி குளம்தான் இருக்கிறது. அதனால் சிறு வயதில் குளத்தில் ஆடி மகிழ்ந்தேன். சிறு வயதில் ஆடி பெருக்கன்று ஏரிக்கரையிலிருந்து சப்பரம் இழுத்து வந்தது மறக்க முடியாத தருணம்னு சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து.
1: அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் ஆடிப்பெருக்கு வேறு, இப்போ ஆடிப்பெருக்கு வேறு.

0: அப்போதெல்லாம் தேர் செய்து அதில் சாமியை வைத்து ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விடுவோம். ஆற்றுல குளிச்சுட்டு அரிசி வச்சு படைச்சிட்டு கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வோம். அப்பொழுதெல்லாம் ஆடிப்பெருக்கு கடைத்தெருலாம் ஒரே கூட்டமாக இருக்கும், தியேட்டர் நிரம்பி வழியும். இப்போது ஆடிப்பெருக்கு தெரிய மாட்டேங்குது, காலம் மாறியது, காட்சிகளும் மாறியது, மக்களும் மாறிவிட்டார்கள், மனம்தான் மாறவில்லை, காவிரியில் தண்ணீர் வராத ஏக்கம் மனதை வருடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: என்னுடைய பள்ளி பருவத்தில் எங்கள் கிராமத்தில் லட்சுமி ஆறு தண்ணீர் நிரம்பி வழியும், அதில் நீச்சல் பயிற்சி எடுத்து குளித்து மகிழ்ந்த அந்த காலம், தற்காலத்தில் அந்த ஆறு குறுகிவிட்டது அப்படின்னு சொல்லி ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெற்குலேருந்து எழுதியிருக்காங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விடுங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க், சிஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், நாகப்பட்டினம் தனுஷ் ஜுவல்லரி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பேருக்கு சேமிப்பு பெருக்கு.
8: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், நாகப்பட்டினம்.
8: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: முதலிடம் சுவை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும் வரலாற்றில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகள்.
8: 1492 August 3, கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் ஸ்பெயினிலிருந்து தனது புகழ்பெற்ற கடல் பயணத்தை தொடங்கினார். இந்த பயணம் உலக வரலாற்றில் புதிய கடல்வழி ஆய்வுகளுக்கு வழிவகுத்தது.

0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1914 முதலாம் உலக போரின் போது ஜெர்மனி நாடு பிரான்ஸ் மீது போர் தொடுப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாள் இன்று ஆகஸ்ட் 3.
1: சுதந்திர போராட்ட வீரரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான பி எஸ் குமாரசாமி ராஜா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. விடுதலை போராட்டத்திலும் தமிழக வளர்ச்சியிலும் அவர் ஆற்றிய பங்கு என்றும் நினைவு கூறத்தக்கது.
0: மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைசர் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் இன்று ஆண்டு 1960.
1: நவீன ராக்கெட் அறிவியலின் முன்னோடிகளில் ஒருவராக போற்றப்படும் ராபர்ட் ஹட்சிங்ஸ் கோடார்ட் அவர்களின் பிறந்த நாள் என்று. விண்வெளி ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் பல தொழில்நுட்பங்களுக்கு அவரது ஆய்வுகள் அடித்தளமாக அமைந்துள்ளன.
0: 1958 அமெரிக்காவின் USS நாடிலியஸ் அணு கடற்படை நீர்மூழ்கி கப்பல் ஆர்டிக் பனிப்பாறைக்கு அடியில் வெற்றிகரமாக பயணம் செய்து சாதனை படைத்த நாள் இன்று.
1: இன்று உலக அளவில் தர்பூசணி தினம் வாட்டர் மிலன் டே கொண்டாடப்படுகிறது. கோடைக்காலத்திலும் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை வழங்கும் இயற்கை தந்த அமுதம் தர்பூசணி.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை வாணிஸ்ரீ அவர்களின் பிறந்த நாள் இன்று ஆகஸ்ட் 3 1948. இவர் தென்னிந்திய பிலிம்பேர் விருது, நந்தி விருது, தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
1: 1886 ஆகஸ்ட் 3 இந்தியாவின் புகழ்பெற்ற இந்தி கவிஞர், தேசிய கவி என்று போற்றப்படும் மைதிலி சரண் குப்தா அவர்கள் பிறந்தார். இந்திய சுதந்திர இயக்கத்தில் இவரது கவிதைகள் நாட்டுப்பற்றை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றி உள்ளன.
0: தமிழக எழுத்தாளர் ஆர். ராமநாதன் அவர்கள் பிறந்த நாள் இன்று ஆண்டு 1950. இவர் முனைவர் பட்டம் பெற்றவர், 34க்கும் அதிகமான நூல்களை எழுதியவர், தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை விருதை பெற்றவர்.
1: கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் தீவிரமாக ஈடுபட்ட ஆன்மீக பெரியவர் மார் இவானியோஸ் அவர்களுடைய நினைவு நாள் இன்று.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்களின் கேட்கலாம் தனிஷ் ஜுவல்லரியின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலைக்காக கும்பகோணம் பகவத் படித்துறையிலிருந்து இணைகிறார் நமது அறிவிப்பாளர் எம் எம் கலிய பெருமாள் அவர்கள். வணக்கம் சார்.
1: காலை வணக்கம் நேர்களே. வறண்ட நதிகள் வற்றாத நதியாய் மறு உருவு பெறட்டும். பொய்யா வான்மழை நித்தம் பொழியட்டும். இலை உதிர்ந்த செடிகள் புதுமலமாய் குளிர் விடட்டும். தண்ணீரை தேடிய தகுதியும் தகுதியை தேடிய தாமரையும் ஆடிப்பெருக்கில் ஆனந்தமாய் பெருகட்டும் மலரட்டும். நெற்கதிரை மரத்தில் மறந்த வயலும் வயலை மறந்த விவசாயியும் பிரிவில் தோட்டமும் கதிரில்லா வயலும் மறையட்டும். ஆடிப்பெருக்கில் புது பொழிவது பெறட்டும். நித்தம் தம் இல்லங்களில் குறைவில்லா செல்வமும் குறையில்லா வாழ்வும் பொறாமையில்லா எண்ணமும் மிளிரட்டும். பொன்னும் பொருளும் பேரும் புகழும் பெருகட்டும். வளமும் செழிப்பும் நிறையட்டும். வற்றா காவிரியின் கரையினிலே அவர் தம் இல்லங்களில் மகிழ்ச்சி பெருவெல்லமாய் சந்தோஷம் குடிபொள்ளட்டும். ஆனந்த வாழ்வு பிறக்கட்டும் ஆடிப்பெருக்கினிலே அப்படின்னு நேர்களுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நீங்க சொன்னது போலவே எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஆடி 18 சிறப்பா கொண்டாடி இருக்கக்கூடிய காவிரி கரையோரங்கள்ல நிறைய நேரங்கள்ல இந்த சந்தோஷமான தினத்தை கொண்டாடி இருக்கிற இந்த வேலையில தான் நம்ம ஆடி 18 அன்று இப்ப நீங்க சொன்னது போலவே கும்பகோணம் அந்த பகவத் படித்துறை அந்த ஆற்றங்கரையில நாம இருக்கிறோம். ஆற்றுல கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால நம்ம ஆற்றுக்குள்ளாரே இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பகவத் விநாயகர் இங்க இருக்கிறதுனால அது பகவத் படித்துறை அப்படின்னு அழைக்கப்படுது. தென்கரையில் காவிரியுடைய தென்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றங்கரையில தான் நிறைய பெண்கள் வந்து ஆடிப்பெருக்கை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆற்றங்கரையுடைய வடகரை பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் நிறைய தேங்கி இருக்குது. ஓரளவுக்கு மக்கள் கொண்டாடி அளவுக்கு தேங்கி இருக்குது. அங்க கொண்டாடி இருக்கிற பெண்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம். அவங்க பேர்
2: என் பேரு சுபஸ்ரீ. கும்பகோணத்துல இருந்து வர வருஷம் இங்க கண்டிப்பா வந்துருவோம். எதுக்குன்னா வந்து எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த காவேரி யார வந்து வணங்கினா நல்லா இருக்கும், நல்ல மழை பெய்யும், நம்ம நாடு செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க வந்து எப்படி படப்போனா பெண்கள் வந்து இது தீர்க்கசுமுனியா திருமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி மஞ்சள் கயிறுலாம் கட்டி விடுவாங்க. அப்புறம் அந்த அரிசி எல்லாம் வச்சு படைப்பாங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து சப்பரை தட்டி இழுத்துட்டு அவங்களாம் நல்லா கொண்டாடுவாங்க இந்த நிகழ்ச்சிய. அப்புறம் வந்து எதுக்கு இதுக்கு வந்து ஆடி 18 பேர்னா 18 படியும் தண்ணீரால நிறைஞ்சி நல்ல நாடு செழிப்பா ஆறு நல்ல தண்ணியோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது பேரு.
1: சரி, ஓகேங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் அனைவருமே கை ஆண்களுக்கு கைகள்லயும் பெண்களுக்கு வந்து கழுத்துகள்லயும் வந்து மஞ்சள் கயிறு கட்டி இந்த ஆடி 18 வந்து ஓரளவுக்கு தண்ணீர் இந்த பக்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம நிறைய சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறீங்க. உங்க குழந்தைதான் கொஞ்சம் சேட்டை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா.
2: நன்றி
1: நன்றி. அடுத்து இன்னொரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம். அவங்க பேரு
3: பேர் தையல் நாயகி.
1: போன வருஷம் நம்ம கரையில அந்த பகவத் படித்துறையில கரையில இருந்து மேல தண்ணி கீழே வரக்கூடாத அளவுக்கு அந்த அளவுக்கு கரை புரண்டு போச்சு. நீங்க தண்ணி கொஞ்சம் குறைவா இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய மிக்க இந்த ஆடி 18 சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: நாங்க எல்லாம் பழம் வாங்கிட்டு வந்து அரிசி எல்லாம் கலறிட்டு வந்து படைப்போம். காவிரி தாய்க்கு படைப்போம். தோசை தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு.
1: இருந்தாலும் அந்த அந்த ஆடி 18 சிறப்பா கொண்டாடணுங்கிற ஒரு நோக்கம் தான் இல்லையா? ஐதீகம் இது.
3: ஐதீகம் நாங்க எப்போதுமே இங்க வந்துதான் படைப்போம். எப்படி படைச்சறையில இடமே இருக்காது. இந்த வருஷம் தண்ணி இல்லன்னு இங்க வந்துட்டோம்.
1: இதுவும் நமக்கு ஒரு வாய்ப்பு தான். ஆத்துக்குள்ளாரி இறங்கி கொண்டாடுறதும் சந்தோஷமான செய்தி தான் இல்லையா? தென்மேற்கு பருவமழை பொழித்து போனாலும் கூட வடகிழக்கு பருவமழை நிச்சயமா வரும். கண்டிப்பா ஆற்றில் கடைக்குண்டு போடுவோம், நம்புவோம். இப்ப வந்து நிறைய வச்சிருக்கீங்க. நிறைய பெண்கள் வந்து நாட்டங்கரையில வாழை இலையில நிறைய பழங்கள்ல இருந்து தேங்காயில இருந்து வச்சு இருந்து வந்து சாமி கும்பிட்டு இருக்கீங்க. அப்ப அது என்னமா அதெல்லாம் சொல்லுங்க?
3: காவிரி தாய்க்கு நாங்க படைக்கிறது, இத படைச்சு எல்லாத்தையும் ஆத்துல விட்டுருவோம். அரிசி எல்லாம் வச்சு ஆத்துல விட்டா மீன் எல்லாம் சாப்பிடும்.
1: ஆடி 18
4: எப்போதும் வருஷ வருஷம் வந்து ஆத்துல கும்பிடுறது சுமங்கலியா இருக்கணும்னு மைய மஞ்சள் குங்குமம் வச்சு படைச்சு கழுத்துல
1: கட்டிக்கிறது. கப்புல கூட பாத்தீங்கன்னா நிறைய பொட்டுக்கடலை அரிசி கட்டி போயிடுச்சு.

0: இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நேத்து இரவு ஒரு 10 மணிலிருந்து ஒரு 1 மணி வரைக்குமே மிதமான மழை நம்ம பகுதியில பெஞ்சுது. அது ஆடி பண்ணிட்டு நமக்காக கூட அந்த மழை பெஞ்சிருக்கலாம். அந்த தண்ணி கூட ஓரளவுக்கு இருக்கு இங்க.
1: எப்போதுமே தண்ணி இருக்கு இந்த இடத்துல.
0: இந்த தண்ணி எப்போதுமே இருந்துட்டு இருக்கும்.
1: வடியாது பள்ளமா இருக்குல்ல.
0: வணக்கம்
2: கும்பகோணம் ஜெய விஜயகாந்த் அனைவருக்கும் ஆறு பேருக்கு நல்வாழ்த்துகள். அப்புறம் வந்து ஐம்பூதங்களையும் நம்ம தெய்வமா வழிபட்டு நம்மளுடைய ஐதீகம். அதுல வந்து நீரின்றி அமையாது உலகு. அந்த தண்ணி இல்ல எது இல்லட்டினாலும் இருக்கலாம், தண்ணி இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால அந்த நீரை வழிபடுறதுக்காக காவிரி ஆற்றுல வந்து எல்லாரும் வந்து இப்ப வந்து வணங்கி ஒரு ஒரு வருஷமும் நல்ல மழை பெய்து மும்மாறி பெய்து நாட்டுக்கு பலம் கொடுத்து விவசாயம் நல்லா செழித்து ஊரும் உரம் நல்லா செழிப்பா இருக்கும்னு சொல்லி வேண்டி இங்க மக்கள் எல்லாம் வந்து ஆத்தங்கரையில வந்து மங்கள பொருள்களை வச்சு படைச்சி சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பழம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி இயற்கை எண்ணெயை வணங்குறாங்க. இயற்கை எண்ணெய் வணங்கும் போது இயற்கை நம்ம வணங்கும் போது இயற்கை நம்ம காப்பாத்துங்கிற நல்ல நிலத்துல இதெல்லாம் விடாம செஞ்சுட்டு தண்ணி இல்லாட்டினா கூட அது வந்து விடாம இருக்கிற தண்ணியில வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. காவிரி கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 416 கிலோமீட்டர் தூரம் வந்து நமக்கு வந்து செழிப்பை உண்டாக்குது. அதனால அதுக்காக வந்து நம்ம நன்றி செலுத்தணும். அப்புறம் இன்னொரு வேண்டுகோள், அப்புறம் அந்த ஆகஸ்ட் 15 வரும்போது எல்லாரும் அவங்க வீட்டுல சுதந்திர கொடியை மறக்காம ஏத்தணும். அது வந்து கையில வச்சுட்டு செல்ஃபி எடுத்து நம்ம பிரதமருக்கு அனுப்பணும். ஹர்கர் திரங்காங்கிறதுக்கு அனுப்பணும். எல்லாரும் சிறப்பா கொண்டாடுங்க. அதுக்கு வந்து என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. மேக்சிமம் கும்பகோணம் சைடு நீங்க திருச்சியில இருந்து வந்தாலும் கூட இந்த மாதிரி சிறப்பு நேரலைகள்ல நீங்க வந்து கலந்துக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோமா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, இன்று ஆடி 18 அப்படின்னால நிறைய பேர் மாத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா 18ஆம் பெருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பெருக்கு அப்படின்னா பெருகுவது அப்படின்னு பொருள் இருக்குங்க. ஆடி மாதத்துலதான் தென்மேற்கு பருவமழை துவங்கி காவிரியில நீர் பெருக்கெடுத்து ஓடும். விவசாயம் செழிக்கும், இப்படி தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். காவிரி கரையோரங்கள்ல உள்ள மக்கள் சிறப்பிப்பதற்காகவும் நன்றி சொல்றதுக்காகவும் துவங்கப்பட்ட விழா தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்ற ஒரு விழா. தமிழகம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு முக்கிய விழாவா இந்த ஆடி 18 இருந்துட்டு இருக்கு. உடவர்கள் இந்த நாள்ல பட்டம் பார்த்து விதைப்பாங்க. அதனாலதான் அந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு சொல்லு இருந்துட்டு இருக்குங்க. இந்த நாள்ல இப்போ நாம இங்க பாத்துட்டு இருக்க மாதிரி ஆறுகள்ல நீராடி பூஜை செய்து விவசாய வேலையா துவங்குவாங்க. நீராடுறதுக்கான தண்ணீர் இங்க இல்லைனாலும் கூட மக்கள் தங்களுடைய ஆடி 18 ரொம்ப சிறப்பா இந்த கும்பகோணம் பகவத்துடைய படித்துறையில கொண்டாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேசுவோம், நிறைய நேர்களையும் நம்ம சந்திக்கலாம். சூப்பரான பாட்டுக்கு அப்புறம் நம்ம இணையலாம் நேர்களை. இது காரைக்கால் பண்புலையில் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை கும்பகோணம் பகவத் படித்துறையிலிருந்து.

0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: நேர்களே, இன்றைய ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலைக்காக கும்பகோணம் பகவத் படித்துறையிலிருந்து நம்ம அறிவிப்பாளர் எம்எம் கலிய பெருமாள் அவர்கள் நேர்களோட ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் பேச போறாங்க கேட்கலாம் நேர்களே.
1: ரொம்பவே சந்தோஷமா காவிரி கரை ஆட்டங்கரையில நம்ம மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆடி பதினெட்டு ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டங்களை மக்களுக்கு மற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த ஆடி பதினெட்டுடைய நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஆடி பதினெட்டை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிற அந்த மக்களை தேடி நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நீங்க சொன்னது போலவே அந்த கும்பகோணம் பகவத் படித்துறை அங்கதான் நம்ம இருக்கிறோம். அந்த பாலக்கரை ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலக்கரை அருகிலே தான் இருக்குது. பகவத் விநாயகர் அமைந்திருக்கக்கூடிய இந்த துறை தான் பகவத் படித்துறை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆற்றுக்கு நடுவிலே இருந்து ஒரு நேரலையே நம்ம காரைக்கால் பண்பலையுடைய நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பெண்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஆடி பதினெட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக பேசுறதுக்காக. ஒரு அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், அவங்க பேர்?
2: என் பேர் லதா பரமேஸ்வரி, நான் கும்பகோணம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு ஆடி பதினெட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு ஆற்றுக்கு உள்ளாரே வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த நிகழ்வு எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் அந்த பண்டிகை கொண்டாடி?
2: நிகழ்வு நல்ல அருமையான நிகழ்வு தான் இது. எப்பவுமே தண்ணி ஆறு நிறைய ஃபுல்லா போகும். இந்த பக்கம் சில காரணங்களால தண்ணி வரது கொஞ்சம் கம்மியா உள்ளது. ஆனாலும் இந்த பண்டிகை மாறாம மக்கள் மண்மனம் மாறாம சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆடி பெருக்குன்றது பெருகும், பல நல்ல விஷயங்களை பெருக்கும், வாழ்வில் சந்தோஷம் நன்மைகள் எல்லாவற்றையும் பெருக்கி கொண்டு வரது ஆடி பெருக்கு. காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் சமர்ப்பிக்கும் வகையில நல்ல பழங்களை செஞ்சு வச்சு காப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, பச்சை அரிசி எள்ளு பச்சரம் போட்டு காப்பு அரிசி செஞ்சு காவிரி தாயை வரவேற்று அந்த அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்யறது. அதுல மஞ்சள் சாயோடையும் வந்து காவிரி தாயை சமர்ப்பணம் பண்ணி சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியோட இருக்கிறதுக்கு கட்டிப்பாங்க. இளவயசு பெண்களுக்கு வந்து பல சுமங்கலி கைகள் கட்டும் போது அவங்களுக்கு இரவில் மறுபடியும் திருமணம் ஆகணும்னு சொல்லி அந்த மஞ்சள் சாயோட வந்து காவிரி தாய்க்கு சமர்ப்பணம் பண்ணி பல சுமங்கல் கையால கட்டி தீர்க்க சுமங்கலியோட நீண்ட ஆயுளோட வாழறதுக்கு காவிரி தாய் நமக்கு உதவியா இருக்கணும். நாடெல்லாம் பறந்து அந்த காவேரி நாடெல்லாம் செழிச்சு நாடிலும் விளங்க எல்லாரும் வறுமை நீங்கி பசி பட்டு இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கதா இந்த வழிபாடு ஆடிப்பெருக்கு வழிபாடு.
1: ரொம்ப அழகுமா அவங்களுடைய அந்த பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா அந்த ஆடி பண்ணிட்ட தரப்பா எடுத்து சொன்னீங்க. கிட்டத்தட்ட கர்நாடகாவில உருவாகி

0: நம்ம நம்ம புல்டம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடலுக்கு போற வரைக்குமே இங்க இருக்கக்கூடிய காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா அந்த ஆடி 18 காவிரி பொங்கி வருவது போலவே எங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையும் செல்வங்கள் பொங்கி வரட்டும். இப்ப பெண்கள் புதிதாக திருமணமானவர்கள் தாலி பிரித்து கோக்குறதும் இந்த நாள்ல
1: தான். திருமணமான பெண்கள் வந்து போன திருமணமான பெண்கள் புதுசா தாலி பிரித்து கோக்குறத பெருக்கு, அந்த தாலியில உருவெல்லாம் பெருக்கி தாலியில திருமணத்தை ஏற்றிட்டு அந்த பழைய திருமண அந்த மாலை பழைய கிழடு எல்லாத்தையும் கொண்டாந்து காவிரி தாயில விட்டு அவங்களும் அந்த அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா வாழ்க்கை வாழணும், பல்லாண்டு வாழணும், எளிமையா வளமையான வாழ்க்கை வாழணும், காவிரி மாதிரி பொங்கி வாழணும்.
0: ஓகே, ஒரு மங்களகரமா தான் இருக்கு இந்த கும்பகோணம் பகவத் படித்துறை ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் ரொம்பவே சிறப்பா அன்னைக்கு ஆடி 18 சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆடி 18லயுமே வந்து புத்த திருமணமான தம்பதிகள் வந்து அவங்களுடைய மாலையை திருமணத்துக்கு அன்று அணிந்து அவங்க அந்த மாலையை வந்து ஆற்றில் விடுவதற்காகவும் அதே நேரத்துல பெண்கள்

0: உருவெல்லாம் பெருக்கி தாலியில திருமங்கலத்தை ஏற்றிட்டு அந்த பழைய திருமண அந்த மாலை பழைய கரடு எல்லாத்தையும் கொண்டாந்து காவிரி தாயில விட்டு அவங்களும் அந்த அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா வாழ்க்கை வாழணும், பல்லாண்டு வாழணும், செழுமையா வளமையான வாழ்க்கை வாழணும், காவிரி மாதிரி பொங்கி வாழணும்.
1: ஓகே, ஒரு மங்களகரமா தான் இருக்கு இந்த கும்பகோணம் பகவத் படித்துறை ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் ரொம்பவே சிறப்பா இன்னைக்கு ஆடி பதினெட்டு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆடி பதினெட்டுலயுமே வந்து புத்த திருமணமான தம்பதிகள் வந்து அவங்களுடைய மாலையை திருமணத்துக்கு அன்று அணிந்து அவங்க அந்த மாலையை வந்து ஆற்றில் விடுவதற்காகவும், அதே நேரத்துல பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த ஆறு போலவே பொங்கி வர்ற இந்த ஆறு போலவே தனக்கும் வரக்கூடிய வாழ்க்கை கணவர் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆறு பெருகி வருவது போலவே அந்த கணவரும் நமக்கு அமையும், நம்முடைய வாழ்க்கையும் நல்ல செல்வங்களா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த காவிரி ஆற்றங்கரையில இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பகவத் படித்துறை. இந்த கும்பகோணம் எங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த பாலக்கரைக்கு அருகிலேதான் அந்த பகவத் படித்துறை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறுகள்ல கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு இங்க அந்த பகவத் படித்துறையுடைய ஆற்றங்கரையில அந்த காவிரி ஆற்றங்கரையுடைய நடுவுல தான் இருக்கும். நேரம் போக போக மக்கள் எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் கூட ஆடி பதினெட்டு நாங்க சிறப்பா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நிறைய பண்டிகை கொண்டாடுற அதே வேளையில இன்னைக்கு ஆடி பதினெட்டு ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கும்பகோணம் பகவத் படித்துறையில. இதுக்கு ஒரு வரலாறும் இருக்குங்க, இந்த ஆடிப்பெருக்கு ஏன் வந்தது அப்படின்ட்டு. கர்வமதன் அப்படிங்கிற கர்வமன் என்ற அரக்கன் வந்து தன்னுடைய கடுமையான தவத்தால சிவபெருமான மகிழ்வித்தாராம். அதன் மூலம் என்றும் வெற்றியடையும் வரத்தையும் அவர் பெற்றிருந்தார். இதனுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுல இந்த உலகை கொண்டு வரணும் அப்படின்ற மக்களை வந்து ரொம்பவே ஆட்டி படைச்சாராம். தேவர்களையும் சிறையில் அடைச்சாங்களாம். கர்வ தமனிடம் வந்து சிக்காமல் இந்திரன் மற்றும் வருணன் வந்து தப்பி போனாங்களாம். ஆனா வருணனையும் அரக்கன் பிடிச்சிட்டாராம். உன்னை சிறையில் அடைக்க வேண்டாம் என்றால் நீ தென்பகுதியில் மழை பொழியக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதற்கு வருணனும் ஒப்புக்கொண்டாராம். இதன் விளைவாகத்தான் தென்பகுதியில நீரின்றி பாலைவனமா மாறினதா கூட சொல்றாங்க. இதனை பார்த்த அகத்தியர் வந்து பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாரா. பிரம்மன் சிவனிடம் வேண்டுமாறு கேட்டுக்கிட்டாரா. அகத்தியரின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமானும் தன்னுடைய தலையில இருந்து கங்கையின் ஒரு பகுதி முடிவெடுத்து கொடுத்தாராம். அகத்தியர் தன்னுடைய கமண்டலத்துல அந்த நீரை அடக்கி தென்பகுதிக்கு வந்தாராம். தென்பகுதிக்கான விநாயகரும் அவரை பின்தொடர்ந்து வந்தாங்களாம். சோர்வால் அகத்தியர் கமண்டலத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு சோகத்துல அமர்ந்திருந்திருக்காராம். தென்பகுதியில உடனடியா செழிப்பாக வேணும் அப்படின்னு எண்ணி விநாயகர் காகம் உருவெடுத்து கமண்டத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து தட்டி விட்டுறாராம். இதை பார்த்து அறிந்த முனிவர் காகத்திற்கு சாமப்பட போனாராம். அப்போது சுய உருவத்தில் விநாயகர் காட்சி தந்தாராம். இவ்வாறு விநாயகர் காகமாக மாறி நீரை விரித்ததால் காவிரி அப்படின்ற பெயர் வந்து அகத்தியர் வந்து சூட்டியிருக்கிறாரு. ஆடிப்பெருக்கு நாளானது ஆன்மீகம் மட்டும் இல்லாம நன்றி கடன் செலுத்துவதற்கும் உரிய நாளாகவே ஆடிப்பெருக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தாலி கயிறு மற்றும் தாலி சரடு மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க. இந்த நாள்ல பெண்கள் ஆற்றில் ஆற்றங்கரையில நீராடி ஆற்றங்கரை ஓரம் காவிரி தாயை மனசுல வச்சு பூ, பழம், தேங்காய், மஞ்சள், காப்பரிசி போன்ற மங்கள பொருட்கள் எல்லாம் சமர்ப்பித்து வழிபாடு செஞ்சு தாலிசரடு மாற்றிக்கிறது வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை மாற்றிய பிறகு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இங்க இருக்கிற மக்கள் செய்யறதை நம்மளால பார்க்க முடியுது. இதன் மூலமா காவிரி தாயனுடைய ஆசையை பெற்று திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு, திருமணம் ஆனவர்களுடைய கணவர்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் காவிரி நீர் போல பெருக்கெடுத்து பொங்கி வரும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கணும். தொட்டது பல மடங்கு பெருகும். எனவே நம்ம சொல்றது போலவே மக்கள் இங்க சொல்றது போலவே எண்ணி அதாவது இந்த புண்ணிய காலத்துல வந்து பூமி தாயோடையும் காவிரியையும் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாள்லதான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆடி பதினெட்ட சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிற நிறைய பெண்களை நம்ம இங்க பாக்குறோம். அது இன்னைக்கு ஆற்றங்கரையில இந்த வடலாற்றங்கரையில தண்ணி அந்த காவிரி ஆற்றங்கரையில இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால மக்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இப்ப ஆற்றுக்குள்ளாரே அதிகமா இருக்கு. தண்ணி அதிகமா இருக்கும், இப்ப மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காவிரி ஆற்றங்கரையில தான் இன்னைக்கு நம்ம ஆடி பதினெட்டு சிறப்பு நேரலையில நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்னொரு ஐயா இருக்கிறாங்க, சந்திக்கலாம். ஐயா வணக்கம், நாங்க காரைக்கால் எஃப்எம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆடி பதினெட்டு ரொம்ப சிறப்பா இங்க பெண்களோட சேர்ந்து நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன?
2: என் பேர் எம் செல்வராஜ்.
1: செல்வராஜ், நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
2: சிறப்புங்கிறது சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இன்னும் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும்.
1: சரி,
2: தண்ணி கொஞ்சம் வராது, அது கொஞ்சம்
1: கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்லண்ணா. பாத்தீங்க அப்படின்னா அந்த எந்த ஒரு நம்ம மன வருத்தம் இருந்தாலும் கூட இப்ப மக்களுடைய வெள்ளம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப 9 மணிக்கு மேல தண்ணி இருக்கிற அளவுக்கு மக்கள் தலைகளாவே இந்த பகவத் படித்துறையில இருக்கு.
2: இது சிறப்பா இருக்கும் படியா இருந்துச்சுங்களா? உங்களுக்கு இன்னும் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும், லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பாங்க. பட் இப்ப பார்த்தா ஒரு 50 பேர் தான் இருக்காங்க.
1: பரவாயில்ல,
2: அதனால இதுவே இப்ப நடக்கிறது ஒரு பெரிய விஷயம்
1: தான். சின்ன மீடியில இடம் இல்லாம இருக்கும், எல்லாமே பகவத் படி படித்துறையில வந்து குவிப்பாங்க. இப்ப அருகில பாலக்கரை பக்கத்துல இன்னொரு நிறைய படி எல்லாம் இருக்கு, அங்க கூட மக்கள் இருக்கிறாங்க.
2: இருக்கிறதுனால கூட்டமா தெரியல, பட் படித்துறை

0: அதிகமா
1: தெரியும்.
0: உங்களுடைய அந்த ஆடி 18 முதல் முறையா நீங்க மாலை விட போன அந்த ஞாபகம் இருக்கா? எந்த வருடம் ஞாபகம்?
1: மேரேஜ் 1993 ஃபர்ஸ்ட் வந்தேன், தாலி பிடிச்சு
0: ஆயிடுச்சு.
1: அவங்க தொடர்ச்சியா வருஷம் வருஷம் வந்து பண்ணிட்டு
0: இருக்காங்க. எங்க போய் மாலை எல்லாம் விட்டீங்க?
1: அதுக்கப்புறம் நான் வர்றது கொஞ்சம் ரேரா இருக்கும், ஒர்க் இருக்குன்னு அவங்க கண்டிப்பா வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன கூட்டு
0: வந்துட்டாங்க, வாய்ப்பு இருந்திருக்கு.
1: ஆமா, கலந்து சாதியோட வந்து நம்ம கலந்து.
0: சரி, ஓகே, மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இன்னைக்கு காரைக்கால் பண்புகளுடைய ஒரு சிறப்பு நேரலை ஆடிப்பிற்காக இன்னைக்கு கும்பகோணம் பகவத் படித்துறைக்கு தான் நம்ம வந்திருந்தோம். மக்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நேரலைகளை நம்ம காரைக்கால் பண்புகளை வெவ்வேறு பகுதிகளில இருந்து வழங்க இருக்குங்க. நான் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய வடவாற்றங்கரையில இருந்து 3 மணிக்கும், அதை தொடர்ந்து 4:30 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அணக்கரையில இருந்து தான் நேரலையை தொடர இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடுதல் இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே லாவண்யாவோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆர்ஜே தேவனபுத்தூர் எம் எம் கலைபெருமாள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தனிஷ் ஜுவல்லரி வழங்கிய ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி திருவாரூர் கமலாலய குளக்கரையில் இருந்த நேர்களே, நீரே வாழ்வு, நீரே வளம், இதுதான் நம் பண்பாடு. இயற்கை தந்த நீர் வளத்தை போற்றும் ஆடிப்பெருக்கு.

0: இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் திருவாரூர் கமலாலய குளக்கரையில் நிலவக்கூடிய பக்தி விழா கோலம் ஆன்மீக உணர்வுகளை நேரலையாக உங்களிடம் கொண்டு வருகிறது. ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் என் தினேஷ்குமார்.
1: திருவாக்கும் செய்யருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் தீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் காதலால் முகத்தானை காதலால்

0: செல்வம் பெருக்க செய்யும், நாம் செய்யும் நல்ல காரியங்கள் எல்லாம் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். நல்ல மற்றும் உயர்ந்த சொல்வன்மையை தரும், புகழையும் பெருமையும் அதிகரிக்கும். ஆம் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 இந்த விசேஷமான மங்களகரமான ஆடிப்பெருக்கு பெருவிழாவை கொண்டாடும் விதமாக ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலையானது திருவாரூர் மாநகரம் பெருமையாக சொல்லப்படும் கமலாலய தீர்த்த கட்டத்திலிருந்து நேரலையாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவரையும் வருக வருக என திருவாரூர் நகரத்திற்கு கமலாலய குளக்கட்டத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். நேர்களே, இந்த நேரலை நிகழ்ச்சியானது தற்போது எங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தெற்கு கோபுர வாசலுடைய அந்த பகுதியிலே மாற்றுரைத்த விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த கமலாலய குளக்கட்டத்தினுடைய ஈசானிய பாகம் என்று சொல்வார்கள். அந்த வடகிழக்கு பகுதியிலே தற்போது நேரலைக்காக நாம் மகிழ்ச்சியாக இணைந்திருக்கிறோம். நேர்களே, இந்த ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலைக்காக எங்கும் மங்களம் தங்கும் விதமாக, மங்கள பொருட்கள் மகிழும் விதமாக சிறப்பான முறையிலே பக்தர்களுடைய அந்த வழிபாடானது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அவர்களோடு நாம் பயணிக்கக்கூடிய இந்த நேரலை காரைக்கால் வானொலி தற்போது உங்களுக்கு சிறப்புடன் செய்வதற்காக இணைகிறது. அந்த வகையிலே நம்மோடு இணையக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய இணைய போறோம். வணக்கம், சேர்த்துக்கோங்க.
1: என் பேர் ரம்யா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: திருவாரூர், இப்ப என்ன விசேஷம், என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க.
1: ஆடி 18 அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
0: சரிங்க, திருவாரூர்னா இப்ப திருவாரூர்ல எந்த பகுதி?
1: இது கமலாலய குளக்கரை.
0: சரிங்க, இப்ப இந்த ஆடிப்பெருக்கு விசேஷம் என்னன்னா நம்ம செஞ்சிட்டு பொதுவா நேர்களுக்காக சொல்லுங்க.
1: இதோ எங்களுடைய குரு சொல்லுவாங்க, சொல்லுங்க. அனுசியா என் பேரு. ஆடி 18 பெருக்குங்கிறது பெருக்கிறனால இன்னைக்கு வந்து எது செஞ்சாலும் பெருகும். அதனால 18 காவேரி தாயா வந்து வழிபட்டோம்னா வருஷம் 300 நெல்லு நிறைய எல்லாம் வளையும், தண்ணி நிறைய வரும், ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால 18 பேருக்கு காவேரி தாய வலிச்சு எல்லாரும் சுமங்கலிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் மஞ்சள் கறி கட்டி காவேரி தாய்க்கு பூ பழம் வத்தலை செய்ய மஞ்சள் குமம் காதால் கருவம்னு எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அம்பால வழிபடுறதால்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நம்ம இந்த தீர்த்த கட்டத்துல இப்ப கமலாலய குளக்கரை என்ன சிறப்பு, அதை பத்தி சொல்லுங்க.
1: கமலாலய குளம்னா நீர்நிலையில செய்யறதா ரொம்ப விசேஷம். அப்ப இது வந்து காசியை விட ரொம்ப விசேஷம். கும்பகோணம் மகாமகா குளத்தை விட இது ரொம்ப விசேஷம். இதுல வந்து 64 கட்டங்கள் இருக்கு, அதனால ரொம்ப சிறப்பு. அதனால அம்பாலையும் தியாகராஜ எல்லா சுவாமிக்கும் மூத்தவர் தான் தியாகராஜர். அப்ப தியாகராஜரோட குளத்துல செஞ்சா வேக சிறப்பு அப்படிங்கறதுனால எல்லாரும் குளத்துல வந்து செய்யறோம்.
0: பட்டையை கலப்புறீங்க. இப்ப வந்து கோவில்னாவே திருவாரூர் தியாகராஜா கோவில் அப்படிங்கிற மாதிரி கமலாம்பாள் அப்படின்னு விசேஷம். அதே மாதிரி இந்த குளத்திற்கும் பாத்தீங்கன்னா கமல ஆலயம் அப்படின்னு,
1: அதாவது எல்லா குளத்தையும் குளம் தான் சொல்லுவோம், ஆனா இந்த குளத்தை மட்டும் ஆலயம். ஏன்னா கமல ஆலயம், கமலாலயம் ரொம்ப சிறப்பு பெற்றது.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொதுவா இந்த குளத்துக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஓடம்போக்கி ஆத்துல இருந்து உள்ள தண்ணி வந்து வெட்டாத்துல வரையும் அப்படிம்பாங்க. அந்த வகையில நிறைய கடல் அலை போல அந்த அலைகளுக்கு மத்தியில பக்த கோடிகள் சிறப்பான முறையில இந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து அவங்க பேச போறாங்க, சொல்லுங்க.
1: சந்திரா,
0: சந்திரா உங்களுக்கு மஞ்சள் கயிறை கட்டி பெரியவங்கள்ட்ட சிறியவர்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்.
2: என் பேர் ஜெயசுதா. இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான், இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம். இங்க செய்யறது ரொம்ப சிறப்பு. ஆமா, ஆடிப்பெருக்கு செய்யறதுனால நாடு வீடு எல்லாமே செழிப்படையும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. பொதுவா இப்ப இந்த நீர் தான் எல்லாமே வந்து அடிப்படை. இப்ப வள்ளுவர் கூட வான் சிறப்பு அப்படிங்கிற சொல்ற பசி பனி அதை பட்டினி எல்லாம்

0: இங்க வந்து கலைமகள், அலைமகள், மலைமகள், அதாவது மூணு தெய்வம் எழுந்தர்ல நாள் தான். அதனால இன்னைக்கு சிறப்பு செய்யறது எல்லா சக்தியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு இந்த குளத்துல செஞ்சா ரொம்ப விசேஷம். நீர் நிலைகள் எல்லாம் உலர்ந்து எல்லாம் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. அடுத்து ஒரு பெரியவங்கள்ட்ட பேசுறோம், அவங்க கயிறு கட்டிட்டு இருக்காங்க, அவங்களை விட மாட்டோம். அம்மா பேர் சொல்லுங்க.
2: திலகம்.
1: திலகம். ஆமா, நீங்க இப்ப கயிறு மங்கள் நான் கட்டிட்டு இருக்கீங்க. மங்கள் மங்கள் கயிறு.
2: மங்கள கயிறு இது எல்லா பெண்களுக்கும் தண்டு திருமணமாகி தாலி கயிறு வந்து முக்கியமானது.
1: சரிங்க.
2: அதனால வீட்டுல இருக்கிற கணவரும் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிங்களும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். அதனால இந்த மஞ்சள் கயிறை வந்து ஆடி பெருக்கு கட்டினா எல்லாம் பெருகும்.
1: ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய சொல்லிருக்காங்க. அம்மா உங்க பேர்?
3: என் பேர் ஜெய ஜெயலட்சுமி. இந்த கமலா ஆலயம் தான் சொல்லுவாங்க, இது சிறப்பான வழிபாடு. எனக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆகுது, 75 வயசு ஆகுறது எனக்கு. இதனால நான் வருஷம் இங்க வந்து ஆலயத்துல வந்து செஞ்சுட்டு போறேன். அதனால ரொம்ப
1: பெருமையா இருக்கு. உங்களை பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் அப்படிங்கிற நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த பேசிடுவோம். ஐயா வணக்கம், பேர் சொல்லு.
4: ஐயா என்னுடைய பேர் காளிதாசையா.
1: ஊருங்க?
4: எனக்கு சொந்த ஊர் மயிலாடுதுறை. திருவாரூர்ல ஒரு பணிகளாக இங்க வேலை பார்த்துட்டு
1: இருக்கேன். சரிங்க, சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம், இந்த கமலாலய கட்டத்துல நம்ம நின்று இருக்கோம். நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கேரை போட்டு அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து கொண்டு இருக்காங்க, அந்த சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு மங்களம் கொள்ளும் விதமா நிறைய பெண்கள் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறப்ப சிறப்பா இருக்கு இல்லையா? அதை சொல்லுங்க.
4: இன்னைக்கு வந்து ஆடி 18 பேர் முன்னிட்டு வந்து பெண்கள், ஏராளமான பெண்கள் வந்து நீர்நிலைகளை வழிபடுறது வழிபாட்டு செய்வாங்க. அதை பார்த்து இது ஒரு சிறப்பு என்னன்னா, ஜாதி மதங்கள்லாம் கடந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. உறவினர்கள் எல்லாரும் ஒரு உற்றார் உறவினர்களா பார்த்து, இப்ப எனக்கு ஒரு அம்மா மஞ்சள் கயிறு கட்டி விட்டாங்க. அவங்க வந்து இது யாருன்னே தெரியாது. போனச்சு வந்து எங்க அம்மா கூட இருந்திருக்கலாம், என்னுடைய தாய் தந்தையோட இருந்திருக்கலாம், என்னுடைய உறவினர்கள் கூட இருந்திருக்கலாம். போன ஜென்மத்துல இந்த கமலாலய காலத்துல வந்து அவங்க எனக்கு கயிறு கட்டி விடுற அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செஞ்ச படைப்பு, கடவுளால நமக்கு கிடைக்குதுன்னு அவங்க மஞ்சள் கயிற அவங்க கால வந்து ஆசீர்வாதம் கட்டிட்டோம்.
1: சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. ஒவ்வொரு நேர்கள் மத்தியிலும் வந்து ஒரு மன மகிழ்ச்சி. நமக்கு பேசக்கூடிய நேர்கள்லாம் இன்னும் அவங்க நிறைய பேசுவாங்க போல இருக்கு. அவ்வளவு நிறைய நிறைவான செய்திகள் நமக்கு தந்திருக்காங்க. அந்த வகையில அடுத்து ஒரு ஐயா நம்ம சந்திச்செல்லாம். நமக்கு எல்லாம் பரிச்சயமான இந்த குரல் வளர்த்தி உடையவர் தான், பேசலாம். ஐயா வணக்கம்.
5: சார் வணக்கம் சார், நான் நாகை மாவட்டம் நீலாவடியிலிருந்து சபதியார் காளிதாசன் சார். இது வந்து கமல் ஆலயம் சார், கமல் ஆய குளம்பாங்க, கமல் ஆலயம். அதான் கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓட 5 வேலிம்பாங்க. அதே மாதிரி இதை சொல்லணும்னா ஒரு நாள் போகாத ஒரு யுகமே வேணும் சார். அப்படிங்கிறத இது வீதி விடங்க பெருமானு சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்துக்கு ஆனந்தமா இருக்கு. எப்ப 4 திக்கிலையும் பாத்தீங்கன்னா குளத்துல வந்து அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வழிபாடு பயங்கரமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை வரும்னு சொன்னாங்க. அந்த கிளைமேட்டும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு, இயற்கையா இருக்கு. வாய்ப்பு கொடுத்த உள்ளதுக்கு நன்றி சார்.
1: பொதுவா பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க, அதிகமா இந்த ஊருக்காரர் நீங்க இந்த பகுதியில இருக்கீங்க. பொதுவா அந்த வெளி ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜலத்தை, அதாவது இந்த புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துட்டு எல்லாம் போறாங்க அப்படின்னு ஒரு சிலாகித்து சொல்லுவீங்க. சொன்னீங்க
5: தீர்த்த கட்ட சார், 63 தீர்த்த கட்டத்துல இது ஒரு மெயினான கட்ட சார். கோயிலுக்கே முதல் வாயில் வந்து சார், இது குளங்கிறது இந்த முதல் வாயு. அதான் இது இதுல வந்து மணிமுத்தாறுல வந்து பொற்காசு மூட்டையை போட்டு இங்க கமலாலயத்துல எடுத்ததா ஒரு சுந்தரமூர்த்தி சாமி. அவ்வளவு ஒரு ஐதீகம் மட்டும் சார், இந்த மண்ணில நிற்கிறதுக்கும் இந்த மண்ணில அந்த ஊர்ல வாடுறதுக்கும் இந்த பொற்பாலம் படுறதுக்கும் ரொம்ப பயங்கர ஒரு தவ வழி மாதிரி தான் சார் பண்ண முடியும். ஓகே சார், ஓகே
1: சார். ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா இந்த கமலாலய கொள்ளக்கட்டத்துல மகிழ்ச்சியான நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பக்த கோடிகள் அந்த மங்கள நான் சொல்லக்கூடிய மஞ்சள் கயிறும் அந்த மஞ்சளும் கணத்துல எல்லாம் பூசி அந்த கழுத்துல கட்டக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைவான நேயர்கள் நிறைய வந்து நீங்க வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் அந்த மாதிரி நேரங்கிறதுனால ரொம்ப பீக்ல இருந்துட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேச போறோம். ஒரு சின்ன ஒரு 2-3 பாடல் வரிகளை கேட்டுட்டு மீண்டும் நம்ம திருவாரூர் கமலாலய கொள்ளக்கரைக்கு வருவோம். மேற்கிலே வாருங்க.
6: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
11: இந்த வருடம்

0: ஆடி பெருக்கை முன்னிட்டு ஒரு கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
0: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி சேலம், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தனுஷ் ஜுவல்லரி. நாளை காலை 8:30 துள்ளி வரும் பாட்டு பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாட தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேர்லே ஆடி பெருக்கு சிறப்பு நேரலை திருவாரூர் கமலாலய குளக்கரையிலிருந்து நேரலையில் நம்முடன் மீண்டும் இணைகிறார் என் தினேஷ்குமார்.
1: தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்னதன்மை என் அறிவண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர்வயல பலனத்தனி ஆரூர் ஆணை மறக்கழுவாமேன்னு சொல்லும் விதமாக ஒரு முறை நம்ம வந்து தியாகராஜரை பார்த்துட்டோம்னு சொன்னா அவர் மனசு நம்ம மனசை விட்டு அவரு போகவே மாட்டாரு. அந்த அளவுக்கு நம்ம வந்து அவரை லவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வகையில தியாகராஜ சுவாமியினுடைய அந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வட பாகத்திலே தற்போது மேல வீதின்னு என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கமலாலய குளக்கரையில பாத்தீங்கன்னா நடுவணாங்கோவில் இருக்கு. அதுல சுத்தி இருந்த கரைகள் இல்ல பக்த கொடிகள் எல்லாம் வந்து பூஜை சடங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாழை இலையை பாக்குறேன், அதுல நிறைய பழங்கள் இருக்கிறது, ஒரு நல்ல விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க, அதுல ஒரு காப்பரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசியை கலறி வைத்து கண்ணாடி எல்லாம் வச்சு தீப தீபங்கள் எல்லாம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி பெரியவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து அந்த மங்களம் சொல்லக்கூடிய மங்களமாக அந்த மஞ்சளை பூசி அந்த கயிறெல்லாம் கட்டி விட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்க பார்த்தாலும் ரொம்ப ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி. ஒரு புது வெள்ளம் பொருள், ஏன்னா அந்த தண்ணிக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த நீர் நம் வாழ்வை பெருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆடி 18 என்பது எந்த காரியங்கள் செய்தால் அது நல்ல காரியமாக இருக்கணும், அது இரட்டிப்பாகும் பெருகும் என்பதுடைய வழக்கத்தின் காரணமாக அனைத்துமே மங்களமாக இருந்தால் அது வாழ்நாள் முழுக்க மங்களம் பெருகும் என்பது ஐதீகத்தை அடிப்படையமா நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழியின் அடிப்படையிலே பக்த கோடிகள் எல்லாம் அழகா இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருக்குது, யார்கிட்ட பேசு, ஏன்னா எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பேசும்போது அதனால இந்த படித்தவை வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நேரத்துல
2: கட்டினாங்க கட்டிட்டு நல்லா இருக்கு.
1: சூப்பர், சரிமா, மகிழ்ச்சி. இப்ப நிறைய கயிறு எல்லாம் உங்களுக்கு பெரியவங்க கட்டி விட்டாங்க,
2: கட்டி விட்டு வாழ்த்துக்களும் வாங்கினேன் சார்.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்கிட்ட பேசினதுல எனக்கு.

0: ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ சார்,
1: ரொம்ப சந்தோஷம். அடுத்து பேசலாம். பேர் சொல்லலாமா? உங்க ஊர் பேர் என்ன?
2: பேட்ரிஷா.
1: உங்க பேர் சொல்லுங்க. வாப்போ
2: சரிகாஸ்தி.
1: என்ன ஊர் உங்களுக்கு?
2: திருவாரூர்.
1: இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க.
2: தமிழ்நாடுல
1: இருக்கோமா? நீங்களும் ஜாலியா கயர்லாம் கேட்டுக்கீங்க போட்டுருக்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான இந்த நேரத்துல. அடுத்து நம்ம பேசக்கூடிய அன்பு குழந்தை பேர் சொல்லாமா? பேர் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு திருவாரூர் தானே? சரி, என்ன விசேஷம்? மஞ்ச கயர்லாம் கட்டி கேட்டு என்ன விசேஷம் தெரியுமா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினாலும். மகிழ்ச்சியான நேரத்துல தொடர்ந்து பெண்கள்லாம் வந்து மங்களமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கயிறு எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பேசலாம். பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அம்மா பேர் சொல்லுங்க.
3: என் பேர் செல்வி. கே செல்வி.
1: கே செல்விம்மா. என்ன ஊர்மா?
3: நமக்கு திருவாரூர்.
1: சரிம்மா, இப்ப நம்ம வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க பத்தி சொல்லுங்கம்மா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. வாழையலை போட்டு,
3: வாழையலை போட்டு, தேங்காய் உடைச்சு, அரிசி கலரி, மஞ்ச கயிறு, பிள்ளையாரு,
1: பாருங்க என்ன
3: பழங்கள் எல்லாம் வச்சு கீழே கெங்கையில இறங்கி காவேரி தாய்க்கு கிடைக்கணும்.
1: ரொம்ப சந்தோஷமா, நீங்க மூத்தவங்களா இருக்கீங்க, பெரியவங்களா இருக்கீங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள்ட்ட பேசக்கூடிய அடுத்த நேயர் சந்திச்சலாம். எல்லாரும் கயிறு கட்டுறதுல மூலமா இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்றது சாரி. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: வேம்பு.
1: வேம்பு மேடம். என்ன உங்களுக்கு திருவாரூர்?
4: திருவாரூர். திருவாரூர்.
1: என்னமா என்ன மும்பரமா போயிட்டு இருக்கு வேலை அப்படி சொல்லுங்க. என்ன நடந்துட்டு இருக்கு?
4: தாலிப்பிரிச்சு 18 பண்றது அதான். இது
1: என்
5: பேரு அனுஷியா, திருவாரூர் தான் பிறந்தவர். காப்பரிசி கலர்றது வந்து பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதுல வந்து வெல்லம், சில பேர் வந்து எள்ளு போடுவாங்க. நாங்க எள்ளு போடுற பழக்கம் கிடையாது. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு செய்யறது, வைத்தம்பருக்கு எல்லாம் செய்யறது. இன்னொன்னு, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலிக்கு பிரிச்சு கோக்குறது ரொம்ப விசேஷம். நாங்க காலையில எங்க வீட்டுல மோட்டார் இருந்துச்சு, படைச்சிட்டோம். படைச்சு 4:30 படைச்சிருவோம். படைச்சுட்டு சரி இவங்களோட எல்லாம் சேர்ந்து வந்தோம். எல்லாம் தாலி பெருக்கு தாலி எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நல்லபடியா வந்துட்டோம்.
1: சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். தாலி பெருக்குதல் என்று சொல்லுவார்கள், அந்த மாங்கலியத்தை பெருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில புதுமண தம்பதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அந்த நாள், நிறைய பெருக்கக்கூடிய அந்த நிலைமையில பேசலாம். அடுத்த நேயர் யாருங்கிறது ஒரு மூத்த உங்களுக்கு அம்மா பேர் சொல்லுங்க.
6: ரேவதிங்க.
1: ரேவதிமா. ஊர்மா? நம்ம திருவாரூர் தான்.
6: திருவாரூர். திருவாதி மாருதி நகர்.
1: என்ன விசேஷம்?
6: இன்னைக்கு விசேஷம் ஆடி. ஆடி பெருக்குதே. பிள்ளையார் மண்ணில் எடுத்து, மணல் எடுத்து, மணல் எடுத்து, மணல்ல பொட்டு வச்சு, மஞ்ச வச்சு, எலுமிச்சை பழம், பூவு, காவலக ரமணி, மஞ்ச கயிறு எல்லாம் வச்சு, சாம்பார், தேங்காய் உடைச்சி, இது காப்பரிசி கலர் வச்சு, சாம்பிராணி போட்டு சூடம் காட்டி சுத்தி வந்து மஞ்ச கயிறு எல்லாரும் கட்டிக்குவோம். பொட்டு பொட்டு வச்சுக்குவோம், பூ வச்சுக்குவோம்.
1: சந்தோஷமா, பெரியவங்களா இருந்து நீங்க எல்லாருக்குமே அந்த வழிகாட்டுறீங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு வழிகாட்டு விதமா பாத்தீங்கன்னா, நிறைய வாழை இலையில பாத்தீங்கன்னா அந்த பேரிக்காய், விளாம்பழம், மாம்பழம், அது மாதிரி கொய்யா பழம், எலுமிச்சை எல்லாம் வந்து மங்களமா இருக்கு. அம்மா உங்க பேர் சொல்லாம?
7: என் பேர் தமிழர். திருவாரூர்.
1: திருவாரூர் தானே?
7: ஆமா சார்.
1: சரிங்க, இப்ப நீங்க இங்க தனியா பூஜை பண்ணிட்டு
7: இருக்கீங்க? எல்லாரோட சேர்ந்துதான் சார் பண்றோம். நீர்நிலையில சாமி கும்பிடணுங்கிறதுக்காக சேர்ந்து எல்லாரும் அனைவரும் ஒன்னா கும்பிடுறோம்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறதுல. காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்து இணையக்கூடிய ஒரு டிவோட்டி சொல்லுவோம்.
8: சுமதி. திருவாரூர். ஆடி 18 பிறக்குனா வந்து கங்கையில வந்து காவேரி இந்த மாதிரி கரையில வந்து இலை போட்டு வாழைப்பழம், தேங்காய், எலுமிச்சம்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம் எல்லாம் பழங்கள் எல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி சாமிக்கும் போடணும். இதுக்கு முன்னாடி பிள்ளையார் 3 பிடிச்சு வைக்கணும். அதுதான் மெயினா வைக்கணும். பிள்ளையாருக்கு வந்து பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சு பூ போட்டு அரிசனை பண்ணணும். கொளுத்தி வச்சு, ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, சூடம் காமிச்சு, தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு சாமி கிட்ட காவிரி தாய் கிட்ட வேண்டிக்கணும். இதே போல என்ற நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்குவாங்க. ஆடி பெருக்குன்னா இந்த வருஷத்துல எப்படி நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, வர வருஷம் எல்லா வருஷமும் நல்லா நம்ம வந்து வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. எல்லாத்துலயுமே வளர்ச்சியா இருக்கணும் சாமி கிட்ட வேண்டி வேண்டிக்குவாங்க.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நேரத்துல விஷயமான நேரத்துல பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றுடைய கரையில் உள்ள எல்லா ஊர்லயும் இந்த விழா ரொம்ப சிறப்பா நடைபெறும் அப்படிங்கிறது தெரியும், எல்லாருமே செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி திருவாரூரும் அந்த வகையில விழா கோலம் பண்ணிருக்குதான் நம்ம சொல்லணும். அந்த வகையில தமிழகத்துல ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில இருந்து முதல்ல பாத்தீங்கன்னா காவேரி சங்கம் கூடிய பூம்புகார் நகரம் வரையும் பாத்தீங்கன்னா இந்த விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. எட்டூர் டேம்ல இருந்து அது மாதிரி பவானி, கூடுதுறை, ஈரோடு, பரமத்தி, குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர்

0: யாரு கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை பூம்புகார்னு பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலையை கொண்டாடும் விதமாக ரொம்ப சிறப்பாக விமர்சையாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கூட இன்னும் சிறப்பாக அம்மா படித்துறை சொல்லுவாங்க, அந்த அம்மா மண்டபம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருவாரூருடைய தீர்த்த கட்டத்திலையும் நிறைய பக்தர்களுக்கு மத்தியில் இந்த சிறப்பு நேரலை போயிட்டு இருக்குது. நிறைய நம்ம வந்து நேரலை தந்துட்டு இருக்கோம். நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் மணி சவுண்ட்லாம் கேட்கறத பார்க்க முடியும். அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் வந்து நேரம் கடந்துகிட்டே இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி நேரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மங்கள நேரம் அப்படின்னு சொல்கிற நேரம் வந்து நிறைய பக்தர்களுக்கு மத்தியில் இப்போ நம்ம பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: இந்த ஆடி 18 பெருக்கு விழாவை கொண்டாடவும் கொண்டாடி கொண்டிருப்பவர்களை வாழ்த்தி மகிழவும் வந்திருக்கும் காரை பண்பலையும் அன்ப அறிவிப்பாளர் மண்ணின் மைந்தர் தினேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உலகத்திலே வாழும் எல்லா பகுதிகளிலும் வாழும் நம்ம தமிழர்கள் தமிழக பண்பாட்டையும் தமிழக மரபுகளையும் கலாச்சாரத்தையும் வரலாற்று சுவடுகளையும் பேணி காப்பதிலே நம்ம தமிழர்கள் உலகத்துக்கே மிகுந்த சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். அந்த வகையிலே பொதுவாக நம்ம வீட்டிற்கு ஒரு உறவினர்களோ நமது ஊருக்கோ நாட்டிற்கோ வரும் விருந்தினர்களை சிறப்பாக வரவேற்பதிலும் வாழ்த்தி மகிழ்வதிலும் அவர்களை சிறப்பாக வழிநடத்தி நன்றி சொல்வதிலும் நம் தமிழர்கள் மிக சிறந்தவர்கள். அந்த வகையிலே நமது காவேரி படுகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழர்களுடைய முக்கிய ஆதாரமாக விளங்குவது விவசாயம். அந்த விவசாயத்திற்கு உயிர் நாடியாக விளங்குவது நமது காவேரி நீர் ஆகும். அந்த காவேரி நீர் ஆற்றிலே பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அந்த நீரை வரவேற்பதிலும் அந்த நீரை கொண்டு பயிர் செய்து அவற்றை நன்றாக விளைவித்து அறுவடை செய்து நம் இறைவனுக்கு அந்த நன்றியை செலுத்துவதிலும் நம் தமிழர்கள் மிக சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆடிப்பெருக்கு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்விலே தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டு காரை பண்பலை நமது அன்பு நெறியாளர் தினேஷ் அவர்களும் ஆண்டுதோறும் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த உங்க எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இறைவன் அருளால் இந்த வருடம் காவிரி நீர் மிக சிறப்பாக அதிகமாக வந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்துல நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் பவித்ரம் அடைக்கும் ரகுபதி.
0: சரிங்க, ரொம்ப நன்றி ரகுபதி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, நிறைவாக சொன்னீங்க, ரொம்ப அழகான சில கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி நம்ம வரக்கூடிய ஒரு பெரிய நம்ம சுட்டி பையன் நம்மளோட இணைகிறார். வணக்கம். பேர்
2: வணக்கம். என் பேர் யோகிச்சேலன், நான் காட்டூர்ல இருந்து வரேன்.
0: காட்டூர்ல இருந்து வந்துருங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு, என்ன விசேஷம்?
2: ஆடி பெருக்கு.
0: வீட்டுல இன்னைக்கு படையெல்லாம் பயங்கரமா, வீட்டுல சமையலான தடபுலாம் சாப்பிடாமல மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப நன்றி தம்பிக்கு, ரொம்ப அழகா பேசுனீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் கூடூர் ரவீந்தர் பேசுறேன், திருவாரூர் மாவட்டம். இது எனக்கும் உங்க காரை எப்பமுக்கும் 3rd ஆண்டு மகிழ்ச்சியான சந்திப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆடி 18 அதுவும் தண்ணி வராம இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு இருந்தோம். காட்டு எண்ணெயின் கிருபையினால தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு, ஆமா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்க கடைமடை மாவட்டத்துக்கும் வந்துடும் நினைக்கிறோம். அதனால எல்லாருக்கும் எல்லா வளமும், எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கிற மாதிரி நான் பிரார்த்திக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வானொலிக்காக நீங்கள் வந்து பங்கெடுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய உதவிகளை செய்து கொண்டு வருகிற நம்முடைய நேயர்கள் வந்து அவங்களுடைய ஆதரவு ரொம்ப சிறப்பு நம்ம நிகழ்ச்சிக்கு. அதுல ரொம்ப முக்கியம் இந்த ஆடி பெருக்கு விழாவில் தொடர்ந்து நம்மோட இணையக்கூடிய நேயர் சந்திச்சலாம். வணக்கம்.
4: வணக்கம். அறிவிப்பாளர் அவர்களுக்கும் தினேஷ் சார் அவர்களுக்கும் என இனிய காலை வணக்கம். இன்று 18 ஆடி பெருக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த கமலையாள கரையில பாத்தீங்கன்னா சொல்லி மாலாது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நடுவுண்டாங்கோயில நீச்சல் அடித்து போய் வந்த போய் வந்த அனுபவங்களை உண்டு. இன்று வந்து இரு கரையும் புரண்டு ஓடும் தருவாயில் இன்றைக்கு வந்து கமலையாள கரையிலேயே மட்டும் நமக்கு கொண்டாடக்கூடிய பாக்கியம் தேகாட்சி பெருமான அழிவுக்கார். இருந்தாலும் அன்னை வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்த தருணத்துல அன்னை பூமாதேவிக்கு இது செலுத்துற விளக்கமா இன்னைக்கு எல்லாம் ஆடி பெருக்கு விழாவா செஞ்சுட்டு இருக்கோம். இங்க எல்லாரும் கலந்து கொண்டு காலவளமா காரை பண்பலை வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு உற்சாகமா இங்க காலையில வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.
0: ஆதரவு நிச்சயமா நேயர்கள் வந்து நிறைய நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த நிகழ்ச்சிக்காக. பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் திருவாரூர் சின்னத்தாய் பேசுறேன். ஆடி பெருக்கு விழாவை முன்னிட்டு நல்லா தண்ணி வரணும், எல்லாருக்கும் மக்கள் செலுத்த

0: பெய்யணும், மழை நல்லா பெய்யணும். அதனால அது வந்து என்னோட கோரிக்கையும் கூட.
1: நிச்சயமாங்க. இப்ப ஒரு வானொலி அப்படிங்கும் போது ஆடிப்பெருக்கு விழா, அது ஒரு ஆர்வம். நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலையும் சொல்லும் போதே ஏதோ அது ஒரு விதம், ஒரு குழந்தைய பார்க்க வர மாதிரி அப்படி ஒரு ஆர்வமா வரீங்களே, என்ன காரணம்?
0: தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வர்ண பகவான் வந்தாதான் நமக்கு எல்லாமே இருக்கும். அதனால தண்ணி வரணும், மழையும் பெய்யணும், எல்லா மகிழ்ச்சியா இருக்கணும்.
1: சரி, ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து பங்கெடுத்து கொண்டு கலந்துகிட்டு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிமா. உங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோட பயணிங்க, ரொம்ப நன்றி. நம்ம வரக்கூடிய அடுத்த நேர் சந்திக்கலாம். பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்
1: சார், நான்
2: காட்டூர்ல இருந்து சங்கீதா சுரேஷ் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா சார் இருக்குது பாக்குறதுக்கு. கமலாலயகுளத்தை பார்த்தாலே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. மக்கள் கூட்டம் தாங்க முடியல, அதுல மேகமூட்டம் வேற, மழை வர்ற மாதிரி
1: இருக்கு,
2: வெயில் இல்லாம இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா மழை வரணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் சார். என்ன ஆடி பிறக்கு எதுமா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஆடி பிறக்கு வாழ்த்துக்கள்.
1: இப்ப நீங்க பூஜை பாக்குறோம் இல்லையா, இப்ப நிறைய குளத்துல வந்து பெண்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கயிறு கட்டுறாங்க.
2: ஆமா சார்,
1: சொல்லுங்க. நீங்க ஒரு மக்களகரமான இந்த சூழல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பத்தி அப்படி சொல்லுங்க.
2: என்ன சார், எல்லாருக்கும் பொட்டு வச்சிருக்கு, மாறி மாறி பொட்டு வச்சுக்கிட்டு மஞ்சள் கட்டிக்கிறாங்க, விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு பாக்க. எப்படி அது வீடியோவா இருந்தா எடுத்துடலாம், ரேடியோ வேலை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது சார், கண்டிப்பா சார் சொல்ல முடியாது. ஆனா வந்து கூட்டம் நிறைய இருக்குது, பாக்க ரொம்ப நல்லா இருக்கு சார். நிறைய பேர் இருக்கிறதுனால வேலையை விட்டு நான் ஓடிக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பல்வேறு விதமான பணிகளுக்கு மத்தியில வீட்லயும் நிறைய வேலை பல்வினிக்கு இருக்கும். என்ன விசேஷம், சமையல்லாம் பண்ணணும்.
2: ஆமா சார்,
1: அது குழந்தையோட நீங்க வந்து நிகழ்ச்சிக்காக நம்ம வனவழிக்காக வந்து கலந்துகிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி பெருமையா இருக்கு.
2: ஆமா சார்,
1: ஊர்ல வேற விசேஷம்லாம் வர.
2: ஆமா சார், காட்டூர் காளியம்மன் கோயில் திருவிழா சார். திருவிழா சார், அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் சார். இந்த செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் காட்டூர் காளியம்மன் கோயில் திருவிழா, எல்லாரும் கண்டிப்பா வரணும்.
1: இப்ப இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டூர் இருக்கும்?
2: இங்க ஒரு 7 கிலோமீட்டர்.
1: ரொம்ப சந்தோஷம். இந்த கமலாலய குல கட்டத்திற்கு வந்து நீங்களும் வந்து நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பாக சொன்னதற்கு. அடுத்து நம்மோட நிகழ்ச்சி இணைக்கூடிய அன்பு நேயர் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன். ஆடி மாசம்னாலே எல்லாம் விசேஷ நாட்கள் தான், ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, அது மாதிரி ஆடி 18 ரொம்ப விசேஷம். அது வந்து காவிரி தாயை வணங்குறதுக்காக எல்லாரும் நீர்நிலைகள்ல வந்து சாமி கும்பிடுவோம். தண்ணி வரல, இருந்தாலும் வந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்துடும். தண்ணி வந்து மக்களை செழிக்க வைக்கணும். நாடு விளையினா ஆடிப்பட்டம் தேடி விதையும்பாங்க. இப்ப விதைச்சாதான் வந்து உணவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். அதனால நாடு செழிக்கட்டும், வளம் நிறையட்டும். ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.
1: சூப்பர்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம வானொலிக்காக நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வந்திருந்து நிறைய நம்ம நேயர்கள் இங்க ஆர்கனைஸ் பண்ணி நமக்காக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஒளியேறுவதற்கு உதவி செய்தார்கள். அத்தனை பேர்களுக்கும் ஒரு ஆடி பெருக்கு நாள், கேட்டுக்கொண்டு வருவர்களுக்கும் ஒரு ஆடி பெருக்கு நாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவாக. பெயர் சொல்லுங்க.
4: அனைவருக்கும் அறிவிப்பு நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் நண்பர்களுக்கு
1: ரொம்ப மகிழ்ச்சி. ஆம்நேர்களே, சர்வஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தானா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய உலக மகிழ்ச்சிக்காக நம்ம இருக்கக்கூடாது. வணக்கம்.
5: திருவாரூர்ல இருந்து ரவணகிருஷ்ணன் பேசுறேன் சார். ஆடிப்பெருக்கு வந்து நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. தண்ணி வந்தா இன்னும் நல்லா சிறப்பா இருந்திருக்கும். தண்ணி வரல, அது ஒரு இது. மழையும் இல்ல, அதனால மக்கள் வந்து தண்ணி வந்து ஆத்துல தண்ணி வந்து இன்னும் சிறப்பா கொண்டாடுவாங்க. நம்ம கமலாலய குளத்துல கொண்டாடுறது அதை விட இது நல்ல சிறப்பு தான். அதனால இன்னும் நல்ல மழை பெய்யணும், இன்னும் நல்ல தண்ணி வரணும், இன்னும் வளம் பெருகணும். அப்பதான் இன்னும் நமக்கு உணவு உற்பத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு கடவுளை தியாகராஜ பெருமாள் வேண்டிக்கிறோம். கடவுளை எல்லாம் தியாகராஜனை வேண்டிக்கிறோம், மற்றும் ஆடி மாசம் எல்லாமே விசேஷமான நாட்கள் தான். ஆடி கார்த்திகை, ஆடி அமாவாசை எல்லாமே, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே. இன்னும் சிறப்பாமே தண்ணி வந்து நல்லா எல்லாரையும் கடவுளையும் வேண்டிக்கிறோம்.
1: நீர் பெருக்கெடுத்து வருவது போல வாழ்வில் மங்களங்கள் பெருக்கட்டும். நீர் பெருக்கெடுத்து வருவது ஆடி 18 எல்லா மங்களங்களும் பெருக்கட்டும் என்று சொல்லி நீர்களே. அடுத்த நம்மளுடைய இந்த ஆடி சிறப்பு பேரலையானது, அந்த ஆடி பெருக்கினுடைய சிறப்பு நேரலையானது மயிலாடுதுறை துலாக்கட்டத்தில் இருந்து பிரசாதர்கள் இணை காத்திருக்கிறார்கள். இதுவரை நிகழ்ச்சிக்காக ஒளிபரப்பு கொடுத்திருந்து உதவிய பிரபாகர் சாருக்கு நன்றி சொல்லி எல்லா மகிழ்ச்சியும் மங்களும் உருவாக எல்லாம் உள்ள தியாகராஜ பெருமானை வணங்கி நம்ம கமலாலய குளக்கட்டத்திலிருந்து நிறைவு செய்யக்கொண்டிருக்கிறே நிலையம் திரும்புகிறோம் மகிழ்ச்சியோடு, மகிழ்வோடு, மங்களத்தோடு.
6: நேரிலே ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை இப்போது திருவாரூர் கமலாலய குளக்கரையிலிருந்து விடைபெற்று மயிலாடுதுறை நோக்கி செல்லுகிறது.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நேர்லே டெல்டாவின் உயிர் நாடி காவிரி. காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டம் நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம். மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டத்திலிருந்து நம்மோடு இணைய இருக்கிறார் கே எஸ் பிரசாத்.

0: நேர்களுக்கு இனிய வணக்கம். இந்த சிறப்பான நன்னாளில் ஒரு சிறப்பான இடத்திலிருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது நான் உங்கள் கே எஸ் பிரசாத். ஆடி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அம்மன் வழிபாடு, திருவிழாக்கள், ஆன்மீகம், அதோடு இயற்கையோடு இணைந்த நம்முடைய பாரம்பரிய கொண்டாட்டங்கள். அப்படிப்பட்ட ஆடி மாதத்தின் மிக முக்கியமான நாள் ஆடி பெருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது மயிலாடுதுறை காவேரி துலா கட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னாலே மாய உரம் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காவேரி சங்கத்துக்கு கூடிய இந்த காவேரி இருக்கக்கூடிய இந்த துலா கட்டத்தில் இருந்து இந்த ஆடி பெருக்கு நன்னாள் இந்த இடத்துல லைவ் சேர்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மயிலாடுதுறை காவேரி துலா கட்டத்துல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா
1: வழிபடுவோம் எல்லாருமே தமிழக மக்கள். அது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிறப்பா வந்து நாங்க வந்து காவிரி தாயை வந்து குடும்பத்தோட வந்து விளக்கேற்றி வச்சு நாங்க வந்து அவங்க வழிபாடு செய்வோம். ஆனா இந்த வருஷம் என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. ஆமா, அந்த பெண்ணுக்கு வந்து தாலி பிரித்து கூப்பிடும் அந்த திரு விழாவை இங்க நடத்துறதுக்காக இந்த காவிரி ஆற்றுக்கு வந்திருக்கிறோம். கடந்த முறை வந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது, கரையோரம் எல்லா மக்கள் வந்து சிறப்பா கூடியிருந்தாங்க. இந்த தடவை வந்து நாங்க ஆத்துக்குள்ளே இறங்கி கும்புற மாதிரி ஒரு சிறப்பான இதுதான். இதையும் நாங்க வந்து வருத்தமா சொல்லல, இது ஒரு சிறப்பான ஒரு இதுதான். படித்துறையில நின்று நாங்க கும்பிடுறோம். இப்ப வந்து நாங்க, ஆமா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தை இப்படி பேசுறாங்களே, குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியோட தமிழ் ஆசிரியர்.
0: ஒரு மயிலாடுதுறை துலாக்கத்துல
1: இங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப சிறப்பா இல்ல, போன வருஷம் அளவுக்கு இந்த வருஷமும் கூட்டம் இருக்குதா? கூட்டம் அதிகமா தான் இருக்கு. எல்லா மக்களும் கூடி ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா அந்த துலா கட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த நீருக்குள்ளயே சிறப்பா கொண்டாடுறாங்க. மகிழ்ச்சியா
0: இருக்கு. ஆடி பெருக்கு என்ன வீட்டுல விசேஷம்? மாப்பிளைக்கு என்ன ஸ்பெஷல்?
1: நாங்க எப்பொழுதும் வட பாயசத்தோட சமைச்சுதான். கண்டிப்பா எங்க மாப்பிளைக்கு இல்லாத.
2: என் பேர் ராகுல் குமார்.
0: ராகுல் குமாரா, நீங்க பேசுறதா
2: பேசவே
0: மாட்டாங்க. தாலி பிரிக்கிற இந்த வைபவத்து வந்திருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: இது ஒரு புது அனுபவமா இருக்கு.
0: இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு?

0: இன்னைக்கு ஒரு புது விதமான அனுபவமா தான் இருக்கு. எப்பவும் தண்ணி ஃபுல்லா இருக்கும், படிமலை நின்று வழிபடுவோம். இன்னைக்கு தண்ணி குறைவா இருக்கிறது, அதனால கீழே நின்று இது பண்ற மாதிரி இருக்கு.
1: நீங்களும் தமிழாசிரியர் மட்டும் பேசுறீங்க, தண்ணி குறைவாக இருக்கிறது, நம்ம உள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
2: வந்து ரொம்ப இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட். எங்களது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த எங்களோட மேரேஜ் வந்து நடந்திருக்கு. சோ அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டெப் போகும்போது லைஃப்ல இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, பேஸ் பண்ண வேண்டியதுலாம்.
1: உங்க குடும்பத்தை பார்த்துதான் ஆனந்தம் திரைப்படத்துல இருக்கிற மாதிரி
2: ரொம்ப
1: சொன்னாங்க. ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருத்தவங்க படையல் பண்ணது அவங்க வீட்டுக்கு மட்டும் கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் கொடுத்து வேற ஒரு குடும்பமும் நினைச்சாலும் ஒரே குடும்பம்,
2: ஒரே குடும்பம்.
1: எங்க வீட்டுல இல்லாம கார்த்திகை அப்பெல்லாம் பாடுவோம்,
2: டெய்லியுமே பாடுவோம் எங்க வீட்டுல கார்த்திகை.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க, சூர்யா. இதே ஊர் தான், மாயூர்
1: தான். எப்பவுமே மாயூரத்து வரைக்கும் மாயூர்னால கூட்டம் இருந்துட்டே இருக்கும்,
2: எப்போதும் கூட்டம் இருக்கும். ஆடி பெருக்கு, ஆடி பெருக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் ஆத்துல வந்து இறங்கி நாங்க இதெல்லாம் செய்யறது இன்னும் ஸ்பெஷல். அதுலயும் என் மருமக என் பொண்ணுக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு கட்டுறாங்க, அது எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்.
1: இது உங்க குடும்பத்தை பார்த்தோமே, நானும் உங்க குடும்பத்துல ஐக்கியம் ஆயிட்டேன். பழம் எதுவும் கொடுக்கவே இல்லை, அதுக்காக வெயிட் பண்ணி
2: வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கு, வடப்பாயசம் சாப்பாடு வீட்டுல ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க.
1: இந்த வருஷம் வந்து காவிரிக்குள்ளேயே வந்து நம்ம வந்து வழிபடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
2: ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன காவிரி ஆத்துல காலில தண்ணி நினைச்சிட்டு போறதுங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது நமக்கு கடவுள் அருளும் கிடைக்கும், மன எல்லாரோடையும் சேர்ந்து அதை செய்யறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும்.
1: இங்க வரதுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க?
2: ஒரு பிளான் இல்ல, டக்குன்னு இது வந்து இன்னைக்கு தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷன் இல்ல, டபுள் சந்தோஷம். இது டக்குன்னு காலையில வீட்லயும் கொஞ்சம் படையல் பண்ணிட்டு டக்குன்னு இன்னும் கிளம்பி ரெடியாகி வந்தாச்சு.
1: இதெல்லாம் மகிழ்ச்சி இன்னும் இரட்டி பல வாழ்த்து சொல்லுங்க. நன்றி,
2: ரொம்ப தேங்க்யூ.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: செம்பனார் கோவில் என் குலசேகர். நடந்தாய் வாழி காவேரி, நானெல்லாம் சிறக்க நன்மை எல்லாம் பெறுக. நான் நடந்து வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுப்பா, கவலைப்படாதீங்க. பூமியிலிருந்து நான் வந்து உங்களுக்கு அருள் செய்யறேன்னு சொல்லி இங்க இந்த போர் வச்சு இன்னைக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரியதா இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் குறை சொல்லுவாங்க, ஆனா எல்லாம் இங்க நிறைவோட பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த தாலி பிரிச்சு கட்டுற வைபவத்துல வந்து இவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி மங்களம் என்பது மனைமாச்சின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனைமாச்சிங்கிறது வந்து குடும்பம் எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு, அதுல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த தாலி பிரிச்சு பண்றதுங்கிறது ஒரு சடங்கு. இந்த சடங்கு அப்போ நம்ம மணமக்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய உறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் நன்றா புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாங்கன்னா காலம் முழுவதும் சந்தோஷமா இருக்கும், காலம் முழுவதும் இன்பம் பொங்குங்கிறது அந்த வாழ்த்துறையோட உரைய முடிச்சுக்கிறேன்.
1: நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா கடந்த விடம் காவிரி கரை கொண்டு ஓடுது, இந்த விடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து போர் செட்டு வச்சு தண்ணி வச்சு பண்றோம். இப்போ ஏற்றம் இறக்கம் வரதா செய்யும், குடும்பத்திலையும் பார்க்கும் போது அது மாதிரி இருக்கிறதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா
3: அதான்
1: காவிரி எப்படி நம்ம பாடத்து கொடுக்குது.
3: ஆமா, அதேதான் அதேதான்.
1: தாய் வந்து நம்ம எப்படி எல்லாம் பாடம் கொடுத்துருக்கு பாருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கடந்த விடம் படித்துறையில நின்று சாமி கும்பிட்டோம், இன்னைக்கு படித்துறையில இருந்து இறங்கி காவிரி ஆத்துக்குள்ளேயே வந்து ஒரு வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு?
3: இந்த வாய்ப்பு வந்து அதாவது உறவினர் பெற்ற தந்தை தாயை வந்து தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அருகில இருந்து பாக்குறதுக்கு என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷம்
1: தான். காவிரி தண்ணி
3: நினைக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி,
3: நன்றி.
1: இதேமே பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு நன்னாளிலும் சிறப்பு நேர நிகழ்ச்சியில துலாக்கட்டத்தில் நின்று நம்ம நேரில் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இருபக்கம் கரையில வடகரை பெண்கரையில மக்கள் நின்று மக்கள் நின்று இருக்காங்க. அதே சமயத்துல சாமி கும்பிடுறதுக்கு அம்மன் வழிபடுறது காவிரி தாய் வழிபடுறதுக்கு பார்க்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றிலேயே இந்த மணலில் வந்து உட்கார்ந்து இருந்து அவங்களுடைய வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்க பாக்குற இந்த ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு நடக்கும் போது நான் வந்து காலில் ஒரு செப்பல் போடாம நடந்து போயிட்டு ஒரு முள்ளு குத்துல ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் கூட இல்ல, அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்கு இந்த மயிலாடுதுறை துலா கட்டம். இப்படி இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிற இடத்துல அதுல பணிபுரியிற ஒரு ஒரு ஊழியர்கள் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
4: இந்த ரவி.
1: ரவி, நீங்க என்ன இருக்கீங்க?
4: நகராட்சியில தூய்மை பணி மேற்பார்வையாளரா இருக்கேன்.
1: தூய்மை பணி மேற்பார்வையாளர்.
4: காலையில 5:30 வந்தோம், 5:00 வந்ததுல இருந்து அந்த காவிரி ஆற்றம் சுத்தம் பண்ணி அந்த படைக்கிற பொருள்கள் இப்ப அந்த இலைகள் எல்லாத்தையும் சுத்தம் தூய்மை பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். இதுவரையும் செஞ்சுட்டு இருப்போம். இது

0: வீட்டுல வந்து போன வருஷம் வந்து தண்ணி கரண்ட் போனதுனால அவ்வளவு தெரியல. இப்ப வந்து உள்ள இறங்கி எல்லாம் படைக்கிறதுனால குப்பைகள் அதிகமா இருக்கு, அது சுத்தம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
1: நாங்க வந்திருந்து பாக்குறோம், உங்களுடைய ஊழியர்கள் வந்து அந்த வேலைகள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு சின்ன பேப்பர் கடந்து கூட உடனே எடுத்துறோம். இப்ப கூட பின்னாடி ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த அளவுக்கு நிர்வாகம் சிறப்பா செஞ்சிருக்கு, இது எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நிர்வாகத்துல வந்து தண்ணீர் ஏற்பாடு இல்லாம வந்து ஒரு வாரமா வந்து தண்ணிக்கு இல்லாம போஸ்ட் வச்சு நகரமன்ற தலைவரும் ஆணையர் அவர்களும் சுகாதார நகர அலுவலர் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணி இந்த தண்ணீரை வந்து ரெடி பண்ணி செஞ்சாங்க. அதுல இருந்து மக்கள் வந்து இந்த ஆடி பெருக்கு சந்தோஷமா கொண்டாடுறாங்க.
1: இப்போ எங்களுக்கு ஆடி பெருக்கு அப்படின்னா ஒரு கொண்டாட்டம், ஒரு துலாக்கத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி பண்றோம். துலாக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து பக்தர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து வழிபாடு வந்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும். ஆனா இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு தூண் இருக்கு, நீங்க தான் இருக்கிறீங்க. இந்த நீங்க இருக்கிறதால சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க வானிலை கேட்பீங்களா? வானொலி கேட்க தோன்றுகிறா? நீங்க நிகழ்ச்சியில பேசிருக்கீங்களா?
0: இல்ல இப்பதான் பேசுறேன்,
1: முதல் முறை பேசுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு சந்திச்சதுல, ரொம்ப நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், சத்யா மயிலாடுதுறை. அதாவது வந்து இந்த காவேரி ஆறு வந்து ஒரு காலத்துல மகாவிஷ்ணு முதல் அவதாரமான மச்ச அவதாரம் வந்து நீந்தி சென்ற பாதை தான் பின்னாளில் ரிஷிகளால் உணரப்பட்டு காவேரி ஆறு கட்டப்பட்டது. இன்னைக்கு வந்து 18 பேருங்கிறது நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை செய்யப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான உலகத்துல நீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு. அதுக்கான தீர்வு இந்த மயிலாடுதுறையில தான் இருக்கிறது. அதாவது 18 சித்தர்கள் முக்கியமானவர்கள் சொல்றாங்க. அதுல குதமை சித்தர் தான் நீர் நீர் காட அதாவது காலநிலைகளை வந்து ஏற்கிறது, வெப்பம் மழையில ஏற்கிற சக்தியான சக்தி வந்து குதம்ப சித்தர் தான் பெற்று இருக்கிறாரு. அவர் வந்து ஆடி விசாக நட்சத்திரத்துல பிறந்த நாள். ஆனா வந்து அவர் அருள் பெற்ற நாள் வந்து ஆடி ஏகாதசி. விசாக நட்சத்திரத்துக்கு அப்புறம் வர ஏகாதசி, அந்த நாள்ல பூஜை செய்யும் போது நீர் பிரச்சனை குறைய உலகத்துல குறைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து மக்கள் ஏற்று செய்யும்படி நான் இந்த நிகழ்வுல நல்ல நாள்ல கேட்டுக்கிறேன்.
1: கடந்த முறை வந்தபோது உங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது, இந்த முறையும் உங்களுக்கு சந்திக்கிறோம். வருட வருடமும் நீங்க ஆடி பெருக்கு வருவீங்களா?
2: ஆஹ், கண்டிப்பா சார். இந்த ஊர்ல இருக்கும் போது நான் கண்டிப்பா இங்க வருவேன். அது போன முறையும் இந்த மச்சாவதாரம் சம்பந்தமான இந்த கோவில் கும்பாசம் நடக்காம இருந்தது, அதனால அதை பத்தி நான் சொன்னா அது உடனே நான் முடிஞ்சுட்டது. இப்போதும் இந்த இது மக்களுக்கு தெரியாம இருக்கு. பிரச்சனை வந்து வரும்போதுதான் அதுக்கான தீர்வு தெரிஞ்சும் போது தான் நல்லா நடக்கும். அதனால குடும்ப சித்தரை பத்தி அவரோட மகிமையை சொல்ற பாக்கியம் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல
1: ரொம்ப நன்றி. அடுத்து பேசுவோம். வணக்கம், பேசுறேன்.
3: பத்மநாபன் நான் திருவையில இருந்து வரேன். தர்ப்பணம் ஒரு அமாவாசைக்கும் வருவேங்க. தாலி பெருக்கு தாலி பெருக்கு வருவாங்க. கூட்டம் வந்தா போன வருஷம் இந்த கூட்டம் இந்த வருஷம் இல்ல. என்ன காரணம்னா தண்ணி வராது. நகராட்சி நிர்வாகம்
1: காவேரி ஆத்துக்குள்ள அவ்வளவு கூட்டம் இருக்கு
3: இருக்கு. ஆனா அந்த தண்ணி விட்டுனா நகராட்சி நிர்வாகம் நல்ல ஒரு இதை செஞ்சு கொடுத்துருக்கு. அது வரைக்கும் பாராட்டக்கூடியது. அதே நேரத்துல மழை பெய்ய மழை நல்லா பெஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். காவேரி குடும்பத்தில் தஞ்சை மாவட்டம் முழுக்க சேர்த்து 5-6 திருவையாறுல மட்டும் ஒரே காவேரி தான், அதுவும் இங்க வருது. அதுல கால்வாசி தான் இங்க மயிலாடுதுறை காவேரிக்கு வருது. ஏன்னா திருவையாறுல மாதிரி 3 பங்கு நீங்க சொல்ற மாதிரி 5 பங்கும் இருக்கு. ஆனா தண்ணி வரணுனால இல்ல அங்கேயும் இதே மாதிரி போர் செட்டு வச்சு தொட்டி கட்டி வரவங்களுக்கு குடிக்க வசதியா எல்லாம் பண்ணிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் சுமாரா இருக்கு, ஒன்னும் இல்ல, குறையவும் சொல்ல முடியாது. ஆனா தண்ணி நிறைய இருந்தா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும்.
1: நன்றிங்க. நேர்களை பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு நன்னாலே துலாக்கடத்துல நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம், வழிபாடுகளும் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேர்களையும் சந்திப்போம், வழிபாடு மக்களையும் சந்திப்போம். ஒரு விளம்பர இடையில பிறகு
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டத்தில் இருந்து.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்க

0: ஏஜஸ் பிளே பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டு சில்க், சிஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், நாகப்பட்டினம், தனுஷ் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: ஆம் நேர்களே, ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டம் மயிலாடுதுறையிலிருந்து கே எஸ் பிரசாத் மீண்டும் இணைகிறார்.
1: இன்றைய ஆடிப்பெருக்கு சிறப்பு நன்னால பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் இருக்கிறோம். பேரில் தனி அழகு இருக்கிறது. துலாக்கட்டம் காவிரி கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் ஆன்மீகத்தோடும் நம் பாரம்பரியத்தோடும் தொடர்புடைய ஒரு முக்கியமான இடமாக திகழ்கிறது. பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக மக்கள் இந்த காவிரி கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனதில் இருந்த வேண்டுதலோடு வந்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள், இறைவனை நினைத்து வந்திருக்கிறார்கள், காவிரியை வணங்கி இருக்கிறார்கள். இன்று அந்த பாதையில் நாமும் நிற்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நடந்த இந்த இடத்தில் அவர்களுடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்ற காவிரி கரையில் இன்று ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுற்றிலும் பார்க்கும் போது காவிரி படித்துறை, மக்கள், பூஜை பொருட்கள், விழா கோலம் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான தமிழர் பண்பாடு காட்சியை உருவாக்குகிறது. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் இயற்கை, அதோடு மக்கள் வாழ்க்கை, இந்த மூன்றும் ஒன்றாக இணையும் இடம் தான் இந்த காவிரி துலாக்கட்டம். இந்த காவிரி துலாக்கட்டத்தில் ஆடிப்பெருக்கு நன்னால தாலி பிரிச்சு கொக்கக்கூடிய இந்த வைபவம் நடந்துட்டு இருக்கு. ஆடிப்பெருக்கு காவிரி தாயை வணங்கக்கூடிய இந்த வைபவம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு புதுமலை தம்பதி நம்ம உள்ள இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: சண்முக பிரசாத்.
1: பேர் என்னங்க?
2: சண்முக பிரசாத்.
1: சண்முக பிரசாத். என்னோட பேரு கே எஸ் பிரசாத். பாருங்க, பேரோட இறங்கிருக்கோம். உங்களுக்கு என்ன ஊருங்க?
2: நான் பெரம்பலூர்.
1: பெரம்பலூர்ல இருந்து
2: மயிலாடுதுறை.
3: அம்மா பிறந்த ஊர் மயிலாடுதுறை.
1: சின்ன
3: வயசுல ஃபுல்லா இங்கதான் தாய்மா வீட்டுலதான் வளர்ந்தாங்க. நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. மொத முறையா வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்ல. நம்மள திருமணமாகி இந்த மாதிரி வந்தது இந்த மகிழ்ச்சியா
1: இருக்கு.
3: என்னோட மாமியார், பெரிய மாமியார், அவங்க பொண்ணு, எங்க தாய்மாமா, தாய்மாமா
1: எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கு?
3: ரொம்ப நல்லா.
1: ரொம்ப நன்றிங்க.

0: ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பிஸியோட நம்ம பேசலாம். கரூர் பெரம்பூர் மயிலாடுதுறைக்காரங்க அப்ப மயிலாடுதுறைக்காரங்க யாரு இதுல?
1: அவங்கதான்
0: சரி. நீங்க காரைக்கால், நீங்க மயிலாடுதுறைக்கு வந்திருக்கீங்க, அது காவேரி ஆற்று உள்ள உட்காந்துருக்கீங்க, எப்படி இருக்கோங்க?
1: புது அனுபவம், இந்த மாதிரி நாங்க பண்ணினது இல்ல, இத ஃபர்ஸ்ட் டைம்.
0: இப்ப கரூர்ல என்ன பண்ணுவீங்க? கரூர்ல காவேரி பாயுது,
1: அங்க கொடுமுடி அந்த மாதிரி போயிருவோம்.
0: மாயவரம் அங்க ஏதோ ஒரு அணைக்கு சொல்லுவாங்க.
1: கரூர்லீங்களா? அமராவதிங்களா?
0: ஏதோ ஒரு அணை சொல்லுவாங்க, சரி நினைவுக்கு வரல. மாயூர் சவரையினா?
1: மாயனூர்.
0: அது காவேரி தானே?
1: ஆமா.

0: கொடுமுடி அந்த மாதிரி போயிருவோம். கரூர்லீங்களா? அமராவதிங்களா?
1: மாயூர்
0: ஆங்கிலம்
1: போயிருக்கீங்களா? கரூர் பெரம்பலூர் எல்லாம் பார்த்து மாயோரக்காரங்க சந்திப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
0: என் பேரு முத்துலட்சுமி.
1: டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீ போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் போவாம இங்க உட்காந்துட்டேன்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியில பிறந்தேன். இது முழுக்கு தர, நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே வருஷம் வருஷம் ஐப்பசி மாசம் முழுக்கு தர. இது புனிதமான இடம், காசில வீசம் இருக்கு. அதனாலதான் ஜெயங்குண்டா என் பொண்ணை கொடுத்தது பெரம்பலூர். இந்த இடத்துக்கு நான் வந்து செய்யணும்னு வந்திருக்கேன்.
1: ஜெயங்குண்டம்,
0: மயிலாடுதுறை பக்கத்துல
1: மணக்குடிதான். எப்படி என்ன வந்து
0: எனக்கு இது புனிதமான இடம், இது காசில வீசம் உள்ளது, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். இது முக்கியமான புனிதமான இடம்.
1: ரொம்ப நன்றி. பேசுவோம், பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேரு செல்வி, நான் மணக்குடிதான், மயிலாடுதுறை பக்கத்துல உள்ள மணக்குடி. எப்போதுமே நாங்க காவேரி கரையில தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க தாலி பிரிச்சு போடுறதா இருந்துகிட்டோம், ஆடி பெருக்கு எல்லாமே பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து எங்க நாத்தனார் பொண்ணுக்கு வந்து தாலி பெருக்கி போடுறதுனால எல்லாரும் சேர்ந்து இங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இல்லன்னா இது வரைக்கும் ஜெயங்கொண்டத்துல இருந்தா இங்க வந்ததே கிடையாது. நாங்க மட்டும்தான் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா புண்ணியஸ்தலம். எங்க ஊருக்கார எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே வருவாங்க. இங்க என்ன, காவேரிங்கிறது ஒரு புண்ணியமான நதி. எல்லா காவிரி வைகை அந்த மாதிரி போறதுல காவிரி தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால எல்லாருமே இது புண்ணியஸ்தலம்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க. எங்க மயூரநாதர் கோயில் அந்த மாதிரி இருக்கு, நிறைய புண்ணியஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு, அதனால இங்க வந்து வருவாங்க.
1: ரொம்ப நன்றி, நன்றி. பேர் சொல்லுங்க.
0: சுசீலா.
1: பேர் என்னங்க?
0: என் பேர் சுசீலா.
1: சுசீலாங்களா? உங்களுக்கு என்ன ஊரு?
0: எனக்கு குமரகுடி. சந்தோஷமா இருக்கு. நான் இந்த ஊரு தான், மணக்குடி தான் பிறந்த ஊரு. நாங்க அப்ப வந்ததுக்கு நான் இப்போ என் தங்கச்சி பண்ணாலும் நாங்க வந்து செய்யற மாதிரி எனக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, பாக்கியம் கிடைச்சிருக்கு. சந்தோஷம்,
1: ரொம்ப நன்றிமா. அடுத்து பாத்தீங்கன்னா பேசலாம், பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கணேசனுங்க, பெரம்பலூர் மாவட்டத்துல வரோம். புது அனுபவம் தான். நாங்க வந்து கலந்துக்காத நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறோம். நாங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போவோம். திருச்சி ஸ்ரீரங்கம் அங்கதான் போகணும்.
1: ஸ்ரீரங்கத்துல போய் தான் ஆடி பெருக்கு கொண்டாடுவீங்க?
2: ஆமா,
1: முதல் முறையாக மயிலாடுதுறை வந்து இருக்கீங்க.
2: எங்க பையனை கலிக்கூட பண்ணிருக்கனால, ஜெயங்கொண்டம் பண்ணிருக்கனால அங்க பக்கமா இருக்கு. நீங்க
1: வந்திருக்கோம்,
2: சம்பந்தி சார்பா வந்திருக்கோம்.
1: விருந்து கூட இருக்கு.
2: ஆமா,
1: திருப்பர்
2: ஆயிட்டீங்க.
1: நிறைய பேர் உங்க குடும்பத்திலே ஒரு பல மாவட்டத்துல சந்திக்கிறேன். ஒரு விடுதி காப்பாளர்னா அங்க நிறைய மாணவர்கள் இருப்பாங்க,
2: பல மாவட்டங்கள் வந்திருக்காங்க.
1: ஒரு ஒரு செயல் இருப்பாங்க, அது எப்படி நீங்க?
2: எதுவா இருந்தாலும் அவங்க பழக்க வழக்கங்களை வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கறது பாப்போம். ஒரு ஊர்லயும் ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும், பையனோட பேச்சுவார்த்தை வித்தியாசமா இருக்கும். நல்ல திருச்சி மாவட்டத்துல வந்து நல்ல ஒழுக்கமான பேச்சுகள் இருக்கும், வார்த்தைகள் வித்தியாசமா நல்லா இருக்கும். அதனால சில கிராமத்துல
1: நம்ம சொல்ற ஒரு பேரு இன்னொரு மாதிரி வேற பேரா இருக்கும்.
2: ஆமா,
1: அந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய வரும். அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கோம்.
2: சேர்ந்திருக்கேன் நான் உடனே இந்த பக்கம். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து இந்த தஞ்சை மாவட்டம் தான். நான் வேலைக்கு முதல்ல சேர்ந்தேன் பட்டுக்கோட்டை தாலுக்காவில். பட்டுக்கோட்டையில வேலை ஒர்க் பண்ணேன். இங்க ஒர்க் பண்ணனால எனக்கு இங்க உள்ள, நான் முதல்ல வேலைக்கு வந்தபோதே இந்த வித்தியாசமான இங்க உள்ள பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப அழகா இருக்கு.
1: நன்றி சார். பாத்தீங்கன்னா ஆடி

0: நன்னாள் நம்ம காவிரி துலாக்கட்டத்துல நம்ம முடியும். காவிரி துலாக்கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இந்த துலாக்கட்டத்தை பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு காளிப்பெருக்கு வழிபோகம், ஆடிப்பெருக்குல இந்த காவிரியாரை வழிபடுறது, காவிரி தாய் வழிபடுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆடிப்பெருக்கை பார்க்கும்போது நம்முடைய தமிழர் பண்பாட்டின் முக்கியமான விஷயம் நமக்கு தெரிகிறது. நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை வெறும் பொருள் பயன்படுத்த வேண்டிய பொருளாக பார்க்கவில்லை, இயற்கையை மதித்தார்கள், இயற்கையை வணங்கினார்கள், இயற்கைக்கு நன்றி சொன்னார்கள், மழைக்கு நன்றி சொன்னார்கள், சூரியனுக்கு நன்றி சொன்னார்கள், நிலத்திற்கு நன்றி சொன்னார்கள், நீருக்கும் நன்றி சொன்னார்கள். இந்த நன்றி உணர்வை தான் நம்முடைய பண்பாட்டின் அழகு. ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் காவிரி கரைக்கு வந்து வழிபடுவது, குடும்பத்தோடு வந்து கொண்டாடுவது, நீரை வணங்குவது, இவை எல்லாம் வெறும் பழக்க வழக்கங்கள் கிடையாது. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லப்படும் ஒரு பண்பாட்டு நினைவுகள் அப்படியே சொல்லலாம். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் இருந்து ஆடிப்பெருக்கு சிறப்பு நேர நிகழ்ச்சியில் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பை 100 புள்ளி சார்பாக உங்களோட நாம் கே எஸ் பிரசாத் காவிரி நாய் காவிரி தாய்க்கு நன்றி சொல்லி, இயற்கைக்கும் நன்றி சொல்லி, இந்த மண்ணுக்கும் நன்றி சொல்லி, ஒளிபரப்புத்தில் பணியாற்றிய பிரபார சாருக்கு நன்றி சொல்லி தெளிய திரும்ப நேர்களே.
1: நன்றி பிரசாத். நேரிலே ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் இன்று பிற்பகல் 3 மணிக்கு காட்டுமன்னார் கோயில் வடவாற்றங்கரையிலிருந்து. இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் மதகடி அரசலாற்றங்கரையிலிருந்து. மாலை 4:30 தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையிலிருந்து. நேயர்களுக்கு ஆடி 18 ஆடித்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.

திசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இனியும் நான் நித்யா.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். தங்கத்தின் பாரம்பரியமும் பெருமையும் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் வல்லுநர் எம் அகர்சன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காலம் பொன் போன்றது, தங்கமான மனுஷன்பா, மின்னறதெல்லாம் பொன்னாயிடுமா, அடக்கம்

0: 1000 பொன் தரும். போதுங்கிற மனந்தான பொன் செய்யும் மருந்து. இப்படி நம்ம வாழ்க்கையோட எல்லா விஷயத்தையும் தங்கத்தோட தான் ஒப்பிட்டுருக்கோம். காலம் மாறினாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் மதிப்பும் மகத்துவமும் மாறாத பொருட்களில் ஒன்று தான் தங்கம். திருமணத்திலிருந்து திருவிழா வரைக்கும், சேமிப்பிலிருந்து முதலீடு வரைக்கும் நம்ம ரொம்பவே பெருமையாக பேசுகிற ஒரு விஷயம் வந்து தங்கம் தான். இந்த தங்கத்தோட மதிப்பு வந்து நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்பவே முக்கியமானது. அப்படிப்பட்ட தங்கத்தோட பாரம்பரியம், அதோட பெருமை, முக்கியத்துவம், இப்போ இருக்க காலகட்டத்தில் தங்கம் வாங்குறப்ப கவனிக்க வேண்டியது என்னென்ன, இப்படி பல பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறதுக்காக நம்பர்லாம் போட்டு ஃபோனெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோமே அப்படின்னு தோழிகளெல்லாம் மனசில் நினைக்கிறது நம்ம பண்பலை வரைக்கும் கேட்குதுங்க. ஃபோனை கீழே வச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் மட்டும் இல்லாமல் எல்லா நேயர்களும் கால் பண்ணி தங்கத்தை பற்றியோ தங்க நகைகளை பற்றியோ உங்களுக்கு இருக்க எல்லா சந்தேகங்களையும் கேட்கலாம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க தங்க நகைத்துறை வல்லுநர் எம் அகர்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: தங்கத்தை வந்து எப்பவுமே நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அடையாளமாக தான் பார்த்துருக்கோம். பழங்காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதோட மதிப்பு குறையலை, ஆனால் அதோட மதிப்பு வந்து மாறி இருக்கு. எப்படியெல்லாம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தங்கத்தோட மதிப்பு மாறி இருக்கு சார்?
1: அந்த காலத்துலேருந்து இந்த இன்னைய வரைக்கும் இல்லை, நாளைக்கும் சரி என்றைக்கும் சரி, நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடிப்படையாகவும் ஒரு முதுகெலும்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறது தங்கம். அந்தந்த குடும்பங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு ஒரு குடும்பத்திலும் தங்கம் வந்து அங்கம் வகிக்கிறதுமா. இது இருந்தாலே ஒரு தன்னம்பிக்கை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் குடும்ப தலைவனுக்கும், இது தானாகவே அது இயற்கையாக ஒரு அமைந்திருக்கும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இது. இது இல்லாமல் அரசாங்கத்திற்கும் ஒரு ஒரு நாட்டிற்கும் இந்திய உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் அடிப்படை பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் ஒரு அளவுகோலாகவும் தங்க சேமிப்பு இருக்கு. அதை வைத்து தான் அந்தந்த நாடுகளும் அந்தந்த கரன்சிகளை அச்சிடுறாங்க. அவங்கவுங்க கரன்சியின் மதிப்பும் அதை வச்சு தான் அளவிடப்படுது. எவ்வளவோ உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சிகள் வந்தாலும் இந்தியாவில் மட்டும் அதை ஓரளவு தாங்கி பிடித்து அதை சமாளித்ததுனாக்கா அது இந்திய குடும்பங்களின் அந்த தங்க சேமிப்பு பொருளாதார அந்த பொருளாதார சமச்சீர் நிலைமையை சரியாக எடுத்து செல்வது தங்கத்தின் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த தங்கத்தின் மீதான ஈர்ப்பு மகளிருக்கு மிக அதிகம் உண்டு. நம்ம எப்பயுமே சொல்லுவோம், அவங்க பிறந்த வீடாக இருந்தாலும் அவங்க புகுந்த வீட்டுக்கு போனாலும் புகுந்த வீட்டிற்கு கூட அந்த சீர்சனத்தின்ற வார்த்தையில் தங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்குதுமா. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மாறினாலும் அதன் தன்மை, அதனுடைய பொருளாதார பங்களிப்பு, அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு மகிழ்ச்சி என்பது அது செயற்கையாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு உணர்வுடன் கூட்டிய அந்த ஒரு மதிப்பை தருவது அந்த தங்கம். அதை நம்முடைய இந்திய குடும்பங்கள் இப்பொழுதில் 1000 வருடங்களாகவே இதை பின்பற்றி வருகிறதுமா. நீங்கள் பொதுவாக மேற்கத்திய நாடுகளோ எந்த உலகத்தில் நாடுகள் எடுத்தாலும் தங்கத்தில் வந்து அவங்க அவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்பொழுதெல்லாம். ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இதை வந்து இப்போ சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து கவர்மெண்ட்

0: மட்டும்தான் சேமித்து வைக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில், அதே மாதிரி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேமித்து வைத்தாலும் இந்தியாவில் மட்டும்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தங்கத்தை ஒவ்வொரு குடும்பமும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் அவங்க அவங்களுடைய சேமிப்பில் அது இருக்கும். அது அணிகலனாகவும் இருக்கும், இல்லை மற்ற பொருட்களாகவும் இருக்கும்.
1: இந்தியாவில் வந்து சேமிப்போட முதன்மையானதாக தங்கத்தை வந்து
0: மதிக்கிறாங்க. அதாவது சேமிப்பு மட்டும் இல்லை, அதை உணர்வு பூர்வமாகவும் அதை வந்து மிகப்பெரிய மதிப்பாக அதை கொடுக்குறாங்க.
1: ஓகே சார், இப்போது நம்ம அகழ்வாராய்ச்சியெலாம் பண்ணும்போது வந்து நிறைய கிடைக்கிறது வந்து இந்த தங்க மோதிரங்களாக இருக்கட்டும், தங்க நாணயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து அப்போலேருந்தே தங்கத்தை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அதோட மதிப்பு வந்து குறையலை, ஆனால் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆனால் இந்த செய்கிற முறை, ஆபரணங்கள் செய்கிற முறை அப்போ ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது சார்?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அகழ்வாராய்ச்சியில் இதெல்லாம் வந்து 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுதுலேருந்தே வந்து தங்க நாணயங்கள் தங்க ஆபரணங்கள்லாம் கிடைக்குதுன்னா அப்பொழுதே, அதாவது எந்த ஒரு தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத இருக்கும் பொழுதே இந்த தங்கத்தின் மதிப்பை நம்ம இந்தியா வந்து உணர்ந்திருக்கு. அதனால தான் அந்த உணர்ந்ததன் காரணமாக தான் அணிகலன்களாகவும் அந்த ஆபரணங்களாகவும் அரசாங்கத்தின், இப்போ நம்ம வந்து கரன்சி நோட்டாக வெளியிடுறோம், அப்போல்லாம் வந்து இந்த பொன்களால் தான் வந்து நகைகளால் தான், அதாவது காயின்களால் தான் வந்து அந்த அரசாங்கத்தின் அந்த காசுகள்லாம் இருக்கும். அப்பொழுதே அதனுடைய மதிப்புகள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் அதே பண்பு, அதே அதனுடைய முக்கியத்துவம், அதே அதனுடைய பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை, அதாவது பெஞ்ச் மார்க்குன்னு நம்ம சொல்லுவோமா, இந்த பெஞ்ச் மார்க்குக்கு அடிப்படையே அதுதான். ஒரு நாட்டின் வளம், ஒரு நாட்டின் அந்த முதுகெலும்பு, ஒரு குடும்பத்தின் வளம், குடும்பத்தின் முதுகெலும்பாக அன்றையிலேருந்து இன்றைக்கும் அதனுடைய தன்மை மாறாமல் அவரே தன்மையில் இருக்குது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த காலத்தில் வந்து எல்லாம் கைவினை பொருள்களாக இருந்தது. அப்போ மிஷினரி இல்லை, அனைத்தும் கைவினை பொருள்கள், அவங்க கற்பனை திறனுக்கு ஏற்றாற் போல செய்தார்கள். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் மிஷினரி. இப்போ பொற்கொள்களும் ரொம்ப குறைஞ்சிட்டாங்கம்மா. அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரும் பின்னால் பிள்ளைகளும் வந்து வேறு வேறு வேலைகளுக்கும் மற்ற வேலைகளுக்கும் சென்று விடுவதால் இதனுடைய பொற்கொள்களும் கம்மியாகிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ தேவைகள் அதிகமாக இருக்கும்போது மிஷினரிஸும் நிறையா வந்துருச்சு. இந்த மிஷினரிஸில் இப்போல்லாம் டிசைன் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துட்டாக்கா ஆட்டோமேட்டிக்லி அதுவும் அது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு செக்ஷனாக அது வந்து அதை வடிவமைச்சு அதை ஒன்று சேர்த்து அது ஆபரணங்களாக மாறுது. அந்த தன்மை மாறி இருக்கே ஒழிய அந்த முன்னாடி அந்த கைத்திறன், அந்த கைத்திறனில் இருந்த அந்த உறுதி, அந்த கைத்திறனில் இருந்த அந்த கற்பனை படைப்பு, அதெல்லாம் வந்து அது தனி அழகுமா. அது போன்ற இப்பொழுது வேலை செய்யும் ஆட்கள் சுத்தமாக இல்லை. இப்பொழுதெல்லாம் தன்மை வந்து மாறிவிட்டது.
1: முன்னாடி வந்து அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், கை அதாவது கை ஹேண்ட் கிராஃப்ட்ஸாக செய்கிற அந்த தங்க நகைகள் வந்து இருந்தது, இப்போ வந்து மெஷினரிஸ் யூஸ் பண்ணி நிறைய அட்வான்ஸ்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ வந்து தங்க நகை வந்து முதலீடாக வாங்குகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வாங்கினா அதோட ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும் சார் தங்கத்தை?
0: எப்படி வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே அதனுடைய பியூரிட்டியை பொறுத்து தான் ரீசேல் வேல்யூ இருக்கும். இப்போது தங்கம் வாங்குவது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து முதலீடாக, வெறும் முதலீடாக. இன்னொன்று வந்து முதலீடு ப்ளஸ் நம்ம உபயோகிக்கும் பொருட்களாக. நம்ம வெறும் முதலீடாக வாங்கும்போது அந்த முதலீட்டுக்காக நம்ம அந்த காயினாக வாங்கும்போது அதற்கு நம்ம கொடுக்கும் அந்த ஜிஎஸ்டி அண்ட் மினிமம் வேல்யூ அடிஷனோட முடிஞ்சிடும். நம்ம ஆபரணங்களாக உபயோகிக்கும் போது, அதை நம்ம வாங்கும்போது அதற்குண்டான அந்த உற்பத்தி செலவுகள் கூட வருது. அந்த உற்பத்தி செலவுகள் கூட வருவதைத்தான் இதை நம்ம வந்து இரண்டு வகையாக நம்ம அதை உபயோகிக்கிறோம். ஒன்று முதலீடாகவும் உபயோகிக்கிறோம், ஒரு நம்ம உபயோகிக்கிறதுக்காகவும் அதை வந்து வாங்குகிறோம். அதனால் அவங்க வாங்கும் நபர்களின் அந்த எந்த நோக்கத்திற்காக வாங்குறாங்களோ அதை பொறுத்து இருக்குது.
1: இப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆபரணமாகவே வாங்கியும் அதை ஒரு முதலீடாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா காயின்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம்.
0: அதாவது

0: ஆபரணங்களாக வாங்கினா உபயோகப்படுத்த முடியும், காயின்ஸெல்லாம் வாங்கினாக்கா முதலீடாக மட்டுமே
1: வச்சுக்க முடியும். ஓகே, அவங்களோட நோக்கத்தை பொறுத்து. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம் இருவருக்கும்.
1: சொல்றது யாருங்க?
2: வணக்கம் குருது, மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார்.
2: ஒரு ஒரு நகை வாங்கணும், ஹால்மார்க் இல்லாம சார், வேற என்னென்ன சார் நான் கடையில பாக்கணும்? முதல்ல வந்து ஹால்மார்க் பார்க்கணும், ஹால்மார்க்கு பிறகு வேற என்னென்ன நான் பார்க்கணும், எப்படி அந்த ஒரு நகை கடையில போய் நகை எப்படி வாங்கணும், இது ஒரு கேள்வி சார். ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா சார், ஒரு கேள்வி, ஒரு நகையை கொண்டு போய் மாற்ற குடுக்கணும்னு வச்சுங்க, அதுக்கு தேய்மானம்னு போட்டுறாங்க. பழைய நகை அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா கூட அந்த நகையை வந்து குறைச்சவங்களுக்கு தான் எடுக்கிறாங்க. அன்னைய மார்க்கெட் என்னவோ அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ணணும்?
1: நாங்க
2: என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுங்க சார்.
1: ஓகே சார், எஃப்எம்ல கேட்டுக்கங்க சார். நன்றி.
2: நன்றி சார்.
1: சார் இப்போ வந்து ரெண்டு கேள்வி கேட்டாங்க. ஒன்று வந்து நகையை வாங்கும்போது 916 தவிர வேற என்ன பார்த்து வாங்கணும், கடையில் போயிட்டு எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுங்க.
0: இது நம்ம வெறும் முதல்ல வந்து இது இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் அந்த குறியீடுகள் கிடையாது. அப்புறம் அந்த ஹால்மார்க் குறியீடு வந்துச்சு, அது மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கணும். யாரும் கடைக்காரர்கள் தவறான குவாலிட்டி உள்ள நகைகளை கொடுக்கக்கூடாது மக்களுக்கு. இதற்காக வந்து அவங்க அந்த குறியீடுகளை கம்பல்சரியாக பிஐஎஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதன் பிறகு மேலும் அதை, அதாவது ஒரு ஒரு திருத்தங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மேலும் அதை மக்களுக்காக அதை வலுவூட்டும் வகையில் HUIDன்ற அந்த குறிப்பு எண்களையும் அதில் வந்து குறித்து வைத்தாங்க. முதல்ல அந்த மாதிரி குறித்து வைப்பு, அந்த ஒரு ஒரு HUIDயை பார்த்து வாங்கணும், ஹால்மார்க்கையும் இவங்க பார்த்து வாங்கினால் அந்த இவங்க ஸ்கேன் பண்ணாலே அதனுடைய டீட்டெயில்ஸ் அந்த ஸ்கேனிங்லேயே வந்துடும்மா. இது என்ன பொருள், இது எப்போ வந்து ஹால்மார்க்கிங் பண்ணது, அப்படி அந்த அதனுடைய நம்பர் என்ன, அது முழுமையாக வந்துடும்.
1: நம்ம கவர்மெண்டோட பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷன்ல ஸ்கேன் பண்றது பத்தி சொல்றீங்க?
0: ஆமாங்க. ஆமா,
1: ஓகே, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: அது மாதிரி பார்த்து வாங்கினாதான் அவங்களுக்கு சேஃப்டி. அது இல்லாத குறியீடுகள் இல்லாததை அவங்க வாங்குவதை தவிர்ப்பது நல்லது.
1: ஓகே சார், நம்ம அந்த ஆப்பை பற்றி தெளிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து தங்கம் அணிகலனா வாங்குறதா இருக்கட்டும், அல்லது காயின் தங்க கட்டி, ஸோ பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி வாங்குறதுல எது வந்து ரீசேல் வேல்யூ அதிகம், எது வாங்குறது பெஸ்ட்டு சார்?
0: மறுபடியுமா?
1: தங்கம் வந்து அணிகலனா வாங்குறோம், இப்போ ஆபரணமா ஒரு தோடாவோ செயினாவோ வாங்குறது, அப்படி இல்லைனா காயினா வாங்குறது, அப்புறம் பிஸ்கெட்ஸ் கூட வாங்குறாங்க இப்போ. ஸோ அதில் எது வந்து, எதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ அதிகம், எதை வாங்குறது பெஸ்ட்டு சார்?
0: எதுவுக்கும் ரீசேல் வேல்யூ அதனுடைய பியூரிட்டியை பொறுத்து தான் இருக்கு. அந்த பியூரிட்டியில் வந்து உங்களுக்கு என்ன பியூரிட்டி, 916 பியூரிட்டி இருந்தால் அதுக்கு ஆபரணங்களாக இருந்தாலும் அதே விலை தான், காயினாக இருந்தாலும் அதே விலை தான். இது இரண்டுக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரே 24 கேரட்டை பிஸ்கெட்டாக இருந்தாலும் அதற்குரிய விலை, பொதுவாக அந்த விலை வந்து 24 கேரட், 22 கேரட் அப்படி என்பது அந்த குவாலிட்டியை பொறுத்து, அது என்ன காமிக்குதோ அதை குவாலிட்டியை பொறுத்து தான் அதன் விலையுமா.
1: ஸோ எது வாங்கினாலும் அதோட பியூரிட்டியை பொறுத்து வாங்கிறது இது. அதுவும் இல்லாமல் அவங்களோட நோக்கம் பொறுத்து, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஆபரணமாக வாங்குறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து வாங்குறது பெஸ்ட். ஓகே,
0: இரண்டு வகையில்.
1: இப்போ டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு நகை வாங்குறாங்க, இப்போது பெண்கள் பெரும்பாலும் தோடு செயின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது என்னெல்லாம் கவனித்து வாங்கணும் சார்? இப்போ கல்லெல்லாம் நிறைய நகையில் இருக்கும், அது மாதிரி வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை எப்படி வாங்குறது பெஸ்ட்டு சார்?
0: முடிஞ்ச வரைக்கும் கல் நகைகளை வாங்குவது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பின்னால் அவங்களுக்கு வந்து வேறு உபயோகப்படுத்துறதுக்கு அதை திருப்பி உபயோகப்படுத்தும் போது அந்த கல்லடைகள் வந்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில நகைகளில் கல் அந்த முக்கியமான இடங்களில் அந்த ஃபினிஷிங்காக தேவைப்படும். அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து, அந்த அவங்க தேர்ந்தெடுக்கும் அந்த நகைகளை பொறுத்து, முடிந்த அளவு அதிக கற்கள் இல்லாமல் வாங்குவது அவர்களுக்கு நல்லதுமா.
1: ஓகே சார், சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.
3: நாகப்பட்டினம் BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு

0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் காரைக்கால், சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில தங்கத்தோட பாரம்பரியத்தை பத்தியும் அதோட பெருமையை பத்தியும் நமக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க தங்க நகைத்துறை வல்லுநர் எம் அகர்சண்ட் அவர்கள். சார், இப்போ நம்ம விளம்பரத்துக்கு முன்னாடி நேயர் வந்து 2வதா ஒரு கேள்வி கேட்டாங்க. தேய்மானம், இப்போ ஒரு நகையை வந்து திரும்ப கொடுக்கும்போது தேய்மானம்ங்கிறதுக்கும் தனியாக அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. அதாவது பயன்படுத்தின நகையை திரும்ப மாற்ற போகும்போது தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஒரு கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சார்.
5: அதாவது குவாலிட்டி 906 இருந்தால் பொருளை மாற்றும் பொழுது அதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அவங்க அதே ரேட்டுக்கு தான் எடுக்கணும். ஆனால் அதே சமயம் அதில் வந்து உபயோகப்படுத்தும் போது அழுக்குகள் இதெல்லாம் இருந்தால் காய்ச்சி அதை எடுத்துருவாங்கம்மா. அழுக்கு உபயோகப்படுத்தும் போது நாம் அதில் ஏற்படும் அழுக்கு, நாம் உடலில் ஏற்படும் அழுக்கு அதில் சேரும்போது அழுக்கை சேர்த்து அவங்க வந்து வாங்க முடியாது. அதனால் அதை காய்ச்சி எடுக்கும்போது பிறகு என்ன நிகர எடை வருதோ அந்த எடைக்கு அவங்க ஃபார் எக்ஸ்சேஞ்சுனாக்கா அதே ரேட்டுக்கு தான் அவங்க எடுக்கணும். இதுதான் முறை. அவங்க விலையை குறைத்து எடுக்கிறாங்கன்னா ஒரு கால் அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் கேரட் மீட்டர் இருக்குது, அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் அவங்க வந்து அதை மாதிரி செய்யக்கூடாது.
0: ஓகே சார், இப்போது நமக்கு பழைய நகை, பழைய டிசைனில் ஒரு நகை வச்சுருப்போம், அதை மாற்றி மாற்றி வாங்கிக்கிட்டே

0: இப்போ பழசு மாற்றிட்டு புதுசு வாங்குவோம், புதிய டிசைன்ஸ் ஏதாவது வந்திருந்தா. இப்படி வாங்கிறதுனால கண்டிப்பாக நஷ்டம்தான், அந்த செய்கூலி செய்தாரம்ங்கிறது நமக்கு நஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்?
1: இது இப்போது உதாரணமாக ஒரு கொட்டகை இருக்குது, அந்த கொட்டகையை நம்ம வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கோம், அதே கொட்டகையை பிரித்து மறு இடத்துல போடும்போது அதற்குண்டான அந்த லேபர் சார்ஜ், அவங்களுக்கு அதுக்குண்டான கூலிகளையும் அதுக்குண்டான இதையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே போல் தான் இது நம்ம அடிக்கடி ஒரு பொருளை, இது வந்து தங்கம் என்பது ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல், இது வந்து நம்மளுடைய பொருளாதார சேமிப்பு மட்டும் இல்லை நம்மளுடைய குடும்பத்தின் அந்த தன்னம்பிக்கையும் காக்கிற ஒரு பொருள். இதை நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னாக்கா அடிக்கடி மாற்றுவது என்பது இதற்கு உகந்தது அல்ல. இதை வந்து நம்ம மிக குறைவாக, அதாவது நம்ம எப்போ தேவையோ அப்போ மாற்றினாக்கா நமக்கு வராது. அடிக்கடி மாத்தினாக்கா நம்ம அதுக்குண்டான
0: நஷ்டத்தை குறைக்கணும்னா மாத்தாம இருக்கிறது,
1: மாத்தாம இருக்கிறதுல அடிக்கடி மாத்துவது
0: தவறு.
1: இப்ப வாங்குறோம், உடனடியா வந்து ரெண்டு மாசத்துல மாத்திரம், ஆறு ஒரு போட்டாச்சு, ரெண்டு ஃபங்க்ஷன் போட்டேன், இனிமே மூணாவது இது நான் போட்டுட்டு போக முடியாதுன்னு உடனே மாத்துவது
0: நல்லதல்ல, ஒரு சிறந்த முதலீடா இருக்காது.
1: இருக்கா?
0: ஓகே சார். இப்போ வந்து தங்க நகையை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 24 கேரட், 22 கேரட், இப்போ வந்து 18-16 தாண்டி 10 கேரட்ல வரைக்கும் தங்க நகைகள் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எதை வச்சு பிரிச்சிருக்காங்க சார்?
1: விலைகள் ஏற ஏற இதை மாதிரி 10 கேரட், 8 கேரட்லாம் கூட விற்கிறாங்க. ஆனால் இது மாதிரி வந்து விற்றாலும் அது வந்து வாங்குறவங்களுக்கு அப்போ அந்த ரேட்டில் இது என்ன விலை குறைவாக இருக்குது, இது எதுவாக இருந்தாலும் ஒரு தங்கம் என்பது 100% பியூரிட்டி. அந்த பியூரிட்டியில் அந்த நகையில் 8%, உதாரணமாக இப்போ 9-16னாக்கா கரெக்டாக 22 கேரட், 18 கேரட்னாக்கா 75%, 14 கேரட்னா 58.7%, 10 கேரட்னா கரெக்டாக 41.6% தான். அந்த ஒரு 10 கிராம்னாக்கா 4 கிராம் 160 மில்லி தான் அதில் தங்கமே இருக்கும். அதனால் வந்து விலை கேரட் குறையிறதுனால விலை குறைஞ்சி போச்சு அதுன்றது கிடையாது, அதில் இருக்கும் தங்கத்தின் தன்மையை பொறுத்து தான் அந்த விலை,
0: தங்கத்தோட அளவை பொறுத்து இந்த கேரட்லாம் பிரிச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய, இப்போ தங்கம் வந்து 75% இருக்கு 18 கேரட்ல, அப்படின்னா மீதி என்ன மாதிரியான உலோகம்லாம் தங்கத்தோட சேர்த்து செய்யறாங்க?
1: காப்பர் அண்ட் சில்வர் இதை சேர்த்து தான் 100%. இப்போ 75% இருந்ததுன்னா அதுல 25% வந்து காப்பர் அண்ட் இது சேர்ப்பாங்க, சில்வரை சேர்ப்பாங்க. இதே 9-16 அப்படின்னாக்கா, இப்போ 9-16 தான் நம்மளுடைய இந்தியாவில் அந்த பெஸ்ட் கோல்டு என்பதற்கு இந்தியாவில் மக்கள் நினைக்கும் அந்த குவாலிட்டி வந்து பெஸ்ட் எதுன்னா 9-16. அதுக்கு கீழே 21 கேரட், 18 கேரட் இதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து குவாலிட்டியாக நம்ம இந்திய மக்களோ மற்ற யாரும் ஒரு தரமாக வேணும்னா 9-16 என்பது தான் கரெக்டான தரம் என்ற மக்களின் உணர்வு, அரசாங்கத்தின் எல்லா மக்களினுடைய உணர்வு வந்து அதுதான். இப்போ அந்த நகையில் செய்யணுன்னாக்கா, இப்போ 100 கிராமில் செய்யணுன்னா 91.60 வந்து பியூர் 100% தங்கம் இருக்கும், மீதி 8.4% வந்து காப்பரும் சில்வரும் சேர்த்து தான் 100 கிராமா அதை செய்வோம்.
0: 9-16 அப்படிங்கிறதுல வந்து 91.6% தான் தங்கம் இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது அந்த 9-16. செப்பரேட் கேள்வியாவே வச்சிருந்தேன், அதை சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஹால்மார்க் குறியீடு BIS இதெல்லாம் வந்து யார் கொடுக்குறாங்க, இது எப்படி எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: இது வந்து முதல்லலாம் இந்த குறியீடுகள் இல்லாத அப்போ மக்கள் வந்து அந்த கடையை மட்டுமே அவர்கள் அந்த, அதாவது அந்த கடையின் முதலாளிகள் சொல்வதை மட்டுமே, அந்த கடையை சொல்வதை மட்டுமே நம்பி தான் அவங்க வாங்கிட்டு போகணும். அவங்களுக்கு இது ஸ்டாண்டர்டு, இது குவாலிட்டி, இது சரியா தப்பான்ற அந்த பிரித்து பார்க்கும் அந்த ஒரு வல்லமைத்தன்மை அவங்களுக்கு இல்லை. அவங்க நம்பிக்கையின் மேல் தான் அந்த பணம் கொடுத்து வாங்குறாங்க. இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லைம்மா. ஒரு 20 வருடங்களாக எல்லாமே நிலைமை சிறிது சிறிதாக மாறி இன்னைக்கு மிகவும் ஒரு விழிப்புணர்வு தன்மைக்கு வந்துருச்சு. அவங்க எதுவாக இருந்தாலும் அந்த கேரட் மீட்டரில் வைத்தால் அந்த குவாலிட்டி என்னன்றது தெரிந்துவிடும். இது அந்த இதை எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் BIS என்ற ஒரு நம்மளுடைய பேரு ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இதை வந்து உங்களுக்கு ஹால்மார்க், இந்த ப்ரீஷியஸ் மெட்டலில் ஹால்மார்க்ன்ற அந்த முனைப்பில் நம்ம தங்கம் வெள்ளி இது மாதிரி நகைகளுக்கு என்ன பியூரிட்டியோ அதற்கு இந்த 9 ஹால்மார்க்காக இருந்தாலும், 18 கேரட்டாக இருந்தாலும் ஹால்மார்க் போடலாம், ஆனால் அதில் 18 கேரட்னு எழுதி இருக்கணும். ஹால்மார்க் 916 இருந்தால் கூட 916 அந்த ஹால்மார்க் HUIDC இருக்கணும்.

0: அது இல்லாமல் அது என்ன 916 என்ன கேரட் அப்படின்றது அதில் குவாலிட்டின்றது எழுதியிருக்கணும். இதை வந்து செய்தால் தான் இன்று வந்து மக்கள் விழிப்புணர்வுடன் அதன் தன்மைக்கு மாறி ஏமாறும் தன்மை குறைந்து விட்டது. இல்லைன்னா ஜனங்களை வந்து பாவங்களை நம்பி போகும் கடைக்காரர்கள் ஏமாற்றினாலும் அவங்களுக்கு தெரியாது. இப்பொழுதெல்லாம் அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு அரசாங்கம் தந்துவிட்டது.
1: ஓகே சார், அரசாங்கம் வந்து இதுக்காக தனியாவே ஒரு ஆப் வச்சிருக்காங்க இல்லையா, BIS கேர் அப்ளிகேஷன்.
0: ஆமா,
1: அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். அதுக்கு முன்னாடி விளம்பரத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் சார்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 11:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தங்கத்தோட பாரம்பரியத்தை பத்தியும் பெருமையை பத்தியும் தங்கம் எப்படிலாம் வாங்கணும் எப்படிலாம் அதை பாதுகாக்கணும் இதை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவா விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க தங்க நகைத்துறை வல்லுநர் எம் அகர்சன் அவர்கள். மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. சரி, இப்போ ஒரு நேயர் இணைப்புல வராங்க, அவங்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், சொல்றது யாருங்க?
4: நான் பூந்தோட்டத்தில் இருந்து நூர்ஜஹான் பேசுறேம்மா.
0: பேசுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
4: ஐயா வணக்கம்.
0: கேளுங்க, கேள்வி கேளுங்க.
4: எனக்கு வந்து இந்த 916 சொல்றோம்மா, இப்ப பார்த்தா 916 வெளிநாட்டில இருந்து நம்ம வாங்கிட்டு வர்றோமே, அது நல்லா எல்லோ கலர்ல இருக்கு, மஞ்சள் அரசு பூச்சின மாதிரி ஒரு கலர் இருக்கு. எப்பவுமே அது கருப்பது இல்ல. 20 வருஷம் தங்கம் பவுன் வந்து என்கிட்ட இருக்கு, இன்னைக்கு வரையும் அது கருக்கல. ஆனா இங்க நம்ம 916 நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா, அந்த போன வருஷம் வாங்கிட்டு வந்து இந்த வருஷம் அந்த மாட்டல்னா வந்து கருப்பா போயிடுச்சணும். அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, நம்ம செய்குழி சேதாரம்னு சொல்றோமே, அந்த சேதாரத்தை நம்ம கையில அவங்க அவங்க வந்து அந்த அந்த துகில்களை நம்மள்கிட்ட கொடுக்கணும்ல.
0: இது வந்து பொதுவான சந்தேகம், இதுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? வெளிநாட்டிலிருந்து 916 தங்க நகை வாங்கறதுக்கும் இங்க நம்ம ஊர்ல வாங்குற நகைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அங்க வாங்கினா வந்து கலர் மாறதே கிடையாது, அப்படியே இருக்கு. இங்க வாங்கும் போது அது கருப்பா மாறிடுது அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லுங்க சார்.
5: இதுக்கு வந்துமா, பொதுவாக அங்கேருந்து அங்கே வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றதும் அவங்க சொல்கிறது அது சரியாது. இங்கே அது மாதிரி நாங்கள் பல நகைகளை இங்கேயும் பார்த்துருக்குறோம். அதாவது இந்த சூழல் இப்போல்லாம் வந்து முதல்ல வந்து அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் கிடையாது. இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பாடியில் இருக்கிற நிறைய, அதாவது 100 விதமான காரணங்கள் இருக்குது. இப்போ மெருகு போடும்போது அவங்க அந்த கெமிக்கல் வாட்டரில் டிப் பண்ணி அதை எடுத்து அந்த பூந்தி கட்டையால் அடித்து தான் மெருகு போடுவாங்கம்மா. அது போடும்போது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க துடைக்கணும். பொதுவாக சமயத்தில் துடைக்காட்டி போனாலும் ஒரு சில இடங்களில் விடுபட்டாலும் அந்த இடத்துல கருப்பாகவும் ஆகும். அந்தந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அது இல்லாமல் இங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழல், அவங்க வசிக்கும் சூழல், அவங்க உடல், அவங்க மெடிசன்ஸ், இந்த ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் அது மாறியதாக

0: ஆனால் பியூரிட்டியை நீங்கள் எங்கே பண்ணாலும் செக் பண்ணுறது, மிஷினில் எங்கே பண்ணாலும் அந்த பியூரிட்டியில் மிஸ்டேக்கே வராது. கருப்பதற்கும் அந்த பியூரிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. இது காரண காரிய சூழ்நிலைகளை பொறுத்து மாறும். இதுதான் வித்தியாசமே ஒழிய வேறு எதுவும்.
1: இந்த ஒரு கேள்வி வந்து நானுமே வச்சிருந்தேன். பரவலாக எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருக்கு. சேதாரம் செய்கூலி ஓகே செய்யறாங்க வாங்கிக்கிறாங்க. இந்த சேதாரம்ங்கிறதுனா அந்த சேதாரத்தை அவங்க தானே திரும்ப பயன்படுத்த போறாங்க, அதுக்கு எதுக்கு நாங்கள் ஒரு விலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க.
0: உண்மை. இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு அந்த கடைக்காரர்கள் வாங்குறாங்க, அவங்களுடைய மினிமம் அது அவங்களுடைய மார்ஜினை வைத்து அவங்க எம்ஆர்பி என்ற விஷயத்தில் அதில் போட்டுடுறாங்க. இது அப்படி அல்ல. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் அந்த விலை வந்து இன்டர்நேஷ்னலில் நிர்ணயிக்கப்படுகிற கமாடிட்டி பொருளாக இது மாறுகிறது. இது வந்து அந்த விலை வந்து ஒரு ஒரு நாளும் மாறும்பொழுது இந்த வேல்யூ அடிஷன் என்பது அந்த தயாரிப்புக்கு உண்டான செலவுகள், அது ஒரு பொருள்னா ஒரே இடத்துல தயாராகாது, அது பல இடங்களில் பல வடிவுகளில் நம்ம தயார் பண்ணி அதை ஒன்றிணைத்து அதை செஞ்சு வரும்போது அதற்கு உண்டான தயாரிப்பு செலவு ப்ளஸ் அந்த கடைக்காரர்களுக்கு உண்டான அந்த மார்ஜின், அதை தான் அவங்க வேல்யூ அடிஷன். அந்த காலத்தில் நம்ம அதுக்கு சேதாரம்னு சொல்லுவோம். இப்போ நார்த் இந்தியாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பர் கிராம் தயாரிப்பு செலவுன்னு அது போட்டுருவாங்க. ஆமாம், இங்கே அப்படி போடாமல் வேல்யூ அடிஷன் போடுறோம் நம்ம. இது சேதாரம்னு சொல்கிறோம். இங்கே நம்ம தென்னிந்தியாவில் வந்து நம்ம சேதாரம் சேதாரம்னு சொல்லியே இது வந்து ஆண்டாண்டு காலமாக அந்த பழக்கத்திலே வந்ததுனால அந்த வேல்யூ அடிஷன் என்பதற்கு பதில் இவங்க சேதாரம்னு சொல்கிறாங்க, இல்லை சேதாரம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. வாட் இஸ் த இன்டர்நேஷ்னல் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது உங்களுக்கு ஒரு கிராமுடைய விலை ப்ளஸ் அதுக்கு ஒரு தயாரிப்பு செலவும் அவருடைய லாபத்தையும் சேர்த்து தான் அந்த வேல்யூ அடிஷன் என்பது. இப்போ பொதுவாக மீதி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த லாபத்தை சேர்த்து தான் அவங்க வந்து எம்ஆர்பின்னு போட முடியும். இதில் வந்து அந்த கமாடிட்டி டெய்லி டெய்லி அந்த விலைகள் மாறுவதால் இதை தனியாகவும் அதை தனியாகவும் பிரித்து போடும்போது தான் இந்த இந்த டிஃப்ரெண்ட் வந்து வருதுமா. இதனால தான் வந்து இவங்க என்ன கையில் அது மாதிரி அதுக்கு அப்படி அல்ல, தயாரிப்பு செலவும் ப்ளஸ் அவருடைய அவர்கள் வைக்கும் அந்த அவருடைய ஆதாயத்தையும் சேர்த்து தான் அது வரும். அதுக்குத்தான் வந்து அந்த இப்போ நம்ம தமிழ் சொல்கிறோம், நம்ம ஒரு பொருள் கூட்டு மதிப்பு, கூட்டு மதிப்புனா அதனுடைய அந்த பொருளை தங்கமாக கட்டியாக இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. கூட்டு மதிப்பாக செய்யும்போது இதுக்குண்டான தயாரிப்பு செலவுகள், அதைத்தான் அதை சொல்றேன்.
1: அதுதான் அந்த சேதாரம் அப்படிங்கிற பேரில்
0: வேல்யூ அடிஷன்.
1: வேல்யூ அடிஷன். எஸ். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க தினசரி வந்து நகையோட விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த டவுட் வந்து இங்கே எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எல்லா பொருட்களுக்குமே எம்ஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் தங்கத்தோட விலை இப்போ நீங்கள் வாங்கும்போது அதே விலையில தான் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு விலை நாளைக்கு ஒரு விலை, அது மாறுறது எதுனால சார்?
0: இது வந்துமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு ட்ரே அவுன்ஸு ஒரு நேற்றைய விலை வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது உதாரணமாக அதுக்கு பெஞ்ச் மார்க்காக சொல்கிறது லண்டனுடைய லண்டன் புல்லியன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் LBMA, இவங்க தான் வந்து அந்த விலையை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரே அவுன்ஸ் இந்த ரேட் அப்படின்றத நிர்ணயிப்பாங்க. அது வந்து உலகத்தின் அந்த பொருளாதார நிலைமை, அந்த உலகத்தின் அந்த தேவைகளை பொறுத்து அவங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பொறுத்து அவங்களுடைய இதை வந்து நிர்ணயிப்பாங்கம்மா. இது பெஞ்ச் மார்க் ரேட். இது இது வந்து உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம இங்கே இறக்குமதி பண்ணும்போது இதனுடைய விலையும் ப்ளஸ் 15% அதுக்கு வந்து டியூட்டி இருக்குமா, அதை சேர்த்து தான் வந்து விலை நிர்ணயிக்கப்படும். உற்பத்தி செலவும் நம்முடைய ஆதாயமும் அந்த ஒரு பர்சன்டேஜ்னாக்கா அது மாறாது, ஆனால் விலைகள் வந்து மாறுபடும். நேற்று நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு கிராம் 13,200 இருக்கும், இன்னைக்கு 13,100 இருக்கும், நாளைக்கு 250 இருக்கும். பொருள் அதே தானே, விலை மட்டும் எப்படி மாறுதுன்னா இந்த அளவுகோலை பொறுத்து தான் விலை மாறும். வேல்யூ அடிஷன் அப்படியே தான் இருக்கும். இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். மற்ற வியாபாரங்களில் எம்ஆர்பி என்பது ஸ்டாண்டர்ட், அவங்க பையிங் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டை சேர்த்து தான் எம்ஆர்பி. இது வந்து ஒரு ஒரு நாளும் அவர்கள் நிர்ணயிக்கும் அந்த விலையை பொறுத்து ஏறும் இறங்கும். இதுதான் அந்த விலை வித்தியாசத்துக்கு காரணம்.
1: ஓகே சார். இப்போ வந்து நம்ம தங்கத்தோட பியூரிட்டியை பொறுத்து இதை 24 கேரட் 22 கேரட் இப்படிலாம் பிரிக்கிறதா சொன்னீங்க. 24 கேரட்ல

0: அது பியோர் தங்கத்தில் வந்து ஆபரணங்கள் செய்ய முடியுமா? செஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லைனா அந்த 24 கேரட்டை எதற்காக பயன்படுத்துகிறாங்க சார்?
1: 24 கேரட் நகைகளை வந்து நீங்கள் ஆபரணங்களாக செய்ய முடியாது.
0: முடியாது.
1: ஏன் முடியாதுன்னா அதை தகடுகளாகவோ மற்ற பொருளாக செய்யும் போது அதுக்கு வளையும் தன்மை வந்து ரொம்ப அதிகம். அந்த வளையும் தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அதை வைத்து நம்ம பொருள் செய்தால் அதனுடைய உழைப்பு நீடிக்காது. அதனால தான் கொஞ்சம் டெம்பர் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த காப்பரையும் அதையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக அதை வந்து அந்த டெம்பர் பண்ணி செய்யும்போது அந்த குவாலிட்டியும் அந்த உழைப்பும் நீடிக்கும். அதில் என்ன ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் தான் இந்தியாவில் நாம் மதிக்கும் ஸ்டாண்டர்ட் 916 என்பது மக்களால் விரும்பப்படும் அந்த உயர்ந்த ஸ்டாண்டர்ட். இதில் செய்தால்தான் அதனோட உழைப்பு அந்த எல்லா தன்மையும் நன்றாக இருக்கும்.
0: இப்போ 24 கேரட்ல வேற எதுவுமே செய்யறது?
1: 24 கேரட் நகைகள் வந்து சேமிப்பாகவும் அரசாங்கத்தின் சேமிப்பாகவும் மக்களின் சேமிப்பு கட்டிகளாக தான் வைக்கணும்.
0: தங்க கட்டிகள் மட்டும்தான், தங்க கட்டிகளாக மட்டும்தான் வச்சுக்கோ.
1: ஆமாங்க.
0: ஓகே சார், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து BIS கேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம வாங்குற தங்கத்தோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்க முடியும். அது தரமான தங்கமா, விக்கிறவங்க வந்து தரமா தான் விக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு. அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார்.
1: முதலெல்லாம் இதை முதலே நான் இது உங்கள்கிட்ட பேசும்போது இந்த பேட்டியிலே சொன்னேன். அப்போல்லாம் வந்து எந்த ஒரு இப்போ சொல்வதை நிரூபிக்கும் எந்த விதமான ஒரு அளவுகோலும் மக்களுக்கு கடைக்காரர்கள் நிரூபிக்கும் அளவுகோல் அப்போ வந்து மிஷினரிஸில் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த மிஷினரிஸ் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன நாம் தரோம், என்ன தரம் தரோன்றதை அதில் நாம் நிரூபிக்க முடியும். இது இந்த குவாலிட்டி தான் நாம் சொல்வதையும் அவர்கள் பொதுவாக இப்போ மக்கள் வந்து நாம் என்ன சொல்கிறோமோ அது சரியாக இருக்கான்றதை பார்க்கவும் முடியும். அது வேறு இடங்களில் டெஸ்ட் பண்ணாலும் அதே குவாலிட்டியை அது காமிக்குதா இல்லையான்றத தெரிந்து கொள்ளவும் முடியும். முதல்ல அந்த தன்மை இல்லை. அதனால் வந்து பல விதமான ஏமாற்றங்களை மக்கள் வந்து அடைந்தாங்க. அது போன்ற ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது. இந்தியாவின் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக அரசாங்கங்கள் எடுத்த முடிவு மிக நல்ல முடிவு. அதனால தான் இந்த BIS கேர் அப்ளிகேஷன் இதை உண்டாக்குனாங்கம்மா. அதில் தான் அப்புறம் ஹால்மார்க், அதில் இந்த பெஸ்ட்டு இன்னும் எடுத்துகிட்டு எப்படி பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும், HUIDன்றதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த HUIDக்கு அப்புறம் இன்னும் என்ன அதுக்கு வலு சேர்க்கலாம்ன்றதையும் அரசாங்கம் யோசனை செய்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு, அவர்கள் வாங்கும் எந்த ஒரு பொருளுக்கும் அதன் தன்மை சரியாக இருக்காது உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு.
0: இதில் எப்படி செக் பண்ணணும் சார் இந்த ஆப்ல?
1: இது கேரட் மீட்டர் இருக்குமா? கேரட் மீட்டர் எல்லா கடைகளிலும் இருக்குது. இது இல்லாமல் தனியாக அதுக்காக லேப்ஸும் இருக்குது. இப்போ கடைக்காரர்கள் தவறாக சொன்னால் கூட லேப்ஸ்லேயும் பார்த்துக்கலாம். இது போன்ற வசதிகள்லாம் நிறையா இப்போ வந்து வந்துருச்சிங்கம்மா. எல்லா கேரட் மீட்டர்லேயும் வைத்தால் அதனுடைய குவாலிட்டி என்னன்றது வந்துடும்.
0: ஓகே சார். சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.
2: உங்கள் அசிமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் அசிமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் அசிமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
7: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு தனிஷ் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தங்கத்தோட பாரம்பரியத்தை பத்தியும் பெருமையை பத்தியும் நேரலையில விளக்கம் தந்துட்டு இருக்காங்க தங்க நகைத்துறை வல்லுநர் எம் அகர்சண்ட் அவர்கள். சார், நம்ம விளம்பரம் பாடல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷனை வந்து எல்லாருமே வச்சுக்கலாமா சார்? ஒரு தனி மனிதன் எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் வச்சுக்கலாம்.
1: எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் வச்சுக்கலாமா சார்? இப்போ நீங்கள் நகைகள் வாங்கும் போதும் அந்த கேர் இந்த பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷனில் இந்த நீங்கள் சியூ ஐடி நம்பர் போட்டால் அதனுடைய முழு விவரம், அது எப்பொழுது ஹால்மார்க் செய்யப்பட்டது, எப்பொழுது அதனுடைய தன்மை பொருள் என்ன பொருள் என்பது விவரமாக அதில்
0: யாரு செல்லரு அந்த டீடைல்ஸ் முதக்கொண்டு வந்துடும் இல்லையா சார்?
1: எல்லாமே வந்துடும்
0: சார். ஹச்யூ ஐடிங்கிறது அந்த தங்க நகை வாங்குறதுல இருக்கிற அந்த நம்பர் சொல்லி
1: நம்பர்.
0: ஓகே சார், தங்க நகையில இருக்க நம்பரை வச்சு இந்த பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது இப்போ தங்க நகையை எப்படி மெயின்டைன் பண்ணணும் சார்? இப்போ வீட்டில் பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்க நகை செயின் போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட அந்த சேஃப்டி பின்ஸ்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது நகைக்கு பாதிப்பு வருமா இல்லை?

0: அது சேஃப்டி பின்ஸ் வந்து அப்போலேருந்தே இப்பயும் வரைக்கும் ஒரு விழாக்களுக்கு போகிறதுக்கோ இல்லைனா எங்கேயாவது வெளியில் போகும்போதோ அந்த சேஃப்டியாக பின்னிங் பண்ணுறது வந்து கரெக்டு தான்மா, அது ஒரு சேஃப்டி. ஆனால் அது போடுவதால் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் வந்து அதை திருப்பி கட்டி வைக்கும்போது அந்த பின்னை வந்து தனியாக வச்சுங்க, அதனுடன் சேர்த்து வைக்க,
1: அதோட சேர்த்து வைக்கக்கூடாது தங்க நகையை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம்.
1: இப்போது வீட்டிலவே வந்து சுத்தம் பண்ண முடியுமா சார்? தங்க நகை டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நகையை வீட்லேயே எப்படி சேஃபாக சுத்தம் பண்ணலாம் சார்?
0: பண்ணலாமா. ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணீர் எடுத்து அதில் சீயக்காய் தூளை ஒரு அதில் போட்டு இந்த நகைகளை ஒரு 15-20 நிமிஷம் ஊற வைக்கணும்.
1: சீயக்காய் தூள்னா இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்க ஷாம்புக்கள் சொல்கிறீங்க?
0: சீக்காயே, ஆமா ஆமா, சீயக்காய் தூளே வருது. ஆமா, இப்ப சீயக்காய் தூள் வருது, அதுல இந்த தண்ணியில் அதை போட்டு ஒரு 15-20 நிமிடங்கள் அதை ஊற வச்சா அதுல உடல்ல அந்த பொருள்ல இருக்கிற அழுக்குகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ்டு, கொஞ்சம் வந்து இலகுத்தன்மையாகும். உடனே நம்ம இந்த டூத் பிரஷை வச்சு நம்ம ப்ரஷிங் பண்ணி அதை நம்ம கழுவிட்டாலே அதனுடைய இயற்கை கலர் வந்து வந்துடும்.
1: இப்போ வந்து என்னென்னா, தங்க காயின் தான் 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸில் கிடைக்குது. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட் எப்போவுமே பிஸ்கெட்லாம் வந்து அதிகமாக இருக்கும் கிராம்ஸில், ஸோ நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த தங்க பிஸ்கெட் எத்தனை கிராம்ஸ்லேருந்து குறைந்தபட்சம் கிடைக்குது சார்?
0: 2 கிராம் 1 கிராம்லேருந்து எவ்வளோ எல்லாமே கிடைக்கும். அது வந்து கிடைக்காததில்லை. விலைகள் மட்டும் இந்த 906 உண்டான விலை 100%னாக்கா 100%க்கு உண்டான விலை. பிஸ்கெட் வந்து 100%, இதாவது நம்ம பிஸ்கட்டுன்னு சொல்கிறோம். அதற்குண்டான அந்த பியூரிட்டி விலை 906 என்பது, அப்புறம் காப்பர் மிக்ஸ் ஆகி வர்றதுனால அதற்குண்டான விலை. இதனால தான் இது எதுவும் கிடைக்கும், எது வாங்கினாலும் ஒரே விலை தான்.
1: ஒரே விலை தான். ஆனால் 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ்லேருந்தே பிஸ்கெட்டும் கிடைக்குது, அதையும் முதலீட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம்.
0: அதையும் வாங்கிக்கலாம், இதையும் வாங்கலாம், பியூரிட்டியை பொறுத்து அந்த விலை இருக்குது.
1: ஓகே சார். இப்போ வந்து நிறைய இந்த ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இது வந்து சாதாரண, அதாவது நார்மலான ஒரு தங்க நகையிலேருந்து எப்படி வேறு?
0: இருக்கும் வருது. அவங்க எந்த கேரட் வாங்குறாங்களோ அந்த கேரட்டுக்கு உண்டான பின்னால் அதை மாற்றும் போது அதற்கு உரிய அந்த பியூரிட்டிக்கு உண்டான விலை மட்டும்தான் கிடைக்கும். பியூரிட்டி என்ன இருக்கோ அதற்கு 906 பியூரிட்டிக்கு உண்டான அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கிடைக்கும். கேஷ்னு எப்பயுமே முதல்ல ஒரு முதல் நேயர் நம்மகிட்ட கேட்டார், விலை குறைச்சி எடுக்கிறேன், குவாலிட்டி குறைச்சிருந்தா விலை குறைச்சி எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க சேல் பண்ண போனாக்கா 100-200 அந்த அண்ணன் தேவைகளை பொறுத்து விலைகள் மாறு, அந்த பர்ச்சேசிங் ரேட் மாறுறதை பொறுத்து 100-200 குறைச்சி எடுப்பாங்க. ஆனால் இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பியூரிட்டி ரேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிரபல்யம் இல்லை.
1: இப்போ வந்து
0: பிரபல்யம், அது வந்து ஒரு ஃபேன்சியாக, ஒரு ஃபேஷனாக வந்து உருவாக்கும் போது அதை விரும்பி அதை வாங்குறாங்க ஜனங்க. ஆனால் விரும்பி வாங்கினா அதற்கு உண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அது ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதுதான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். திருப்பி ஆனால் ரீசேலுக்கு அந்த பியூரிட்டி என்னவோ அதற்குண்டான விலை கிடைக்கும். அதற்காக ரோஸ் கோல்டுன்னு எக்ஸ்ட்ரா கிடைக்காது, ஒயிட் கோல்டுன்னு எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ கிடைக்காது.
1: இப்போ இந்த கோல்டு அப்படின்னா அது ஒரு கலர்ல இருக்கும், ரோஸ் கோல்டோ ஒயிட் கோல்டோ வேற கலர்ல இருக்கும். இதுக்கு என்ன மாற்றம் சார், என்ன ப்ரிப்பரேஷன்ல என்ன மாதிரி மாறுது சார்?
0: ப்ரிப்பரேஷன்ல எப்படி மாறுதுனாக்கா, இவங்க இப்போ இயற்கையாக தங்கம் என்பது ஒரு மஞ்சள் கலரான ஒரு கலர் தான்மா, அதுதான் அதனுடைய இயற்கைத்தன்மை. ஆனால் இதில் ஆரம்பத்தில் மண்ணுலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு காப்பி கொட்டை கலரில் இருக்கும். அது வந்து சின்ன சின்ன துகள்களாக இருக்கும்போது அப்புறம்தான் அதை வந்து உருக்கி அதை வந்து தங்கமாக மாற்றுறாங்க. இன்றைக்கும் சுரங்கங்களில் வெட்டி எடுக்கப்படும் அந்த துகள்கள் அந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் அது இயற்கையாக அதை உருக்கும்போது தான் அந்த மஞ்சள் கலர் வரும். அது இப்போ ஒரு பொருளை வடிவமைச்சு அவங்க அதை செய்யும்போது அதை காய்ச்சி அதெல்லாம் ப்ரஷ் அடிக்கும்போதெல்லாம் கலர்கள் வந்து அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதெல்லாம் திருப்பி மெருகு போடும்போது தான் அதனுடைய இயற்கை கலருக்கு அது வரும். ஆனால் இந்த இயற்கை கலருக்கு அது வரும்பொழுது அது அந்த மஞ்சளாக இருப்பது தான், அது அந்த காலத்திலிருந்தே வரும் அந்த ஒரிஜினல் கலரே அது தான். அதில் வேறு

0: ஒரு க்வெஸ்சன் என்ன கேட்டீங்க நீங்கம்மா?
1: அதுதான், அது எப்படி மாறுது சார்?
0: அது வந்து எப்படி மாறுதுனாக்கா, இந்த ஒயிட் கோல்டு அந்த இதுக்கு இவங்க அந்த உருக்கும் போது பியூரிட்டி, அந்த 100% கோல்டு பியூரிட்டியில் தான் இவங்க என்ன 18 கேரட் அவங்க வந்து வாங்குறாங்கனாக்கா, இல்லை 9-6 வாங்குறாங்க, அதில் 100 கிராம் செய்யணும்னா அந்த காப்பர் அண்டு சில்வர்னு முதல்ல நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கோல்டுனாக்கா சில்வர் அதிகமாக சேர்ப்பாங்க இல்லை முழுமையாக சேர்ப்பாங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டுக்கு வேறு அதே காப்பர்

0: அந்த ஒயிட் கோல்டுனாக்கா சில்வர் அதிகமாக சேர்ப்பாங்க, இல்லை முழுமையாக சேர்ப்பாங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டுக்கு வேறு அதே காப்பரையும் சில்வரையும் அந்த காம்பினேஷன்ஸ் மாறும். ஆனால் பியூரிட்டி தங்கத்தில் 9-1-6 மட்டும்தான் இருக்கும்.
1: ஓகே சார்,
0: இதுதான்க்கா.
1: இப்போ வந்து நிறைய சில்வரில் வந்து கோல்டு பிளேட்டட் நகைகள் வந்து இப்போது தங்கத்தோட விலை அதிகரிக்க அதிகரிக்க அதே மாதிரியாக ரிப்ளிகாஸாக சில்வரில் கோல்டு பிளேட்டட் நகைகள் வந்துருச்சு. இந்த கோல்டு பிளேட்டட் நகைகள் வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்குமா, ரெகுலராக யூஸ் பண்ணால், இல்லை கலர் மாறுமா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதாவது சில்வர் பிளேட்டடு, இது சில்வரில் கோல்டு பிளேட்டடு வருது. அந்த கோல்டு பிளேட்டடுன்றது ஜஸ்ட் கவரிங் மாதிரி, அதாவது அது கவரிங்னா காப்பரில் இருக்கும், இது சில்வரில். காரணம் இன்றைய விலை ஏற்றங்கள், இதனால் நம்ம அஃபோர்டபுள் இல்லாத அந்த சுச்சுவேஷன், இல்லை ஒரு அது அதுக்காக தான் இது வந்து இப்போ முன்பு இல்லாத அளவுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமான ஒரு வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கு. இது ஜஸ்ட் லைக் வெள்ளி பொருளை வாங்குற மாதிரி தான். வெள்ளி பொருளே நீங்கள் வாங்கினா அது என்ன, அது வெள்ளியாக வாங்கினா என்னவோ அதை விட இது வந்து இந்த பிளேட்டிங் காஸ்ட் இதெல்லாம் கூட கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் உபயோகப்படுத்த அதனுடைய தன்மை மாறும்,
1: அந்த கலர்
0: கலர் வந்து மாற
1: ஆரம்பிக்கும், சில்வராக வர ஆரம்பிக்கும்.
0: ஆமாம்,
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவாக அரசாங்கத்தில், அரசாங்கமும் சரி தனி மனிதனும் சரி, இந்த தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஒரு அரசாங்கம் பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது, அவங்களுடைய கரன்சி வேல்யூ என்ன, அந்த கரன்சியின் வேல்யூவே தங்கத்தால் தான் நிர்ணயிக்கப்படுது. இவ்வளவு டன் தங்கம் இருந்தால் அதனுடைய வேல்யூவுக்கு இவ்வளவு தான் நம்ம கரன்சி அடிக்கணும்னு ஒரு ஒரு அரசாங்கத்திற்கும் கொள்கை இருக்குது. அந்த பொருளாதார வலுவிற்கு அடிப்படை பெஞ்ச் மார்க்காகவும் அடிப்படை ஆதாரமாகவும் இருப்பது தங்கம். அது இப்பொழுது மட்டும் இல்லை, அந்த ஆதி காலத்திலிருந்தே நம்ம இப்போ சொல்லுவோம், அப்போல்லாம் அந்த கஜானா அப்படின்னு அந்த காலத்திலலாம் இதுக்கு சொல்லுவாங்க, பழந்தமிழில் எல்லாம் நம்ம கஜானா அப்படின்ற வார்த்தை. காரணம் இதை வைத்துத்தான் மற்ற பொருளாதார நிகழ்வுகள் நடக்கும், அதற்காகத்தான் அரசாங்கமும் அதை வச்சிருக்கு. அதே மாதிரி தனி மனிதன் ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும், இப்போது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட்டும் தன்னம்பிக்கையோட்டும் ஒரு ஒரு மனச்சோர்வு இல்லாமல் சரி எதையும் சாதிக்கலாம், எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் இதை வைத்து நாம் அதை வந்து நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுப்பது தங்கம். அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து தங்கம்னாலே அந்த காலத்திலேருந்தே ஒரு ஈர்ப்பு சக்தியும் உண்டு, அதற்கு உண்டான அந்த மரியாதையும் உண்டு, அந்த வேல்யூவும் உண்டு. அதற்காக தான் வந்து ஒரு ஒரு குடும்பத்திலும் அந்தந்த குடும்பத்தின் தகுதிக்கேற்ப அவங்களோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைப்பாங்க. இப்பொழுதும் மிக அதிக விலை உயர்ந்து இப்போ திருப்பி ரொம்ப தாழ்ந்திருக்கு. தாழ்ந்திருக்குனாக்கா அதற்குரிய ஒரு 20% கிட்டத்தட்ட விலையும் இறங்கியிருக்கு. இந்த நிலையில் எப்போ பொழுதெல்லாம் முடியுமோ அவர்கள் வந்து அப்போ பொழுதெல்லாம் வந்து வாங்கி வைப்பது நல்லது. மக்கள் வாங்கி வைக்கணும்னா இரண்டு வழி, ஒன்று வெறும் முதலீடு, இன்னும் ஒன்று முதலீடு அண்ட் ஆபரணங்கள். அதாவது முதலீடாகவும் வச்சுக்கலாம், ஆபரணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வழிகளில் அவங்களுக்கு எது தேவையோ அது போன்று இது மாதிரி விலை குறைந்த நேரங்களில் வாங்கி வைப்பது நல்லது. இது எங்களுடைய அன்பான மக்களுக்கு புரிதல்.
1: ஓகே சார், இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து தங்க நகைகளை பற்றியும் அதை எப்படி வாங்கணும், ரோஸ் கோல்டுனா என்ன, ஒயிட் கோல்டுனா என்ன, இதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், தங்க நகைகளோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், இதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி சேஃபாக வந்து

நேயர்கள் இதுவரை கேட்டது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தங்கத்தோட பாரம்பரியத்தை பத்தியும் அதன் பெருமையை பத்தியும் இன்னும் தங்க அணிகலன்கள் பத்திய பல சந்தேகங்களுக்கு நேரலையில விளக்கம் தந்தாங்க தங்க நகைத்துறை வல்லுநர் எம் அகர்சன் அவர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி வர இருப்பது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், தனிஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். இன்று பிற்பகல் 12:10 சிந்தனை அரங்கம் நீர்வளம் காப்போம் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வன் கே இளமுருகன். 12:55 பன்னிசை அந்தியம் என தொடங்கும் அசோக்குமார் சகோதரிகள் அவர்களின் பாடல். 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். 2:30 சங்கீத சாரல், யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காட்டுமன்னார் கோவில் வடவாற்றங்கரையிலிருந்து நேரலையாக உலாவரும். 3:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸின் எல்எஸ்சி. நான்கு மணிக்கு தனிஷ் ஜுவல்லரியின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காரைக்கால் மதகடி அரசலாற்றங்கரையிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையிலிருந்து நேரலையாக. 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேளை, 6 மணிக்கு பன்னிசை, நாதவிந்து என தொடங்கும் கிருபானந்த வாரியார் அவர்களின் பாடல். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவம்.

நலமாய் வாழ கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். 6:45 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இயற்கை விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு விவசாயி ஜெய கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் காணம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். மணிக்கு இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:00 நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலா வரும் நேரம். கேட்டது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பன்மலை 100.3.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் கேட்கலாம் சிந்தனை அரங்கம்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நீர்நிலைகளுக்கு நன்றி கூறும் ஒரு இனிய நாள் தான் இந்த ஆடி பெருக்கு நாள். இன்றைய நாளில் நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நீர் வளம் காப்போம், இதை பற்றி நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 03-4368 என்ற முனைப்பு எண்ணோடு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-42-723 என்ற அலைபேசியிலும் அழைத்து வரலாம். நீர் என்பது மனித குலத்துக்கு மட்டுமின்றி பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு அடிப்படையான இயற்கை அளித்த கொடை அப்படின்னே சொல்லலாம். நீர் இல்லாமல் மனித வாழ்வோ, விவசாயமோ அல்லது தொழில் வளர்ச்சியோ இப்படி எதுவுமே சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்பவுமே வந்து இந்த நீரோட தேவைகள் வந்து எப்பவுமே

இருந்துட்டே இருக்கு. விவசாயத்துக்காக இருந்தாலும் அது மழை வந்து நமக்கு குடிப்பதற்கும் உணவாகவும் இருக்கு, அதே மாதிரி வந்து விவசாயத்துக்கும் பயன்படுது. வேறு பல்வேறு விஷயங்கள், அதாவது நீரின்றி அமையாத உலகுன்னு ஒரு வரியில அந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற இந்த பருவநிலை மாற்றங்கள், எல்நிலோ போன்ற காலநிலை மாற்றங்களால வந்து கடுமையான வறட்சி எல்லா பகுதிகளிலுமே வறட்சின்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிற நீர் வளத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம எதிர்காலத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது, இன்னும் அந்த நீர் வளம் மழைக்காலம் இதுக்கப்புறம் நமக்கு வர இருக்கிறதுனால இந்த மழைக்காலத்தில் நீரை சேமிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய இருக்கோம், இதை பற்றி தான் இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பேசலாம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி, நீர்வளம் காப்போம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு, நீர் வளம் காப்போம். இதை பத்தி நேயர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், யார்?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜவரம் முகமது இக்பால்
0: பேசுங்க.
1: நலமா இருக்கு சகோதரி?
0: நலமா இருக்குங்க ஐயா.
1: இன்னைக்கு நீரை பத்தி கேட்டிருக்கீங்க. அதாவது உலகத்திலேயே மூணுல ரெண்டு பங்கு நீரால சூழப்பட்டிருக்கு. ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்புறத்தை நம்ம குடிக்க குடிநீர் கிடைச்சிருக்கீங்க. இப்போ ஒரு காலத்துல குடிநீர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தெருவுல போயிட்டு இருக்கும் போத பைப்பு திறந்துதான் அம்பாட்டுக்கு போறாங்க. மூடணுங்கிற ஒரு இது கூட இல்ல.
0: இப்ப வந்து நமக்கு வறட்சியான காலங்கள் நிலவுறதுனால அந்த குடிநீரும் கூட அந்த டைமுக்கு சரியா வராம தான் போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த குடிநீரை எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்கணும், அதை எப்படி நம்ம பயன்படுத்தப்படாத ஒவ்வொரு பொருளுமே வந்து அது சேமிப்பு அப்படின்னு தான் ஆகும் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குல்ல, இந்த குடிநீரா இருக்கட்டும்.
1: ஏனோதானு இருக்காங்க. தண்ணி எவ்வளவோ வேஸ்டா போடுறதுனால அது நம்ம தான், நமக்கு எவ்வளவு இது எதிர்காலத்துல மக்களுக்காக நம்ம சேமிச்சு வைக்கணுங்க. இப்போ வந்து வானம் விட்டு மழை இல்லாம இருக்கு, அதனால தண்ணி நிலத்தடி தண்ணியெல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சுங்கிறாங்க. விவசாயத்தோட அடுத்த போக வந்து எப்படி சாகுபடி பண்றதுன்னு

0: கேள்விக்குறியா இருக்கு. அதனால இருக்கிற உள்ள தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை நல்லபடியா கொண்டு வரணும் நாட்டுக்காக.
1: சரிங்க, அது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போதுதான் நீர் சிக்கனம் வந்து கடைபிடிக்கப்படும். நன்றிங்க ஐயா. நன்றி
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: அடுத்த நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
2: அம்மா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அண்ணை சேவியர்.
1: நலமா இருக்குங்க ஐயா, பேசுங்க ஐயா.
2: ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிமா மழை காலத்துல மழை பெய்யும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும். இப்போ வந்து அதற்கு எதிர்மாறாக இருக்குமா? அதாவது இப்ப எல்லாம் வந்து மழை இதாயிட்டு இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கும்.
1: இயற்கை நம்ம குற்றம் சொல்லலாமா?
2: சொல்லலாமா, மழை
1: மட்டும்
2: நடவடிக்கைகளாலதான்
1: வந்து மாற்றங்கள் அடையுது. நம்ம அதை சரியா
2: சொல்லுங்கம்மா, அது எதனால மாற்றம் அடையுது? ஏன்னா பழங்காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே ஒரே மாதிரியா
1: இருந்துச்சு. இல்ல, பருவநிலை ஏன் மாற்றம் வருது அப்படின்னா, நம்மளோட தவறான அந்த பழக்க வழக்கங்கள், அதாவது அதிகப்படியான அந்த ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்ற அந்த விஷயம், அப்புறம் வந்து ஏசி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுனால புவி வந்து அதிகமா வெப்பமயமாகுது. நம்ம வசதி இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு வீட்டுல 4 ஏசி கூட நம்ம வாங்கி மாட்டிக்கிறோம். அப்ப அதன் மூலமா வெளிப்படுற அந்த குளோரோபுளோரோ கார்பன், அதனாலதான் வந்து புவி வந்து சீக்கிரமா வெப்பமயமா. அது மாதிரி இந்த கார்பன் பொருட்களோட அதிகப்படியான உமிழ்வு, இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு செயல்படும் போதுதான் இந்த பருவநிலை மாற்றங்களை வந்து சரி செய்யவும் முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட கடமை என்ன அப்படின்றத உணர்ந்து செயல்படும் போதுதான் இந்த எந்த இயற்கை வளமாக இருக்கட்டும் அதை பாதுகாக்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு. அப்படிதான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா, நீர்வளம் காக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க
2: சொல்லுங்க. ஆமா, பழங்காலத்துலமா அதாவது ஏசிசி அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி ஏசிசி எல்லாம் இருக்கிறதுனாலதான் பருவநிலையே மாறுது. நீங்க சொல்ற மாதிரிதான் மழை முட்டமே இல்ல. ஏன்னா மழை வரது காரணமா அதுதான், ஏன்னா மழை வராத காரணமா அதுதான். ஏன்னா பழங்காலத்துல மழை பெய்ஞ்சாலும் பேசிக்கிட்டு இருக்கணும், லைட்டா தூரிக்கிட்டு இருக்கும். வெயில் வந்து நார்மலா, அதாவது மூடி மூடி திறக்கும். இப்ப அது மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப ஒரே வெயிலாவே இருக்கீங்க, கடையில உட்காரவே முடியலம்மா.
1: சரிங்க, அப்ப மரம் வளர்க்கணும் இல்லையா? உங்களுக்கு அந்த மழை பொழிவு நிழல் இப்படின்ற விஷயங்களும் கிடைக்கும். நன்றிங்க ஐயா. நன்றி. பாராட்டுக்கள் ஐயா. ஒவ்வொருத்தரும் நம்ம தனி மனிதரும் ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும் தான் நிறைய திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்காக நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: உடையார் பாளையம் அஜிம்.
1: அஜிம் ஐயா சொல்லுங்க.
3: நீரை வந்து நம்ம சேமிச்சாதான் மேடம், யார்கிட்டயும் நம்ம வந்து நீருக்காக கையாண்ட வேண்டிய நிலை இருக்காது. நீர் சிக்கனம் தேவை இக்கணும். இப்ப எல்நினோ தாக்கத்தால அதிக வெப்பம், சீக்கிரமே இந்த வருஷம் எல்லாம் குளங்கள்லாம் வத்தி போச்சு. ஆடி பெருக்கு கொண்டாடுறதுக்கு தண்ணி இல்ல, ஆறுத்துல கூட தண்ணி வரல.
1: மோட்டார் போட்டு இப்ப கொஞ்சம் ஓரளவு நிரப்பி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
3: அப்புறம் நம்ம வந்து நீரை வந்து விண்ணிலதான் தேடணும், அதாவது வானத்துலதான் தேடணும்.
1: கண்டிப்பா
3: மண்ணில தேடக்கூடாது.
1: நம்மாழ்வார் ஐயா சொல்லிருக்கிறதும் அதுதானே.
3: ஆமா, மண்ணில உள்ள நீரை நாம உறிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், மண் வந்து எளிதில வந்து மலடாயிடும். இயற்கைக்கு பெரும் பாதிப்பு உண்டாகும். அதனால நீர்வளம் காக்கணும்னா அதிக மரம் நடணும். நீரை வந்து தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏரி குளம் குட்டையில மண்ணை எடுத்து விக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் ஒழிய அதனுடைய கரைகளை பலப்படுத்த மாட்டேங்கிறோம்.
1: அவைகளை வந்து தூர்வாரி அந்த கரைகளை பலப்படுத்தணும். அந்த மாதிரி
3: தூர்வாரி அள்ளி வந்து கரையை பலப்படுத்தணும். இவங்க வந்து லாபத்து நோக்கோட வந்து விற்பனை பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து குளங்குட்டையில போடக்கூடாது.
1: ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போறோம், தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறோம். அது அந்த குளத்தையும் அந்த நீர்நிலைகளையும் பயங்கரமா மாசுபடுத்துது.
3: அதெல்லாம் ரொம்ப மோசமான செயல் அது. அதோட இயற்கைக்கு பின்னால நம்ம அணிவகுத்தால்தான் நீர் வளம் காக்கப்படும்.
1: சரிங்க,
3: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி, அருமையா சொல்லிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
4: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர்ல இருந்து செயல் கலைஞன் திமன் என்கிற தியாகராஜ்.
1: பேசுங்க ஐயா.
4: அதாவது 79

0: பர்சன்ட் தண்ணி இருந்தும் 20% தான் இடம் இருக்கு. அப்படி இருந்தும் தண்ணி எவ்வளவு பற்றாக்குறையா இருந்துட்டீங்களா ஒவ்வொரு இதுக்கும்?
1: ஆமா, இப்பதான் ஸ்டார்டே ஆயிருக்கு அந்த எல்னினோ காலநிலை பாதிப்புன்றது, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுலயே நமக்கு இவ்வளவு வறட்சி இருக்கும்போது இன்னும் போக போக இன்னும் அது அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்றாங்க அறிஞர்கள். அப்ப அதை புரிஞ்சிட்டு நம்ம செயல்படுத்தும் போது ஒவ்வொரு தனி மனிதனும் இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா, நீர் வளத்தை பாதுகாக்கிறது.
0: அதாவது பணத்தை விட விரயம் பண்ணிடலாம், நீரை விரயம் பண்ண கூடாது மேடம்.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா நீர் வந்து அவ்வளவு உலக அளவுல தண்ணி தான் அதிகம் இருக்கு, நீலாம் கொஞ்சம் வேண்டதா இருக்கு, இருந்தாலும் தண்ணி பற்றாக்குறையா இருக்கு பாருங்க, நீர் பற்றாக்குறையா இருக்கு.
1: இருக்கு, நீர் இருக்கு, அது உப்பு தண்ணியா இருக்கிறதுனால நம்மளால பயன்படு, கடல் தான் பெருமளவு நமக்கு ஆக்கிரமிச்சிருக்கு. அதான், சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
2: கடலூர் மாவட்டம், வெண் கரும்பூர் நேரு.
1: பேசுங்க ஐயா.
2: மேடம், நீரின்றி அமையாது உலகு. அதே போல நம்ம வந்து நீரை வந்து மேடம் வந்து சிக்கனப்படுத்துறதுக்கு நிறைய பேர், எனக்கே பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல கூட சில தாய்மார்கள் எல்லாம் குடிநீர் குழாயில தண்ணீரை வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த வழியாக நான் வருகிற போது கூட அந்த அம்மாட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது நான் வாடிக்கையா
1: கொண்டிருக்கேன்.
2: ஏன்னா குடிநீரை குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும். அதை வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, தோட்டங்களுக்கு பயன்படுத்துறது, பூஞ்செடிக்கு பயன்படுத்துறது, வாழை தோட்டங்களுக்கு பயன்படுத்துறது. இப்படி அந்த குடிநீரை வேஸ்ட் பண்றதால இப்ப சிறுவர்கள் விளையாட்டுத்தனமாவே அந்த சில விஷயங்களை பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த குளங்கள்ல இருக்கிற குடிநீர்ல போய் இந்த பிளாஸ்டிக் பொருளை போடுறதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்கிறத நான் எல்லா மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர மேடம் எங்க கிராமம் எங்க பகுதியில.
1: நானு
2: இது வந்து நீரை நல்லபடியா நம்ம சிக்கனப்படுத்தணும். ஏன்னா நிலத்தடி நீர் மட்டம் எல்லாம் அடியில போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. எங்க பகுதியில ஒரு ஆட்டு பகுதியில கூட ஆட்டு தண்ணீர் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஆடிப்பெருக்கு விழாவில் நாங்க போய் கலந்துக்கும் போது எல்லா தாய்மார்களும் மாலையெல்லாம் கொண்டு போய் அந்த புது சம்பளிகள் எல்லாம் மாலை விடுவாங்க அந்த தண்ணியில. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து தண்ணி வரல. அந்த அளவுக்கு நம்ம இயற்கை வளங்களை சரியா பாதுகாக்காம மரம் வளர்ப்போம் மழை பெறுவோங்கிறது போல இன்னைக்கு மரத்தை அழிச்சிருந்தால இன்னைக்கு மழை பெறுவது கஷ்டமா இருக்கு மேடம். எல்லாரும் நீங்க சொல்றது போல ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து இயற்கை வளத்தை காப்பாத்தி மீண்டும் மழையை வர வச்சு நம்ம வந்து நம்ம நீரை வந்து சிக்கனப்படுத்தி வாழதான் வாழ்க்கை மேடம்.
1: அதாவது வீட்டுக்கு ஒரு மரம், அது வந்து பழைய காலத்துக்கு இருந்துச்சு. இப்ப எப்படின்னா ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிதான். ஒவ்வொருத்தங்களும் ஒரு மரத்தை வளர்த்து அதை பராமரிக்கும் போது அவங்களுக்கான அந்த ஆக்சிஜன் தேவைக்காவது நம்ம உழைச்சோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். யோசிச்சு நம்ம செயல்படணும்ன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். நன்றிங்க ஐயா.
2: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: நண்பர்கள் வணக்கம்மா.
1: வணக்கம், வாங்க. யார் சொல்றீங்க, யார் பேசுறீங்க?
3: சகோதரிக்கு வணக்கம் குறது. மணக்குடி ராஜேந்திரன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா, பேசுங்க.
3: அதாவதுமா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய மாடி இந்த மாடி தண்ணியை வந்து எங்கேயும் வேஸ்ட் ஆகாம அதை நேரா கொண்டு போய் என் கிணத்துல
1: விட்டுட்டேன்.
3: இது நான் செஞ்சிருக்கது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பனைமரம் காக்கக்கூடிய பனைமரம், அந்த குழுவுல நானும் உறுப்பினரா இருக்கேன். என்னான ஒரு பொருள், ஒரு பெரும் பொருள் உதவியை நான் வருஷத்துக்கு ஒரு திருப்பம் பண்ணிட்டு
1: இருக்கேன்.
3: ஏன்னா நம்மளுடைய தனி மனிதனுடைய ஒழுங்குமா இது. நீர் வந்து பாத்தீங்கன்னா நீர் ஆதாரம் வந்து அடுத்தவங்களை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் தனி சுய ஒழுக்கம் இருக்க தனி நம்ம ரத்தத்துல ஓடணும். ஏன்னா நம்மளுடைய 100 நீர்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா 112 நீர்நிலைகள் இருந்தது முன்னொரு காலத்துல. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல 4-5 இருக்கு. ஏரி, குளம், ஆறு, கண்மாய் அப்படின்னு இருக்கு. 112 எங்க இருக்கு இன்னைக்கு? 6 எங்க இருக்கு?
1: அப்போ அந்த காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு குட்டைன்னு சொல்லிட்டு வெட்டி வச்சிருப்பாங்க அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாக்குறது.
3: இல்ல சகோதரி, இன்றைக்கு நீங்க வேதாரண்யம் சைடு போனீங்கன்னா வேளாங்கண்ணில இருந்து வேதாரண்யம் வீட்டுக்கு முன்பு ஒரு அகழி வெட்டி இருப்பாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா கடல் 2 மைல் அளவுல இருக்கும். ஆனா அந்த அகழியில பாத்தீங்கன்னா தண்ணி, அருமையான தண்ணி இருக்கும்,
1: நல்ல தண்ணி,
3: நல்ல தண்ணி. அதை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அதை வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மண்குடத்தால எடுத்து அந்த மண்கொட்டையை போட்டு தீத்தி அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. அந்த நம்ம போனமும் நமக்கு அதான் கொடுப்பாங்க.
1: அது தேனா இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊத்து தண்ணி வந்து அருமையாக
3: இருக்கும். இந்த வெயிலுக்கு வலிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு என்ன சொல்றாங்க, முதல் 4 வருஷம் கடுமையான மெயிலுங்கிறாங்க, அடுத்த 4 வருஷம் சரியான மழைங்கிறாங்க. தனி மனிதன் ஆகிய நான் உணரவில்லை. நான் யாரையும் குறை சொல்ல, நான் உணரவில்லை. நான் தனி மனிதன் ஆகிய ஒருவரும், நான், என் மனைவி, என் மக்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நீர்நிலைகளை காக்கணும். நீர்நிலைகளை கொண்டு குப்பைகளை கொட்டக்கூடாது, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு

0: அப்படிங்கிற ஒரு என்ன சுய எண்ணம் ஏன் மனசுக்குள்ள வரணும் முதல்ல? என்ன சுயநலம் தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவு இயற்கை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் சுயநலம். இந்த சுயநலத்தை தூக்கி எரிஞ்சாதாம்மா நம்ம சொல்லிட்டு அடுத்த தலைமுறையான காரைக்கால் வானொலி எவரி ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஒரு சிந்தனை கொடுத்துட்டு இருக்கீங்க மழை துளிக்குன்னு சொல்லி. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவிரி முதல்ல காவேரி தாயை வாழ்த்துக்கிறேன். ஏன்னா நீங்க பொங்க வேண்டியது காவேரியில பொங்கல. அதுக்கு காரணம் யாரு? இந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டதுனால மழை பாதிக்கப்பட்டது. ஒழுங்கு சுத்தமா இருந்துச்சுன்னா இயற்கை கண்டிப்பாக இருக்கும். நீர்நிலையை காக்கக்கூடியது அடுத்தவர்கள் பொறுப்பு இல்ல, நம்மளுடைய தனி மனித பொறுப்பு என்பது
1: என்னுடைய. நன்றி நன்றி
0: நன்றிமா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: நாகப்பட்டினம் HSPLA பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HSPLA பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
1: நேரம் 12:30 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நீர் வளம் காப்போம் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். அடுத்ததான் நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம். நீர் உயிரின் ஆதாரம், நீர் வளம் காப்பது நமது தலையாய கடமையாகும். மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்துவதன் மூலமும் வீணான நீரை தவிர்ப்பதன் மூலமும் மட்டுமே எதிர்கால சந்தனையினர் உயிர் வாழ்வை உறுதி செய்ய முடியும். மரங்களை வளர்த்து இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜ்மோகன் இவங்க சொல்லியிருக்காங்க, பணம் எவ்வளவு வைத்திருந்தாலும் அதனால் ஒன்றும் பயன் கிடையாது. தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. சிந்தித்து செயல்பட்டு நீரை பாதுகாப்போம், பூமி தாயின் பசியை போக்குவதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் தோப்புத்திரு வேல்முருகன் வந்து அவங்க எதுவும் சொல்லலை, வெறும் இது மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து நிரவி நம்பி நச்சுப்பிள்ளை இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அமிர்தவராயன் கோட்டை பாரிவளல் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னமராவதி புதுப்பட்டியிலேருந்து மஹி அப்படின்றவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, ஏரி குளங்கள் ஆறுகளுக்கு தண்ணீர் வரும் பாதைகளை ஆக்கிரமிப்பு செய்வதை நாம் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நீர் வளங்களை சரிவர பராமரிக்க வேண்டும். நீர்நிலை கழிவு நீர்களையும் குப்பைகளையும் நீர்நிலைகளில் கொட்டக்கூடாது. நீர்நிலைகளை சுற்றி அதிகமான மரங்களை நட்டு வளர்ப்பது நமது கடமையாக வைத்து கொள்ள வேண்டும். இது மண்ணரிப்பை தடுத்து நீரை தக்க வைத்துக் கொள்ளும். தண்ணீரை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி வீணாகுவதை தவிர்ப்போம். நீரை சேமிப்போம், இயற்கையை பராமரிப்போம், நலமாக வாழ்வோம். நீர் இயற்கை நமக்கு கொடுத்துள்ள விலை மதிப்பற்ற வரம், அதை பத்திரமாக பாதுகாப்போம். நீர் நமக்கு மட்டும் உயிர் நாடி அல்ல, பூமிக்கும் விலங்கினங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லுசைவா

0: வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் அணு மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
9: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
8: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
11: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
12: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
11: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வடக்கு வீதி நாச்சியார் கோவில்
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
15: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி நீர் வளம் காப்போம் இந்த தலைப்பில் நேயர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
16: வணக்கம் மேடம். அரம்பா ராமன்
0: பேசுங்கய்யா.
16: நீர் வளம் பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் தேவையான அடிப்படை இயற்கை வளம் மேடம். அதை மாசுபடாமல் சுற்றுச்சூழலை பேணி காப்பதும் நீர்நிலைகளை மாசுபடாமல் நீடித்த வளர்ச்சி உதவிக்கு நம்ம உதவியா இருக்கணும் மேடம்.
0: சரிங்க,
16: நன்றி மேடம்.
0: நன்றி,
17: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் இப்ப 12:36 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
19: வணக்கம் மேடம்.
0: யாருங்க சார்?
19: நெடுங்கல்லை வீரம் பேசுறேன் மேடம்.
0: பேசுங்கய்யா.
19: நீர் வளம் எல்லாம் நம்ம முடிஞ்ச பிறகுதான் பேசிட்டு முடிய நடக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம முடிவு செஞ்சுட்டோம்னா இதெல்லாம் நடந்திருக்காது.
0: எப்பவும் நம்ம பேசிட்டேதான் இருக்கோம், ஆனா செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லலாமா?
19: அதனால அது உண்மைதான் நீங்க சொல்றது. ஏற்கனவே ஒவ்வொருத்தவங்க வீடு கட்டும் போது மழை நீர் தொட்டி கட்டுதான்னாங்க. அதை தண்ணி தேங்கிறது அதை யாருமே அதை செய்யறது கிடையாது. அந்த மழை நீர் தொட்டியை நம்ம கட்டிட்டோம்னா அது மழை நீர் உள்ள போகும் தண்ணி.
0: அதன் மூலமா நீரோட்டம் வந்து அதிகரிக்கும் பூமியில.
19: நீரோட்டம் அதிகரிக்கும், அதை பத்தி யாரும் சிந்திக்கிறது கிடையாது. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இருக்கிற குளமும் கிணறையும் நம்ம வந்து பழுதாகவும் பாதுகாத்தாலே போதும் நமக்கு. அது குளமும் சரி, இப்ப காணா போயிட்டு கிணறும் காணா போயிட்டு வரிகள் சொன்ன பேர் கிணறு காணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம பாதுகாத்து முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி எப்படிதான் குளம் கிணறு எல்லாம் வெட்டி எதுக்கு வச்சாங்கன்னா
0: இதுக்காகதான்.
19: ஏரி அங்கங்கயும் ஏரி எட்டினாங்க பின்னாடி. இதுமே நடக்க கூடாதுன்னு அவங்க அதெல்லாம் செஞ்சது. நம்ம அதெல்லாம் கிணறையும் அதை நம்ம பைப்பு வந்த பேர் கிணற நம்ம பாதுகாக்கிறது இல்ல. குளத்தையும் நம்ம அதுல குளிக்காத அளவுக்கு ஆயிட்டுது. அதெல்லாம் நம்ம பாதுகாக்காம இருந்த வகைதான் அது வீணா போயிட்டுது.
0: சரிங்க,
19: இதெல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம்னா நமக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கும். இப்ப வந்து ஆறு பாத்தீங்கன்னா ஆறு எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆறுல இருந்து தண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா தென்னாமட்ட கலருக்கு வரும், நொங்கு நுரையுமா அப்படியே வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கலரு மாறி போய் தன்னங்கரைன்னு வருது. அங்கங்க என்னென்ன இருக்கு, சாக்கடை அது இது இது எல்லாம் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு எல்லாம் அதை வருது பாருங்க. ஆத்துல தண்ணி பாக்குறது அவ்வளவு அருமையா இருக்கு. எந்த மட்ட கலருக்கு வரும்
0: அது? செம்புணல், அதாவது அந்த செம்மண் கலந்த தண்ணியோட சேர்ந்து வளமான அந்த வண்டல் இதோட வரும் இல்லீங்களா?
19: வரும், அருமையா இருக்கும். நுரையோட வரும், அப்படியே கலரோட நல்லா இருக்கும். கலரே கிடையாது.

0: சரிங்க சரி, நம்ம தான் அதை சரி பண்ணணும் இல்லையா, ஒவ்வொரு தனி மனிதனும்.
1: பாதுகாக்கணும். அதை இப்ப முடிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து ஐயோ பாதுகாக்கலையே இல்லைங்கிறோம். அதெல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம்னா முன்னோர்கள் செஞ்சதை நம்ம கடைபிடிச்சாலே போதும்.
0: சரிங்க ஐயா, சரி, நன்றிங்க ஐயா.
1: அதான்
0: அடுத்து வரும் நேயர். வணக்கம் வரும் நேயர், வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: ஹலோ,
0: பேசுங்க ஐயா.
2: தண்ணீர் வந்து ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவு 40 லிட்டர். அதனால தண்ணீரை வந்து சிக்கனமா செலவழிக்கணும். மழை நீர் உயிர் நீர்,
0: தண்ணீர் கழுவுறது, நம்ம துணி துவைக்கிறது, அது மாதிரி நம்ம குளிக்க தேவைப்படுத்துற தண்ணீர், அப்புறம் நம்ம பல் துளக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாத்திரத்துல கம்மியா நம்ம புடிச்சு வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நீரோட அளவை வந்து நம்ம சேமிக்கலாம். அப்படி அதோட பாத்தீங்கன்னா நீர்ன்றது நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள் மட்டுமல்ல, அது எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நம்ம விட்டு செல்ல வேண்டிய ஒரு சொத்து. அதனால நீரை சேமிப்போம், நிலவளம் காப்போம். இந்த விழிப்புணர்வு செய்தியோட நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில்

0: பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும், பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 செப்டம்பர் மாதம் 12 வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள்

0: இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போகிற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்லை. அதனால தான் மை பாரத் மூலிமா என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். பொதுவாக வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில் வழிநடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாமல் எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பணமதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களினி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம் அக்கா.
4: உங்க பேர் என்ன?
5: கே இல முருகன்.
4: என்ன சட படிக்கிறீங்க?
5: 5ஆம் வகுப்பு.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: நிம்மேலி.
4: சரிங்க தம்பி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: விடுகதை சொல்ல போயிறேன்.
4: எங்க சொல்லுங்களா?
5: கடலில் தோன்றி கடலில் மறையும் அது என்ன? அலைகள். காலில்லாத பந்தலை காண காண வினோதம் வானம். குடிக்க தண்ணீர்.

உண்டு, குளிக்க தண்ணீர் இல்லை இளநீர். பறக்குமானால் பறந்து போகாது கொடி, ஒளியில் நம் கூடவே இருப்பான், இருளில் மறைந்து கொள்வான். நிழல் கொழுகட்டை பாட்டு பாடு போகிறேன். கொழுகட்டையே கொழுகட்டையே ஆவேகல, அடுப்பே எரியல நாவேகல, அடுப்பே அடுப்பே யாயறியல, மல்ல பெய்துன்னு நாயறியல, மலையே மலையே யா பேஞ்ச, உள்ளே வளர நா பேஞ்ச, உள்ளே புள்ளே யா வளர்ந்த, மாடு திங்க நா வளர்ந்த, மாடே மாடே யா தின்ன, பாலே சுரக்க நா தின்ன, பாலே பாலே யா சுரந்த, குழந்த அழுதுன்னு நான் சுரந்த, குழந்தையே குழந்தையே.

0: பாருங்க, நீங்க குட்டியா இருக்கீங்களா, இப்போ படிச்சு பெரியவன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? சரிங்க தம்பி, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் தம்பி சார் பக்க வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:55. இனி கேட்கலாம் பன்னிசையில் அந்தியும் என தொடங்கும் அசோக் நகர் சகோதரிகள் பாடிய பாடல்.

0: பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: சிந்தனை துளி. பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது இதய கோயில் திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: கூட்டத்திலே கோயில் புறா

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருக

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவருமிது தேன்மழை.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி.

0: ஈஸ்வரம் ரோட் கும்பகோணம். நேர்களே, நீங்களும் வந்து தேன்மழை நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களை வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அமிர்தரா என்கொட்டை பாரிவல்லல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, புதுப்பட்டி பொன்னமராவதி, நன்னிலம் அம்பலவாணன், நன்னிலம் சுப்பிரமணியன், ஆகூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, உடையார்பாளையம் சக்தி, புஷ்பவனம் விஸ்வநாதன், இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலேருந்து பழனி கவிதா, இவங்க வந்து நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதம்பர் கலைச்செல்வி செல்வம் வந்து தென்மலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஊர் பேரே இல்லாமல் இலா செந்தில்குமார், இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவிக்கலாம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

கேட்க கேட்க இனிமை. இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. எழுபது 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததா ஒரு கைதியின் டைரி திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனன் மற்றும் உமாரமணன் ஆகியோர் இணைந்து பாடியது.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: தேன்மலை நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துடலாம். டிஆர் பட்டினம் ரமேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி அவங்களும் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் திருக்கண்ணபுரம் ஆனந்த் நாகை பாபு காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் மேமாத்தூர் அமுதா சேகர் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மெர்சியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருபுவனம் ரவி லக்ஷ்மி இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனதை மகிழ்விக்கும் பாடல்களோடு இது தேன்மழை. தேன்மழையின் அடுத்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியது.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தனிஷ்க் ஜுவல்லரி,
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை, இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது நான் மகானல்ல திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நம்ம ப்ளே பண்ண ஒவ்வொரு பாட்டையும் தனியாக எழுதி அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் மேஜிக்கல் பியூட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைவாக கமெண்ட் பண்ணியிருக்கவங்க யார் அப்படின்னா, காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாமே தேன்மழையாக இனித்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்க போகிற அடுத்த பாடல் இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி காம்பினேஷனில் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து.
3: விழியிலே மணி விழியில் மௌனம் மொழி பேசும்.

நூறாவது நாள் திரைப்படத்தில் இருந்து ஒலித்த இந்த பாடல் மகிழ்ச்சி சிறப்பிலும் சிறப்பு அப்படின்னு மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வீரவநல்லூர் கருணாநிதி. இதயத்தை வருடும் இனிய பாடல்களோடு இது தேன்மழை.

நிகழ்ச்சியோட நிறைவா செல்வி தெத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தென்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி

0: இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பிகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரி கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றி கொள்வது வழக்கம். ஆடி 18 இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக தாலி கயிறுகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து இந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன், குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்

நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை

நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவேகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 2:37. இனி கேட்கலாம் லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் தொடக்கமாக வருகிறது.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்துட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு அக்யூமுலேட் பண்ணி சேகரித்து நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா. சில டைம் என்ன பண்ணுறோம், யூரின் மற்றும் லெட்ரின் போகிற கழிவுகள் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு அது வெளியில் வந்தால் தான் உடம்புல இருக்கிற சேதாரங்கள் வெளியில் வரும். எல்லா விதமான மிஷின் மாதிரி தான் நம்ம பாடியும். உதாரணத்துக்கு நமக்கு வந்துட்டு நம்ம கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, பெட்ரோலோ இல்லை டீசலோ போடுறோம், அது வந்துட்டு எரிபொருள் மாதிரி பயன்படுத்துது. எரிபொருள் பயன்படுத்தி முடித்தோடனே அதனுடைய அவுட்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம காருக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா என்னாகும், அந்த காரே வெடிச்சிடும். ஸோ அதனால தான் எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கே இருக்குது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினங்களும் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மிஷின் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் இதே ஃபிலாசபி தான். இன்புட் அவுட்புட் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பட் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், யூரின் அவசரம் வரும்போது அதை வந்துட்டு தேக்கி உட்காந்துக்கிறது. நம்ம நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு கரெக்டான தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் உடம்புக்குள்ளே சேகரிக்கிறது. கழிவு நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வராதுக்குனால தான் நிறைய பேர் இன்றைக்கி டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டயாலிசிஸ் எதுக்கு பண்ணுறோம், நம்ம உடம்பால் நம்ம கிட்னியிலால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாத கழிவை அந்த டயாலிசிஸ் மிஷின் பண்ணுது. ஸோ அதனால் பாடியிலேருந்து பிளட்டை வெளியில் எடுத்து அது வெளியில் இருக்கிற அந்த டயாலிசிஸ் மிஷின் என்ன பண்ணும், அதில் கழிவு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி திருப்பி மீதி பிளட்டை நம்ம பாடிக்குள்ளே போடுறது. இதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். நம்ம பாடியில் இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்குனுடைய ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். அந்த கிட்னிக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். ஒரே நாளில் கிட்னி கெட்டு போகாது. இப்போ சொல்கிறாங்களே எனக்கு கிட்னி கெட்டு போச்சு, எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரு நாள், ஒரு வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் இது கிடையாது. நம்ம பிறந்ததுலேருந்து 40 வருஷத்துக்கு அந்த சேதாரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த கிட்னிக்கு. உதாரணத்துக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, ரொம்ப ஹெவி டிகாஷன் உள்ள காஃபி டீலாம் குடிக்கிறது, கான்சென்ட்ரேட்டட் ஐட்டம்ஸ் குடிக்கிறது, அப்புறம் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் நம்ம இந்த சாஸு ஜாமு இந்த மாதிரி ஐட்டம்லாம் டெய்லி ப்ரெசர்வேஷன் கெமிக்கல்ஸ் உள்ள இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த கெமிக்கல்ஸ் சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியும் மற்றும் கண் பார்வை இருக்கிற இடங்கள் மூளை எல்லா பகுதியிலையும் இது வந்து டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆக பாடியினுடைய பேலன்ஸ் கெடுது. அதனால் நேர்களே, வாட்டர் தண்ணி அதுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு இருக்குது. வாட்டருக்கு நம்ம உரிய மரியாதையும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஹெவி கெமிக்கல் ரிலேட்டட் ஐட்டம்ஸை

0: முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 2:05. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். நிகழ்ச்சியில் கேட்கப்படும் பொது அறிவு வினாவுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சா நீங்க அழைக்கலாம். 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். நிகழ்ச்சிக்காக முதல் கேள்வி கேட்கலாம். சமீபத்தில் இந்தியாவில் ஏவப்பட்ட தனியார் சுற்றுவட்ட பாதை விண்வெளி ராக்கெட்டின் பெயர் என்ன? சமீபத்தில் இந்தியாவில் ஏவப்பட்ட தனியார் சுற்றுவட்ட பாதை விண்வெளி ராக்கெட்டின் பெயர் என்ன? இதற்கு விடை சொல்ல யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
3: சொல்லுங்க. சந்தோஷம் ரொம்ப. என்ன விடை தெரியுமா? சமீபத்தில் இந்தியாவில் ஏவப்பட்ட தனியார் சுற்றுவட்ட பாதை விண்வெளி ராக்கெட்டின் பெயர்
4: என்ன?
3: முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம். சொல்லுங்கம்மா.
5: விக்ரம் 1.
3: விக்ரம் 1 சரியான விடை சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
5: நன்றிமா.

காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக முதல் கேள்வி கேட்டேன், அதாவது சமீபத்தில் இந்தியாவில் ஏவப்பட்ட தனியார் சுற்றுவட்ட பாதை விண்வெளி ராக்கெட்டின் பெயர் என்ன? அதற்கு சரியான விடையினையர் சொன்னாங்க விக்ரம் 1 அப்படின்னு. ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வந்து ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம். இது வந்து ஜூலை 18 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில இந்த ராக்கெட்டை செலுத்தியது. இது வந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட் என்ற பெருமையும் இந்த விக்ரம் 1 வந்து பெற்றிருக்கு. நிகழ்ச்சிக்கான அடுத்த கேள்வியை கேட்கலாம். கார்கில் விஜய் திவாஸ்

0: என்பது எதை குறிப்பது? கார்கில் விஜய் திவாஸ் என்பது எதை குறிப்பது அப்படின்னு கேட்டிருக்க. அதுக்கு விடை சொல்ல யார் வராங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க? ஆறு பக்கம் பேசுங்க கவிதா. கேட்டிங்களா, கேள்வி கேட்டிங்களா? விஜய், கார்கில் விஜய் திவாஸ் என்பது எதை குறிக்கிறது? ஒரே சவுண்டா இருக்கு உங்களோட பேக்ரவுண்ட்ல. வெளியில இருக்கீங்களா? சரி, அதாவது கார்கில் விஜய் திவாஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கமா. சரி, விடை தெரியலன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், வேண்டுபாளையம் நாகராஜ்.
0: பேசுங்க சார்.
1: கார்கில் நினைவு சின்னம் மேடம்.
0: கார்கில் விஜய் திவாஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: நினைவு சின்னம் சொல்றீங்க,
0: அதாவது விஜய் திவாஸ்ன்னு சொல்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். எதுக்காக அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம், அந்த தினத்தை அனுசரிக்கிறோம் இல்லையா, அந்த விஜய் திவாஸ், அது எதுக்காக இது பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: அது கார்கில் வெற்றி பெற்றது மேடம்.
0: கரெக்டா சொல்லியிருக்கீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: கார்கில் விஜய் திவாஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தா, அதுக்கு வந்து 1999 கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற நாளை குறிக்கிறது. இது இந்திய இராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நாளாக இந்த கார்கில் விஜய் திவாஸ் தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசிச்சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நேரம் இப்போ 2:18 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக அடுத்த கேள்வியை கேட்கலாம். சமீபத்தில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பழமையான 5 பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது, அந்த ஊர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் பழமையான 5 பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எது? இதற்கு விடை சொல்ல யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சிவ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க, விடை தெரியுமா?
7: கார்கில் போர் வெற்றி பெற்றது என்ன
0: மேடம்? அது நம்ம சொல்லியாச்சு, விடை சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது சமீபத்தில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல இருந்து பழமையான 5 பொன் சிலைகளை வந்து கண்டெடுத்தாங்க, அது என்ன ஊர் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
7: திருவாரூர்.
0: ஆமா. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்களை? அதாவது குடும்ப அட்டைதாரர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ள ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த செயலியின் பெயர் என்ன?
7: என்ன
0: சொல்றீங்க?
7: நலம்.
0: இல்ல இல்ல, சரி, ரெண்டுத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க.

0: அடுத்து வரக்கூடிய நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: உங்க ஊர்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? பாமணி, மன்னார்குடியில இருக்கிற பாமணின்ற ஊர்ல. அழகு, நீங்க சரியான விடை கொடுத்துருக்கீங்க. நன்றிங்கம்மா.
2: நன்றி.
0: எப்படி உங்களுக்கு கரெக்டா லைன் கிடைச்சது? சரி, பரவாயில்ல, சூப்பர். நன்றிங்கம்மா. நன்றி.
2: நன்றி மேடம்.
0: சமீபத்தில் வந்து 9 ஐம்பொன் சிலைகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி அருகில் இருக்கிற பாமணின்ற கிராமத்தில் இருந்து 9 சாமி சிலைகளை கண்டெடுத்திருக்காங்க. இது வந்து 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிலைகள் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: அரியலூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா. விடை தெரியுமா?
3: என்ன கேக்குறீங்க?
0: அதாவது குடும்ப அட்டைதாரர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக சமீபத்தில் வந்து ஒரு AI தொழில்நுட்பம் சார்ந்த செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட பெயர் என்ன அப்படின்னு
3: கேட்டிருக்கேன்.
0: சரிங்க, பரவாயில்ல, அது வேற ஒரு செயலியோட பேர் வேற. அதுக்கு யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நன்றிங்க ஐயா உங்களோட முயற்சிக்கு. அடுத்து வரும் நேயர் வணக்கம். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில்?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாமக்கல்
2: இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
6: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை 7:30 திருவாரூர் அணு மருத்துவமனை தஞ்சை விழவன் நாட்டு சர்க்கரை நாச்சியர் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
9: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
8: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசிச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
14: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசிச்செட்டியார் அங்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: கேள்விக்கு நம்ம பதில் நிகழ்ச்சிக்காக கேட்டிருந்த கேள்வி, குடும்ப அட்டைதாரர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள AI நுட்பம் சார்ந்த செயலியின் பெயர் என்ன? இதுக்கு யார் விடை சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்? விடை தெரியுங்களா? இல்லைங்களே. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? சரி, நேரமின்மை காரணமாக இதற்கான விடையை நானே சொல்லிடுறேன். அன்ன சகாயதா, அதாவது இந்த AI தொழில்நுட்பம் மூலம் செயல்படும் டிஜிட்டல் குறை தீர்ப்பு தளமாகும். இதில் வந்து குடும்ப அட்டை தொடர்பான சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப் மற்றும்

குரல் வழி பதிவு மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்றது தான் கூடுதல் சிறப்பு. அன்ன சகாயதா அப்படின்றது தான் அந்த செயலியோட பெயர். பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். நேரம் 2:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது கணநாயகம் என தொடங்கும் பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசையில் இனி கோவர்தன கிரீடம் என தொடங்கும் பாடல்.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம்

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உப்பாசி, ஸ்ரீபுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, குறிஞ்சிப்பாடி, விண்ட்வர்த், ஆவடி, மாஞ்சோலை, ஜம்புக்குட்டப்பட்டி, ஹரூர், செங்கோட்டை, அயப்பாக்கம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சோலையாறு, சென்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, வடபழனி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழச்செருவாய், கொரட்டூர், சைதாப்பேட்டை, அவலாஞ்சி, சூரப்பட்டு, ஊத்துக்கோட்டை, ஹாரிசான், அடையாறு, கீழ்பண்ணத்தூர், ராணிப்பேட்டை, உட்பிரையர், லால்பேட், லப்பைக்குடிக்காடு, மணல்மேடு, அண்ணாநகர் மேற்கு, மின்னல், ஆனந்தாபுரம், வளசரவாக்கம், முகையூர், வெள்ளிவாக்கம், மணம்பூண்டி, ஆய்குடி, தேவாலா, அகரம்சீகூர், மேடவாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், அடவிநயினார் கோவில் அணை, கழியல், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், கன்னிமார், கொளத்தூர், திருப்பரப்பு, திருக்கழுக்குன்றம், அமைந்தகரை, முண்டியம்பாக்கம், கண்ணகி நகர், நடுவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காட்டுமன்னார் கோவில், குழித்துறை, அம்பத்தூர், காரைக்கால், பேசின்பாலம், முகலிவாக்கம், கோழிப்போர் விளை, ஆனைமடுவு அணை, எறையூர், கருப்பாநதி அணை, கீழணை, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராஜா அண்ணாப்பிள்ளைபுரம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். நாளை திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ்

0: குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தேசிய பிரிந்த இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இயற்கைக்கும் குறிப்பா நதிகளுக்கு நன்றி சொல்ற நாளா இன்னைக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம பண்பலையிலையும் காலையில இருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்பவும் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை தான் கேட்க போறோம். எந்த ஆற்றங்கரையிலேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கீங்களா? காட்டுமன்னார் கோயில் வடவாற்றாங்கரையிலேருந்து தாங்க இன்னைக்கு நேரலை இப்போ இந்த டைம்ல கேட்டு ரசிக்க போறோம். நேரலையில் நம்ம நேயர்கள் கூட பேசுறதுக்கும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கவும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க நமது அறிவிப்பாளர் MM கலியபெருமாள். நேயர்கள் எல்லாம் வடவாற்றாங்கரை போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம்.
4: வணக்கம் நித்யா.
0: வணக்கம்.
4: இதமான மாலை வணக்கம் நேயர்களே. காலை முதல் மேகம் கொஞ்சம் மேகமூட்டமா இருந்த பகுதி தான் இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதி. இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வடவாற்றங்கரை அப்படின்னு நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். சென்னை டு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து காட்டுமன்னார் கோயில் செல்லக்கூடிய வழியில காட்டுமன்னார்களுடைய முகப்புலதான் இந்த வடவாற்றங்கரை இருக்கு. இது அருகில் இருக்கக்கூடிய

0: அணக்கரை அப்படின்ற இடத்துல இருந்து கொள்ளிடக்கரையில இருந்து இங்க தண்ணீர் வரும் பகுதி. ஆனா தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா தரையை ஒட்டிதான் தண்ணீர் இருக்கு. காலை நேரங்களில மட்டும் அங்க நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இப்ப மாலை நேரங்கள்ல வெயில்ங்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நம்ம கூட. நிச்சயமா ஆடி மாதத்துல வர்ற ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தினுடைய 18வது நாளதான் நம்ம ஆடிப்பெருக்கு விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு போயிட்டு ஆயிற்று ஆற்று மணல பிள்ளையார் பிடிச்சு வச்சு காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புண்ணிய நதிகள்ல நீராடினா பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யப்படுற வழிபாடுதான் தான தர்மங்கள் துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அது மட்டும் இல்லாம செயல்கள் போன்ற பலன்கள் வந்து பல மடங்கா பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மிக முக்கியமான நாளா மக்கள் பாக்குறாங்க. இந்த புனிதமான நாள்ல என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், என்னென்ன சுபகாரியங்கள் செஞ்சா நல்லது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய நேயர்கள் இங்க இருக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் தரை தட்டி இருக்கிறதுனால மக்கள் கொண்டாடத்தை நம்மளால பார்க்க முடியலனாலும் காரைக்கால் பண்பலையில இந்த ஆடிப்பெருக்கை பத்தி பேசுறதுக்காக நிறைய பெண்களும் ஆண்களும் இருக்கிறாங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். இப்ப நாம இருக்கக்கூடிய பகுதி நீங்க சொல்லிட்டீங்களா எந்த இடத்துல இருக்கோம்னு?
1: காட்டுமல்லாதுகுடி வடவாற்றங்கரை.
0: வடவாற்றங்கரையில இருக்கும். சொல்லுங்க, இப்ப காலையிலேயே பெரும்பாலும் எல்லாருமே ஆடிப்பெருக்கு கொண்டாடி இருப்பாங்க.
1: எங்களுக்கு இந்த வரையும் கொண்டாடிட்டு தான் இருந்தோம் வருஷம் வருஷம். இன்னைக்கு தண்ணி இல்லாதனால மக்கள் கொஞ்சம் குறைவா இருக்காங்க.
0: ஓகே, இப்ப வந்து நம்ம ஆடி 18 வந்து வருடா வருடம் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். செல்வங்கள் பெருகணும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு முக்கியமா நீங்க காலையில வந்து வழிபட்ட முறைகளை பத்தி சொல்லுங்க. நேரில் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நம்ம எடுமானில விநாயகர் சதுர்த்தி தான் வருது ஃபர்ஸ்ட். தான் நம்ம ஆவணி வந்து விநாயகர் சதுர்த்தி வரும். ஆனா அதை விட முன்னாடி வர்றது 18ஆம் தேதி நீரை ஃபர்ஸ்டும் நம்ம ஃபேஸா நம்ம கும்பிடணும். நீர்னைய கும்பிடுறதுக்காக இந்த படையல் நீரை பஞ்சபூதங்கள்ல ஃபர்ஸ்ட் நீர்.
0: ஆமா, இப்ப நமக்கு வந்து இந்த இருக்க வரக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா காவிரி தண்ணி தான். அங்க என்ன அணக்கரையில இருந்து பிரிஞ்சுதான் வீராணம் ஏரிக்கு போகக்கூடிய பகுதி தான் இந்த வடவாற்றங்கரை இல்லையா?
1: எப்படி விநாயகரை நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தில இருந்து ஆரம்பமாவதுன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வருது. விநாயகர் சதுர்த்தி தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதை விட 18ஆம் பேரு ஏன் சிறப்பாகுதுன்னா இந்த 18ஆம் பேரு இந்த கருப்பு இதுக்கும் 18ஆம் படி அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு.
0: தொடர்பு உண்டு. ஓகே, உங்களுடைய நம்பிக்கைமா முக்கியமா பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா. ஹலோ, பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா காலையில இருந்து அந்த ஆடி 18 ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் குழந்தைகளோடையும் வீட்டு பெரியவர்களோடையும் ஆண்களோடய சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்ப தண்ணீர் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கூட நம்ம ஆற்றுக்கு போய் தான் அந்த நீர் இருக்கிற பகுதிக்கு போய் தான் கொண்டாடணுங்கிறத கரெக்டா இருக்கீங்க இல்லையா? இப்ப காலையில நீங்க வந்து இங்க வந்து படைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: வருஷம் வருஷம் படைக்கிறோம்.
0: என்னென்னலாம் வச்சு படைப்பீங்கம்மா?
1: நாங்க பழம், தாலி கொடி, மஞ்ச குங்குமம், கயிறு இதெல்லாமே எடுத்துட்டு வந்து வீட்டுல இருந்து எடுத்து வந்துடும். தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வந்தோம். தண்ணி தரத்தட்டி நிக்கும், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்து காலோட தான் தரத்தட்டுது. தரத்தட்டுது
0: கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கு.
1: தட்டும் இப்ப தரத்தட்டுது.
0: ஓகே, தண்ணி இப்ப திறந்து விட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு பகுதிக்கு வர்றதுக்கு எப்படின்னு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். இருந்தாலும் கூட இந்த அந்த கொண்டாட்டங்கள் எதுவுமே கொஞ்சம் குறைவு அப்படின்னா அது நீரால் மட்டும்தான் அப்படின்னு. இருந்தாலும் கூட இருக்கிற நீரை வச்சு நம்ம வந்து அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கீங்க. முக்கியமா இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த திருமணமான புதுதில் மாலையை மாற்றுறது, மாலையை வந்து இங்க தண்ணியில விடுறது, அது மட்டும் இல்லாம அந்த தாலி கூக்கறது மாத்திக்கிறது அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு நடக்கும் இல்லையா? ஆஹா, இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாரும் அது மாதிரி புது மாப்பிள்ள புது மணப்பெண் யாரும் இல்லையா?
1: இனிமேதான் சார்.
0: ஓகே, அடுத்த வருஷம் நாங்க இங்க லைவுக்கு வந்தோம்னா
1: அடுத்த வருஷம் ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து
0: 60ஆம் கல்யாணத்துக்கு மாலை விட போறீங்களா? சரி, ஓகே ஓகேம்மா.
1: அடுத்தது 60-70 கிட்ட போயிட்டே இருப்போம், மாலை மாத்துவோம்.
0: ஓகே ஓகே, அதுவும் நான் செய்யல அப்படின்றீங்க. சரி, ஓகே ஓகேங்க ஓகேங்க. என்ன நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாமா? வணக்கங்க. இன்னைக்கு ஆடி 18 அதுவுமா இன்னைக்கு ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் காரைக்கால் பண்பலை. இன்று காலை கும்பகோணத்தில் தொடங்கி எல்லா பல்வேறு பகுதிகளுக்கும் போய் அங்க இந்த ஆடி 18 கொண்டாடுற மக்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன இங்க காட்டுமன்னார் கோயில்ல இப்ப நாங்க கும்பகோணத்துல பார்த்ததை விட தண்ணி இங்க ரொம்பவும் குறைவா இருக்கு. இருந்தாலும் கூட இப்ப நிறைய இடங்கள் இப்ப நம்ம ஆற்றுல உத்து நோக்கும் போது எல்லா இடத்துலயுமே படைச்சது, மாலை விட்டது எல்லாமே இருக்கு. முன்னாடி எல்லாம் தண்ணியில போயிரும், இப்ப அங்கேயும் இருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க
1: சார்? வணக்கம் சார், என் பேர் கனிமொழி. காந்தியாத்தூர்ல இருந்து நாங்க வடவாத்துக்கு படைக்க வந்திருக்கோம் சார். நாங்க ஆடி 18 எப்போதுமே படைப்போம், ஆத்துலதான் படைப்போம். நல்லா தண்ணி போகும், இந்த தடவை தண்ணி கம்மியா இருக்கு. இருந்தாலும் நாங்க ஆத்துல படைக்கிற முறைப்படி படைக்கணுங்கிறதாக ஆத்துக்கே வந்து படைக்க வந்துடும் சார். நமக்கு வந்து உணவு நீர் எப்படி உணவு எப்படி முக்கியமோ அது மாதிரி நீர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீருக்கு மரியாதை செய்த மாதிரி காவேரி ஆத்துக்கு படைக்கிறதுதான் சார் 18ஆம் பேர் படைக்கிறோம். நம்ம ஆடி 18 சொல்லிட்டு அதுல படைப்பாங்க. ஆடி 18 நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அது பெருகும்பாங்க, ஆடி பெருக்கும்பாங்க. அதுதான் அதுக்கு மஞ்சள் குங்குமம் தாலிக்கேரி எல்லாம் வச்சு படைப்பாங்க. உப்பு அதாவது நகை வாங்கலாம் சொல்லுவாங்க, காசு இல்லாம நகை வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க, பவுன் அது மாதிரி வாங்கலாம்.

0: அப்படி முடியாத பட்சவங்க உப்பு வாங்குவாங்க. உப்பு வந்து லட்சுமி கரமான விஷயம் தான். அந்த உப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கும் போது அதோட பலன் நமக்கு கிடைக்கும். அதான் ஆடி பதினெட்டுல ஒரு ஆடி பெருக்குனாலே ஒரு விஷயத்த பெருக்கு நம்ம செய்யற விஷயம் தான்.
1: ஞாயிற்றுக்கிழமை போச்சு மட்டன் எடுத்தாச்சு அந்த செலவு எதுக்கு இன்னைக்கு மீண்டும்
2: அப்படின்ட்டு
1: பொறுப்புகள் கம்மியா இருக்கும். ஆனா வந்து அப்ப வந்து நிறைய விளையாட்டுத்தனம் இருக்கும், தண்ணி அதிகமா இருக்கும் பொழுது இறங்கவே விட மாட்டாங்க. இப்ப வந்து தண்ணி குறைவா இருக்கனால குழந்தைகளை பாத்துக்கிற வேலை மிச்சமா இருக்கு.
0: ஆமா, வேலை மிச்சமா தான் சார் இருக்கு. நாங்களே இறங்கி குளிப்போம் சார் அதுக்கு முன்னாலாம். இப்ப எங்க இறங்கி குளிக்கிறதுக்கு இல்ல தண்ணி அந்த பழம் விடுறோம் பாருங்க, அதெல்லாம் எடுப்பாங்க பசங்க, ஜாலியா இருக்கும். இப்ப அந்த ஜாலி எல்லாம் போயிடுச்சு,
1: நமக்கு குடும்ப பொறுப்புகள் வந்து அதிகமா
2: ஜாலி போயிடுச்சு.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப மதியம் இப்ப இன்றைய பொழுதுன்னைக்கு ஆடி போயிட்டு காலையில கொண்டாடுறது மட்டும் இல்லாம மற்றவர்கள் கூட அப்பப்ப ஆற்றங்கரைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு
0: இல்லையா? இருக்கு சார், நாங்க வருவோம் சார். ஆமா, இங்க வந்து குளிக்கிறது அதுக்கு தண்ணி நிறைய வரும். அப்ப பைப்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ரேரு, எல்லா வீட்லயும் பைப் இருக்காது. அப்ப ஆத்துக்குதான் துணியை நல்லா அண்ண உடையில அள்ளிட்டு இங்க வந்து குளிச்சுட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து குளிச்சுட்டு
2: போனாங்க. வடவாற்றுல வந்து கிழக்கு நோக்கி வர்ற ஒரு எந்த ஆறும் வந்து இந்த பக்கம் ரொம்ப வராது. வடவாறு மட்டும்தான் வடக்கு பக்கம் போறது.
1: அதுக்கு பேரே வடவாறு, வடக்கு நோக்கி வர்றதுனால
2: ரொம்ப ரேரு. எங்கேயுமே வந்து வடக்கு நோக்கி எந்த தாரும் வந்து போறது இல்ல. கிழக்கு போவோம், மேற்கு போவோம், தெற்க போவோம். ஆனா இந்த வடவாற்றாங்கடை மட்டும் ஏன் சிறப்புன்னா வடவாறு வடக்க நோக்கி போறதுனால இது காவேரிக்கு நிகரான ஒரு புண்ணியஸ்தலம்.
1: சரி, ஓகே, அது காவேரி நீர் தான் இப்ப இங்கேயும் வந்துட்டு இருக்கு.
2: எல்லா ஆற்றை விட இந்த வடவாருக்கு ஒரு சிறப்பு மகிமை என்னன்னா காவேரி. காவேரிக்கு எங்கேயும் அலைய வேணாம், எங்க வடவாத்துக்கு வந்தாலே எல்லா புண்ணியமும் உங்களை தேடி வரும்.
1: சரி, ஓகே. கர்நாடகத்துல உற்பத்தி ஆகிற இந்த காவிரி நீர் வந்து நீங்க அங்க போலனாலும் பரவாயில்ல, இங்க வந்துருங்க. இந்த காவிரி ஆற்று இங்க வடவாற்றங்கரைக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த புண்ணியத்தை பெற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டு சிறப்பு நாளை கொண்டாடி இருக்கிற நம்ம நேர்கள் சொல்றாங்க. ரொம்ப நன்றிமான நிறைய நேர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் இடவேளைக்கிறப்ப சந்திக்கலாம். இந்த ஆடி பிறப்புகளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த உலகமே பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருது இல்லையா? அதுலதான் இந்த நீர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்னா இருந்துட்டு இருக்கு. உலகமும் உயிர்களும் இயங்குறதுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த நீர். அந்த நீரை வந்து தெய்வமா பாவிச்சுதான், அதுக்கு நந்திகரம் செலுத்துற திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்றது. ஆடி மாதம் மழைக்காலத்துடைய துவக்கமான மாதம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆடி மாதம் வேப்பல தோரணம் கட்டி அம்மன் கோயில்கள்ல திருவிழா துவங்கப்படும் இல்லையா? அந்த திருவிழா நிறைவடைஞ்சதுக்குள்ளாட கண்டிப்பா அந்த ஊர்ல மழை பெய்யும் அப்படிங்கறது ஐதீகம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. இப்படி பெய்யுற மழையாலதான் ஏரி, குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செய்ய உதவுறதுனால நீரை வழிபடுறத நம்ம வழக்கமா வச்சிருக்கிறோம். இதை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஆடி பதினெட்டு ஒரு சிறப்பு நேரலையே காரைக்கால் பண்பலை ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த கடலூர் மாவட்டத்துல இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் அந்த காட்டுமன்னார் கோயில், அந்த ஊர்லதான் நம்ம இருக்கிறோம். காட்டுமன்னார் கோயில்ல வடவாற்றங்கரையில நம்ம இருக்கிறோம். வடவாற்றங்கரையில தான் இருந்து நம்ம நேர்களோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஆடி பதினெட்டு எப்படி எல்லாம் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் இணையலாம் நேர்களே.

0: மகத்துவமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் தனேஷ் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனேஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை

0: காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில காட்டுமன்னார் கோயில் வடவாச்சாங்கரையிலிருந்து தான் நம்ம கலியபெருமாள் சார் பண்பலை நேயர்கள் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. நேயர்கள் எல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் காட்டுமன்னார் கோயில் வடவாச்சாங்கரைக்கு போயிட்டு வருவோம். வாங்க நேயர்களே.
7: ஆமா, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட தண்ணி இல்லைனாலும் கூட அந்த பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா இடைவெளில கூட எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா நானே வந்திருக்கேன் ஆட்டங்கரையில, சிறு வயதுல இல்ல, நம்ம பெரிய வயதானதுக்கு அப்புறமும் வந்து அருகில இருக்கக்கூடிய மரக்கிளைகள்ல ஏறி இந்த ஆத்துல அவ்வளவு தண்ணி போகும், தரையை ஒட்டி போகும். அந்த அளவுக்கு ஜாலியா இந்த 18 அன்னைக்கு கொண்டாடிட்டு அந்த ஆத்துல குளிச்சுட்டு அங்க ஏற்றி படைச்சிட்டு வீட்டுக்கு போன ஞாபகங்கள் எல்லாம் வந்து வந்து போதுங்க, அவ்வளவு ஜாலியா இருக்கும். இப்பயும் சரி, குழந்தைகள் இருக்காங்க, ஆனா அவங்களை வந்து அங்க போகாத, தண்ணி அதிகமா போய் இங்க போகாத அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை தச்சமே இல்ல. தண்ணி நம்ம கணுக்கால அளவுக்கு தான் அந்த ஆத்துல தண்ணி இருக்கு. அதை கொண்டாடிட்டு இருக்கிற வேலை, இப்ப கூட ஒரு ஃபேமிலி வந்து கார்ல வந்து அவங்களுடைய இந்த ஆடி பண்ணிட்ட கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேலையில தொடர்ந்து நம்ம காரைக்கால் பண்பையுடைய நேயர்களும் இருக்கிறாங்க. இந்த ஆடி பண்ணிட்ட கொண்டாடிட்டு இருக்கிற வேலையில அவங்களை சந்திக்கலாம். வணக்கங்க.
8: வணக்கம் சார்.
7: உங்க பேருங்க?
8: காட்டுமலை இருந்து சரவணன் சார்.
7: சொல்லுங்க சரவணன். இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்து அதுவும் நம்ம சிறு வயசுல கொண்டாடுறதுக்கும் இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு அன்னைக்கு குழந்தைகளா இருக்கும்பொழுது மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். செலவுகளை அப்பா அம்மா பாத்துக்கிட்டதுனால அது எந்த பண்டிகையா இருந்தாலும் அதுல ஒண்ணுதான் இந்த ஆடி பதினெட்டு. அன்னைக்கு கொண்டாடுனதுக்கும் இன்னைக்கு கொண்டாடுனதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? ஆடி பதினெட்டு ஏன் நம்ம கொண்டாடுறோம்?
8: அன்னைக்கு எல்லாம் நல்லா ஒரு கோல்டன் வீடு மாதிரி சார், நம்ம ஆத்துல இருந்தெல்லாம் டைவ் எல்லாம் நாங்க அடிப்போம். பசங்க கூட ஒரு 5-6 பேர் 10 பசங்க எல்லாம் சுத்தி வடவத்துல ரகலை கட்டுவோம். இன்னைக்கு பசங்க எல்லாம் எல்லாம் மொபைலு இப்படி டிவி இதுலயே உட்காந்துடுறாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டம் மாதிரி இப்ப இன்னைக்கு இல்ல. அங்க அன்னைக்கு நீச்சல் அடிச்சுட்டு இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் தாண்டி போவோம். இன்னைக்கு பசங்களுக்கு நீச்சலே தெரியாது, முக்காவாசி பசங்களுக்கு. அந்த மாதிரி நம்மளும் அத பசங்களுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல. ஆத்தங்கரைக்கு வர்றதுக்கு வேலை இல்ல, வீட்டடி பைப்படி இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுறோம். அப்போ உள்ளதெல்லாம் ஆறு ஆறு ஆறு குளம் இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப அந்த நீர் வரத்து எல்லாம் குறைஞ்சதால பழைய பழக்கம் இருக்கும் வேற. இப்ப உள்ள பசங்க ட்ரெண்டிங்கே மாறி போச்சு.
7: ஓஹோ, இப்ப இங்க விளையாடுறது ரெண்டு பசங்க, உங்க பசங்க தானே?
8: ஆமா சார், ஒரு பையன் நம்ம பையன், இன்னொரு பையன் நண்பர் பையன்.
7: ஓகே. இப்ப அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதுல இந்த கல் சின்னதா ஒரு செல்லி, இப்ப பானை ஓடோட செல்லின்னு சொல்லுவோம் நம்ம கிராமத்துல, அந்த தண்ணியில அப்படி விட்டு அப்படியே சீவி சீவி சீவிட்டு அப்படியே ஜம்முன்னு போவோம். அதெல்லாம் ஞாபகம் வருது இந்த ஆடி பண்ணிட்டு நம்ம கொண்டாடும் போது. இப்ப உங்க வீட்டுல ஆடி பண்ணிட்டு கொண்டாடியாச்சா?
8: கொண்டாடியா சார், காலையிலே எல்லாம் பைப்லயே முடிச்சிடும் சார். ஆத்துல தண்ணி இல்லாதால எல்லாம் பைப்லயே முடிச்சிடும். நாங்க
7: இப்ப அருகில வீராணை ஏரி இருக்கு, அங்க தண்ணி இருக்குமா? அங்க போலியா?
8: தண்ணி அது ரொம்ப தூரம் சார், ஒரு 4-5 கிலோமீட்டர். அதெல்லாம் இங்க பக்கத்துல வடவாரு, வடவாத்தையும் தண்ணி இல்ல, அதெல்லாம் வீட்லயே முடிச்சாச்சு சார்.
7: வீட்லயே முடிச்சாச்சு. ஆனா பாரம்பரியமா நம்ம கொண்டாடுற அந்த ஆடி பண்ணிட்டு நம்ம விடக்கூடாது, அந்த பண்டிகை விடக்கூடாது அப்படின்னு தான் இங்க நீங்க இப்ப வீட்லயே கொண்டாடி முடிச்சிட்டீங்க.
8: ஆமா சார், ஆமா சார்.
7: அடுத்த ஆடி பண்ணிட்டு நிச்சயமா வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வடவாற்றங்கரையில உங்களுடைய அந்த ரகல பண்ணணும் அப்படின்னீங்களா? அதே மாதிரி செம்மையா இருக்கும் உங்க ஃபேமிலியோட.
8: கண்டிப்பா சார், தண்ணி வந்து அடுத்த ரகல இருக்கு சார்.
7: சரி, மகிழ்ச்சிங்க. ஆடி பண்ணிட்டு ரொம்பவே சிறப்பா கொண்டாடுங்க. தொடர்ந்து இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, ஐயாவை சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேரு?
9: சார் வணக்கம் சார், நான் தியாகராஜன், காட்டுமன்னார் கோவில்.
7: ஓகே, இன்னைக்கு ஆடி பண்ணிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். தண்ணி இல்லைனாலும் கூட இப்போ கூட ஒரு ஃபேமிலி கார்ல வந்தாங்க, பைக்ல வந்தாங்க. இப்ப அவங்க போய் இருக்கிற தண்ணியில இந்த ஆடி பதினெட்டை மாலை விடுறதா இருந்தாலும் இல்ல வந்து ஆடி பதினெட்டை வந்து பூப்பழம் வச்சு நீரை வழிபடுறதா இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுடைய முதல் அனுபவம் ஆடி பதினெட்டு, முக்கியமா மாலை விடுறதுக்குன்னு வந்திருப்பீங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆச்சு, எப்ப மாலை விட்டீங்க?
9: எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சார். நாங்க மாலை விடலாம் வந்தோம். அப்ப இருந்த கலாச்சாரம் சொல்ல குடும்பம் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் எல்லாம் விட்டு

0: ஒற்றுமையா இருந்தாங்க, ஒற்றுமையா வந்து எல்லாரும் வந்து சிறப்பா செஞ்சுட்டு போனாங்க. இப்ப வந்துட்டு தான் மொபைலு டிவி இந்த மாதிரி கலாச்சாரம் அதே மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற பழக்கத்தையும் விட்டுட்டாங்க. படிக்கிறதுக்கும் அது போய் விட்டாங்க. மொபைல் முகத்தினால வீட்டுல இருக்கிறவங்க அவங்க டிவி விட்டுட்டு டிவி விட்டா வரவும் மாட்டாங்க. இந்த கலாச்சாரத்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பழக்க வழக்கம். அப்ப ஃபேமிலி எல்லாம் அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியமா எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. அந்த ஒற்றுமை இப்ப இல்லாததுனாலதான் கலை இருந்து இருந்துச்சு அவ்வளவுதான்.
1: இருந்தாலும் கூட நம்ம பாரம்பரியமா நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த இதை வந்து நீங்க கொண்டாடி இருக்கீங்க.
0: கண்டிப்பா அப்ப உள்ள கலாச்சாரம் இப்ப எங்க இதோட எங்க ஜெனரேஷனோட போயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளவங்க நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்றத சொல்றோம்.
1: ஓகேங்க, ரொம்ப சிறப்பா நீங்க அதுல கொண்டாடியாச்சு.
0: சூப்பரா கொண்டாடி
1: மதியம் வந்து சைவமா அசைவம்
0: சைவம் சார். நாங்க வடை பாயசத்தோட சாப்பிட்டு முடிச்சாச்சு.
1: அந்த ஒரு பெரிய ஒரு சக்தியோட தான் நீங்க வந்து காரைக்கால் பண்புகளையோட வடை பாய சாப்பிட்ட சக்தியோட தான் நீங்க ஆடி பண்ணிட்டு வந்து எப்பவும் கூட கொண்டாடி.
0: வீரநாராயண பெருமாள் ரொம்ப ஃபேமஸ்.
1: ஓகே தெரியும், வீரநாராயண பெருமாள் கோயில் தெரியும். தொடர்ந்து இன்னொருத்தர் இருக்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம், வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன?
2: சரியர் பாண்டியன்.
1: பாண்டியன் சொல்லுங்க. பாண்டியன், பாண்டியன் மதுரையில இருக்கணும் ஆனா சோழ மண்டல பகுதியில இருக்கீங்க. பாண்டியன் சொல்லுங்க, நீங்க எப்படி ஆடி பண்ணிட சிறப்பா கொண்டாடினீங்க?
2: சிறப்பா கொண்டாடுறோம் சார். நம்ம இப்ப உள்ள சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊரு அண்ணன் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பெரியவங்க அவங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த எல்லாமே கலாச்சாரங்கள் மாறிடுச்சு. இப்ப அப்ப அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப
1: நம்ம போயிட்டு இருக்கோம்னு எல்லாரையும் நம்ம செய்யக்கூடாது. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நாம எப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த பாரம்பரியமிக்க பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற சொல்லி கொடுக்கணும் இல்லையா.
2: நம்ம முன்னோர்கள் எந்த அடிப்படையில போறாங்களோ அதை நம்மளோட வரக்கூடிய சமுதாயம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கொண்டு வரணும் நான் விரும்புறேன்.
1: ஓகே, நம்மளுடைய சமுதாயம் நமக்கு கொண்டு வர நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்க முடியாது.
2: சங்கதிகள் வந்து அதை கொண்டு வரணும்.
1: கொண்டு வர
2: எல்லாமே அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாம் செல்போன் மோகத்துல எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
1: ஓகே, இருந்தாலும் கூட நீங்க ஆடி பதினெட்டு ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து டிவி மெக்கானிக் அப்படிதான் தெரியும் அவர். அந்த கண்ணாடியை பார்த்தாலே அவர் நம்ம கூட இருக்காரு, சந்திக்கலாம். வணக்கம.
3: வணக்கம்.
1: நீங்க ஆடி பதினெட்டு எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன?
3: பேர் மோகன்.
1: மோகன், ஓகே. அன்னைக்கு நம்ம கேட்டோம் மைக் மோகனான்னு, இல்ல நீங்க டிவி மோகன் சொன்னீங்க. சொல்லுங்க, ஆடி பதினெட்டு இப்ப எப்படி ஒரு மணி நேரம் வேலை வடவர்த்தங்க கொண்டாடிட்டு இருக்காங்க?
3: நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
1: பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி இருந்தா
3: கொண்டாடுறது அதிகமா இருக்கும்.
1: சினிமா டயலாக் இருக்கும். அதனால கொஞ்சம் காவிரி தண்ணி லேட்டா வந்தாலும் கூட ரொம்பவே சிறப்பா தான் இருக்கும் இல்லையா. சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அடுத்தடுத்த இடங்களுக்கும் போகணும். ஆமாங்க, அடுத்து நான் ஒரு 4:30 அணக்கரைக்கு வரலான்னு இருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் இங்க அணக்கரை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் 4:30 நான் வரப்போறேன். அங்க இருக்கிற நேர்களும் காத்துருங்க. உங்களுடைய கொண்டாட்டங்களை நம்ம காரைக்கால் பண்பலையோட நம்ம வந்து இன்னைக்கு கொண்டாட போறோம். அணக்கரைக்கு 4:30 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. காவிரி அன்னையை வந்து தெய்வத்துக்கு இணையா ஒப்பிட்டு நம்ம இந்த நன்னாள்ல வழிபட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆடி மாதத்துல பெய்யும் மழையால பொங்கி வர்ற இந்த காவிரி ஆற்றினுடைய கடைமடையை வரை பாய்ந்து விடுவதற்கு 15 நாட்களாவது அது தேவைப்படும் அப்படிங்கறதுனாலே ஆடி மாதத்துடைய 18வது நாள்ல இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறது அப்படின்ற பழக்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆடிப்பெருக்கு நாள்ல அனைத்து தெய்வங்களுடைய சக்தியையும் காவிரி தாய் வந்து தான் வாங்கிக்கிட்டு அதனை மக்களுக்கு வழங்குற திருநாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுது. அதனாலதான் காவிரி, அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரியில புனித நீராடி பூஜைகள் செஞ்சு வழிபடுற வழக்கம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆடிப்பெருக்கு அப்படிங்கறதோட பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கறதுனால அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாள்ல நம்ம துவங்கலாம். புதிய தொழில் துவங்குறது, புதிய கடை திறக்கிறது, புதிய வேலைக்கு முயற்சி செய்யறது, சுய தொழில் தொடங்குறது, கலைகளை கற்க துவங்குறது போன்றவற்றை நம்ம செய்யலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அதே வேளையில எல்லார் வீடுகளிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகணும். ஏன்னா 18 பேருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடி 18 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி மாறும். 18 பேருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அப்படிதான் அங்க இருக்கிற கிராமங்கள்ல ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வழக்கு மொழி கேட்ட மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதோட சாராம்சம் ஒன்னே ஒண்ணுதான், நீரை வழிபடுவது. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றது போல நீர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு நிமிடம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் நீங்க தண்ணி குடிக்காம இருந்துருங்க பாப்போம், முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எப்பன்னா மழை காலத்திலயும் குளிர்காலத்திலயும், ஆனா இந்த மற்ற நாள் தண்ணியே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால தண்ணியை வந்து நம்ம தெய்வத்துக்கு இணையா நம்ம போட்டுறதுனாலதான் இந்த ஆடிப்பெருக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், காவிரி தாயை கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான நம்ம செய்தியை நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு தச்சமே நாங்க காட்டுமன்னார் கோயில இருந்து விடைபெற்று அடுத்து 4:30 அணக்கரையில சந்திக்க போறேன். காத்திருங்க நேர்களை. இது நம்ம காரைக்கால் பண்பலையில ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலையில இது வரைக்கும் நம்மகிட்ட உதவிய சக அறிவிப்பாளர் ராஜ நித்யாவோடு தச்சமே உங்களிடமிருந்து விடைபெறும்னா உங்கள் ஆர்ஜி தேவனபுத்தூர் MM கலியபெருமாள்.
4: நன்றி கலியபெருமாள் சார். நேயர்கள் கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய

0: ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி காட்டுமன்னார் கோயில் வடவாச்சாங்கரையிலிருந்து நேரலையாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: LSE, like, share, comment.

இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்களா? இப்போ தாங்க போஸ்ட் பண்ணேன், பார்த்துருங்க. பார்க்காதவங்க, பார்க்காத நேயர்களுக்காக ஒரு தடவை கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். காலையில் உதயமாகிற சூரியன், மாலையில் மறைஞ்சு போகிற அழகு, எந்நேரமும் நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்க வானம், சோன்னு அடித்து ஊற்றுற மழை, மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறம் இலையோட நுண்ணியில் மின்னிட்டுருக்க மழை துளி, அழகழகா கலர் கலராக பூத்து குலுங்குற மலர்கள்னு இயற்கை அழகை பார்க்கும்போது உங்களுக்கு நின்று நிதானமாக ரசித்து உங்களோட மூளையில் ஸ்டோர் பண்ணிக்க பிடிக்குமா? இல்லை அதவே ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஸ்டேட்டஸ் வச்சு பகிர்ந்துக்க பிடிக்குமா? இதுதாங்க இன்னைக்கு கேள்வி. இயற்கை அழகை உங்களுக்கு ரசிக்க பிடிக்குமா, இல்லை ஃபோட்டோ எடுத்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க பிடிக்குமா? உங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸை நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். எல்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இயற்கை அழகை ரசிக்க பிடிக்குமா, ஃபோட்டோ எடுத்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க பிடிக்குமா, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். இதுக்கு நம்ம நேயர்கள் எல்லாம் ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சிடலாம். கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், இயற்கையை எனக்கு ரசிக்க மட்டும்தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, இயற்கையோட அழகு எப்பவுமே மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது, அந்த அழகான தருணங்களை ஒரு புகைப்படமாக எடுத்து மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு இனிய அனுபவமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு புகைப்படத்தை பகிர்றதுனால இயற்கையை மற்றவங்களையும் ரசிக்கவும் பாதுகாக்கவும் ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமோட எம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை அழகு அப்படியே ரசித்து ஃபோட்டோ எடுத்து மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், இயற்கையை ரசித்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத், எனக்கு எப்பவுமே

இயற்கை அழகை ரசிக்க தாங்க பிடிக்கும். பஸ்ஸில் போனாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, இயற்கை அழகை அப்படியே ரசிச்சுட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் இருப்போம் எப்படின்னா, இயற்கை அழகை பார்த்தோன்னே அதில் அப்படியே நம்ம மனசு மயங்கி அதை ரசிச்சுட்டே போவோம். ஒரு பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ ஃபோன் எதுவுமே எடுக்காமல், வெளியில் எடுக்காமல் அதை ரசிச்சுட்டே போகிறவங்க ஒரு வகை. அப்படின்னா அந்த ஆரம்பித்ததுலேருந்து, இயற்கை அழகை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஓயாமல் கிளிக் கிளிக் கிளிக் கிளிக்னு ஒரே ஃபோட்டோவை 1000 தடவை எடுக்கிறவங்க இன்னொரு வகையாக இருப்பாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதை ஸ்டேட்டஸ் வச்சு மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறவங்களும் இருக்காங்க. அன்றைக்கே இதே மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன், இயற்கை அழகை உங்களுக்கு ரசிக்க பிடிக்குமா இல்லை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்க பிடிக்குமா அப்படின்னு. அனுஷ்யா சங்கர் பனங்கட்டாங்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து மற்றவங்க காட்டி அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் வந்து ரெண்டுக்குமே பதில் சொல்லலை, மாலை வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எனக்கு ரசிக்க தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், இயற்கை அழகை ரசிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை அழகை வந்து நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்டேட்டஸ் வச்சு மற்றவங்களுக்கும் அதை ரசிக்க, மற்றவங்களும் கண்டு ரசிக்கும் வகையில் வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திருபுவனம் சத்யபாமா அலமேலு மங்கை சொல்லியிருக்காங்க. இயற்கையின் அழகை பார்த்து ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு, அதாவது இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுட்டு விடுறவங்க ஒரு வகை, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸாக வச்சு மற்றவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கிறவங்க ஒரு வகை. ஆனால் இன்னொரு வகை இப்போ என்னென்னா, அன்னப்பன்பேட்டை ஜோதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கையோட அழகை அப்படியே பார்த்ததும் ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்துப்பேன், பகிர்ந்துக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோயில் ரவி, இயற்கையை ரசிக்கிறது ஒரு தனி மகிழ்ச்சி தான் இல்லையா, ரசிக்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு இயற்கையை ரசிக்க பிடிக்குமா, ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்க பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இன்சுல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செலவாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
6: நமது பண்பலையில்

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இயற்கை அழகை பார்த்தா உங்களுக்கு ரசிக்க பிடிக்குமா, இல்லை அதை ஃபோட்டோ எடுத்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க பிடிக்குமா, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். காரைக்காலிந்து நளினி, வெயிலும் அடிச்சுக்கிட்டு மழையும் அப்படியே பெய்கிற மாதிரி இருக்கும்போது வானவில் அழகாக தெரியும் பாருங்கள். அதை வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு செம்ம அழகாக இருக்கும். என்னோடய கைபேசி முழுக்க முழுக்க இந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான், இயற்கை சூழ்ந்த அழகு எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இருக்கும். இதுதான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையை ரசிக்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் அவங்க சொல்லியிருக்காங்க. மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், இயற்கையோட அழகை ரசிக்க பிடிக்கும், மற்றவங்க போடுற ஃபோட்டோக்களை பார்க்க பிடிக்கும். பூம்புகாரில் அலை எப்படியே அடிச்சுட்டு வரும் பாருங்க, அதோட இறைச்சலை மிகவும் ரசிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை அழகை இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அதாவது ஒரு படமாகவே போட்டு இவங்க சொல்லிட்டாங்க. இயற்கை அழகை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்துக்கிறது தான் பிடிக்கும். நம்ம கூடயும் பகிர்ந்துருக்காங்க. ஒரு மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து அழகாக ஒரு மயில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இயற்கை அழகை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசிக்கத்தான் பிடிக்கும், அதனால் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி ரசிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன், இயற்கையை ரசிக்காமல் எப்படிங்க ஃபோட்டோ எடுக்கிறது, ரசித்து மகிழ்ந்த பிறகு போட்டோ எடுத்து அப்படியே தோழமைகளுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், இயற்கையை ரசிக்க தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு போட்டோ அழகாக போட்டிருக்காங்க. நல்ல செடியில் வந்து இந்த செம்பருத்தி பூ பூத்திருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இயற்கை அழகை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்களாம், அங்கே இருக்கிற அவங்க போய் அந்த இயற்கையை ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் மேலோடுதுறை சேப்பு விஜய் ராகவன், எனக்கும் இயற்கையை ரசிக்கிறதாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரத்தினகுமாரியும் அதே தான் சொல்லியிருக்காங்க, இயற்கை அழகை ரசிக்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை அழகாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன், ஆனால் பகிர்ந்துக்கிறது அப்படிலாம் இல்லைனாலும் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி தெஞ்சலரசி மெய் விரும்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க அப்படியே அந்த இயற்கையை ஃபோட்டோ எடுத்து மற்றவங்கள்ட்ட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கு மட்டும்தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரசிக்க மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னு அத்திக்கோட்டையிலிருந்து அஸ்ட்ரோ மீனம் பக்கிரிசாமி இவங்க சொல்லியிருக்காங்க. நிடாமங்கலம் மட்டும் காலச்சேரி மணிமாறன், இயற்கை அழகை ரசிக்க பிடிக்குங்க, இயற்கையோடு இணைந்து வாழ பிடிக்கும், வாழ்ந்துட்டு இருக்கேன் இயற்கையோடு இணைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வி அதம்பார்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கையை ரசிக்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, ரசிங்க. இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவா சில நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு படிச்செல்லாம். திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன், எனக்கு இயற்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரசிக்க பிடிக்கும், என் தோழிகளிடமும் அதை ரசித்து அனுப்பி, அதாவது ஃபோட்டோவாக எடுத்து அவங்களுக்கு அனுப்பி ரசித்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் நெமேலியிலேருந்து, இயற்கை அழகை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாருக்கும் பகிர்றது, அதை கண்டு கண்டு ரசிக்கிறது, அதை அவங்க ரசிக்கிறது, இது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை அழகை ரசிக்க பிடிக்கும், புகைப்படமும் எடுத்துக்க பிடிக்கும் அப்படின்னு பேரளம்லேருந்து செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. இயற்கை அழக முதல்ல ரசிப்பேன், இது இயற்கை நமக்கு அளித்த பரிசு, அதுக்கப்புறமா அதை ஃபோட்டோவாக எடுத்து வச்சுப்பேன், மலரும் நினைவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 4 மணி. தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
2: மற்றும்
1: உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: இன்னைக்கு ஆடிப்பெருக்கு பல்வேறு ஆற்றங்கரையிலிருந்து நம்ம நேயர்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போவும் காரைக்கால் மதகடி அரசலாறு ஆற்றங்கரையிலிருந்து அங்கே நடக்கிற ஆடிப்பெருக்கு நிகழ்வுகளை நமக்கு சொல்றதுக்காகவும் அங்கே இருக்க நேயர்களோட உரையாடுவதற்காகவும் பண்பலையோட இணைஞ்சிருக்காங்க நமது அறிவிப்பாளர் KS பிரசாத். வாங்க நேயர்களே, நம்மளும் காரைக்கால் மதகடி அரசலாறு ஆத்தங்கரைக்கு போய் அவங்களோட ஆடிப்பெருக்க கொண்டாடுவோம்.
3: ஆமைகளே, நன்றி நித்யா. இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்று காலையில தொடங்கி இந்த காவிரி ஆறோட பயணம் நம்மளுடைய பயணம் தொடர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல காவிரி அந்த ஆடி 18 சிறப்பா கொண்டாட வகையில காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசலாறு ஆற்றங்கரையில நின்றுதான் நம்ம நேர்களை சந்திக்கவும், இங்க எந்த மாதிரியான விழாக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்க பத்தி சொல்லதான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா, ஆடி 18 தமிழர்களின் வாழ்வியலோடும் இயற்கையோடும் நீரோடும் விவசாயத்தின் பின்னணி பிணைந்திருக்கிற ஒரு சிறப்பான நாள் தான் ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஆறு. ஆறு என்றாலே நம்ம நினைவுக்கு வருது தண்ணீர். ஆனால் தண்ணீருக்கு மிக பின்னால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குன்னே சொல்லலாம். ஒரு துளி தண்ணீர் மண்ணை தொடுகிறது, அந்த மண் உயிர் பெறுகிறது, விதை முளைக்கிறது, பயிர் வளர்கிறது, விவசாயியின் உழைப்புக்கு பலன் கிடைக்கிறது, அந்த விளைச்சல் நம்முடைய உணவாக மாறுகிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் தண்ணீரை வெறும் இயற்கை வளமாக மட்டும் பார்க்கவில்லை, நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்துதான் நீர்நிலைகளையும் ஆறுகளையும் மதித்து வந்தாங்க. அப்படிப்பட்ட நீர்நிலைகளையும் அந்த நீரையும் வழங்கக்கூடிய அந்த நன்னால் தான் அந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்குல அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் அப்படிங்கணும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இயற்கை அன்னையை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த ஆடி 18. இன்னைக்கு இப்போ நம்ம இருக்கிறது காவேரி அந்த கிளையாறான அரசலாறு, அந்த அரசலாறு சமைக்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடோடு சங்கமிக்கக்கூடிய அந்த மதகடி பக்கத்துல தான் நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோம். நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:05 ஆயிட்டு, இப்பவும் கூட நிறைய பேர் வராங்க அந்த ஆடிப்பெருக்குக்கான அந்த விசேஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. கூட பார்த்தா நேயர் இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
4: வணக்கம், நான் டாக்டர் அருண்குமார் பேசுறேன்.
3: காரைக்கால் உங்களுக்கு?
4: ஆமா, எனக்கு சொந்த ஊர் காரைக்கால் தான். இங்க வீடும் பக்கம்தான், அரசலார் பழத்தை ஒட்டிதான். ஒவ்வொரு வருடமும் காரைக்காலில் ஆடிப்பெருக்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியோட வந்து காவேரி ஆற்றை வணங்கி அதை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கோம் வருடம் வருடம். ஸோ இந்த வருடமும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ

0: பசங்க கூட வந்து பார்த்து மகிழ்ச்சிக்கான வந்துட்டு இருக்கோம்.
1: இப்போ பக்கத்துலதான் வீடு இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க, நீங்க சின்ன வயசுல பார்த்த இந்த அரசலாறு இப்ப இருக்கிற அரசலாறு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுது?
0: பெரிய மாற்றங்கள் ஒண்ணும் இல்ல, அதே மாதிரிதான். தண்ணி அளவு தான் இப்போதைக்கு கொஞ்சம் குறைந்திருக்குது. இன்னும் கர்நாடகத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லைன்னு நினைக்கிறேன். பட் மிகவும் அழகான தோற்றம் கொண்ட காவிரி ஆற பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு.
1: அரசலாறு அப்படிங்கறது உங்களுடைய பின்னிப்பணிந்த ஒண்ணுதான், நீங்க பக்கத்துல இருக்கிறதால நீங்க காலைல ஏஞ்சோனே அரசலாறு தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தொலைவில் பார்த்தாலே சங்கமிக்கரோட அழகையும் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
0: இன்னைக்கும் மிக சிறப்பாக இருந்தது. காலையில வீட்டுல எல்லாம் படையெல்லாம் போட்டு படைச்சு கயிறு எல்லாம் கட்டி பூஜை எல்லாம் முடிஞ்சது. ஈவினிங் இப்போ மாலை நேரத்துக்கு சும்மா வந்து ஒரு ஆறு ஒரு தடவை பாத்துட்டு போவோம். பசங்க கூட ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு பசங்க கூட ஒரு தடவை பாத்துட்டு போவோம்ன்றதுக்காக வந்துருக்கோம். ஜெனரல் மெடிசன் விநாயக மிஷன்ல ப்ரொஃபஸரா
1: இருக்கும். உங்களுக்கு எந்த நேரமும் நீங்க பேஷண்டே பாத்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நாடி பெருக்குல இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி மைண்ட் உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு?
0: எப்பவுமே இயற்கையை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு காவேரி ஆறுகளை பாக்குறப்ப ஒரு மனதுக்குள்ள ஒரு அமைதி மாதிரியான விஷயங்கள் தோன்றும்.
1: ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு என்ன வீட்ல ஸ்பெஷல் இருந்துச்சு?
0: ஸ்பெஷல் வடை பாயசம் சாம்பார் இந்த மாதிரி தான்.
1: சரி ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குட்டி சிஸ்டர் பேசலாம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு விஸ்வஜித் குஹன்.
1: விஸ்வஜித் குஹன், என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: பாய்ஸ் ஸ்கூல்.
1: சார், டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க?
2: கார்ல
1: தான் போயிட்டு வந்துட்டீங்களா? யார் உங்களுக்கு பிக்கப் பண்ண டிராப்ல யார் உங்களுக்கு?
2: அப்பா அம்மா சில வாட்டி பாட்டி வருவாங்க.
1: பாட்டி வருவாங்களா? இந்த மூணு பேர்ல யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மூணு பேர்
2: அப்பாவும் அம்மாவும்.
1: அம்மாவும் தான். அவங்க எது கூட வாங்கி கொடுப்பாங்களா அதனாலயா?
2: ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவலா பிடிக்கும்.
1: ரெண்டு பேரும் இப்ப விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. சரி, படிச்சு பெரிய பிள்ளை ஆகணும் அப்படின்னா என்ன ஆசை போடுவீங்க நீங்க? உங்களுடைய ஆம்பிஷன் என்னங்க?
2: கலெக்டர்.
1: கலெக்டர் ஆகணும். இப்ப என்ன சொல்ல போறீங்க ஆடி பெருக்குல?
2: ஆடி பெருக்கு பத்தி
1: சொல்லுங்க.
2: ஆடி பெருக்கு இஸ் a famous festival celebrated in Tamil Nadu. It is celebrated to thank rivers and nature for giving us water. People offer prayers, prepare delicious food and celebrate with their families. ஆடி பெருக்கு டீச்சர்ஸ் அஸ் டு ரெஸ்பெக்ட் நேச்சர் அண்ட் சேவ் வாட்டர். தேங்க் யூ.
1: தேங்க் யூ. நான் உங்களுக்கு தேங்க் யூ சொல்லணும். பாத்தீங்க எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? சரி, நீங்க அடிக்கடி இந்த அரசலாக்கம் வருவீங்களா? பாத்துருக்கீங்களா? அப்பா கூட வந்தது இல்லையா? பீச்சுக்கு போவீங்களா? பீச்சுக்கு எப்பெல்லாம் போவீங்க? ஃப்ரீயா இருக்கலாம் போவீங்களா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? உங்க கூட தங்கச்சி இல்ல அக்கா எல்லாம் இருக்காங்களா?
2: ஒரு அப்பா அம்மா அப்புறம் ரெண்டு பாட்டி
1: வாழ்த்துகள். கலெக்டர் ஆகணும் சரிங்களா? நன்றி. இந்த ஆடி பெருக்கு நன்னால இந்த காவேரி ஆற்றங்கரை ஒரு கிளையாரான இந்த அரசலாறு அந்த ஆற்றங்கரை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், வாங்க பேசணும் சார்.
3: அனைவருக்கும் மாலை வணக்கம். காரைக்கால் மேல ஓடுதலை எஸ்ஏபி விஜயரகன். இந்த அரசலாற்று மதகடி, காரைக்கால் அரசலாட்டு மதகடியில விருதியூர் சாலையில தான் இந்த கொஞ்சம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆடி பெருக்கு பதினெட்டாம் பேருக்கு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் வந்து இங்க அதிகமான கூட்டங்கள் இருக்கும். ஆடி பெருக்கு என்ற புது தண்ணி வந்துடும் காவேரியில இருந்து வந்து காவேரியில மேட்டூர் அணை தண்ணி திறக்கப்பட்டு விவசாயிகள் விவசாயம் பெறுவதற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு அந்த தண்ணீரை வரவேற்று வணங்கி காலில் எல்லாம் உழுவாங்க. தண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா ஆற்றுல பாத்தீங்கன்னா வெத்தலையில சூடத்தை வச்சு கொளுத்தி வச்சு அந்த தண்ணியை வரவிட்டு காலில் விழுவாங்க அந்த தண்ணிக்கு. ஏன்னா விவசாயம் வந்து செழிப்பு செழிக்கணும், விவசாயத்தை வந்து அதிகமாக பயன்பெறணும், மழை வளம் வரணும், தண்ணீர் பெறணும், விவசாயம் அதிகமாக நடைபெறணும், நெல் உற்பத்தி அதிகமாக விளைஞ்சாதானே நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். நமக்கு உணவு ஆதாரம் வந்து இந்த நெல் தானே. தமிழ்நாட்டினுடைய முக்கிய உணவு ஆதாரம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிலோ வந்து 70 ரூபா விற்றா கூட அரிசி வெளிநாட்டு அரிசி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம நாட்டு அரிசியை வெளிநாட்டில் விற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு விவசாயம் பயிற்சி. ஏன்னாக்கா ஒரு ஒரு 25 கிலோ பாக்கெட்டு இல்லை 10 கிலோ பாக்கெட்டு இப்படிதான் பாக்கெட் பாக்கெட்டா வாங்கி தான் சமைச்சுட்டு இருக்கோம்.
1: இப்படி இப்படி இப்படி விவசாயத்துக்கு தொடர்புடைய தண்ணி இருக்கு அந்த விழா எடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஆடி பேருக்கு அரசலாறு ஆற்றங்கரையில நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்.

0: பேரு வந்திருக்காங்க, அவங்களோட அந்த இறைவனை வழிபட்டு கொண்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இந்த அரசர் ஆற்றங்கரைக்கு வந்த நினைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: அப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைனால 4 வயசு 5 வயசு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சப்பரம் கட்டி இழுத்து வருவோம்.
0: இப்ப இழுத்துட்டு
1: நம்ம அந்த ஆசாரியிட்ட போய் சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ரெடி பண்ணி, இந்த ஆசாரி ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவரு அவர் செஞ்சு கொடுத்ததே அவருக்கு முடியாது, அவரால் அந்த அளவுக்கு சப்பரம் எல்லாம் செஞ்சு சக்கரம் எல்லாம் சின்ன சின்ன சக்கரம் வச்சு
0: தானே.
1: இப்ப வந்து கலர் பேப்பர் எல்லாம் ஒட்டி கொடுப்பாங்க, அப்ப கலர் பேப்பர் ஒரு தங்க கலர்ல ஒரு வாங்கிட்டு சப்பரம் போட்டு இழுத்து பசங்களை ஆச்சிக்கிட்டு தெருவில் வந்து வரும்போது அந்த பேரிக்காய் வாழைக்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்த்து சோளம் சாம்பிராணி எல்லாம் வச்சு படைச்சி இறைவனுக்கு படைச்சி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த கயிறு கட்டி விடுவாங்க. மஞ்சள் கயிறு மறுநாள் போனீங்கன்னா ஸ்கூலில் போனீங்கன்னா என்ன தாலி கட்டி இருக்குன்னு கேட்பாங்க. கிண்டல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் படிக்கும்போது டீச்சர் கேட்பாங்க என்ன யாருக்குமே சொல்லல பத்திரிக்கலாம் வைக்கல நீங்க கல்யாணம் பண்ணி
0: உங்களுடைய பழைய நினைவுகளுக்கு அப்படியே நீங்க
1: எந்த மலர் நினைவுகள் ஆமா எந்த மலர் நினைவு ஆடி 18 புதுமல தம்பதிகளோட அதிகமா இந்த இதை கொண்டாடு தாலி பிரிச்சு போறது வந்து தாலி கோர்ப்பதுன்னு சொல்றாரு. ஆடி மட்டும் வந்து எந்த இதுவுமே பார்க்க ஆடி மாசத்துல வந்து எந்த இதுவும் தடையும் கிடையாது இருக்கு. அது வந்து ஆடி மாசம் வந்து ஒரு மாசம்னு சொல்லுவாங்க, உகந்ததல்ல மாசம் சொல்லுவாங்க. ஆனால் ஆடி பெருக்கு தாலி பிரிச்சு போட புதுமலை தம்பதிகளுக்கு நானும் புதுமலை தம்பதியே இருந்தவர்கள் தானே
0: நன்றி
1: வணக்கம். காரைக்கால் மேல இன்னைக்கு
0: வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு திருவிழா இல்ல, தமிழர்கள் வாழ்க்கையோட 1000 ஆண்டுகளாக பயணித்தோம் ஒரு பண்பாட்டு விழானே சொல்லலாம் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அம்மன் வழிபாடு, கோயில் திருவிழாக்கள், மழை, பசு, விவசாயம். அதுல ஆடிப்பெருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஆடிப்பெருக்குங்கிறது நீரின் பெருக்க வரவேற்பு விழா. ஆறுகளின் நீர் பெருக வேண்டும், வயல்களின் வளம் பெருக வேண்டும், குடும்பங்களின் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்பது அந்த விழாவின் அடிப்படை எண்ணம். பெருக்கு என்ற வார்த்தையிலே ஒரு அழகான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையா தொடர்ந்து பேசுகிறோம், அதை கூட நேயர்கள் பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். நலம் விசாரிக்கிறது யாருங்க?
2: புதுத்தறையில இருந்து செல்வகுமார்.
0: நம்ம எல்லாம் எப்பவுமே நம்ம ஸ்டுடியோல இருந்துட்டு நலம் விசாரிக்கிறது யாருங்கன்னு கேட்டு கேட்டே பழக்கப்பட்டுரும். இப்ப நேரம் வரும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது புதுத்தறைகள் பக்கம் தானே?
2: ஆமா சார்.
0: அப்ப உங்களுக்கும் அரசாருக்கும் நெருங்கி தொடர்பு?
2: நெருங்கி தொடர்பு. காலையில மனைவி குழந்தைகள் அம்மா எல்லாத்துல போய் படைச்சாங்க, நல்லா சிறப்பா இருந்தது. இன்னைக்கு வட பாயசம் எல்லாம் சாப்பிட்டோம், ஜாலியா இருந்தது
0: மாதிரி இருக்கு. இன்னைக்கு எலுமி இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இருக்க மாதிரி இருக்கா? இல்லையா?
2: இல்ல சார், இல்ல சார், நல்லா ஜாலியா தான் இருந்தது. இன்னைக்கு ஆத்துல போய் பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா குளிச்சுட்டு ஆத்துல கயிறு கட்டிக்கிற புள்ள கையெல்லாம் கயிறு கட்டி விட்டு ஜாலியா இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆடி 18 வாழ்த்துக்கள். மதவெடிக்கு வர தேவையில்ல சார், நம்மளுக்கு இங்க பக்கத்துல பெட்டாம் பக்கத்துல நம்மளுக்கு இருக்கு, போத்துற செட்ரஸ் இருக்கு, அங்க போயிடும். அங்க நல்லா மண் துறை தான் நல்லா இருக்கும்.
0: எப்பவும் இருக்கும்
2: அங்க, இதை விட அங்க தண்ணி நிறைய இருந்துகிட்டே இருக்கும், நல்லா ஜில்னஸ் நிறைய இருக்கும், உப்பு இருக்காது அங்க. பெட் டேமுக்கு இந்தாண்ட உப்பு இருக்கும், பெட் டேமுக்கு அந்தாண்ட உப்பு இருக்காது. நல்லா இருக்கும் தண்ணி குளிக்க கொள்ள, நல்லா இருக்கும் துணி துவைக்க கொள்ள, எல்லாம் எதா இருந்தாலும் நாங்க ஆத்துக்கு வருவோம். உண்டு உண்டு உண்டு எல்லாம் உண்டு, சிறு வயதுல இருந்து எல்லாம் உண்டு சார், உண்டு உண்டு. இன்னைக்கு வடை பாயசம் தான் சாப்பிட்டோம் நாங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது, ஜாலியா போச்சு.
0: இன்னைக்கு
2: அன்பு தோழர் ஒரு முக்கியமான இது அழைப்பு கொடுத்துட்டாங்க, என்னால தவிர்க்க முடியல. இன்னைக்கு ஓடியாந்துட்ட வேலைப்பாடு அதிகமா இருக்கு, இருந்தாலும் பண்பலையும் நானும் ஒண்ணு, பண்பலையை கேக்குறதால பண்பட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் நானு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு
0: இன்னைக்கு.
2: திரும்பவும் ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கேன், காரைக்கால் பண்பலை வந்து அரசலாற்றங்கரைக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி.
0: அவங்க நன்றி சொல்லிட்டே இருக்கோம், நம்மளும் வந்து ஏற்கனவே நன்றி சொல்லிட்டே இருப்போம். ஒரு விளம்பரம் பிறகு.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ்.

0: அருமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் தனுஷ் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் மற்றும் தனிஷ்க் ஜுவல்லரி.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: தனிஷ் ஜுவல்லரி வழங்கி கொண்டிருக்கும் மாடி பெருக்கு சிறப்பு நேரலையை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சி காரைக்கால் மதகடி அரசலாறு ஆத்தங்கரையிலேருந்து தான் நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. நமக்காக நமது அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத் அவங்க வந்துட்டு அங்கே இருக்க நேயர்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. நேயர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. வாருங்கள் நேயர்களே, நாமும் காரைக்கால் மதகடி அரசலாறு ஆத்தங்கரைக்கு செல்வோம்.
5: ஆனங்களே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அரசலாறு ஆற்றங்கரையில் தான் நின்றுட்டு இருக்கேன். நேரில் சந்திச்சும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். காரைக்கால் மாதிரி அரசாற்றுக்கரை பார்த்தீங்க அப்படின்னா காவிரி நீர்வழி அமைப்புடன் தொடர்புடைய ஒரு முக்கிய கிளை நதி அது. காவிரியிலிருந்து பிரிந்து வரும் நீர் பல கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதிக்கு செல்கிறது. அதில் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அரசலாறு. இந்த அரசலாறுல மதகடி அரசாற்றுக்கரை பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓவியஸ்டி. என்ன ஊர் உங்களுக்கு?
6: புதுத்துறை.
5: புதுத்துறையா? சரி, இன்னைக்கு ஆடி பேருக்கு என்ன பண்ணு நீங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. அப்பா வாங்கி குடிக்கலையா உங்களுக்கு? அப்புறம் பேரிக்கா வேற என்ன இருக்கு? ஆப்பிள் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டீங்களா? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க
6: இன்னைக்கு?
5: மூணு. ஆடி பெருக்கு தானே, இன்னொரு மூணு சாப்பிடலாம்ல. நம்ம தான் பெருக்கு பெருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல எல்லாத்தையும். அப்ப மூணு இட்லி ஆறா பெருக்கிறோம்ல. சரியா, நல்லா படிக்கணும். சரிங்களா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: சார், நான் காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி.
5: சித்ரா தேவி, அம்மா
7: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் சார்.
5: சரி, அவங்க மூணு இட்லி தான் சொன்னாங்க. ஏன் மூணு இட்லி நிறுத்திட்டீங்களா? நம்ம ஆடி பெருக்கல எல்லாமே பெருக்கு பெருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இட்லி ரெண்டா பெருக்கிறீங்க.
7: அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க.
5: மூணு இட்லி சாப்பிடுறதே சர்வப்பட்டோ குடுக்குறோம் அப்படிங்கிறீங்களா?
7: சாப்பிடுறாங்க.
5: சரி, நீ ஆடி பெருக்கு எப்படி போனுச்சுமா உங்களுக்கு?
7: நல்லா போச்சு சார். வீட்டுலதான் நான் படிப்பேன், அரிசிக்கு எல்லாம் போனது இல்ல. வீட்டுலதான் படிப்பேன் நானு. வட பேசணும் வச்சுதான் படிப்போம். அரிசி கிளறி எல்லாம்
5: கிடையாது.

0: நீனே வந்துரு அப்படி சொல்ற மாதிரி.
1: ரெண்டு பேருமே வாங்கிட்டு வந்துருவோம் சார் நாங்க.
0: சரி சரி,
1: நல்லா போச்சு இந்த காடி பேருக்கு, நல்லா போச்சு.
0: உங்களுக்கு சொந்த ஊர் என்ன ஊர்
1: சொன்னீங்க? எங்க சிதம்பரம் சார.
0: சிதம்பரம், அங்க ஆடி பேருக்கு எப்படி இருக்குங்க?
1: அங்கேயே நான் வீட்டுலதான், அங்கேயும் வீட்டுலதான்
0: படிப்போம்,
1: போனதில்ல வீட்டுலதான், வீட்டுல கிணத்துல கிணத்துக்கு படிப்போம், இங்க பைப்படிக்கு படிப்போம்.
0: பைப்படியிலே படிச்சு,
1: பைப்படியிலே படிச்சிருவோம்.
0: சரி, மத்த நேரங்கள அந்த அர்சனார் பக்கம் வரது உண்டுங்களா?
1: வருவேன் சார். இந்த பீச்சு போகும்போது அப்படி பாத்துட்டு தான் போவோம், பீச்சுக்கு எல்லாம் போவோம், ஞாயிற்றுக்கு மலை
0: நம்ம நேரம் போயிட்டு கொள்ளிடத்துல போயிட்டு இன்னைக்கு ஆடி பெருக்க சிறப்பா கொண்டாடிட்டு அப்படியே வர வேண்டியதா?
1: கூட்டம் அதிகமா இருக்கும் சார், நல்லா ஜாலியா இருக்கும்.
0: கொள்ளிட வாரா இருந்தாலும் அரசா இருந்தாலும் எல்லாம் காவேரியோட அந்த தாயோட கிளை தான் இல்லீங்களா? அதனால கொண்டாட்டங்கிறது காவேரி தாயோட கொண்டாட்டமா தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து செல்வ பெறுகிறதுக்கான வாழ்த்துக்களுங்க, அவங்க இட்லி பெருக்கிறதுக்கு வாழ்த்து சொல்லுவோம். சரிங்களா? நன்றி, நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேர் மாரிமுத்து.
0: மாரிமுத்து சார், முன்னாடியே பார்த்தேன் சவாரிக்கு வந்தீங்க
2: நினைக்கிறேன்.
0: இப்ப நிறைய பேர் சவாரிக்கு வந்தாங்க, அரசுல இருக்கு.
2: வந்தாங்க, வந்தாங்க, காலையில வந்தாங்க, நாலு பேர் வந்தாங்க.
0: சின்ன வயசுல பழக்கப்பட்டதுதான்,
2: பழக்கப்பட்டதுதான் மதுவடி எனக்கு, பழக்கப்பட்டதுதான். அப்ப இந்த சட்ரஸ் இல்லாம இருக்கும், அப்ப வந்து ஃபுல்லா நல்ல தண்ணி தான் எனக்கு. வினவு தெரிஞ்சு அங்க வந்து காசு எல்லாம் போடுவாங்க, அதுல வந்து முழுகி முழுகி எடுப்போம்.
0: இப்ப முக்குலயே போட முடியாது,
2: இப்ப முக்குலயே போட உப்பு தண்ணியில இருக்கு, உப்பு தண்ணி வாயில வைக்க முடியாது, உப்பு தண்ணியில இருக்கு. ஆமா, போற முடியாது.
0: பேரிக்காய், ஆப்பிள்,
2: ஆப்பிள், பேரிக்காய் உள்ள முழுகி எடுக்கிறது, அதெல்லாம் ஒரு காலம் நல்ல தண்ணியா இருந்தது, ஒரு ஆசையா இருந்தது. இப்ப இந்த சட்ரஸ் கட்டினதுல இருந்து இந்த பக்கம் எல்லாமே
0: நல்ல தண்ணியா இருக்கு, இந்த பக்கம் உப்பு தண்ணி. தண்ணி எப்பவும் இருக்கும்,
2: ஆனா தண்ணி எப்பவும் இருக்கும்,
0: தண்ணி எப்பவும்
2: இந்த நேரமும் தண்ணி இருக்கும்.
0: சரி,
2: வருஷம் தண்ணி.
0: பழைய நினைவுகள் அப்படியே டிராவல் பண்ணிட்டு அப்படி இன்னும் அப்படி டக்கு நம்ம 2026க்கு வந்துருவோம். இன்னைக்கு ஆடி பெருக்கு எப்படி போனுச்சு உங்களுக்கு?
2: எனக்கு நல்லது போனுச்சு. அது நம்ம எங்க அம்மாவோட 13வது நினைவு நாள்.
0: ஓ, இன்னைக்கு?
2: இன்னைக்கு.
0: ஓ சரி,
2: 13வது நினைவு நாள். அது கொஞ்சம் இதாதான் இருந்தது, வர முடியாது. என்ன சும்மா வட பாயசோட சமைச்சிட்டாங்க. அது வீட்டுல எல்லாம் வீட்லயே படைச்சாச்சு.
0: ஓ சரி சரி,
2: வீட்டுலயே
0: அனைவருக்கும்
3: மாலை வணக்கம். மீண்டும் காரைக்கால் மேல உடனே இசை பூஜரன். இந்த காரைக்கால் அரசலாட்டு மதுரையில வந்து இரண்டு ஆறுகள் ஒன்று சேர்ற இடம், நூலாறும் அரசலாறும் ஒன்று சேர்ற இடத்துல ஒரு தடுப்பான ஒரு 3 அடி உயரத்துல கட்டுறாங்கன்னா எப்போதுமே நல்ல தண்ணி இருக்கும். கோடை நல்லா யாராவது மக்கள் தான் பயன்பாட்டுக்கும் உபயோகப்படும். இங்கேருந்து கயங்கட்டி மதுரை வரைக்கும், பூத்தர வரைக்கும் கிடைக்கும், பிள்ளைதர் வாசல் வரைக்கும் கூட தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ஒரு தடுப்பான ஒரு 3 அடி உயரத்துல
0: கட்டிடுறாங்க. வந்து நல்ல தண்ணியில படங்குறத வந்து நினைவுக்காக நீங்க.
3: ஆமா, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா தடுப்பான கட்டினாங்கன்னா நல்ல தண்ணியில ஆடி 11 பேர் புதுப்பான தம்பதிகள் விடுவார்கள்.
0: நீரை பத்தி பேசணும், விவசாயத்தை பத்தி பேசணும், மண்ணை பத்தி பேசணும், குடும்பத்தை பத்தி பேசணும், நம்முடைய பண்பாட்டை பத்தி பேசணும், நம்முடைய எதிர்காலத்தை பற்றி பேசணும். ஆடி பெருக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லவை எல்லாம் பெருகட்டும் என்ற நம்பிக்கையோடு திரட்டும். ஆறுகளில் நீர் பெருகட்டும், வயல்களில் பசுமை பெருகட்டும், விவசாயிகளின் வருமானம் பெருகட்டும், வீடுகளில் சந்தோஷம் பெருகட்டும், உறவுகளில் அன்பு பெருகட்டும், மனதில் நிம்மதி பெருகட்டும், நம்முடைய மண்ணில் வளம் பெருகட்டும். அரசலாறு போல நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கட்டும். காரைக்கால் மதுக்கடை அரசலாட்டம் கரையிலிருந்து உங்களோடு இணைந்திருந்து இந்த ஆடி பெருக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை நெறிப்படுத்தியது அவங்களுக்கு நிலையம் திருமணம் ஒளிபரப்பு பணியாற்றிய ஆர்ஜே நித்யாவுடன்.
4: நன்றி பிரசாத் சார். நேயர்கள், இதுவரை தனிஷ் ஜுவல்லரி வழங்கிய ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை கேட்டீர்கள். இந்நேரலை காரைக்கால் மதகடி அரசலாறு ஆற்றங்கரையிலிருந்து உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேரம் 4:30. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, நம்ம வீட்டில் கொண்டாடினதை விட பண்பலையோட சேர்ந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஒவ்வொரு ஆற்றங்கரைக்கா வந்து ஒரு விர்ச்சுவல் டூர் மாதிரி சுற்றுலா போயிட்டுருக்கோம். அடுத்தது எந்த இடத்துக்கு டூர் போக போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரைக்கு தாங்க. ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களோட வாழ்த்துக்களையும் சொல்கிறதுக்காக அணைக்கரை நேயர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க. நிகழ்ச்சியை நேரலையில் நமக்கு வழங்குவதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அறிவிப்பாளர் MM கலிபெருமாள் சார். வாங்க அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரைக்கு போவோம்.
5: வணக்கம் நித்யா, இதமான மாலை வணக்கம், மழை வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம காட்டுமன்னார் கோயில்ல 3:00 to 3:30 வரைக்கும் நேரலையை முடிச்சுட்டு அந்த ஆற்றங்கரை வடவாற்றங்கரை ஓரமா தான் அந்த அணைக்கரைக்கு நாங்க வந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 22 kilometers டிராவல் பண்ணி இந்த இயற்கை ரசிச்சுட்டே வந்தேன். ஆனா என்னன்னா அங்க சாரல் மழை இருந்தது. அணைக்கரையோட டேம் தொட்ட அடுத்த செகண்ட் தொப்பளவு நனைஞ்சிட்டோம். அவ்வளவு மழை, செம்மையான மழை பெஞ்சிருக்கீங்க. அந்த மகிழ்ச்சியோட நிறைய புதுமண தம்பதிகள் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள சந்திச்சு நம்ம தொடர்ந்து ஆடி 18 எப்படி கொண்டாடி நம்ம கேட்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
6: வணக்கம் சார், என் பேர் ஜெகதீஸ்வரன்.
5: ஜெகதீஸ்வரன், என்ன ஊர் நீங்க?
6: நாங்க வந்து நேட்டிவ் திருத்தணி சார்.
5: திருத்தணி?
6: திருத்தணி.
5: நாங்கெல்லாம் முருகப்பெருமானை பாக்கணும், திருத்தணி வரணும். நீங்க திருத்தணியில இருந்து?
6: கண்டிப்பா வாங்க சார், ஐம்பதும் திருப்பி
5: கண்டிப்பா இந்த மாதம் இருல வரலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பா உங்களை வந்து நேரில் தான் சந்திக்கிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு அணைக்கரைக்கு வந்திருக்கீங்க, இது வந்து மாமனார் ஊரா என்ன ஊருங்க இது? காரைக்கால் 9:30 கும்பகோணத்திலேயே ஸ்டார்ட் பண்ணி நம்ம திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லயும் மயிலாடுதுறை போயிட்டு மயிலாடுதுறையில இருந்து காட்டுமன்னார் கோயில் வந்து காட்டுமன்னார் கோயில் இருந்து காரைக்கால் அரசலடி போயிட்டு இப்ப நம்ம திரும்பி அணைக்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஊரை பத்தி நம்ம அப்புறமா சொல்லலாம். சொல்லுங்க, உங்களுடைய இந்த அனுபவங்கிறது புதுசு இல்லையா? மாலை கொண்டாந்து ஆத்துல விடுறது, தாலி பிரிச்சு கோக்குறது அப்படின்னு எப்படி இருந்துச்சு? இப்ப
6: ஆக்சுவலி எங்களுக்கே இது வந்து புதுசுதான், பட் நல்லா இருந்தது. நாங்க வரும்போது மழை இல்லை, நாங்க எல்லாம் முடிஞ்சு கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து நல்லபடியா எங்களுக்கு ஆசீர்வதிச்சமா இருந்தது. அதனால இருந்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.
5: சரி, ரொம்ப சந்தோஷம். அவங்கள்ட்ட பேசலாமா?
6: கண்டிப்பா.
5: வணக்கங்க, உங்க பேர்?
7: அபிராம சுந்தரி.
5: தஞ்சாவூர்ல இருந்து நீங்க திருத்தணி போயிருக்கீங்க வேலூர் பக்கத்துக்கு, எப்படி இருக்கு? வேலூர்னாலே வெயில்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வந்து எங்க தஞ்சாவூருக்கு வாங்க, எப்படி மழைனா எப்படின்னு பாருங்கன்னு சொல்லி எங்க மழை அப்படின்றப்பாரு மழை செம்மையா பெஞ்சிட்டு இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
7: நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க வரும்போது ரொம்ப வெயில் தான் அதிகமா இருந்தது, மழை ரொம்ப வரல, லைட்டா துடிச்சு. ஆனா இப்போ நாங்க கரெக்டா மாலை விடும் போது நல்ல மழை பெஞ்சுது, அது வந்து காட் பிளெஸிங் மாதிரிதான் இருந்துச்சு.
5: ஓகே ஓகே. இப்ப வந்து இந்த முன்னாடி எல்லாம் நீங்க சின்ன வயசா இருக்கும் போது இங்க தஞ்சாவூர் இல்ல அணைக்கரையிலயோ இல்ல கும்பகோணத்திலயோ காவிரி ஆற்றுல வந்து நீங்க மஞ்சள் வந்து நூல வந்து நம்ம முதலாளி தாலி கயிறா அணிவாங்க, கல்யாணம் ஆத பெண்களுக்கு வந்து அதை அணிஞ்சு விடுவாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் வித்தியாசமா இருந்திருக்கும். இப்ப கணவரோட புது திருமணம் முடிஞ்சு புதுமண தம்பதியா இந்த இடத்துக்கு வந்து மாலை இடும் பொழுதோ தாலி பிரிச்சு போகும்போதோ எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்?
7: புதுசா இருந்துச்சு. ஏன்னா எல்லா இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு நாங்க வீட்டுலதான் செய்யறது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அணைக்கரைக்கு நாங்க வந்தோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அது வந்து கால் பிடிக்கிற ஃபங்க்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கல, அதனால நல்லா இருந்துச்சு.
5: உங்க வீட்டுக்காரர் கூட சொன்னாரு

0: நீங்களும் சொன்னீங்க அந்த மழை எங்களை இன்னைக்கு அது ஆசீர்வதிச்சிருக்குன்னு. இப்ப உங்களுடைய குரலை, உங்களுடைய அனுபவங்களை காரைக்கால் பண்பலையில பல மாவட்ட தமிழ்நாடு புதுச்சேரி மட்டும் இல்லாம உலகம் முழுக்க வானொலி கேட்டு இருக்கிற எல்லாமே உங்களுடைய குரலை உலகம் முழுக்க கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இந்த புது அனுபவத்தையும் கொடுத்திருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா தான் இருக்கு, ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே இருந்துச்சு.
1: நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசுவோம் சொல்லிட்டு.
0: சரிமா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா அமைய காரைக்கால் பண்பலையுடைய நேர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. அபிராமசுந்தரி, உங்க பேருங்க?
2: நன்றி சார. ஜெகதீஸ்வரன்.
0: ஜெகதீஸ்வரன், அபிராமசுந்தரி, காரைக்கால் பண்பலையின் நேருடைய சார்பில் உங்களை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோமா? நன்றி, நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு மட்டும் மழை விடலைங்க, எனக்கு விட்டு இருக்கு. ஏன்னா இந்த எங்கேயும் போய் ஒரு ஒளிஞ்சு நிக்கிறது கூட இடம் இல்ல, அந்த அளவுக்கு மழை வெளுத்து வாங்கியிருக்கு. உங்களை திருமண வாழ்க்கை ஜொலிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னொரு அம்மா இருக்காங்க. அம்மா இப்படி கிட்ட வந்துருங்கம்மா, ரேடியோ எக்கோ வரும். வணக்கம்மா, உங்க பேர், உங்க பேர் என்னம்மா?
3: என் பேர் சாவித்திரிங்க.
0: சாவித்திரி, இந்த புதுமண தம்பதிக்கு நீங்க எப்படி வேணும்?
3: உங்க பொண்ணு எங்க மருமகன்.
0: ஓ, மருமகனும் அவங்களுடைய மகளும். பெஞ்சாலும் கூட வந்து நம்மளுடைய பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் இந்த ஆடி 18
3: சாமிக்கு நல்ல விதமா படிச்சோம். நிம்மதியா சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். உங்க சந்தர்ப்பம் கிடைச்சது அது பேச கொஞ்சம் ஆசைப்பட்டு பேசிட்டோம்.
0: ஓகேங்க, நிச்சயமா இதை மறக்கவே முடியாது இல்லையா?
2: இவங்க ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, வருண் பகவான் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. அது ஐம்புலன்கள் அதுவும் ஒண்ணும் இல்லைங்களா? சோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இது கிடைச்சதுனால நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைவோம். இது எங்களுக்கு புதுசா இருக்கு, பட் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார்.
0: சரி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நன்றி. இத திருமண வாழ்க்கை தொடங்கி இருக்கிற புதுமண தம்பதிக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்து வணக்கம், உங்க பேரு? ஐயா வணக்கம். சந்திருக்கிறா, சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நான் காட்டு மாவட்டம் மேல கொஞ்சம் உள்ள வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறீங்க.
0: நீங்க மட்டும் நினையாம இருக்கீங்களா? அப்படியே ஓட்டு போட்டு வந்தீங்களோ?
4: இல்ல இல்ல இல்ல, தென்னாலிராமன் கதை மாதிரி அவரு பிள்ளைய கேட்டாராம், மழை நனைஞ்சிட்டு வரும்பொழுது எப்படி இப்ப மழை நனையாம வந்தேன்னு கேட்டாப்லையா. நாப்பா, நனையாம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாப்லையா. எப்படிப்பான்னு கேட்டாப்லையா. நான் அந்த தூரல் உழுந்துல அந்த சந்தில இருந்து பூந்து வந்துட்டப்பா நனையாம அப்படின்னு சொன்னாப்லையா.
0: அவ்வளவு என்ன மாதிரி அவ்வளவு ஒல்லியா இருந்திருக்காரு. அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்களா? நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை. சரி ஓகே, இப்ப அணக்கரைக்கு பக்கத்துலதான் உங்க கஞ்சங்குள்ளன்ற ஊர் இருக்கு. நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய இங்க புதுமண தம்பதிகள் மாலையிடுறதையும் சரி, இங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுடைய அந்த கால அனுபவம், இந்த கால அனுபவம் எப்படி இருக்குங்க?
4: அந்த கால அனுபவம் வந்து காவேரி தாய் வந்து பொங்கி எழுந்து அவ்வளவு கலகலப்பா வந்துட்டு இருப்பா. அந்த காவேரி தாய் அன்னைய காலகட்டத்துக்கு சரியான ஒரு மழை பொழிவு இல்லாத காரணத்தினால தண்ணி வராம மக்கள் வந்து அவதி விடுது. அதனால வந்து அந்த காலங்கள்லாம் மாறல, ஓரளவுக்கு நல்லா மாதிரியா செஞ்சுட்டு இருக்காங்க அந்த காவிரி தாயை வணங்கி. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு மழை இல்ல, தண்ணி இல்ல அப்படிங்கறதுனால அந்த மனக்கவலை எல்லா மக்களிடமும் இருக்கு.
0: இப்ப இன்னைக்கு அணக்கரை அப்படிங்கறது வந்து பொதுவா நம்ம உங்க மூலமா சொல்லிக்கல, இந்த அணக்கரை அப்படிங்கறது ஒரு தனியான ஊர் எல்லை நிலப்பரப்பை சேர்ந்தது அல்ல, ஒரு கொள்ளிடம் ஆற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதி. நம்ம ஆத்துக்குள்ளாரதான் இருக்கும். ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட அந்த பாலங்கள் இருக்கு, அதுக்கு நடுவுலதான் இந்த அணக்கரைன்றது இருக்கு. இங்க தண்ணி இருக்கு, ஓரளவுக்கு தண்ணி இங்கதான் வந்து டேம் வந்து ரெண்டு பகுதி திறந்து விடுவாங்க. ராச வாய்க்காலுக்கும் சரி, வடவாற்றங்கரைக்கும் சரி, வீரநாயகிக்கும் தண்ணி போறது இந்த இதுலேருந்து தான். அதனால தண்ணி இருக்கிறதுனால இங்க செம கொண்டாட்டமா இருந்தது. ஆனா மழை வந்து மக்களை கொஞ்சம் ஓரங்கட்டி நிப்பாட்டுருச்சு இல்லையா?
4: இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த விசேஷ தினத்துல வந்து இப்ப ஒரு ஒரு கால் மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் பேஞ்ச மழை ஓரளவுக்கு ஒரு எந்த அந்த அளவு ஹீட்டா இருந்துச்சு, எல்லாத்தையுமே கொஞ்சம் தனிச்சு கொடுத்துருக்கு. நல்ல மக்கள் நல்ல நல்ல விதமா எல்லாம் சாமி கும்பிட்டார்கள், காவிரி தாயை வணங்கினார்கள். இருப்பினும் நல்ல புதிதாக அனைத்து மக்களும் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் கலந்து இந்த ஒளி காட்சியத்திலிருந்து உதவிய அம்மா அவர்களுக்கும் நிலைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: அவர் நிலைய களஞ்சியத்துல இருக்கிறவங்க கடைசியில நான் நன்றி சொல்லுவேன். 20 நிமிஷம் இருக்கு, க்ளோசிங் கொடுத்துறாங்களே நித்யா பேடரை எழுத்துட போறாங்க. சரி, ரொம்ப நன்றி. இப்ப அதையா இங்க நம்ம காரைக்கால் பண்பலை சார்பில் நடக்கிற ஆடி 18 இந்த சிறப்பு நேரலையில இப்ப அணக்கரையில தான் நம்ம இருக்கிறோம். இங்க மக்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறையின் சார்பில் வந்து நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் அடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய கொண்டாடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்களை பத்தி நம்ம பேசலாம். வணக்கங்க, உங்க பேர்?
5: வணக்கம் சார், என் பேர் மனோகர், கதிராமத்துல இருந்து வந்திருக்கேன்.
0: கதிராமங்கலம்.
5: ஆமா, கதிராமங்கலம். உங்களுக்கு தான் கதிராமங்கலாக்க எஃப்எம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கதிராமங்கலம்.
0: சரிங்க. சரி, இன்னைக்கு வந்து இங்க வந்து கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. கதிராமங்கலம் அருகில் இருந்தாலும் கூட ஆற்றங்கரையில தண்ணி அதிகமா இல்லனா கூட இப்ப கொள்ளிடம் கொள்ளும் இடம் கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருந்தது இன்னைக்கு ஆடி 18?
5: ஐயா எல்லா ஊர்லயும் போய் கல்யாணம் பண்ணிட்டு தாலி பிரிச்சு கட்டலாம், ஆனா கொள்ளிடத்துல வந்து தாலி

0: கட்டுறது வந்து சிறப்பான விசேஷம். ஏன்னா பூம்புகார்ல போய் கடல்வாழ் பகுதியில கட்டுறதோட நம்ம அந்த கொள்ளிடத்துல கல்யாணம் பண்ணி கட்டினாக்கா குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு உடனே ஒரு ஐதீகத்துல சொல்றது மாதிரி இந்த ஏற்பாடு வந்து கொள்ளிடத்துல வந்து அது கீழ்கர மேல்கரன்னு இருக்குது. இடைப்பட்டை தூரத்துல பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு தீவு மாதிரிதான். இந்த தீவுல வந்து மிகப்பெரிய ஒரு அந்த காலத்துல இருந்தவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொள்ளிடக்கரை வாய்க்கல்ல இங்க தாலி ஆடி ஆடிய 18 வந்து தாலி பிரிச்சு கட்டினாக்கா இந்த பாவங்கள் விமோசனங்கள் எல்லாமே பிறந்து புத்துயிர் ஊட்டி இந்த குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சிறப்பான உங்களை ஒளிபரப்புக்கு மிக்க நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொடர் நேரலையா இன்னைக்கு காலையில இருந்து ஒவ்வொரு ஊரா போய் அங்க நடக்கிற காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் நடக்கிற நிகழ்வுகளை தான் நேரலையா நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கடைசி எல்லைப்பகுதியான இந்த அணைக்கரை அணைக்கரை அப்படின்ற ஒரு பகுதியில தான் இருக்கும். இந்த அணைக்கரையா அந்த பக்கம் ஒரு அப்படி நிக்கிறதுல இருந்து ஒரு வடக்கு பார்த்து நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வலது கால தூக்கி இந்த பக்கம் வச்சீங்கன்னா கடலூர் மாவட்டம், இடது கால தூக்கி அந்த பக்கம் வச்சீங்கன்னா அது அரியலூர் மாவட்டம். இப்ப நின்றுட்டு இருக்கிற பகுதி பாத்தீங்க அப்படின்னா அது தஞ்சாவூர் மாவட்டம். மூன்று மாவட்டங்கள் பிரியக்கூடிய பகுதியில தான் இந்த அணைக்கரை அப்படின்ற ஒரு தீவு ஆற்றுக்குள்ளார நிலப்பகுதி, அது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆடி பதினெட்டுடைய சிறப்பு ஒரு நேரலையே காரைக்கால் தமிழ் சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம ஆடி பதினெட்டு சிறப்பு கொண்டாட்டங்கள்ல நம்ம இங்க இருக்கிற மக்கள் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருந்தே நம்ம காரைக்கால் 100.3 இது ஆடி பதினெட்டு சிறப்பு நேரலை.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கி கொண்டிருக்கும் ஆடிப்பெருக்கு தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ மணி வந்து 4:47 ஆயிருச்சு. நிகழ்ச்சியில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையில் தாங்க. அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மீண்டும் அணைக்கரைக்கு செல்வோம்.
1: ஆமா நித்யா, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். நிறைய பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, திருப்பணம் புதுமண திருமண தம்பதிகளும் சரி, இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேலையில கொஞ்சம் மழை, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வான்மழை வந்து வெளுத்து எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் கூட அந்த கொண்டாட்டங்கள் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர்?
2: என் பேர் ரஞ்சினி.
1: ரஞ்சினி, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: நாங்க ஜெயங்கொண்டம்.
1: ஜெயங்கொண்டத்துல இந்த பக்கம் தான் இல்லையா? அங்க ஒரு 15-20 கிலோமீட்டர் தான் இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு ஆடி 18 கொண்டாட்டங்க அணைக்கரையில எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு. தண்ணி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மக்கள் எல்லாம் வந்து குட்டு குட்டியா இருக்கு, அதுல வந்து இது பண்றாங்க. இன்னும் தண்ணி நல்லா இருந்திருந்தா நல்லா இருக்கும். இப்ப மழை வந்ததுனால கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு. இந்த மழை வந்ததும் நல்லதுதான்.
1: ஓகே, ஆமா உண்மைதான். இப்ப நான் காட்டுமன்னார் கோயில்ல பண்ணும்போது சரியான வெயில்ல நின்னு வடவாற்றங்கரையில இருந்து பண்ணிட்டு இருந்தோம். உடல் வந்து வெப்பத்தால ரொம்ப தொப்பலா நடைஞ்சிருந்தது. ஆனா அதே இங்க வந்தோம் அப்படின்னா ஏன் அப்படி இங்க வாங்க அப்படின்னு அணைக்கிற கூட்டம் மாதிரியே இருக்கு. ரொம்ப ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு நீங்க திருமணமான புதியதுல மாலையிடலாம் போயிருப்பீங்க இல்லையா? என்ன ஊருக்கு போனீங்க?
2: நாங்க வந்து சின்னசேலம் போனோம்.
1: சின்னசேலம்? ஏன் இங்க ஜெயங்குடத்துல இருக்க நீங்க சின்னசேலம் போனீங்க?
2: என்ன பண்ணது அங்க, அம்மா ஊர் தான் இங்க.
1: பெருமாளுக்கு வந்து ஆடி 18 வந்து மாலையிட வரணும், தாலிபுரிச்சு போக வரணும்னா அம்மா வீட்டுக்கு தானே வருவாங்க?
2: லவ் மேரேஜ்,
1: அதனால அம்மா அம்மா வீட்டுல அப்ப வந்து யாரும் ஏத்துக்கலையா?
3: அழகாய் வந்தது, அனைத்தும் தந்தது, ஆடி பெருக்கு வந்தது, ஆனந்தம் தந்தது, இனிமை வந்தது, இதமாய் தந்தது, ஈகையாய் வந்தது, ஈடிலா புகழாய் தந்தது, உறவாய் வந்தது, உன்னதம் தந்தது, ஊற்றாய் வந்தது, ஊராய் சென்றது, என்றும் தந்தது, எளிமை நிறைந்தது, ஏற்றம் தந்தது, ஏணியாய் வந்தது, ஐக்கியமாய் வந்தது, ஐக்கியம்.

0: இருப்போமே. ஒற்றுமை வந்தது, ஒற்றுமையை தந்தது. ஓடமாய் வந்தது, ஓட்டமாய் சென்றது. அவை வழி நடப்போமே, அவை சொல் கேட்போமே. வாய்ப்பிற்கு நன்றிங்க.
1: நன்றி. ஒரு ஏன்னா ஆடி 18 அப்படிங்கிறது வந்து நம்ம என்னதான் வருட வருடம் கொண்டாடினாலும் கூட இந்த புதுமணி தம்பதியா இருக்கும் பொழுது முதல் முறையா அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாவே எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். இந்த ஆடி 18 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தாலி கயிறு மாற்ற உகந்தது அப்படின்னு எல்லாருமே பெரியவங்க சொல்றது உண்டு. அதுதான் இன்னைக்கு இங்க நம்ம அணைக்கரையில எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி 18 அவரு ஒரு வீடுகள்லயும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தண்ணி இவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு சில பேர் ஏரி குளங்கள்ல கூட அந்த ஆடி பேருக்கு வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆடி 18 அப்படிங்கிறது வந்து ஆடி மாசம் இந்த 12 நாள் கொண்டாடுற பண்டிகை அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது போலவே கிராமப்பகுதிகளில் இது ஆடி 18 பேருக்கும் அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க. நல்ல மழை பெஞ்சு ஆறுகள்ல வந்து புது வெள்ளம் பெருகி ஓடி வரும் அந்த நாட்கள்ல, மற்ற காலங்கள்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆற்றுல தண்ணி வராத காரணத்தால இப்ப அணைக்கரை அப்படிங்கறதுனால இரண்டு பகுதிகளையும் இது தனி தீவு மாதிரி இருக்கும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட இன்னமும் வந்து அந்த பாலம் இருக்கு. அருகிலேயே வந்து பைபாஸ் பாலம் போட்டாலும் கூட கிராமப்புறங்களுக்கு செல்வதற்கான ஒரு பாதையாகவும் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்துக்கு பாலம் மட்டும் இல்லைங்க, இங்கதான் தண்ணியை தேக்கி வச்சு இரண்டு புறமும் அந்த ராசவாய்க்கா அந்த பக்கம் வந்து உழகிசேரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலுக்கு என்ன பேர் என்ன தெரியல, தெற்கு ராஜன் வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதிக்கும் சரி எல்லாத்துக்குமே தண்ணீர் திறந்து விடுற ஒரு பெரிய இதாதான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம காலை மதியம் 3 மணிக்கு நம்ம பண்ணோம் இல்லையா, ஆட்டம்னார் கோயில வடவாற்றங்கரையில அங்கே தண்ணி கிட்டத்தட்ட வீராணம் ஏரிக்கு போகக்கூடிய தண்ணியை திறந்து விடுற ஒரு பகுதியா தான் இந்த இருக்கிறாங்க. இந்த அப்படிப்பட்ட ஒரு பகுதியில தான் இருந்து நம்ம நேர்ல சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக யார் சரி ஓகே அடுத்து இருக்காங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம காரைக்கால் வானொலி நேயர் வணக்கம் பேசுங்க.
2: வணக்கங்க. நான் கோடாலி செல்வகுமார். இன்று ஆடி 18 கொண்டாடும் புதுமண தம்பதியர் மற்றும் காரைக்கால் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை பொழுதின் வணக்கம். இந்த அணக்கரை கிராமத்திற்கு வரி தந்து காரைக்கால் எஃப்எம் நேரலை ஒளிபரப்பு செய்த காரைக்கால் பண்பலை நேயர்கள் ஒளிபரப்பு நேயர்களுக்கும் எம்கே சார் அவர்களுக்கும் என் இனிய கலந்த நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
1: இப்போ நீங்க திருமணமான புதுக்கள் நன்றி வணக்கம் சொன்னா விட்டுற மாட்டோம். நீங்க எல்லாருமே ஆடிப்பேருக்கு வந்து வித்தியாசமா கொண்டாடுவாங்க. வீடுகள்ல வட பாயசத்தோட மதியம் படைச்சு எல்லாமே செய்வாங்க. முக்கியமா வந்து மாமியார் வீடுகள் போவாங்க, மருமகன்கள் மாமியார் வீடு போய் அங்க போய் இருந்துட்டு தான் அங்க அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலேயோ குளத்தங்கரையிலேயோ அல்லது ஏரியுடைய கரைகளிலேயோ மாலையை வந்து ஆத்துல விடுறதோ அதாவது ஏரியில விடுறதோ அல்லது தாலி பிரிச்சு கோக்குறதும் நடக்கும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, எந்த டைம்ல இருந்தது அது?
2: 2005 கல்யாணம் பண்ணாங்க. முடியா அது ஒரு அந்த காலகட்டத்துல ஒரு மாதிரியா இருந்ததுங்க. கோல காலகட்டம் மாதிரி.
1: அப்ப மாலை சின்னதா இருந்ததா?
2: அப்படிலாம் இல்லைங்க. அப்பெல்லாம் ஆத்துல தண்ணி நிறைய வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இறங்குறதுக்கே பயப்படும். அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு வெள்ளம், அந்த மாதிரி வெள்ளம் போகும். ஆனா இந்த காலகட்டம் வறண்டு கிடக்கு. இயற்கை பகவான் பண்ண இதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப உள்ள மக்கள் புதுமண தம்பிகள் சின்ன சின்ன குட்டியெல்லாம் மாலை விடுறது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு.
1: ஏன்னா இதே நேரங்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நம்ம அந்த அணக்கரைக்கு வந்து இதே நேரலை நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது இதே அந்த அணக்கரோட தென்பகுதியில இருக்கக்கூடிய அந்த ராஜன் வாய்க்கா உரமா தான் நம்ம லைவ் பண்ணோம். ஒரு டைம் என்னன்னா தண்ணி ஃபுல்லா யாருமே இந்த அணக்கரை உள்ளார என்ட்ராகவே விடல. வடவாற்றங்கரை ஓரத்துல நிக்க வச்சு இது பண்ணாங்க. எல்லாருமே பக்தர்களை வழிபட காவல்துறை அனுமதிச்சாங்க. போன வருடத்துக்கு முதல் முறை பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுக்குள்ளார இறங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்தது. கை செப்பல் எடுத்து கையில எடுத்துக்கிட்டு நம்ம மேல கரையை நோக்கி முடியாது நம்ம இது பண்ணோம். அப்படிலாம் தண்ணி அந்த காலம் இருந்தது. இந்த டைம் வந்து அது மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆடிப்பெருக்கு நீங்க கொண்டாடி இருக்கிற இதே வேளையில திருமாங்கலை சரடு மாற்ற வேண்டிய நேரம் அவன் எல்லாருமே இந்த ஆடி 18 தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் கோடாலி சங்கர்.
1: கோடாலியில ரெண்டு பேர் வந்திருக்கீங்களா? ஓகே சொல்லுங்க.
3: அண்ணன் பேசுறாங்க, தம்பி பேசுறேன்.
1: ஓகே, அண்ணனும் தம்பியும் சொல்லுங்க. நீங்க ஆடி 18 கொண்டாடிட்டு இருக்காங்க, உங்க பகுதி அணக்கரை பகுதியில எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க, நீங்க எப்படி கொண்டாடுனீங்க இன்னைக்கு அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
3: தண்ணி இந்த தண்ணி இல்ல, எப்படி தண்ணி வரும்? இந்த காலம் தண்ணி இல்லாம இருக்கு. எல்லாம் இருக்கிறது வாய்க்கால தண்ணி மாலை விடுறாங்க அவங்க. ஆனா கூட்டம் எக்கச்சக்கம். ஆனா மழை வந்து இப்ப மழைதான் கிடைச்சிச்சு.
1: ஓகே, யாரும் கொஞ்சமா தண்ணி இருக்கு, கட்டி கிடக்குது, அதுல போய் எப்படி குளிக்கிறது அப்படின்னு யோசிச்ச வேலையில நீங்க எங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு வருண பகவான் வந்து எல்லாரையும் குளிக்க வச்சிட்டாருன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு சரியான மழை பெஞ்சது. யாரும் வந்து அணக்கரைக்கு வந்த யாருமே குளிக்காம போனதே இல்ல, எல்லாரும் குளிச்சுதான் நீங்க போயிருக்கிறாங்க. சரி ஓகே, இன்னொரு அண்ணன் இருக்காங்க, சந்திக்கலாம். அண்ணா வணக்கம், உங்க பேருங்க?
4: வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் உஞ்சினி கிராமத்துல இருந்து கோ அர்ஜுனன்.
1: அர்ஜுனன், உஞ்சினி அர்ஜுனன் ஏற்கனவே ஒரு நேயர் இருந்தாரு.
4: நீங்க
1: தானே
4: அது காத்தத்துறைசாமி ஐயா இருந்தாங்க. இப்ப ரேடியோ கேக்குற பழக்கமே கொஞ்சம் எல்லாம் வெளில வந்து
1: வேலையை அப்பளவு காரணமா இன்னைக்கு ஆடி 18 கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அனுபவம் அப்ப எப்படி இருந்தது, இப்ப இப்ப மக்கள் அணக்கரையில எப்படி கொண்டாடிட்டு
4: இருக்காங்க? ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து தண்ணி ஃபுல்லா போவோம். பாக்குறது பூங்கா சுத்தி பாத்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவு கூட்டமா இருக்கும்.

0: நம்ம கடை வியாபாரிகள் போட்டுருக்காங்க, வியாபாரமும் நடக்கும், எல்லாம் திருவிழா வந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தமா இல்ல, தண்ணி சுத்தம் இல்லாதனால மக்களும் குறைவு. ஏன்னா காலையிலே பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகள்லாம் வந்து நிறைய தம்பதிகள் வருவாங்க, நிறைய ரொம்ப நேரம் இங்க பூங்கா சுத்தி பார்ப்பாங்க, ரொம்ப வியாபார ரீதியாகவும் நடக்கும், மக்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இந்த முறை வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, தண்ணி இல்லாததுனாலதான் சொல்ற மாதிரி பகவான் வந்து கொஞ்சம் அதிகமா மழை பெஞ்சிருக்கணும், லேசா நினைச்சு விட்டு போயிருக்காரு.
1: எங்களை எங்க அரை மணி நேரம் நாங்க லைவ் பண்ணோம் இல்லையா, எங்களுக்காக கூட மழை விட்டுருக்கலாம். கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது 4:30 டான் மழை நின்றுச்சு.
0: ஆமா ஆமா, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய பெஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பூமி எல்லாம் கொஞ்சம் குளிர்ற மாதிரி பெஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட நாள் நேயர், கிட்டத்தட்ட ஒரு 20 முன்பாக வானொலியில உங்க குரல் ஒலிக்க நான் கேட்டிருக்கேன். மீண்டும் ஏதோ ஒரு வாய்ப்பு மூலமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி உஞ்சினி அர்ஜுன ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நேர்களை இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அணைக்கரை பகுதி நேர்களை தான், இங்க இருக்கிற ஆடி 18 கொண்டாடி இருக்கக்கூடிய நேர்களை நம்ம சந்திச்சு அந்த மகிழ்வோடு நம்ம நிலையம் திரும்ப வேண்டிய வகையில் ஆடி மாத முக்கிய

0: வருத்தமா இருக்கு. தண்ணி இல்லாததுனாலதான் சொல்ற மாதிரி மகவான் வந்து கொஞ்சம் அதிகமா மழை பெஞ்சிருக்கணும். நேசம் நடந்து விட்டு போயிருக்காரு.
1: எங்களுக்கு எங்க அரை மணி நேரம் நாங்க லைவ் பண்ணோம் இல்லையா, எங்களுக்காக கூட மழை விட்டு இருக்கலாம். கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது 4:30 டான் மழை நின்றுச்சு.
0: ஆமா ஆமா, இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பெஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பூமி எல்லாம் கொஞ்சம் குளிர்ற மாதிரி பெஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட நாள் நேயர், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வானொலியில உங்க குரல் ஒலிக்க நான் கேட்டிருக்கேன். மீண்டும் ஏதோ ஒரு வாய்ப்பு மூலமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி உஞ்சினி அர்ஜுன் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நேர்களை இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அணைக்கரை பகுதி நேர்களை தான், இங்க இருக்கிற ஆடி பதினெட்டு கொண்டாடி இருக்கக்கூடிய நேர்களை நம்ம சந்திச்சு அந்த மகிழ்வோடு நம்ம நிலையம் திரும்ப வேண்டிய வழியில ஆடி மாத முக்கிய பண்டிகை அன்னிகையான இந்த ஆடிப்பு இருக்கு. இந்த நாள்ல ஆறுகளை வந்து மக்கள் புனிதமா வழிபடுறதை இந்த நேரத்துல அணைக்கரையில பாக்க முடிஞ்சதுங்க. அதிலும் காவிரி நதி பாயிற பகுதியில் இந்த கொண்டாட்டம் நடைபெறுறதை பாக்குறதுக்கு காண கண்கூடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். புது வெள்ள நீரை அந்த வெள்ளமா வரக்கூடிய அந்த நீரை வணங்கி பூக்களை தூவி விவசாயிகள் இந்த பணிகளை தொடங்குவாங்க. ஆனா அந்த வருடம் அது கொஞ்சம் தாமதமாயிருக்கு. தண்ணி இப்ப திறந்து விட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த அணைக்கரை பகுதிக்குன்னு ஒரு 7 நாள் 8 நாள் கழிச்சுதான் அந்த காவிரி தண்ணி வரும். அதே போலவே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுகள் பாயிற கரைகள்ல 18 படிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த நாள்ல விரதம் இருந்து இறைவனை நம்ம வணங்குறது மூலமா செல்வளம் பெருகும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. ஆற்றுக்கு போக முடியாதவங்க இந்த நேரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டிலேயே கொண்டாடிட்டு இருப்பாங்க. வீட்டுல கோலமிட்டு காவிரி தாயை வைகை தாயை தாமிரபரணியை மனதால வணங்கி ஆடி 18ஆம் தேதிக்குனால கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் நம்ம காரைக்கால் பண்பலின் சார்பில் இன்னைக்கு காவிரி ஆற்றங்கரை ஓரம் என்று நிறைய நேரலைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்குது. ஆடிப்பெருக்கள் பெண்கள் வந்து திருமண மங்கலத்தை மாட்டிக்கொள்றது வழக்கமா இருந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த அணைக்கரையிலும் நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய தாலியை ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்வம் பெருக வேண்டும் என்று பல வேண்டுதல்களோடு திருமணமான புது தம்பதிகள் வந்து தங்களுடைய புது தாலியை வந்து மாற்றி அணிஞ்சக்கூடிய ஒரு வழக்கம் இங்கேயும் அணைக்கரையிலும் இருக்கிறத பார்க்க முடியுது. திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த நாளில் வணங்குறதையும் இங்க பார்க்க முடியுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒலிபரப்பு கூடத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே நித்யாவோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
2: நன்றி கலியபெருமாள் சார். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஆடிப்பெருக்கு எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டிங்களா? ஆடிப்பெருக்கு நாளில் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளையும் உங்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கிய ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை. தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காற்றில் தவழும் இசையை கவலை மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம். நேரம் மாலை 5 மணி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
5: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
6: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார்.

0: கோயில்.
1: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டம் சதுரகிரி. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு சுந்தர மகாலிங்கம், அருள்மிகு சந்தன மகாலிங்க ஆலயங்கள். மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பிரதான சாலையில் கிருஷ்ணன் கோயில் என்ற இடத்தில் இறங்கி பத்திராயிருப்பு வழியாக தானிப்பாறை சென்று அங்கிருந்து மேலே சுமார் 3000 அடி உயர மலையில் அமைந்துள்ளது இந்த ஆலயங்கள். இதில் சென்ற வாரம் அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் பற்றி தெரிந்து கொண்ட நாம் இன்று அருள்மிகு சந்தன மகாலிங்கம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அன்பர்களே, போன வாரத்திலே சதுரகிரியிலே காட்சி தரக்கூடிய தெய்வ திருமேனிகளை தரிசித்து சுந்தர மகாலிங்கத்தின் மேன்மையை அறிந்து கொண்ட நாம் இப்பொழுது அதற்கும் மேலாக காட்சி தரக்கூடிய மற்றொரு நாயகனாக விளங்கக்கூடிய சந்தன மகாலிங்கத்தின் சன்னிதானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். வாசலிலே சேவிக்கும் பொழுது முதலிலே நவகிரகங்களுடைய சேவைகள், ஆதித்யாய சோமாய மங்களாய் உதாயச்ச குரு சுக்ர சனிப்பெஷ்ட ராகவே கேதவே நமஹா என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களும் வாசலிலே காட்சி தர, அவர்களை பார்த்த வண்ணத்திலே 18 சித்தர்களும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த 18 சித்தர்கள் தான் விசேஷம் பொருந்தியவர்கள், மகத்துவம் உடையவர்கள், இந்த உலகத்தின் கலியுக கஷ்டத்தையே தீர்த்து வைப்பவர்கள். அதிலே கொங்கண சித்தர், கருவூரார், அகத்திய பெருமான், காளாங்கிநாதர், வன்மீகநாதர், நந்தீசர், குதம்பை சித்தர், கமலமுனி, சட்டைமுனி, பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய 18 சித்தர்கள் அங்கே ஆரோகணித்து காட்சி தருகிறார்கள். அவர்களை வணங்கிய வண்ணம் ஆனைமுகத்து கடவுள் சன்னிதானத்திலே சந்தன விநாயகர் என்ற திருநாமத்தோடு தன்னுடைய 2 புறங்களிலும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 பாம்புகளை, சாயா கிரகங்களையே துணையாக கொண்டு நிற்கின்றபடியினாலே இந்த சிறப்பு மிகுந்த விநாயகர் சந்தன விநாயகர் சாயா கிரக தோஷங்களை அழிக்கக்கூடியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த சந்தன விநாயகரை வணங்கி சந்தன மகாலிங்கத்தை தரிசிப்பதற்கு முன்னால் சட்டைநாதர் என்று சொல்லக்கூடிய மாமுனிவர் இங்கே எழுந்தருளி ஈசனை பூசித்ததாகவும், அவர் இதற்கு கீழ்ப்பகுதியிலே எழுந்தருளி இருப்பதாகவும், அதற்கு மேம்பட்டுத்தான் சந்தன மகாலிங்கமும் மற்ற தெய்வங்களும் காட்சி தருவதாகவும் இந்த தல வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட சட்டைநாதரை மனதால் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தலத்து ஈசனாக நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் செய்கிறோம். எம்பெருமானுடைய தோற்றத்திற்கு அருகாமையிலே திரிசூலம், கையிலே பிரம்ம தண்டம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தண்டம், நடுவிலே எம்பெருமான் கங்காதரனாக சேவை சாதிக்கிறான். ஆம், தீர்த்த தாரா பாத்திரம் என்று சொல்லக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்கள் தலங்களை நாம் சென்று தரிசித்தால் அந்த ஒவ்வொரு ஜோதிர்லிங்க தலத்திலும் சிவபிரானுக்கு மேலாக தீர்த்த தாரா சொம்பிலிருந்து கங்கை நீர் துளி துளியாக தாரை தாரையாக ஈசனுடைய திருமேனியை வர்ஷிக்குமாம். அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரியோ சிவஹா என்பார்கள். அதாவது அபிஷேகத்திலே பிரியம் கொண்டவர் சிவபெருமான். எனவே நித்திய அபிஷேக பிரியராக இருப்பதனாலே இந்த சந்தன மகாலிங்கத்திற்கு மேலாக நித்திய தாரா அபிஷேக பாத்திரம் காட்சி தருகிறது. அதிலிருந்து கங்கை நீர் துளி துளியாக ஈசன் மீது இறங்குவதையும் காண்கின்றோம். சர்வ சக்தி படைத்த இந்த சந்தன மகாலிங்கத்தின் மேன்மையை சொல்லும் பொழுது இந்த எம்பெருமான் எப்படி இங்கே எழுந்தருளினார்? திருக்கைலாயத்திலே பார்வதியும் சிவபிரானும் தங்களுடைய லீலைகளை பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் இறைவனுடைய திருவுள்ளத்தோடு ஒரு ஊடல் விளையாட்டை நிகழ்த்திய பார்வதியானவள் தவம் செய்வதற்காக இந்த மலையிலே இறங்குகிறாள். அவள் இறங்கி ஐப்பசி மாதத்திலே அமாவாசை துவங்கி சிவபிரானை பிரார்த்தித்து தன்னுடைய திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கிறாள். அதுவும் ஏன் இந்த இடத்தை தேர்வு செய்தாள் என்றால், இது சந்தன காடாக இருந்ததாம். அதனால் தான் இறைவனுக்கு சந்தன மகாலிங்கம் என்று திருநாமம். எனவே சந்தன காட்டிலே அந்த அம்பிகை உமையம்பிகை ஈசனை தன் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய அதன் காரணமாக ஈசனும் இங்கே ஓடோடி வந்து அன்னையை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் திருக்கைலாயம்

எழுந்தருளினார். அப்படிப்பட்ட சந்தன மகாலிங்கத்தை இங்கே தரிசனம் செய்கிறோம். இங்கும் பௌர்ணமி அமாவாசை தினங்களிலே லட்சோபலட்சம் பக்தர்கள் வந்து ஈசனை தரிசித்து செல்கிறார்கள். பெரியோர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், சந்தனம் என்று சொல்லும் பொழுதே பொதுவாக என்ன பொருள், தனம் என்றால் செல்வம், சந்தனம் என்றால் நிறைவான செல்வம், முறையான செல்வம் என்று சொல்வார்கள். சத்தியம், நேர்மை, நியாயம் என்று உழைத்து முன்னேறி அதனால் சேமித்த செல்வத்தை கொண்டு தர்ம காரியங்கள் செய்வதனால் நாம் இறைநிலை எய்த முடியும். எனவே சந்தன மகாலிங்கம் என்பதற்கு நிறைவான செல்வத்தை, மன நிறைவை தரக்கூடிய எம்பெருமான் என்று இந்த இறைவன் பேசப்படுகிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய திருக்கைலாய நாதனை வணங்கிய வண்ணம் மேல் நோக்கி செல்கிறோம். மேலே சந்தன முருகன் என்ற திருநாமத்தோடு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனான சுப்பிரமணிய சுவாமி சந்தன முருகனாக நின்ற திருக்கோலத்திலே யோக நிலையிலே காட்சி தர அவரை வணங்கி திரும்புங்கால் இந்த தலத்து நாயகனை எந்த உமையம்பிகை பூசித்தாளோ பிரதிஷ்டை செய்தாளோ அந்த அன்னையானவள் சந்தன மகாதேவி என்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறாள். அந்த உமையம்பிகை எப்படி காட்சி தருகிறாள்? அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்ஹஸ்தத்தோடு காட்சி தருகிறாள். பொதுவாக உமையம்பிகை என்றால் நின்ற திருக்கோலத்திலே காட்சி தருவது மரபென்றால் இங்கே வந்து இறைவனை பிரதிஷ்டை செய்ததனால் அம்பிகையானவள் அமர்ந்த நிலையிலே யோக நிலையிலே காட்சி தருகிறாள். அந்த அம்பிகைக்கு அருகாமையிலே லிங்க வடிவத்திலே மற்றொரு அம்பிகையும் காட்சி தருகிறாள். மிக மிக சிறப்பான வகையிலே இந்த அம்பிகையை தரிசித்து திரும்பும் பொழுது ஆலயத்தினுடைய ஒரு விசேஷமான நிகழ்வை நாம் அறியும் பொழுது சந்தன மகாலிங்க சுவாமியினுடைய மகத்துவத்தை பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். பௌர்ணமி தினங்களிலே யாரேனும் ஒரே ஒரு பக்தருக்கு, ஆயிரத்தில் ஒருவருக்கு மட்டுமே பௌர்ணமி தினத்திலே நள்ளிரவு வேளையிலே சந்தன மழையை காண்பித்து அருளக்கூடியவர் இந்த எம்பிரான் என்றும், கோடியிலே ஒருவர் பரம புண்ணியம் செய்து விரதம் இருந்தால் அவருக்கு மட்டுமே ஆகாயத்திலிருந்து திரு கைலாயத்திலிருந்து சந்தன மழை பொழிந்து அவரது உச்சியை நினைக்குமாம். அப்படிப்பட்ட உச்சியை நினைக்கக்கூடிய சந்தன மழையை பொழிவித்து சகல சம்பத்துக்களையும் அருளக்கூடிய எம்பிரான் என்ற இந்த மகத்துவமான திருத்தலத்தின் வரலாற்றை அறியும் பொழுது மெய் சிலிர்த்து விடுகிறது. முகமெங்கும் மனமெங்கும் சிவபக்தி வியாபித்து விடுகிறது. அது மட்டுமல்ல அன்பர்களே, இந்த சந்தன மகாலிங்கத்தின் திருத்தலத்திலிருந்து அருகாமையிலே வனக்காளியம்மன் என்ற திருப்பெயரோடு அம்பிகை காட்சி தருகிறாள். இந்த அம்பிகையை விரதம் இருந்து நியமத்தோடு வழிபட்டால் அருள் தருவாள் என்றும், விரதம் இல்லாமல் இருப்பவர்களை அம்பிகை அருகே விடுவதில்லை என்றும் இங்குள்ள பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் சிறப்பு மிகுந்த இந்த சதுரகிரியில் இரண்டு திருவிழாக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒன்று ஆடி அமாவாசை, மற்றொன்று நவராத்திரி திருவிழா. அந்த தருணத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த திருத்தலத்திலே அன்னையின் ஆசியை பெறுவது வழக்கம் என்ற செய்தியையும் இந்த தலத்து பெரியோர்கள் கூறியிருப்பதை பதிவு செய்கிறோம். இத்தகைய அமானுஷ்யம் நிறைந்த, அற்புதங்கள் சரிந்த, மகிமைகள் புரிந்த சித்தர்களும் ஞானியர்களும் தேவர்களும் மூவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் நவகிரகங்களும் இந்திராதிகளும் சனகாதி முனிகளும் தொழுத நான்கு மறைகளுமே நான்கு மலைகளாக நிற்கக்கூடிய சதுரகிரி மலையை தரிசித்து இங்கே காட்சி தரக்கூடிய சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பிலாவடி கருப்பரையும் மற்றைய தெய்வங்களையும் சகல வல்லமை பொருந்திய இந்த பூவுலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய அகத்தியர் தலைமையில் காட்சி தரும் 18 சித்தர்களையும் வழிபட்ட திருப்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் சென்ற சதுரகிரி யாத்திரையின் பயனானது முழுமையாக சேர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம், ஸ்ரீ சந்தன மகாலிங்கம், 18 சித்தர்கள் ஆகியோர் தங்களுடைய அருளை வெள்ளமாக தந்து குறைவொன்றுமில்லாத ஆனந்த பெருவாழ்வை தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடி தாமரையிலே பிரார்த்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: சதுரகிரி மலைக்கு வந்திருந்த ராஜபாளையம் அருகில் உள்ள சத்திரப்பட்டியை

0: சேர்ந்த திரு எம்ஜி ஆறுமுக பெருமாள் அவர்களை சந்தித்தோம். அவர் கூறுகையில்,
1: இந்த கோயிலுக்கு பக்தர்கள் எந்த பகுதியிலிருந்து வராங்க, எப்படி வராங்க?
2: தானிப்பாறையிலிருந்து வராங்க, அப்புறம் மற்றொரு வழியிலிருந்து சாப்பிட்டு வழியிலிருந்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து இங்கே மேலே மலையை வந்து தொடர்ந்து வந்து ஏறி வர்ற ஆளுகளுக்கு வருஷநாட்டு பகுதி வந்து கொஞ்சம் கடினமான பகுதி, அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க.
1: சரிங்க, இப்போ வந்து எந்தெந்த நாட்களில் இந்த மலை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள்.
2: பௌர்ணமி தினங்களில் நாலு நாளும், அமாவாசை டயத்தில் வந்து நாலு நாளும், மாத்திலை எட்டு நாள் வந்து திறந்துட்டுருக்காங்க. பௌர்ணமிக்கு வரது அன்பர்கள் இருக்காங்க, பிரதோஷத்து வரக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க.
1: சரிங்க, இப்போ வந்து இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் எப்படி சொல்லுங்களேன்?
2: இங்கே வந்து அர்ச்சனை முறைங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த சுந்தரமாலிங்கம் வந்து சுயம்புலிங்கம், காலையில் வந்து அஞ்சு மணிக்கு வந்து பூசை வந்து நடக்கும். பெரும்பாலும் வந்து பக்தர்கள் வரும்போது வந்து சாமிக்கு வந்து ஏதாவது அவங்களால முடிஞ்சளவு வந்து சின்ன சின்ன குடங்களில் வந்து பால், இளநி, பூமாலைகள் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. கிராமத்துலேருந்து நிறையா வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க.
1: சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அமாவாசை பௌர்ணமி காலங்களில் வந்து இந்த கோயில் நன்றாக திறக்கப்படும். இதுக்கு வந்து எத்தனை மணிக்கு காலையில் திறப்பாங்க, எத்தனை மணிக்கு மூடுவாங்க?
2: காலையில் வந்து அஞ்சு மணிக்கு திறந்து விட்ருவாங்க, சாயங்காலம் வந்து நாலரை அஞ்சு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
1: வேறு என்ன இந்த கோயிலை பற்றி சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை வச்சு?
2: இந்த கோயில் வந்து சுயம்புலிங்கம், எல்லாருமே மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா கோயில் வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மேலே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணி முடித்த உடனே அடுத்து வந்து அமாவாசை என்னைக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மகாலிங்கம் வந்து ஈடுபாடாக வந்து வச்சுருக்காரு. பிரார்த்தனைகள் இங்கே வந்து யாரை கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் எனக்கு வந்து நான் இங்கே வந்தேன், இந்த காரியம் வந்து நிறைவேறிச்சு அப்படிங்க எல்லாரும் சொல்லுவாங்க. பிறவுல சோதிடர்கள் கூட இங்கே வந்து வந்து பார்த்தேங்க அப்படின்னா, என் மகளுக்கு வந்து ஆயுள் நட்சத்திரம், நான் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டே முடியலை, ஆனால் ஐயா இடத்துக்கு வந்தால் கல்யாணம் பண்ணி நம்பிக்கை வந்திருக்கேன், நான் என் மகளை கூப்பிட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நான் சொல்லதே நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ரொம்ப நன்றிங்க,
2: ரொம்ப சந்தோஷம்யா.

0: மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தரமகாலிங்கம் அருள்மிகு சந்தன மகாலிங்கம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம்
1: தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலை அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கிறோம் காரைக்காலில் பண்பலை 100.3 பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:15. பண்பலையில் இனி உலா வருவது அலையோசை. நிகழ்ச்சியில் உலா வரும் முதல் பாடல்

எனது உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தான்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை நொறுப்புள்ளி மூன்றில் அணையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: அலையோசை நிகழ்ச்சியில் பண்பலை தரும் அடுத்த பாடல் முதல் வசந்தம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆறு பேருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அலையோசை. நேரம் மாலை 5:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, இனி இந்த மாலை பொழுதில் பண்பலையில் உலா வருவது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக,
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே.

0: அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை,
6: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் உலாபரம்.
10: நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை, ஜெயங்கொண்டம்.
3: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்வையில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
13: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
12: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரல் ஸ்டோர், காசியார் கோயில்.
3: வரும் இந்த பாடல் ஆர் ஜேசியா பாடியது.

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
10: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேரம் மாலை 5:44 இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வெள்ளை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குமாரமணன் குரலில்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடல் நாகூர் ஏ உள்ளுமா வந்து பாடியது.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் சைந்தவி பாடியது.

நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய விளக்கேற்றும் வேளை. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் மாலை 6:30. இனி வருவது பன்னிசை.

0: Books Evidence Bill 2026. The Rajya Sabha today passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. In the Assembly by-polls, BJP has retained the Manjalpur seat in Gujarat's Vadodara district. Party candidate Satyendra Bhai Patel defeated Congress Bhikabhai Rabari by over 30,000 votes. The by-poll was necessitated after the seat fell vacant following the death of senior BJP MLA and former Gujarat Minister Yogesh Patel. Congress has retained the Datia Assembly seat in Madhya Pradesh. Its candidate, Ghanshyam Singh, defeated BJP's Ashutosh Tiwari by over 6,000 votes. The seat fell vacant following the disqualification of former Congress leader Rajendra Bharti. Meanwhile, counting of votes is underway for Bihar's Bankipur Assembly constituency. Jan Suraj Party candidate Prashant Kishore is leading to BJP's Neeraj Kumar Sinha by over 16,800 votes after 31 rounds of counting. The by-election was necessitated after BJP leader Nitin Naveen vacated the Assembly seat following his election to the Rajya Sabha. Voting for the by-polls to the three constituencies was held on the 30th of last month. The Supreme Court today clarified that the Delhi government and various state governments are free to close or withdraw FIRs registered against protesters involved in the recent student protests at Delhi's Jantar Mantar and elsewhere in the country. A three-judge bench led by Chief Justice Suryakant explained that its 28th of July order permitting the prosecution of protesters with criminal antecedents was intended to apply only to those accused of grave and heinous offences. The top court was hearing pleas alleging excessive police action against students who participated in protests at Jantar Mantar on the 20th of July. Indian Railways recorded growth of 9% in freight loading in July this year as compared to the corresponding month last year. It loaded 141.3 million tons of freight during July 2026 compared to 129.7 million tons in July last year. The performance reflects sustained demand across core sectors of the economy and continued efforts to improve freight logistics and operational efficiency. Defence Minister Rajnath Singh has stressed the need for greater integration between the military and civilian wings of the Ministry of Defence to strengthen the country's defence ecosystem. Addressing the 85th Armed Forces Headquarters Civilian Services Day celebrations in New Delhi today, Mr. Singh emphasised that this will effectively address evolving security and technological challenges. Benchmark domestic equity indices ended in positive zone for the fourth straight session today. The Sensex rose 544 points or 0.7% to close at 78,639. Nifty surged 391 points to settle at 24,774. And that is the end of this news bulletin.
1: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण
2: कृष्णमूर्ति रामसुब्रमण्यन தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 500,000 உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் யுபிஐ மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
3: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 13 தங்கம் உள்பட இந்தியாவிற்கு கிடைத்துள்ள 39 பதக்கங்களில் 9 தங்கப்பதக்கங்களை மகளிர் வென்றுள்ளதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அபார திறமையும் மன உறுதி, அர்ப்பணிப்பு மற்றும் கடும் உழைப்பும் இளைஞர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதற்கிடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்

0: டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவுகளில் ஒரு தங்கம் ஆறு வெள்ளி உட்பட 11 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகள் விளையாட்டுத் துறையின் தூதர்களாக செயல்பட வேண்டும் என்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு இவர்கள் சென்று மாணவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்.
1: உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்தி இவ்வாண்டு மே மாதம் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான அரசின் நடவடிக்கைகளில் முக்கிய படியாக இம்மசோதா திகழ்வதாக கூறினார். இதற்கிடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து மத்திய பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் அளவும் இத்தகைய கடன்களுக்கு அரசு வழங்கும் உத்தரவாதத்தின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் மக்களவை இருமுறையும் மாநிலங்களவை ஒரு முறையும் ஒத்திவைக்கப்பட்டன. விடுதலைப் போராட்ட வீரரும் சமாஜா ஒடியா நாளேட்டின் நிறுவனருமான உத்கலமணி பண்டிட் கோபபந்து தாஸின் திருவுருவச் சிலையை இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். கவிஞர், பத்திரிகையாளர் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர் என்ற முறையில் ஒடிசா மக்களுக்கு கோபபந்து தாஸ் ஆற்றியுள்ள சேவை அளப்பரியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி அபராஜிதா சாரங்கி ஆகாஷ்வாணி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சாய்தோ ஒடிலோவிச் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே வரலாறு, நாகரிகம் மற்றும் கலாச்சார ரீதியில் ஆழமான பிணைப்புகள் இருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புள்ள புதிய துறைகளை இனம் காண உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், உஸ்பெகிஸ்தான் தொழில் வர்த்தக அமைச்சர் திரு லசிஸ் குத்ராதோவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளில் தற்போது புதிய உத்வேகம் பிறந்து இருப்பதாகவும், அடுத்த 3 கூடுதல் மூலதனம், குறைவான வர்த்தக தடைகள் மற்றும் கூடுதல் ஒத்துழைப்பு மூலம் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். இந்திய ராணுவத்தின் திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகைச் சுற்றி கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை மகளிர் குழுவினர் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். சமுத்திர பிரதக்ஷிணா என்ற பெயரில் கடினமான கடல் பகுதிகள் வழியாக 25,000 கடல் மைல் அளவிற்கு இக்குழுவினர் மேற்கொண்ட பயணம் இந்திய இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு பெரிய அளவில் ஊக்கமளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வருபவர்களுக்கான உறுதிமொழி இணையதளம் கடந்த 2023 தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 500,000 உடல் உறுப்புகளை தானமாக பெற ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய உடல் உறுப்பு நன்கொடை தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இதனை தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: கடந்த 12 நாட்டில் உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை 20,000 தாண்டி அதிகரித்திருப்பதாகவும், இதில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3 இடத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். இத்தகைய அறுவை சிகிச்சைகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பயிற்சி பெற்ற மனிதவளத்தை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உடலுறுப்பு தானத்தை ஊக்குவிக்க மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். உடலுறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற சூழல் உருவாக்குவதற்கான இ பிரத்யோராப்பன் இணையதளத்தையும், நன்கொடையாளர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினரை கௌரவிக்கும் வகையில் ஓராண்டு காலம் தேசிய அளவில் நடைபெற உள்ள யுகம் யுகமாய் வாழ்வோம் இயக்கத்தையும்

0: நிகழ்ச்சியின் போது அமைச்சர் தொடங்கி வைத்தார்.
1: நாட்டில் யுபிஐ மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. யுபிஐ மூலமான பண பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பும் இதுவரை இல்லாத அளவில் 29.88 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நாட்டின் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்கள் கிராமப்புறங்களிலும் யுபிஐ பயன்பாடு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 2016 தொடக்கப்பட்ட யுபிஐ சேவைகள் சாதாரண டிஜிட்டல் பரிசோதனை என்ற நிலையில் இருந்து தற்போது உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிமாற்ற வசதியாக மேம்பட்டு இருப்பதும் இதனால் நாட்டு மக்கள் அனைவரும் முறையான நிதி கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு தடையற்ற வர்த்தகம் உறுதியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடி மாதம் 18ஆம் தேதியான இன்று ஆடிப்பெருக்கு விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக காவிரி உள்ளிட்ட ஆற்றங்கரை பகுதிகளில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஆற்றங்கரையில் கூடி சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். புதுமண பெண்கள் புதிய மஞ்சள் சரடு மாற்றிக்கொண்டனர். ஆடிப்பெருக்கு நாளில் செய்யும் பூஜைகளும் தான தர்ம நல்லிட்ட காரியங்களும் பல மடங்கு பெரிய பலனளிக்கும் என்பது ஐதீகமாகும். மதுரை அருகே மேலூரில் இன்று காலை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திசையில் வந்த வாகனம் மீது மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு குழந்தை உள்பட 5 உயிர் இழந்தனர். மேலும் 2 காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏனாமில் பிரான்ஸ் திப்பா உள்ளிட்ட கோதாவரி கரையோர பகுதிகளில் வெள்ளம் இன்று படிப்படியாக குறைந்துள்ளது. ஏனாம் GMC பாலயோகி பாலத்தின் அடியில் நீர்மட்டம் 3 மீட்டரில் இருந்து 2 மீட்டராக குறைந்துள்ளது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ராஜீவ் பீச் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டார். இதற்கிடையே தௌலேஸ்வரம் அணையிலிருந்து வங்கக்கடலுக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 10.2 லட்சம் கன அடியாக குறைந்ததைத் தொடர்ந்து கோதாவரி கரையோர பகுதிகளுக்கு ஆந்திர அதிகாரிகள் விடுத்திருந்த முதல்கட்ட வெள்ள எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 5 லட்சம் உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் யுபிஐ மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் இப்போது கேட்கலாம் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. கொடுப்பது மறுப்பது இந்த ரெண்டு விஷயம் இருக்கலையா, இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு. நம்ம ஈகைங்கிறது நல்லதா கெட்டதா, அறம் செய்ய விரும்பு ஐயமிட்டு உன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லிருக்காங்க. ஈகையை வச்சே நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் நிறைய செய்திகள் சொல்றாங்க. சங்க இலக்கியத்தில ஒரு பாட்டு ரொம்ப அழகா அந்த செய்தியை சொல்லுதுங்க. மனித வாழ்க்கையில ரெண்டு கைகள் முக்கியமானது. ஒன்னு பிறரிடம் கேட்கறதுக்காக நாம் நீளக்கூடிய கை, இன்னொன்னு பிறருக்கு கொடுக்கறதுக்காக நிலவுடைய கை. இந்த ரெண்டு கைகள்ல எந்த கை நமக்கு பெருமையை கட்டித்தருக்கிறது? ஒரு பையன் ஒரு ஆசிரியர் கேட்டாங்களாம், பிறருக்கு கொடுக்கறது நல்லதா கெட்டதா? உடனே சிறுவன், ஆமாயா ஆமாயா, எங்க வீட்டுல குடுக்கறதெல்லாம் நான் தான், ஆனா வாங்கறது என் தம்பி நானும். வகுப்பே சிரிச்சது, ஏன்னா குடுக்கறதும் நடக்கிறதும் அவங்க வீட்டுல இருக்கு. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு? வாங்கறதுல இல்லங்க, கொடுக்கறதுலதான். சங்கிலிக்கத்தோட அந்த பாட்டு ரொம்ப அழகா இந்த வாழ்க்கையோட நான்கு நிலைகளை சொல்லுது. தேவையின் காரணமாக ஒருவர் மற்றவரிடம் சென்று எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கறது இழிவான நிலைதான். அது தப்புன்னு சொல்லல, ஒரு இழிவான நிலைன்னு வச்சு. ஆனால் உதவி செய்தும் வசதி இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் என்னால தர முடியாதுன்னு மறுக்கிறது, அதை விட இழிவானதுன்னு சொல்றாரு. இதை விட எனக்கு இது தான் சொல்லி கேட்கறத விட கேட்டதுக்கு அப்புறம் மறுக்கிறது இழிவானதான். அதே நேரத்தில் மனம் வந்து ஒருத்தனுக்கு கொடுக்கறது உயர்ந்த பண்பு தான். ஆனா தன் உழைப்பின் மீதும் தன் தன்னம்பிக்கையின் மீது நம்பிக்கை வச்சு நான் உழைத்து வாழ்றேன், இதை நான் ஏற்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல, அந்த சுயமரியாதை அதை விட உயர்ந்ததுங்கிறார். ஈ என இறத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தென்று கொல் என கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று. ரெண்டு இழிவு ரெண்டு உயர்வு சொல்றாருங்க. ஈ அப்படின்னு கொடுக்கறது இழிவு வந்துதான், ஆனா அதை விட அது கொடுக்கல அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுக்கறது உயர்வு தான், அதை விட எனக்கு வேண்டான்னு சொல்றது. இந்த ரெண்டு பாடங்கள் இந்த வாழ்க்கை வழங்குவீங்க. இயன்றவரை பிறருக்கு கொடுக்க மனம் வேண்டும், அதே நேரத்தில் இயன்றவரை பிறரிடம் நமக்கு கை நீட்டாத ஒரு தன்னம்பிக்கை வேண்டும்ங்கிறாங்க. கொடுக்கறதுங்கிறது செல்வத்தின் அடையாளம் அல்லங்க, ஒரு கருணையின் அடையாளம். பிறரிடம் சார்ந்து நிக்கிறதுங்கிறது வறுமையை மறுப்பதில்ல, தன்னம்பிக்கை உயர்த்துறது. நம்மள பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, வீட்டில் பயன்படாத பொருட்களை கூட எனக்காவது பயன்படும் சேர்த்து வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டே இருக்கிறோம். அந்த பொருளை கொடுக்கறது கூட விட்டுருங்க. ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு நல்ல பாராட்ட, ஒரு உதவியை கூட நம்ம உடனே செஞ்சு அதுல இருக்கிற பாராட்ட கொடுக்க கூட மறந்துடுறேங்க. பொருட்களை சேமிக்கிறத விட அன்பு சேமிக்காம பகிர்ந்தா அது ரொம்ப பெருகுன்னு சொல்றாங்க. ஒரு பணம் கொடுத்தா குறைஞ்சிரும் சொல்லி யோசிச்சார், உடனே பக்கத்துல வந்து சொன்னாரு, பணம் கொடுத்தா தானே குறையும், கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க, கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க, அது நீங்க கொடுக்கறத விட அதிகமா உங்களுக்கு குறையாம அதிகரிக்கும் சொன்னாங்க. ஆகவே நம்ம வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவும் கரங்களாக இருப்போம். அதே நேரத்தில் முயற்சியால் முன்னேறி சுயமரியாதையுடன் வாழும் மனப்பக்குவத்தையும் வளர்த்துக் கொள்வோம். கொடுக்கும் கை கருணையை வளர்க்கும், தன்னம்பிக்கை கொண்ட மனம் மனிதனை உயர்த்தும். நன்றி.
0: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேற்று இதுவரை கேட்டது நேச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நேரம் மாலை 6:25.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 to August 3. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலையில் இனி வருவது லைட் ஹவுஸ். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டிசில்ஸ், நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் மற்றும் தனிஷ் ஜுவல்லரி. மாலை 6:40 உள்ள வரும் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு

ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கோடை வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். நாகப்பட்டினம் விஜய் பிள்ளை கல்விக் குழுமங்களின் இசைத்தூரிகை விழாவரும் மாலை 6:45 இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் நெருப்பு விவசாயி ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இரவு 8:00 காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று இரவு 8:30 விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3 9:15 பொன்னியின் செல்வங்கள் 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம் வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இரவு 10:00 காலத்தால் அழியாத காவி கானங்களோடு இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 11:10 துயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால்

0: தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பள்ளி அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே

0: கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, முறைகேடாக என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுட்டு இருக்கோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் வந்து கூடிய சீக்கிரம் அமைப்புக்கு போறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கவும் குழுக்கள் அமைக்க போறோம். சோ தொடர்ந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்ல நீங்க பார்க்கும்போது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள் ஒழித்திருக்கும்.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்தரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில்

0: அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடை பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: நேரம் மாலை 6:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சரியான நம்பர்
5: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
4: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
5: வேலையில இருந்தில்ல.
4: ஆமா, RBI சொல்கிறது
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: நேரம்
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட்.
2: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:40.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேற்று இப்போது கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: தொடர்புக்கு 8925936936.
13: நலமாய் வாழ.

0: கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். நல்ல வெயிலில் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு உடனே அந்த சில்லுன்னு எடுத்து குடித்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துக்கு. பட் வந்து அது உடம்புக்கும் நல்லதில்லை, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கும் நல்லதில்லை. நார்மலான இருக்கிற சுட வச்சு ஆற வச்ச தண்ணியோ இல்லை வந்து மண்பாண்டங்களில் வச்சிருக்க தண்ணியோ அந்த மாதிரி குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சரில் இருக்கிறத எடுத்து உடனே நம்ம குடித்தோம்னா அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அந்த நேரத்துக்கு தாகம் தணிக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து அதனோட பாதிப்புகள் வந்து உடனே தெரியாது, அடுத்தடுத்த நேரத்தில் வரும்போது தெரியும்.
0: எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த எலக்ட்ரோலைட்ஸோட இம்பாலன்ஸ் வந்து இந்த ஹீட்னால ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: நம்ம உடம்புலேருந்து நீர் எப்படி யூரின் வழியாக இல்லை வந்து வேர்வை வழியாக போகும்போது அது நார்மலான அது வெறும் தண்ணி கிடையாது, அதில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமும் சேர்ந்து தான் அதுலேருந்து வெளியாகும். அது மாதிரி வியர்வை வந்து பார்த்திங்கன்னா நிறையா உப்பு கலந்துருக்கும், நம்ம சோடியம்னு சொல்கிறது பொட்டாசியம் சொல்கிறது அதெல்லாமும் சேர்ந்து தான் வெளியேறும். அது வந்து நார்மலாக நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கிறது இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்க்கும், நமக்கு தெரியாமலே வந்து ஸ்கின்லேருந்து பெர்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், அது வழியாகவும் வியர்வை வெளியேறும். அப்போ உடம்புல இருக்கிற இந்த தாது உப்புக்கள் தானாகவே அந்த வியர்வை வழியாக போகிறதுனால அதோட நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிடும் சட்டுன்னு. அது மாதிரி உடனே வந்து அதிகமாக வெயிலில் போகிறதோ இல்லை வந்து அதிக நேரம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்வையோடு சேர்ந்து தாது உப்புகளும் வெளியேறதுனால எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ரொம்ப காமன் இந்த மாதிரி சம்மர் கண்டிஷன்ஸில். நமக்கு உடனே அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அது வந்து வெறும் குளுக்கோஸ் மட்டும் இல்லை அது கூட சோடியம் பொட்டாசியம் வேண்டிய தாது உப்புக்கள் எல்லாமும் சரி விகிதமான அளவில் கலந்துருக்கும். அது வேணால் உடனே அவங்களுக்கு கொடுத்து பேஷண்ட்ஸ்க்கு அவங்கள ரீஹைட்ரேட் பண்ணலாம்.
0: அது எமர்ஜென்சிக்கே வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்க, வாங்கி வச்சுக்கலாம் அப்போ நம்ம
1: கையில் வச்சுக்கிறது நல்லது தான். இல்லை உடனே நமக்கு வீட்டில் இது பண்ணணும்னா உடனே தண்ணியில் உப்பும் சர்க்கரையும் கலந்து உடனே அவங்களுக்கு பெரியவங்க அந்த மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் மாதிரி நமக்கு தெரியுதுன்னா உடனே நமக்கு வந்து தண்ணியில் உப்பும் சர்க்கரையும் கலந்து உடனே அவங்களுக்கு கொடுத்துடலாம். கையில் இருக்கிறது நல்லது தான், பட் குழந்தைங்க விளையாட்டுக்கு எடுத்து அதை குடிக்கிறது அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம். கையில் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி கோடை காலங்களில்.
0: முதலுதவியாக அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாமா டாக்டர்?
1: ஆமாம், முதல்ல இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து உடம்புல டக்குன்னு குறைஞ்சிருக்கிற நீர் அளவை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிடலாம்.
0: சரிங்க டாக்டர். இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து வெயிலில் வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸும் ரெண்டு வகையாக இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலில் நிறைய விளையாண்டா விட்டமின் டி கிடைக்கும், அதனால வந்து வெளியில் விளையாட போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் வெயிலில் விளையாட விடுவாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா வெயிலில் விளையாடவே விட மாட்டாங்க, ஸ்கின் டேன் ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடுவா, அதனால வீட்டுக்குள்ளேயே விளையாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் இருக்காங்க. எந்த நேரத்தில் வெயிலில் குழந்தைகள் விளையாட விடலாம், எவ்வளவு நேரம் விளையாடலாம், எது சேஃப் டாக்டர்?
1: 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப உச்சி வெயில், அதுல வந்து வெளியில போகக்கூடாதுன்னு சின்ன குழந்தைங்களே பெரியவங்க வரைக்கும் அறிவுறுத்துறாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன கேட்டா வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற வெயிலில் வந்து பசங்களை விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி காலையில எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் விளையாடலாம். ஈவினிங் டைம் 4:00 மேல எவ்வளவு நேரம் வேணாலும் பசங்களை இப்ப லீவ் இருக்கிறதுனால அவங்க விளையாட விடலாம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கிரீன் அண்ட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
4: விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இனி மாலை பொழுதல் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் மாலை 6:47 நிமிடம் 20 நொடி.

0: நேர்களை பண்பலையில் இனினம் இணையலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் இசை தூரிகை நிகழ்ச்சியோடு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EJS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை தூரிகை உலாவரும் நேரம். நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும்போது கேட்கலாம் நாளை காலை 6:40. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
4: புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கடலில் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

நிறைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியலோட வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக மகத்தானதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புதிய நட்சத்திரங்கள் உருவாகிற நிகழ்வுகள் பற்றிய ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது புதிய நிலவு மினிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவு வந்து பூமியோட ஈர்ப்பு விசையால் தற்காலிகமாக ஈர்க்கப்பட்டு பூமியை சுற்றி வரக்கூடிய சிறிய விண்கற்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சின்ன விண்கற்கள் அப்படிங்கிறது சில மாதங்கள் மட்டுமே பூமிக்கு மேலே நிலவு போல் சுற்றிட்டு மீண்டும் விண்வெளிக்கு போயிடுமா. அதே மாதிரி புதிய சூரியன் பேபி ஸ்டார் அப்படிங்கிறதும், அதாவது விண்வெளி தூசி மற்றும் வாயுகள் ஒன்றாக சேர்ந்து புதிய நட்சத்திரங்கள் சூரியன் போன்ற விண்மீன்கள் உருவாகிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பல ஒளிரும் பகுதிகளை ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற தொலைநோக்கி மூலமாக இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கு. இசைத்துறையை தரும் அடுத்த பாடல் சுறா படத்திற்காக கார்த்திக் ரீட்டா பாடியது.

எக்ஸ்வேவ் அப்படிங்கிற தொலைநோக்கி மூலமாக இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கு. இசைத்துறையை தரும் அடுத்த பாடல் சுறா படத்திற்காக கார்த்திக் ரீட்டா பாடியது.

0: கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் உலாவரும். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச ஜெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்றில் இசை தோருகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகளின் தீம் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: என்றாலும்
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த

0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 to 7 மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: மற்றும்
1: உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 to 7 மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே காரைக்கால் FM 100.3 யூடியூப் சேனலை, அதாவது வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இனி வரும் பாடல் உத்தமபுத்திரன் படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியது.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் நிச்சயம் வழங்கும் விஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் விஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 3,30,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர்

0: தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு சிறு குறு தொழில் துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினிகுமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை

0: காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரைச் சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 20 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேர்கள் இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: உழவர்களுக்கு.
1: பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தை பற்றி சில தகவல்கள். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்குகிறது. நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா. விவசாயம் என்பது காலநிலை, சந்தை விலை, இயற்கை பேரிடர் போன்ற பல காரணிகளால் பாதிக்கப்படும் ஒரு தொழில். இந்நிலையில் வயது முதிர்ந்த பிறகும் விவசாயிகள் நிம்மதியாக வாழ ஒரு வருமான ஆதாரம் தேவைப்படுகிறது. அதற்காகவே மத்திய அரசு செப்டம்பர் 12, 2019 பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தில் 18 முதல் 40 வயதுக்குள் உள்ள தகுதியான விவசாயிகள் சேரலாம். அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை சந்தாவாக செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் பங்களிப்பாக செலுத்தும். இந்த திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முதியோர் காலத்தில் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும். வயது முதிர்ந்த பிறகு வருமானம் குறையும் சூழலில் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்காமல் வாழ உதவுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். 18 முதல் 40 வயதுக்குள் உள்ள தகுதியான விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். இதில் சேரும் விவசாயிகள் தங்களின் வயதுக்கு ஏற்ப மாதந்தோறும் ₹55 முதல் ₹200 வரை சந்தாவாக செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் தனது பங்காக செலுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு செலுத்தி 60 வயதை அடைந்த பிறகு பயனாளிக்கு மாதம் ₹3000 ஓய்வூதியம் வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படுகிறது. மேலும் பயனாளர் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஓய்வூதியமாக ₹1500 வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர விரும்போர் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரம் மற்றும் மொபைல் எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையமான CSC மையத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றே சிறு தொகையை சேமிப்பதன் மூலம் நாளைய முதியோர் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்ற முடியும். எனவே தகுதியுள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து பயனடையுங்கள்.
0: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 7:30.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC.

0: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: என்ன சுபாக்கா, உங்க மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரியுது.
5: என்ன பொங்கடி இப்படி கேக்குற? இன்னைக்கு ஆடி பெருக்குல, இப்பதான் ஆத்துக்கு போயிட்டு வரேன்.
4: ஓ, அதுக்குதான் இவ்வளவு சந்தோஷமா? சரி, ஆத்துக்கு போனீங்கல்ல, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
5: இந்த பூங்கொடி, பேரிக்கா, கொய்யாக்கா, அரிசி, சக்கரை எல்லாம் இருக்கு, எல்லாம் உனக்கு தான்.
4: ஏன் சுபாக்கா, மாறநாள் மாட்டுக்கு வைக்கிறத என் கிட்ட தள்ளி விடுறீங்களா நீங்க? என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குக்கா.
5: பூங்கொடி, மீந்ததான் மாட்டுக்கு வைப்பாங்க, இதெல்லாம் நான் சாப்பிடறதுதான், அதை தான் உனக்கு கொடுத்தேன்.
4: சரி சரி, குடுக்குறீங்க, நல்ல பழமா பாத்து கொடுங்களேன்.
5: பாத்து குடுக்கறேன். மணி என்ன?
4: என்ன, 7:30 ஆக போகுது.
5: என்ன பொங்கடி, விவசாய நிகழ்ச்சி வர நேரம் ஆயிடுச்சு இப்படி சொல்ற? ரேடியோ ஆன் பண்ணு.
4: ஏங்கா, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி?
5: பொங்கடி, இயற்கை விவசாயத்தை பத்தி பேச போறாங்க. அதுவும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் நெருப்பு ஜே கஸ்தூரி அப்படிங்கறவங்களோட நிறைவு பகுதி இன்னைக்கு.
4: நல்ல நேரத்துல வந்ததுன்னு தகவலை சொன்னீங்கக்கா. போன பகுதியிலேயே நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இயற்கை விவசாயத்தை பத்தி.
5: சரி, விவசாய நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிப்போம். பேரிக்காவை சாப்பிட்டுக்கிட்டே
4: நீங்க அதை விட மாட்டீங்க.
5: வணக்கம்மா. போன நிகழ்ச்சியில நீங்க பண்ணிட்டு இருக்க இயற்கை விவசாயத்தை பத்தி சொன்னீங்க. இன்னும் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க சாகுபடிகளை பத்தி பேசலாம். நீங்க பண்ணிட்டு இருக்க நிலக்கடலை சாகுபடியை பத்தி சொல்லுங்களேன். எப்ப போடுவீங்க நிலக்கடலை?
6: நிலக்கடலை வந்து ஜனவரியில போடுவோம். ஜனவரியில போட்டோம்னா ஏப்ரல் மாசத்துல புடிங்கிடுவோம். அது 3 தானே.
5: அது எப்படி, ரகங்கள் பார்த்துதான் போடுவீங்களா இல்ல நாட்டுக்கல்ல அந்த மாதிரி?
6: நாட்டுக்கல்ல தான் போட்டுட்டு இருந்தோம், போடல இந்த வருஷம். இப்ப வந்து கதிரி கல்லுன்னு ஒண்ணு வந்துருக்கு பாருங்க, அது வந்து நல்லா விளையுது அப்படிங்கிறாங்க. அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எண்ணெய்க்குதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போடுறாங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்லாருமே. அது நல்லா சாகுபடியா இருக்கு. எங்களுக்கு இடம் இருக்கு, அது வந்து சரி பண்ணாம இருக்கு.
5: இன்னும் வேற என்னென்ன சாகுபடி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: கேசலி போட்டிருக்கிறோம்ல, மரவள்ளி. மரவள்ளி வந்து தை மாசம் போட்டது, இப்ப இந்த வருஷம் கார்த்திய மாசம் புடுங்கிடுவேன்.
5: இப்ப இருக்கு
6: இருக்கு, கொஞ்சம் கழிதான் இருக்கு. எப்படின்னா நிறைய போட்டிருந்தேன், அது வந்து ஆடு மாடு விட்டு மேய்ச்சிட்டாங்க, அதனால கொஞ்சம் தான் இருக்கு. அது வந்து எங்களுக்கு போதுமானது இருக்கு.
5: அதனால மகசூல் எதுவும் பாதிக்காதா?
6: மேல உள்ளத்தை மேய்ச்சிட்டாங்கன்னா அந்த செத்து போயிடும், மரவள்ளி கழுவி வந்து செத்து போயிடுது. அதனால அது வந்து நிறைய இருந்தது, அது இல்ல. அந்த பண்ணக்கூட்ட மேல அந்த சாகுபடி பண்ணிருக்கிறேன். அந்த பண்ணக்குட்டையில வந்து கோழியும் சாகுபடி பண்ணிருக்கிறேன். அதை நான் போறப்பெல்லாம் தண்ணி எடுத்து விட்டுவேன். ஒரு நாளைக்கு 2 நடப்போவேன், 1 நடப்போவேன், 3 நடப்போவேன், அந்த மாதிரி. ஏன்னா தீவனம் கொண்டுட்டு போறது, தோறு குஞ்சிட்டு போறது, அது மாதிரி. அதுல இப்ப வந்து என்னன்னா, நான் இந்த நட வாங்கி விடல, மீன் குஞ்சு வாங்கி விடல. வாங்கி விடலன்னா பக்கத்துல எங்க சின்ன குட்டையில நிறைய விரால் இருந்தது, அதை பாத்துட்டு அதை அள்ளி அதுல விட்டுட்டேன்
5: பாருங்க.
6: மழை காலத்துல வந்து தண்ணி தேங்கி இருந்தால அதுலயும் 2-3 விரால் போயிட்டு அடுத்த கொள்ளைக்கு அதை வந்து அடக்கி வச்சுட்டு, அப்புறமா அதுல இருந்தோம்னா தண்ணி கொஞ்சம் எஞ்சிரு மாதிரி இருக்கவும் குளத்துக்குவே தண்ணி எல்லாம் போயிட்டு இல்ல, கொஞ்சம் சாம்பியல் குட்டை ஒண்ணு இருந்து அதுல என்ன செஞ்சதுன்னா நிறைய விரால் குஞ்சு நிறைய இருந்தது. சரி, அது விரால் குஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விரால் குஞ்சுதான் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் அள்ளி அந்த கொள்ளையில விட்டுட்டேன்.
5: நினைச்சிட்டு எடுத்து விட்டுட்டீங்க.
6: நினைச்சிட்டு வச்சேன். அது என்னன்னா, இன்னொரு மீன் வந்து உழுகன்னு சொல்லுவாங்க, அந்த விரால் மாதிரியே இன்னொரு சைஸா இருக்கும். அந்த மீன் வந்து மண்டை பெருசா இருக்கும். அந்த மீன் இப்ப நிறைய இருக்கு, விராலும் இருக்கு, அந்த இதுவும் இருக்கு.
5: அது சாப்பிடற மீன் தானே?
6: சாப்பிடற மீன் தான், அதுவும் நல்ல காஸ்ட்லியா உள்ளதுதான். அந்த மீனும் ரெண்டும் இருக்கு, அன்னைக்கு புடிச்சு பார்த்தானா. அதுக்கு பிறகு
5: விரல்லாம் வளர்ந்து இருக்குதுங்களா?
6: நல்லா பெருசா இருக்கு. இப்ப வந்து நல்லா 1-1.5 இருக்கு. இப்ப மார்கழி மாசத்துல விட்டேன்.
5: தீவனம் போடுவீங்களா?
6: போடுவோம். இப்ப வந்து அது வந்து என்ன, கொடுவா மீன் இந்த மாதிரி உள்ள மீன்களுக்கு தான் தீவனம் போடுவோம். இது வந்து வெறும் சிலேப்பி இருக்கு, விரால் இருக்கு, உழுவ இருக்கு, இது மாதிரி கெண்ட இருக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால வெறும் தீவனம் மட்டும் இல்லாம என்ன செய்யறதுன்னா, தேங்காய் புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சுக்கிறது, கொஞ்சம் ஊற வச்சுக்கிறது, கண்ணில் புண்ணாக்கு ஊற வச்சுக்கிறது. ஊற வச்சு தவிடு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு கொண்டு போய் ஒரு கோணி பையில கட்டி விட்டுறது. கட்டி விட்டுட்டா அதுவாவே தின்னுக்கும். இப்ப வந்து என்ன செய்யறேன்னா, கீழே

0: படுற மாதிரி கட்டி விட்டாரு.
1: மண்ணில படுற மாதிரி, மண்ணில பட்டாதான் அந்த விராலுக்கும் அந்த உணவைக்கு அந்த மாதிரி கெண்டைக்கெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி விட்டோம்னா அது சாப்பிட்டுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல சாப்பாடு
2: வாழைப்பட்டிருக்கு
1: வாய்ப்பு. அது கோழியும் ஒரு அஞ்சாறு தேத்து வாழை போட்டுருக்க
2: கரையோரத்துல.
1: கரையோரத்துல அது போட்டு
2: சவுக்கு என்னாச்சு போட்டிருக்கீங்களா?
1: சவுக்கு போடலாம்.
2: முன்னாடி பழனி
1: போட்டுருந்தேங்க. அப்ப வந்து டன்னு 3000 ரூபா வச்சுது. இப்போ அதிகமா விக்குது. ஏன்னா 6000 ரூபா 7000 ரூபா போடு.
2: அதே வருத்தமா சொல்றீங்க. அப்ப போடலாம்ல? இப்போ
1: முடியலையே, தண்ணி தூக்கி ஊத்த முடியலையே. அப்ப நான் இடுப்புலதான் தண்ணி தூக்கி ஊத்துனேன். இப்ப முடியல, முடியல. எங்கள ரெண்டு பேரும் முடியாத நாங்களா இருக்கிறோம்ல, நாங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி இருக்கு. அது அந்த மே மாசத்துல அந்த முந்திரி வட்டையை பொறுக்கிறது. பழம் எல்லாம் காய்க்கும்ல, அதுல பொறுக்கி இப்போட ஒரு 25-30 கிலோ இருக்கும். இருக்கிறேன் நான். நமக்கு தேவையான சுட்டு உடைச்சுக்குவேன்.
2: எப்படி உடைப்பீங்க? வீட்டுல செஞ்சிருவீங்களா?
1: வீட்டுல சுட்டு பன்னாடை எல்லாம் போட்டு அதை சுட்டு உடைச்சோம்னா சரக்கு இருக்கும் பருப்பு, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
2: 6 மரங்கிட்ட இருக்கீங்களா?
1: அது நிறைய இருந்தது. 24 குத்தடி இருந்தது. வருஷம் புயல்ல போயிட்டு கோயில்ல போகவும் மரம் கொஞ்சம் கொஞ்சம் துளுத்து இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்க கட் பண்ணி விட்டுட்டோம். வலுசத்தையும் கட் பண்ணிட்டோம். கரை இருக்கு, அதை கரையை இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து மகசூல் தான் பாதிப்பா குட்டேன். அப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல. இந்த 5-6 குத்தியும் சின்ன குத்தா இருந்தது. இப்ப பெருசாயிட்டு இந்த வருஷம் நிறைய காய்ச்சிட்டு. போன வருஷம் ஒரு 6 கிலோ குட்டைதான் இருந்தது. இந்த வருஷம் நிறைய காய்ச்சிட்டு.
2: இந்த வருஷம் எவ்வளவு சொன்னீங்க?
1: ஒரு 30 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். 130 ரூபா விக்குதான். போன மாசம் 100 ரூபா விட்டது. இது வந்து நான் எங்க
2: ஒரு கிலோ
1: நான் இதை எங்க குடுப்பேன் அப்படின்னு சொன்னா முந்திரி பருப்பு அவங்க உடச்சி அவங்க சேல்ஸ் பண்றாங்களே அவங்கள்ட்ட குடுத்துறது. அவங்க இப்ப 130 ரூபான்னு எடுக்கிறாங்களா? கொஞ்சம் விலை ஏறுமான்னு பாக்குறேன்னா அவங்களுக்கிட்ட நான் வந்து இது மாதிரி குடுத்து அவங்க கொண்டு போய் சுட்டு உடச்சி அவங்க சேல்ஸ். அவங்க வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு அடுத்த மாசம் போடுவாங்க. வேளாங்கண்ணி திருவிழாவில் மார்க்கெட்டிங்
2: முந்திரி பழம் எல்லாம் கொடுத்துருவீங்களா?
1: பழம் எல்லாம் விற்பனை பண்றது இல்ல. விற்பனை பண்ணுவாங்க. அது வந்து நல்ல பழமா இருந்ததுன்னா கூட 100 ரூபா. என்ன கூட 3 மரக்கானா கூட வந்து 100 ரூபா. எல்லாம் பறவைகள் கொண்டாந்து நமக்கு அவ்வளவு தொலைக்கு இருக்காது.
2: உங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க. டெல்லி வியாபாரிங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட
1: கொடுத்துருவாங்க. அது எங்க ஊர் மக்கள் வந்து சாப்பிடாது. நிறைய அதை பத்தி தெரிஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அது சாப்பிட்டா நம்ம தொண்டக்கார கரப்பு அந்த இதெல்லாம் போயிடும்.
2: இப்ப மரவள்ளி கிழங்கு போட்டுருக்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து கார்த்திகையில எடுத்துருவீங்க?
1: ஆமா, கார்த்திகை மார்கழியில அதை புடுங்கிடுவோம்.
2: சரி, இப்ப வந்து அந்த ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு சொன்னீங்களா, இப்ப இந்த தடவை மகசூல் கிடைக்குமா? நல்லா
1: நல்லா கிடைக்காது.
2: எவ்வளவு பரப்புல இருக்கும்? அது
1: கொஞ்சம் தூரம் தான் போட்டுருக்கேன். அது வந்து அந்த குளத்த கோழி தானே வச்சிருக்கேன். அதனால அது வந்து நிறைய கிடைக்காது. ஆனா போன வருஷம் வந்து ஒரு செடிக்கு 5 கிலோ 6 கிலோ இருந்தது. இந்த வருஷம் வந்து அவ்வளவு தொலைக்கு கிடைக்காதுங்கறது எனக்கு ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா அவங்க மாடு மேய்ச்சி மேய்ச்சிட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் போறப்ப தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறமா இன்னொரு கிழங்கு போட்டிருக்கேன். அந்த கிழங்குக்கு என்ன கீழே போட்டிருக்கிறேன்னா உருளாசி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உருளாசி பெருவள்ளி அந்த கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். அந்த போட்டிருக்கிறேன்னா அது வந்து போன வருஷம் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து கவாழ பூண்டு பனைமட்டை இதெல்லாம் குழிய வெட்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதை வந்து அதுக்குள்ள ஒரு பரப்பி போடுறது. பரப்பிட்டு இந்த சர்வு எல்லாம் அள்ளி போட்டு பரப்பி
2: எந்த செடி வைக்க போறதா இருந்தாலும்
1: அது
2: முன்கூட்டியே நீங்க வந்து அந்த குழி பறிச்சு அதுக்கு தேவையான எரு அந்த களைகள் எல்லாம் கொண்டு வந்து அதுல போட்டுருவீங்க.
1: போட்டு வச்சறது. வச்சு மேல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி விட்டுறது. விட்டுட்டு மேல மண்ணை போட்டு அதுல இது பண்ணிட்டோம். அதுல பண்ணி வச்சிடறோமா. அதுல வந்து அந்த ராசவல்லி கிழங்குன்னா ராசவல்லி கிழங்கு வந்து வயலட் கலரா இருக்கும். பெருசா உருண்டையா இருக்கும். அது வயலட் கலரா இருக்கும்.
2: சக்கரவள்ளி கிழங்கு சொல்றீங்களா?
1: சக்கரவள்ளி கிழங்கு நீட்டு நீட்டா இருக்கும். இது உருளையா இருக்கும். அது வந்து ராசவல்லி கிழங்கு. இன்னொன்னு வந்து பெருவள்ளி கிழங்கு. அதுவும் மேல துளசி போல ரோஸ் கலரா இருக்கும்.
2: இது வந்து காய்கறியா பயன்படுத்துவாங்களா இல்ல சாப்பிடுற மாதிரியா?
1: காய்கறியா தான். கறிக்கு சமைக்கிறது.
2: சமைக்கிறதுக்கு
1: அந்த உருளாசி கிழங்குங்கறது வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். அது மேலையும் காய்க்கும் கீழையும் காய்க்கும். இது அந்த மாதிரி
2: மேல காய்க்கிறது என்ன காயா இருக்கும்?
1: காயா இருக்கும், பச்சையா இருக்கும் உள்ளார. ஆனா வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃபரெண்டா தெரியும். அது எல்லாமே இயற்கையா தான் நம்ம

0: வந்து ஒரு செடி போட்டோம்னா அது ஒரு கிலோ ரெண்டு கிலோ காய்க்கும். அப்படி காய்க்கும்ல உங்களுக்கு வந்து நல்லா போகும். அது மாதிரி போகல உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு காய்க்கும்ல, நிறைய அடுத்த வருஷத்துக்கு விதை முதல் நிறைய போயிடுதுல்ல, அப்ப பெரிய அந்த மாதிரி. இப்ப வந்து அந்த ராசவல்லி கிழங்குங்கிறனே அது வந்து விலை கூட, கிலோ 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாரு எங்க வீட்டுல. வாங்கிட்டு வந்துதான் அதை புதைச்சேனா, ஒரு வருஷம் வித்தனா. எப்படின்னா ஒரு கிழங்கு 4 கிலோ 5 கிலோ இருந்தது, அந்த பெருவள்ளி கிழங்கு. அது ஒரே லாங்கா இருக்கும், நல்லா மொத்தமா இருக்கும். அது வந்து அரிஞ்சி அவிச்சு இட்லி பானையில வச்சு அவிச்சு அதுக்கு மிளகாத்தான் வேலை வச்சு, அது ஒரு வேளை சாப்பாடு அந்த காலத்துல தான். அந்த மாதிரி நிறைய இது பண்ணிருக்கேன். இப்ப
1: வேற காய்கறியில கொடி வகை காய்கறியா சொல்லிருக்கீங்களே ஆடிப்பட்டத்துக்கு, கத்திரி அந்த மாதிரிலாம்
0: கத்திரி ரெண்டு மூணு கத்திரி தான் இருக்குது, அது ஆனா நிறைய வைக்கல. அந்த வானம்பத்தா மிளகா இருக்கு, அது வச்சிருக்கிறேன் ஒரு 10 குழி போல. அது வந்து காரமா இருக்கும், அதான் கிலோ 80 ரூபா 70 ரூபா விக்குது. எப்படின்னா அது வந்து கடைக்கு ஹோட்டலுக்கு வந்து எடுத்துக்குவாங்க, அதனால அந்த வானம்பத்தா மிளகாய அப்படி குடுத்துருவோம். அதனால நல்ல காரம்.
1: வேற கொத்தரை,
0: கொத்தரை ஒரு 5 குழி போட்டுக்கிறேன். ஆனா இவ்வளவு இருக்கு. அது வந்து நான் வந்து ஆடிப்பட்டோம்னு இல்ல, அது முதல்ல நம்ம ஆர்கானிக் உரம் கொடுத்தாங்க இல்லையா, அதை உடனே கொண்டாந்து போட்டு
1: பார்த்தானா
0: அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே வெண்டியும் போட்டிருந்தேன், வெண்டி எல்லாம் செத்து போயிட்டு. ஆனா அந்த கொத்தரை இப்ப நல்லா இருக்குன்னு இப்பதான் காய்ப்பு வருது.
1: எதனால வெண்டி எல்லாம் செத்து போயிட்டு?
0: காய்ச்சது காய்ச்சதுன்னா அப்புறமா நான் ஹாஸ்பிட்டல் அங்கங்க
1: போயிட்டேனா,
0: அதனாலதான் அது
1: பராமரிக்க
0: முடியல. ஆனா பராமரிக்கிறதுக்கு வந்து எல்லாமே நான் வந்து அடியில வந்து இலைத்தழை மட்டை வாழை இலை சருவு இது மாதிரி போட்டுதான் உங்களுக்கு வந்து ஈரத்தை காத்து வச்சிருக்கேன். அதனால வந்து இயற்கையா நான் அது பண்ணிட்டு இருக்கேன்.
1: அதான் சொல்லிட்டீங்க, அதுக்கு எருவு எருவும் ஆயிரும், ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு வந்து நான் அடுத்த வீட்டுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன், அதனால வீட்டிலேயே தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: என்ன பண்றீங்க?
0: ஒயர் கூட டைலரிங் தப்பேன், ட்ரைனிங் எல்லாம் நிறைய குடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ உதவிக்கு எனக்கு வந்து ஒயர் கூட தான் இப்ப மார்க்கெட்டா இருக்கு. அதே சமயத்துல இப்ப 2 மாசமா ட்ரெண்டிங்ல போறது வந்து எல்லாமே அர்ச்சனை கூட.
1: ஒயர் கூடலே அர்ச்சனை கூட?
0: அர்ச்சனை கூட எல்லாமே. யார கேட்டாலும் எனக்கு இத பின்னி கொடுங்க, இத பின்னி கொடுங்க, இத பின்னி கொடுங்கன்னு டெய்லி 2 கூட 3 கூட அப்படியே போயிட்டு இருக்கு.
1: அப்படின்னா கூட எவ்வளவு கொடுப்பீங்க?
0: 300 ரூபாய்க்கு குடுக்கறேன். 300 ரூபாய்க்கு குடுக்கறோம்னா 2 ரோல் 2 ரோல் போவோம். ரோலே வந்து 50 ரூபாய்க்கு போகுது. எங்களுக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லையா, அந்த இருக்கிற டயத்தை வச்சு அதுலயே நான் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட வேலையை பார்ப்பேன், அப்புறமா அந்த வேலையும்
1: பாத்துக்கணும்.
0: எனக்கு அதனால அது ட்ரெண்டிங்ல போயிட்டு அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல கற்றுக்கொள் கவலை உனக்கில் ஒத்துக்கொள்ள, நான் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டா நான் வந்து தையலும் செய்வேன், அதே போல கூடையும் பின்னுவேன், அதே மாதிரி பூச்சாடி பின்னுவேன். அது மாதிரி கைவினை பொருள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன்.
1: பயிற்சி தான் போயிருக்கீங்களா?
0: பயிற்சிக்கு வந்து ஒயர் குடிக்கெல்லாம் பயிற்சிக்கு போல. நான் கொடுத்தேன் 20 பேருக்கு ட்ரைனிங்
1: பாருங்க.
0: நான் கொடுத்தேன் ஒரு 200 பேருக்கிட்ட தையல் செய்யணும். அது எப்படின்னா நேரி வகின்றார்கள், அதுல வந்து எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அதனால நான் வந்து அதுல டைலரிங் சொல்லி கொடுத்துட்டேன். ஒயர் கூட வந்து நான் 8வது படிச்சதுல இருந்து எனக்கு 13 வயசு எங்க அக்கா கூட பின்னும். எங்க அக்கா கூட பின்னால என்னட்ட வந்து என்ன பின்றதுக்கு கத்து கொடுக்காது, ஆனா நான் வந்து கொண்டு போய் அதை மார்க்கெட்டிங் பண்ணுவேன். எப்படின்னா தோப்பு தர இன்னொருத்தவங்க 2 பேர் பின்னுவாங்க, அவங்களோட என்ன ஞாயிற்றுக்கிழமையில என்ன கூட்டிட்டு போவாங்க. எனக்கு தெரியாது, அந்த பெட்டியெல்லாம் தெரியாது, அவங்க தான் நிற்பாங்க. 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. நான் வாங்கிட்டு வருவேன், நான் கூட எடுத்துட்டு போவேன் பின்னாடியே.
1: ஆனா உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன்,
0: சொல்லி கொடுக்க மாட்டேன்.
1: கத்துக்கணும்னு ஆர்வத்துல
0: நான் என்ன செஞ்சேன்னா, அந்த ஒயர் பிட்டு ஒயர் கடந்துல அதெல்லாம் பொறுக்கிட்டு போய் ஆடு மேய்ப்பேன். அங்க கொண்டுட்டு போய் மானாரியில கவால கூண்டுக்குள்ள வச்சுக்குவேன். அந்த வச்சுக்கிட்டு இந்த பிட்டு ஒயர் எடுக்கிறதே தெரியாம எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போய் பின்னி பாப்பேன், அங்கேயும் அங்கேயும் உட்கார மாட்டேன், அதை பின்னி பாப்பேன். அப்படியே இருந்து நான் 9th படிக்கல, எங்க அக்கா எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நான் 9th படிக்கல, நான் அந்த கூடைய முழுமையா பின்னணும்னு எங்க அம்மா உயர்லான் சொல்லி 4 ரூபா ஒரு கட்டு 2 கட்டு எங்க அம்மா வாங்கி வந்து கொடுத்தது. நான் அந்த கூடைய பின்னி நான் 9th 10th நான் எடுத்துட்டு போனேன் ஸ்கூலுக்கு, நான் பின்னல கூட அப்படின்னு சொல்லிட்டு. இத நம்ம வந்து முழுமையா அடையணும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து எனக்கு அதுதான் எனக்கு இப்ப மார்க்கெட்டிங்கா இருக்கு. எனக்கு முழுமையா நான் அத
1: அந்த கைத்தொழில கத்துக்கிட்டீங்க, இப்ப கவலை இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு வயது என்னங்க?
0: எனக்கு வந்து 57 வயசு ஆகுது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, நிகழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு வர, நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்தூரி அவங்க வேர்க்கடலை மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு வராங்களாம்.
3: அது மட்டும் இல்ல பொங்கடி, பண்ணை குட்டையும் வச்சிருக்காங்க பாரு. அதை சுத்தி தான் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்களாம். முந்திரி மரமும் 6 இருக்கான். அதுல இருந்தும் வருமானம் எடுக்கிறாங்க.
2: சுபாக்கா, இவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? கைத்தொழில கூட இவங்க கூட பின்னிட்டு வராங்களாம். அதுலயும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் டிசைனா பண்றாங்களாம். இது நல்ல வரவேற்பும் தருதா அவங்களுக்கு.
3: கவனிச்ச முங்கடி, நேரத்தை வீணாக்காம அதை எப்படி வருமானமா மாத்தலான்னு நல்லா சிந்திச்சு செயல்படுறாங்க.
2: சரிக்கா, அடுத்த பகுதியில இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு போவாங்க.
4: உங்க பகுதியில எந்த கேள்விக்கு வருங்க?
5: சிக்கல் கேள்விக்கு. அது மூலமா புகை
4: பயிற்சிக்கும்.
5: எல்லா பயிற்சிக்கும் நான் உண்டியும் போக மாட்டேன். எனக்கு உண்டியும் தெரிஞ்சா எனக்கு பயன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் வரணுமா 20 பேர் வரணுமா நான் சார்ட்ட கேட்டுக்குவேன். அவங்கள ஒரு வேன் பிடிச்சி ஏத்துக்குவேன். அவங்களை ஏத்துட்டு போய் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்ததா இருக்கும், அவங்களும் கத்துக்கிட்டுதான் இருக்கும். நம்ம உண்டியும் கத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்க சொல்லி சொல்லி கத்துவாங்க, செஞ்சு கொடுப்பேங்க. அதே மாதிரி இங்க நம்ம மாஞ்சூர்ல இருக்குல்ல மீன்வளர் கல்லூரி, அதுலயும் ட்ரைனிங். இப்ப கூட வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி சால் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு கூட எல்லாரையும் கூட்டிட்டு வந்து 2 நாள் பயிற்சி கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு அழைச்சிட்டு போனேன். இப்ப அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு ட்ரைனிங்க்கு 5 பேரை அனுப்புனேன். திண்டிவனத்துக்கு
4: எல்லா பயிற்சியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்க நடக்குதுன்னு.
5: என் மூலமா 3 பேரை அனுப்புனேன். அவங்க
4: கேட்டா உங்க பகுதியில் ஏதாவது இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் எங்க நடக்குதுன்னு
5: கடலைக்குறாங்க. ஒருத்தவங்க 30-30 கிலோ கடலை குடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்புறமா நானும் என் தங்கச்சியும் போய் ஆடுதுறையில நெல் ஆராய்ச்சி பண்ணையில 1 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்க 2 பேரும் போனோம். அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை வம்பல்ல வந்து பயிர் வகை ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது 1 நாள் நாங்க போனோம், போய் அந்த ட்ரைனிங்கும் கத்துக்கிட்டோம். நாங்க ஒவ்வொரு ஏரியாவிலயும் எங்க ட்ரைனிங் கிடக்குது, ஆத்மா திட்டத்திலயா, கேவிக்கையிலயா, தோட்டக்கலையிலயா, வேளாண்மை துறையிலயா எங்க ட்ரைனிங் கிடைக்குதோ அங்க போய் நான் எல்லாரையும் நான் மட்டும் தெரிஞ்சுக்காம எல்லாரையும் கொண்டு போய் தெரிஞ்சுக்க வைப்பேன். அது மாதிரி எல்லாருமே பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இங்க வந்தாங்கல்ல சௌமணி அம்மா, அவங்க வந்து கடலை சாகுபடியில முன்னோடியா இருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பிரேயர் கொடுத்திருக்கிறாங்க கேவிக்கை மூலமா. அதே மாதிரி இன்னும் 2 விவசாயி அனுப்புனேன். 3 பேர் ட்ரைனிங் போனாங்க. 3 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பிரேயர் 4,500-5,000 ரூபாய்க்கு உள்ள மதிப்பு உள்ள பிரேயர் ஒன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க நம்ம சிக்கல் கேவிக்கையில இருந்து. நான் மீன் வளர்க்கறதுனால எனக்கு வந்து மீனுக்கு வந்து இப்ப தீவனம் எல்லாம் கொடுக்கறாங்க. எனக்கு அந்த வந்து பண்ணைக்குட்டையை வந்து பாக்குறாங்க. இப்ப எனக்கு வந்து இன்னும் நான் டெவலப் ஆகணும் அந்த பண்ணைக்குட்டையிலயும். எனக்கு வந்து 5 நிமிஷம் எனக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்னா எனக்கு இது வந்து ஒதுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்ப மதியம் வரைக்கும் தேங்காய் கொப்பரைய காய வச்சு அள்ளி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனா இருந்தாலும் எங்கெங்க என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கறாங்களோ அதை வந்து மக்களுக்கு போய் சேர்த்துக்கிட்டு வேணும். அப்படினாலும் சேர்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தொண்டு நிறுவனத்திலயும் சேர்ந்து அவங்களுக்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்ல, அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டு இந்த வருஷமும் ஒரு 2 பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் படிக்கிறதுக்கு.
4: நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. விவசாயம் சம்பந்தமா என்னென்ன பயிற்சிகள் இருக்கு அதை வந்து தேடி தேடி நீங்க வந்து கத்துக்கிறீங்க, மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து கத்துக்கணும், பயன் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. சரிங்கம்மா, நெல் விவசாயம் பண்ணிருக்கீங்களா?
5: நாங்க தான் நெல் விவசாயம் பண்ணலன்னு.
4: முன்னாடில இருந்தே நீங்க பண்றது?
5: சின்ன பிள்ளையார் கோலதான் எங்க வீட்டுல பண்ணாங்க எங்க போட்டுல. அப்ப என்னென்ன நெல்னா கூம்பாலை, குடவாலை, சேர்ப்புரியாரு, ஒட்டு நெல், கார் நெல், இது மாதிரி தான். அப்பயும் வந்து யூரியா பொட்டாசு இதெல்லாம் போடுறது கிடையாது, எந்த விதமான ரசாயனமும் கிடையாது. ஒன்லி முந்திரி சருவு, மாசருவு, இது மாதிரி அள்ளி இறைப்பாங்க. மாட்டு சாணி அள்ளி ஒண்ணு வந்து கொட்டுவாங்க.

0: கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அத வந்து தண்ணி வந்து மானம் பார்த்த பூமி தானே, அதை வந்து நெல்லை அள்ளி ஊற வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊறும், ஆத்துலயோ குளத்துலயோ ஊறும். ஊற வச்சு அதை கொண்டாந்து முளைக்கட்டி அதை கொண்டாந்து தெளிப்பாங்க. தெளிச்சதுக்கு பிறகு அது வந்து நல்ல பயிர் வரும். அப்புறம் வந்து அது அறக்கொள்ளதான், அதுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு மானாரிக்கு மட்டும்தான் களை எடுப்பாங்க. கிழக்கு எல்லாம் கீழொலி எல்லாம் களை எடுக்கிறது இல்ல. அது களை எடுக்காம விளைஞ்சிருக்கும், அவ்வளவு விளைஞ்சிருக்கும். அதை அறக்கிறதுக்கு வந்து தொம்ப கூட்டுல கட்டி வச்சு பத்தாயம் தொம்பு கூடு அந்த மாதிரி கட்டி வச்சு வைப்பாங்க. அவங்களே விதை நேர்த்தி பண்ணுவாங்க, கோட்டை கட்டி அது நல்ல தரமான விதையா எடுத்து கோட்டை கட்டி அதுல வச்சு கட்டி வைப்பாங்க. அது வந்து மறு வருஷம் விதைய வந்து அதே விதைய விட்டு அதையே தெளிப்பாங்க. அந்த மாதிரிதான் அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா காலம் மாற மாற, நவீன காலமா மாற மாற என்ன செய்யறாங்கன்னா, இதை இதுவே நிவர்த்தி பண்ண நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல போய் வாங்கிட்டு வந்து போடுறாங்க. போட்டுதான் இப்ப சாவடி பண்றாங்க. இப்ப வந்து என்னமோ பொன்னி, அப்புறம் ஆடு தர 67 என்னமோ அது போடுறாங்க. அப்புறம் வந்து என்னென்னமோ நெல் எல்லாம் நிறைய போடுறாங்க. கல்ச்சர் மாப்பிள சம்பவம் இருந்ததுதான், மாப்பிள சம்பா கருப்பு கமலி எல்லாம் இருந்ததுதான், அதே தான் பெருப்பே இருப்பில.
1: நீங்க காய்கறியிலேயே நிக்கிறீங்க, நெல் சாகுபடி பத்தி
0: எனக்கு இடம் இல்ல. மழை நீர் சேகரிப்ப ஒவ்வொருத்தவங்களும் கொள்ளைகள்ல குளம் வச்சு வைங்க, அத சேமிங்க தண்ணிய. அதே மாதிரி வீடுகள்ல சொட்டி கட்டுங்க, சொட்டி கட்டி வச்சீங்கன்னா அந்த மழை நீர் சேகரிப்பு வந்து அதுல இது பண்ணும். அதுல வர்ற தண்ணிய வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். வேஸ்டா செலவு பண்ணாம அந்த வீட்டுல நம்ம வந்து துணி துவைக்கிறதோ இல்ல நம்ம பாத்திரம் விளக்குறதோ இது எல்லாத்தையும் வச்சு வீடு தோறும் வீட்டுக்கு தோட்டம் போட்டு அதுல பயிர் பகுச்சல பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம சேமிப்பு கணக்கு நிறைய வச்சிருக்கேன். எப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நான் வந்து 90s போஸ்ட் ஆபீஸ்ல 10 ரூபா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செஞ்சேன். இப்ப வந்து 2000s ஆர்டி ஏஜெண்டா இருந்து நிறைய பேரை கொண்டு போய் அதுல வந்து சேமிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். அதுல வந்து என்னென்ன திட்டம் இருக்கோ அத்தனை திட்டத்தையும் மக்களுக்கு போய் கொண்டு சேர்த்து இருக்கிறேன். அது மூலமா நிறைய பேர் பயனடைகிறாங்க. அது மாதிரி நானும் பயனடைஞ்சேன், நானும் ஒரு பயனாளியா சொல்றேன். அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கையும் வாங்கி இன்னைக்கே செலவு பண்ணாம நம்ம செய்யற தொழிலையோ இல்ல நம்ம வேலைக்கு போனாலோட அதுல ஒரு 100 ரூபாங்கிறதுல 10 ரூபா அன்றாடும் 10 ரூபா சேமிச்சோம்னா சிறுதுளி பெரும் வெள்ளம். எறும்பெல்லாம் வந்து ஒவ்வொரு அரிசியில பாதிதான் எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து சேமிச்சு வச்சிருக்கிறதுனால அதுக்கு வந்து காட்டிய மார்கழிக்கு அதுக்கு உணவா பயனடையுது. அது மாதிரி நம்மளும் சிறுதுளி பெரும் வெள்ளமா நம்மளும் 10 ரூபாய் சேமிக்கணுங்கறதையும் இது மூலமா தெரிஞ்சுக்கிறேன்.
1: இப்ப விவசாயத்துல பல சாகுபடி செஞ்சிட்டு இருக்கீங்க, எதிர்கால திட்டம்னா இது இதெல்லாம் செஞ்சு பாக்கணும் அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு ஆசை எதுவும் இருக்குங்களா?
0: இருக்கு. இப்ப நானே எங்க கொள்ளையில ஒரு கொள்ளைய என்ன பண்ணணும்னா இப்ப வந்து அதை வந்து சுத்தம் பண்ணணும்னு இருக்கேன். அதுல வந்து சுத்தம் பண்ணி என்னென்ன போடணும்னு நினைச்சிருக்கிறேன்னா சந்தனம் வளர்க்கணும், மாமரம் வளர்க்கணும். மாமரம் எல்லாம் நிறைய வேண்டாம் இந்த காலத்துல, மாமரம் எல்லாம் நிறைய பயிர் ஊரே மாங்காயா போய் அதனால விற்பனை எல்லாம் நல்லா பண்ண முடியல. அதனால அது மாங்கமரம் வந்து கொஞ்சமா போட்டுக்குவோம். எலுமிச்சம்பழம் வைக்கணும், சந்தனம் வளர்க்கணும், மாம் வளர்க்கணும், இத வந்து கோழியும் தென்னம் வளர்க்கணும், தென்னை மரம். இப்படின்னு நான் ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கேன். அத வந்து எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்றணும்னு என்னோட பாப்போம். என்னோட வயசு 60 வயசு ஆகும்ல, எல்லா மரமும் காய்க்கணும், நான் எல்லாரையும் பாக்கணும், நம்மளும் நம்ம முதுவர் திரும்பி பாக்கணுங்கறது எனக்கு ஒரு நினைப்பு. எல்லாரையும் நம்மளும் வந்து பதச்சிக்காம எல்லாரோடையும் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம வந்து யார்கிட்டயும் போய் எனக்கு குடுங்கன்னு கேட்காம நம்மளே பயிர் உருவாக்கி நம்மளே செய்யணும் அப்படின்னு சொல்றேன்.
1: தற்சார்பு வேளாண்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்க,
0: தானே செஞ்சுக்கணும், தங்கையே தனக்கு உதவின்னு தானே செஞ்சுக்கணும் அப்படிங்கறது. நம்மளும் 10 ரூபா சேமிப்பு வச்சிருந்தாதான் நம்மளும் வந்து எதிர்காலத்துல நம்மளால முடியலன்னா ஒருத்தவங்கள கையை பார்க்கப்படாது, நம்மளுக்கு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு. அதே மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னா என்னோட உறுப்புகள் அனைத்தையும் கவர்மெண்ட்டுக்கு தானம் பண்ணிட்டேன். தானம் பண்ணி 5 வருஷம் ஆயிட்டு. அதனால வந்து அதுவும் எனக்கு வந்து ஒரு இதுவா தெரிஞ்சது. சரி, நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து இடர்வா இருக்க கூடாது. நம்ம செத்தாலும் நம்மளோட உறுப்பு வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயனா இருக்கணும்.
1: நீங்க இன்னைக்கு கொடுத்த நேர்முகம் பல பேருக்கு வந்து நல்ல ஒரு உத்வேகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நிலையத்துக்கு வந்து உங்களோட இயற்கை விவசாய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க என்னென்ன மாதிரியான சாகுபடி செய்யறீங்க, அதை எப்படி பண்றீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. ஒரு மகளிர் வீட்டுல இருந்தே எப்படி எல்லாம் வருமானம் ஈட்டலாம்

0: அப்படிங்கிற விஷயத்த உங்க மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி உழைக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் ஆர்வம் இருந்தா போதும், அதுக்கு வந்து வயது வந்து ஒரு தடை இல்ல அப்படிங்கறதும் உங்க பேச்சிலேயே நல்லா தெரிஞ்சது. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்பவே இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: உங்கடி, இயற்கை விவசாயத்தை சிறப்பா செஞ்சுட்டு இருக்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்தூரி அவங்க சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமா பல பயிற்சிகளுக்கு போவாங்களாம். அதுல இருந்துதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களாம்.
3: அக்கா, அவங்க மட்டும் போல அவங்கள மாதிரி எல்லாரும் பயனடையணும்ன்ற நோக்கத்துல அவங்க கிராமத்துல வசிக்கிற பெண்களை பயிற்சிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வராங்களாம்.
2: கேட்டியா பூங்குடி, இனிமையாவது பயிற்சினா விட்டுட்டு ஓடிராத, இருந்து கையோட அழைச்சிட்டு போ என்னையும்.
3: ஓ, உங்க கவலை உங்களுக்கு.
2: எதிர்கால திட்டமா கூட என்னென்ன மரங்கள் வளர்க்கணும், என்னென்ன சாகுபடி செஞ்சு பாக்கணும்னு சொன்னாங்களே.
3: அக்கா, விவசாயத்துல பெண்கள் எப்படி முன்னேறணும்னு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க அவங்க.

0: விட்டுட்டு ஓடிடாத, இருந்து கையோட அழைச்சிட்டு போ என்னையும்.
1: ஓ, உங்க கவலை உங்களுக்கு.
0: ஆ, எதிர்கால திட்டமா கூட என்னென்ன மரங்கள் வளர்க்கணும், என்னென்ன சாகுபடி செஞ்சு பார்க்கணும்னு சொன்னாங்களே.
1: அக்கா, விவசாயத்துல பெண்கள் எப்படி முன்னேறணும்னு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க அவங்க.
0: இவங்கள மாதிரி எடுத்துக்காட்டா நாமளும் மாறணும் பூங்குடி.
1: கண்டிப்பாக்கா.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே காரைக்கால் FM 100.3 காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேர்களை 8:15 மணி வரை பண்பலையில் இனி நாம் இணையலாம் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு 8 மணி ஆயிட்டாலே கண்டிப்பாக நேர்கள் நல்ல பாடல்களை கேட்கணும், நம்ம குரலோட கேட்கணும் அப்படிங்கிற அவளோட நிறைய நேர்கள் காத்துட்டு இருப்பீங்க. ஒரு 15 நிமிடங்களுக்கு நேர்களுடைய அந்த விருப்பமான பாடல்கள் உலாவரும் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வளம் வரப்போகுது. நிகழ்ச்சியில ஒரு நேயர் முதல்லயே இணைப்புல வராங்க, யார் அப்படின்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் தோழர்.
0: வணக்கம், யாருங்கிறதுங்க?
1: குதிரை சங்கரி.
0: சங்கரி, சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
1: படம் நெடுஞ்சாலை பாடல், தாமிரபரணியில் நீந்தி வந்தேன் காரை பண்பலையில் பாடல் கேட்க.
0: காரை தாமிரபரணி திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நீந்தி வந்த மாதிரி சொல்றீங்க, எப்படி போச்சுங்க ஆடி பெருக்குல?
1: ரொம்ப சிறப்பா போச்சு.
0: ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்தா மனசுல சந்தோஷமும் பெருக்கெடுக்கும். இருந்தாலும் பருவ சூழல் காரணமா சில விஷயங்களை நம்ம இப்படி கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படிங்க போச்சு உங்களுடைய கொண்டாட்டங்கள்லாம், என்ன பண்ணீங்க?
1: நாங்க வந்து எப்பயும் அடிபைப்புக்கு தான் தோழர் கொண்டாடுவோம்.
0: சரி,
1: எங்க பக்கம் ஆறு கிடையாது.
0: சரி,
1: அதனால அடிபைப்பை வந்துட்டு தொடச்சிட்டு தண்ணி ஊத்தி அலசிட்டு சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு காப்பரிசி கிளறி
0: சரி
1: சாம்பிராணி போடுவோம். வீட்டுல வட பாயசத்தோட சமைச்சோம்.
0: மகிழ்ச்சியாக இருக்குங்க கேட்குறதுக்கு. என்னென்னா, அதாவது பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் களை கட்டியிருக்கு. உங்களுடைய குரல் அது மூலமாக அந்த விஷயங்களை என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பாடல் வரும் ஒரு விளம்பர இடைவேளுக்கு பிறகு. நன்றி அழைத்தமைக்கு.
2: உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் என்னை வழங்கும் இன்

0: சொல்லும்போது கேட்கலாம்.
1: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசும் தளிர் உலாவரும் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1-7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
11: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
11: என்ன
0: பாடல் வேணும் ஆண்டனி சார் உங்களுக்கு?
11: அந்த எல்லா இடங்களையும் வான்மழை பொழியணும் பாடல் சார்.
0: கண்டிப்பா,
11: எல்லா இடங்களையும் வான்மழை பொழியட்டும், மழை இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா இடங்களையுமே. அதை ஒட்டி ஒரு பாடல் வந்து, மனிதர்கள் இத்தனை நிறங்கள், அந்த திரைப்படத்திலிருந்து, மழை தருமோ என் மேகம் என்ற பாடல்.
0: கண்டிப்பா பாடல் வருது. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியை நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்து வந்து பாரிவல்லல், அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல், நிறவிலேருந்து நச்சுப்பிள்ளை குடும்பத்தினர், அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, இரவாஞ்சலிலேருந்து கலாவதி ராஜ்மோகன், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, இவங்கெல்லாம் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய கமெண்ட் அப்படிங்கிறது வருது. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர் மதுரை ஆண்டனி அவர்கள் கேட்ட பாடல் இது.

0: நேர்களை பண்வலையில் இனி நாம் இணையலாம். காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இது வந்து இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. பண்பலையில் வழக்கமாக பல்வேறு தரப்பினருக்கும் குறிப்பாக மகளிர் அப்புறம் பொதுவாக நேயர்கள் பங்கேற்கிற தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3 அப்படிங்கிறது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்குது. தொலைபேசி வழி அழைப்பில் இளைஞர்கள் அழைக்கலாம். முகநூல் பக்கத்தில் காரை எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் இந்த காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை மற்ற நேயர்கள் பதிவு செய்யலாம். குறிப்பாக நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பங்கெடுத்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்க இளைஞர்கள் இப்போது அழைக்கலாம். 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2991 2 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566427231.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: குதூகலமா காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கிற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இளைஞர்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வரக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருந்தாவே சிறப்பாக இருக்கும். பார்க்கலாம் யார் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிறதுங்க
3: சார்? மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? உங்களுடைய வயசு இளைஞரா நீங்க?
3: இது ஆமாம் சார், இளைஞர் சார்.
0: இளைஞர் தான், மனசால இளைஞர்.

0: சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு முதல்ல நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து சிவகாசி படத்துல இருந்து, சிவகாசி.
0: சரி,
1: நூறு சாமிகள் என்னால பாட்டு வரும்ல சார்,
0: சிவகாசி படத்துல இருந்து.
1: ஆமா சார்.
0: சரிங்க,
1: சிவகாசி படத்துல இருந்து சார்.
0: பாட்டு தப்பா சொல்றீங்க, சிவகாசி படத்துல இருந்து என்ன பாடலுங்க?
1: தெய்வத்துக்கே மாறு வேஷமா,
0: அப்படியா?
1: ராணிக்கு இங்கே ஏறி வேஷமா, இந்த பாடல் சார்.
0: சரிங்க, சரி, நன்றி, அழைத்தமைக்கு நன்றி.
1: உங்களுக்காகவும்
0: கண்டிப்பா எதிர்பார்ப்பு வருஷம் யதார்த்தம்னு ஒரு போஸ்டரும் போட்டிருக்கேன், அதை பத்தி ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு பாக்குறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்பார்ப்பு வெர்சஸ் யதார்த்தம் அப்படின்னு போட்டிருக்கேன். நிறைய நமக்குள்ளார எதிர்பார்ப்பு இருக்கலாம், கூடவே யதார்த்தமாக ஏதாவது நடக்கலாம். அதை பற்றி உங்களுடைய கருத்து?
1: யதார்த்தம்,
0: யதார்த்தமா?
1: ஆமாம் சார்.
0: அப்படியா?
1: ஆமாம் சார்.
0: எதிர்பார்ப்போடு இருந்தால் சமயத்தில் ஏமாற்றம் வரும், யதார்த்தத்தோடு இருந்தோம்னா அந்த ஏமாற்றத்துக்கான வழி வராது இல்லையா?
1: வழி வராது.
0: நன்றி நன்றி நன்றி அழைத்தமைக்கு நன்றி நன்றி.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நாகப்பட்டினம்

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு அறிவிப்பும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இளைஞர்கள் அழைப்பாங்க. அடுத்து ஒரு நேர் வந்தாங்க, அடுத்து வரக்கூடிய நேர் என்ன கருத்தோடு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். எதிர்பார்ப்பு வெர்சஸ் யதார்த்தம் அப்படின்னு தலைப்பீட்டையும் கொடுத்துருக்குறேன். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: ஐயா எனக்கு வந்து இந்த நியூ திரைப்படத்துல இருந்து காலையில் தினமும் கண் பிழித்தால் அந்த பாடல் அருமையா இருக்கும் ஐயா. அந்த பாடல்
0: சரி சரி. எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வெர்சஸ் யதார்த்தம்னு கொடுத்துருக்கிறேன்.
1: எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாராலையும் பார்க்கப்படுகிறது சார். ஆனா எதிர்பார்ப்பு அத்தனையுமே யதார்த்தமாக நடக்குமானா அது ஒரு கேள்விக்குறிதான். சரி, சொல்லுவாங்க இல்லையா ஐயா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நடக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணு அப்படின்ட்டு. என்னுடைய அப்பா சின்ன வயசுல இருக்கும் பொழுது எனக்கு சொல்லுவாரு, சந்திரசேகர் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணு, ஆனா ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறாது. அது ரியாலிட்டி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாதான் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் வரலனாலும் கிடைக்கலனாலும் நம்ம வருத்தப்படாம அப்படியே கடந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா?
0: நன்றி நன்றி.
1: நன்றி.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் நாளை காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்த ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்த ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் முதல் விடுவதற்கான தார்பைகள் தள்ளுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் தேதியும்.
5: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம்.
7: முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MEM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காட்பாடி சந்திரசேகர் அவர்கள் கேட்ட பாடல் இதோ.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: திருமணத்திற்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள்
2: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், காசியார் கோயில்.

0: ஏழை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நாளை மாலை 6:20 நமது பண்பலையில் நாச்சர்பயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது கேட்கலாம்.
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: நாளை மாலை 4:30 நமது பண்பலையில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் ஊரும் உறவும்.
5: நடையிலும் உடையிலும் தலைவன்
1: தான். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா கொஞ்சம் இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அடுத்து கண்டிப்பாக இளைஞராக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்பலாம். வருக, வணக்கம். வணக்கம்
6: சார்.
1: வணக்கம். சொல்லுங்க ஐயா, இளைஞரா நீங்க?
6: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
6: இருக்கிறேன்.
1: சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும். வயசு என்னங்க ஐயா உங்களுக்கு?
6: எனக்கு வயசு வந்து 48
1: 48. அதனால நான் இளைஞர்னு சொல்லிட்டு லைன்ல வந்திருக்கீங்க.
6: எனக்கு அரண்மனைக்கு வந்து என் தாயாலும் கோயில பார்க்க.
1: என்ன எல்லாரும் அம்மாவை ஒட்டி வரீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
6: பாசம் இல்லாது என்ன பண்ண முடியும்?
1: என்னங்க
6: அம்மா விட்டு தெரியாத நினைவுகள் உள்ளது. இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அந்த பாசத்துக்குள்ள பார்த்து.
1: சரி, நன்றி நன்றி அழைத்தமைக்கு. ஒவ்வொரு விதமான நேர்களுக்கும் பண்பலை வெவ்வேறு விதமான தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிகளையும் முகநூல் வழியான நிகழ்ச்சிகளையும் வழங்கிட்டு வருது. உங்களுக்கும் தெரியும் இந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கான நேரமாக ஒதுக்கப்பட்டிருந்து. இருந்தாலும் கூட நாங்கள் இளைஞர் தான் அப்படின்னு மற்ற நேர்களும் இணைப்பில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரக்கூடியவங்க என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க இளைஞராக அவங்க கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக அப்படிங்கிறத அடையாளம் காண்றதில் உங்களுடைய குரலை வச்சு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. உடனே பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கண்டிப்பாக வயசையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வயசை போய் கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இளைஞர்கள் நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற நினைக்கிறேன்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நேர்களை நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் எஃப்எம் 100.3 அதில் காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், எதிர்பார்ப்பு, நண்பர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. யதார்த்தம் என்ன அப்படின்னா உண்மையான நண்பர்கள் மட்டுமே எல்லா சூழலிலும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்கிறாங்க, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் முதுமையில் தங்களை அரவணைப்பார்கள் என்று நம்புவது எதிர்பார்ப்பு மட்டுமல்ல யதார்த்தமும் கூட. எதிர்பார்ப்பு அளவோடு இருந்தால் எல்லாம் சுகமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன். அவரைக்காடு வித்யா வீரமணி, எதிர்பார்ப்பு என்பது நமது கற்பனை, யதார்த்தம் என்பது நமக்கு நம் கண் முன்னாடியே உண்மை. எதிர்பார்த்தது நடக்கலைனா ஏமாற்றமும் கவலையும் தான் வரும், அதனால் நடப்பதை யதார்த்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்காலிலிருந்து சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க, மயிலோடுதுறையிலிருந்து புதிய நேர்கள் எதிர்பார்ப்பது பழைய நேர்கள் காலம் காலமாக இவர்களே நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெற்று வருகிறார்கள். நமக்கு பழைய நேயர்கள் வாய்ப்பு தருவார்களா என்பதுதான் யதார்த்தம். இதை புரிந்து கொள்ளும் இருப்பால் பழைய நேயர்கள் ஆமாங்க உண்மைதாங்க அவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் மேலோடத்திலிருந்து சேப்பு விஜயராகவன், விஜயராகவன் என்னுடைய பணியை நீங்கள் எளிதாக்கிட்டீங்க, நிறைய நேயர்கள் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு நம் நாடு ஒரு வல்லரசாகணும், அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கணும், நாட்டில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கணும், அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவிச்சந்திரன்.

என்ன ஊர், ஊர் பேரை உங்கள் சொல்லவே இல்லைங்க. அடுத்து ஜோதி அண்ணப்பன்பேட்டை, எதிர்பார்ப்பு எங்கள் மகள் எங்களை முதுமை காலத்தில் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, யதார்த்தம் அது நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீதர் நடேசன் பொன்னுசாமி அந்த ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் நாகை குமரன் அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது வந்திருக்கு, எதிர்பார்ப்பு நிறைய இருக்கலாம் கனவு மாதிரி, யதார்த்தங்கிறது பபிள்ஸ் மாதிரி டக்குன்னு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லை வெள்ளாளன் ராஜன், எனது எதிர்பார்ப்பு காவிரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் போய் வீணாக கலக்கும் முன்பே எங்காவது பெரிய அணை கட்டி நீரை சேமிக்க வேண்டும், யதார்த்தம் அவங்க தண்ணீரை விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தண்ணி வரலையேங்கிற இயக்கத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, நமது ஆசைகள் அளவோடு இருப்பது நல்லது, அப்போதுதான் யதார்த்தத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், மாற்ற முடியாததை மாற்ற முயற்சி செய்து நம்மை நாமே வருத்திக் கொள்வதை விட அதை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது தான் வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிலட்சுமி. இன்னும் நிறைய பெரிய கருத்தை பதிவிட்டிருக்காங்க, இருந்தாலும் கூட நேரம் கருதி உங்களுடைய சுருக்கமான கருத்து. அடுத்து புதுதுறையிலிருந்து செல்வ குமார், அன்பு தோழனுக்கு இனிய வணக்கம் சொல்லிட்டு மிக அருமை நிகழ்ச்சி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கல் காலையும் ஷாகுல் ஹமீத் ராஜா.

0: மாதிரி, யதார்த்தங்கிறது பபுள்ஸ் மாதிரி டக்குன்னு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லி வெள்ளாளன் ராஜன், எனது எதிர்பார்ப்பு காவிரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் போய் வீணாக கலக்கும் முன்பே எங்காவது பெரிய அணை கட்டி நீரை சேமிக்க வேண்டும், யதார்த்தம் அவங்க தண்ணீரை விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தண்ணி வரலையேங்கிற இயக்கத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, நமது ஆசைகள் அளவோடு இருப்பது நல்லது, அப்போதுதான் யதார்த்தத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். மாற்ற முடியாததை மாற்ற முயற்சி செய்து நம்மை நாமே வருத்திக் கொள்வதை விட அதை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது தான் வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிலட்சுமி. இன்னும் நிறைய பெரிய கருத்தை பதிவிட்டிருக்காங்கிறதான் கூட நேரம் கருதி உங்களுடைய சுருக்கமான கருத்து. அடுத்து புதுத்துறையிலிருந்து செல்வ குமார், அன்பு தோழனுக்கு இனிய வணக்கம் சொல்லிட்டு மிக அருமை நிகழ்ச்சி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கல் காலையும் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ராஜா முகமது தலைஞாயிறிலிருந்து தேவ பிரியன் அவங்க திருப்பட்டினத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்வநாதன், இப்படி பார்த்திங்கன்னா அடுத்து குமரவேல் பவித்ரா ஐடியிலேருந்தும் வந்திருக்கு. இப்படி நந்தகுமார் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நேர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. இளைஞர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது பண்பலையோட எதிர்பார்ப்பு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிறைய இளைஞர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே நேரம் கருத்துக்களை சொல்ல எல்லாருக்குமான வாய்ப்பு அப்படிங்கிறது மூணு பக்கத்தில் இருக்குது. காரை எஃப்எம் 100.3 மூணு பக்கத்தில் அந்த போஸ்டருக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். நிறைவு பெறுகிறது ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாசலம் வழங்கிய காரி எக்ஸ்பிரஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In assembly by-polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar, BJP retains Manjalpur in Gujarat, Congress keeps Datia in Madhya Pradesh. Karnataka Chief Minister DK Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. Young cyclist Harshita Jhakar becomes first Indian woman to feature at Tour de France Fama in Switzerland. And now the news in detail. The Lok Sabha today passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the apex court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. The Lok Sabha was adjourned several times today amid protests by opposition parties over several issues. Earlier, when the House began its proceedings at 11 a.m, Speaker Om Birla congratulated the athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. After that, Mr. Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. Minister of Statistics and Programme Implementation Rao Inderjeet Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. Finance Minister Nirmala Sitharaman introduced the Bankers' Books Evidence Bill 2026. The Rajya Sabha today passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. It aims to address payment delays and simplify dispute resolution. Our correspondent has more details.
4: Both the Houses of Parliament once again faced disruptions following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. Lok Sabha was adjourned thrice, while the Rajya Sabha was adjourned twice.

0: உருவெளித் தோற்றம் இவையெல்லாம் பற்றி நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் இடையே உரையாடல் சம்பாஷணை தொடர்ந்து நடந்து வந்து வருகிறது. அப்பொழுது வேட்டை மண்டபத்தில் யாரோ ஒளிந்திருப்பது போல மனதில் பட்டதால் வேட்டை மண்டபத்தை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அங்கே அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அவன் தூசி தட்டி அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, மணிமேகலை, இங்கே யாராவது வந்தார்களா, வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவ அவன் இல்லை என்று மறுதளித்து விடுகிறான். ஆனால் யாரோ இருப்பது போலவே மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டபடியால் அந்த எண்ணத்துடனேயே அந்த வேட்டை மண்டப கதவை, இரகசிய கதவை சாத்திவிட்டு மணிமேகலை வந்துவிட்டதாக நந்தினியிடம் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். யாராவது இருந்த ஏதாவது தடயமோ அந்த திருட்டோ வெளியாயிற்றா என்று நந்தினி மணிமேகலையிடம் வினவ,
1: கேளுங்கள், நான் அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது, தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது. நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கதவு அசைந்தது. நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்தேன். இந்த கதவிலேயே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது. அதை திறந்து கொண்டு ஓர் உருவம் இங்கே வர பார்த்தது. அபயம், அபயம், என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டது. குரலும் உருவமும் அவரைப் போலவே தோன்றபடியால் அவர் இந்த அறையில் வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன். பார்த்தால் அவரேதான். மணிமேகலை, இது என்ன அதிசயமடி? விக்ரமாதித்தன் கதை போலல்லவா இருக்கிறது? இன்னும் கேளுங்கள், 4 மாதமாக கனவில் கண்டு வந்தவரை நேரில் பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தது, உடம்பு சிலிர்த்தது. ஆனால் கள்ளக்கோபத்துடன் அவரிடம் பேசினேன். பெண்கள் வசிக்கும் மந்தபுரத்தில் எப்படி அவர் திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன். அவரை கொல்லுவதற்காக யாரோ சிலர் துரத்தி கொண்டு வருவதாக கூறினார். உயிருக்கு பயந்தோடும் பயங்குள்ளி என்று பரிகசித்தேன். அதற்கு தம்மிடம் ஆயுதமில்லை என்று சமாதானம் கூறினார். பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி பிரஸ்தாபித்தேன். இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தாரக்கா. நீயும் நம்பிவிட்டாயாக்கும்.
2: அப்போது நம்பும்படியாகத்தானே இருந்தது. ஆனால் பிறகு நடந்தவையெல்லாம் யோசிக்கும் போது எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லையக்கா.
1: பிறகு இன்னும் என்ன அதிசயம் நடந்தது?
0: அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சுக்குரல்களும் கேட்டன. ஆகையால் அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். கேளுங்கள்.

0: அக்கா, அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது. அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். இடும்பன்காரை இதற்கெல்லாம் உட்கையாக இருப்பானா? அப்படியானால் அவர் இவருக்கு உட்கையா, இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்பகையா என்று அறிய விரும்பினேன். வேட்டை மண்டபத்துக்குள் வரும் இரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று. அதிலும் நீங்கள் இங்கே தங்கப் போகிறீர்கள் என்பதை எண்ணியபோது கவலை அதிகமாயிற்று. தகப்பனாரை கூட்டனுப்பலாம் என்று நினைத்தேன், அதற்கு தைரியம் வரவில்லை. இவர் அந்த புறத்துக்குள் வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகையால் இவரை இங்கேயே சற்று இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன். உள்ளே 5-6 ஆட்கள் மூலைக்கு மூலை சுவரோரமாக இருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நின்றதாக தோன்றியது. அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என் மனதிலும் சிறிது பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடுங்கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாயெடுத்தேன். அதற்குள் இந்த அறையில் என் தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு வந்தாள். இவர் இங்கே இருப்பது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது. சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன். வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடி பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினேன். இங்கே அவரை காணவில்லை. மாயமய மறைந்து போய்விட்டார். யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன். நான் பார்க்கவில்லை என்றாள். இன்னும் சிறிது தேடிவிட்டு மறுபடி வேட்டை மண்டபத்துக்குள் போனேன். அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாருமில்லை. இடுமன்காரி மாத்திரம் முன்போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் இங்கே வந்திருந்தவர்கள் யார், அவர்கள் இப்போது எங்கே என்று கேட்டேன். இடுமன்காரி, இங்கே ஒருவரும் வரவில்லையேம்மா என்று ஒரே சாதிப்பை சாதித்தான். அவன் வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை. என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து, அக்கா, இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்தப்பிரமைதான் பிடித்திருக்கிறது என்றாள். ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் ஆள் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள். பிறகு நீங்கள் எல்லோரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள். தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள். உடனே நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டேன். சீக்கிரம் அங்கே வந்து விடுவதாகச் சொல்லி சந்திரமதி வந்த நடையில் 2 கட்டுக்களை தாண்டி மச்சுப்படி வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன். அப்போது மறுபடியும் ஓர் அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த வானர்குலத்து வீரர் நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவர் ஓரமாகப் போய்க் கொண்டிருந்தார். சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன். என் கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்தப்பிரமையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை. நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களுக்கிடையே நேற்று மாலை அவள் பார்த்த இரு முகங்கள் அவள் மனக்கண் முன் தோன்றின. அவர்களை பிடிப்பதற்கு குதிரை ஆட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா, பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டு நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை. எனக்கா? எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்? உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி.
1: சந்திரமதியைப் போல நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களே.
0: நான் பரிகாசம் செய்யவில்லையடி. நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்தப்பிரமையா என்று தெரியவில்லையே. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையிலிருந்து வெளியேறிப் போவதற்கு வேறு ஏதேனும் இரகசிய வழி இருக்கிறதா?
1: எனக்கு தெரிந்த வரையில் வேறு இரகசிய வழி இல்லையேக்கா.
0: நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா?
1: அங்கே வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்களக்கா, அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியாதே.
0: அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி உன் தகப்பனாரிடம் நீ தெரிவிக்கவில்லையா?
1: தெரிவிக்கவில்லையக்கா. தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஒருவேளை அவர் இங்கே வந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால்?
0: ஆமாம், புருஷர்களிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது.
1: என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன்.
0: அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும். உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றிருக்கிறது.
1: அக்கா, நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கந்தமாறனுக்கு உங்களிடம் ரொம்ப விசுவாசம். நீங்கள் சொன்னால் கேட்பான்.
0: அடி பெண்ணே, நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே. வெகு கெட்டிக்காரி. அப்படியே கரிகாலருக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதே. அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம்?
1: அதை பற்றி நான் கவலைப்படவில்லைக்கா. அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்,
0: பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலும். புருஷர் எப்படி நடந்து கொண்டாலும்

0: பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியதென்று ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். மறுபடியும் நேற்று ராத்திரி மாதிரி ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்வாயல்லவா?
1: உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேனக்கா? நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன், அதையும் சொல்லிவிட விரும்புகிறேன்.
0: பகற்கனவு போதாது என்று இரவிலும் வேறு கண்டாயா? அது என்ன, மறுபடியும் அவன் கனவில் வந்து உன்னை ஏமாற்றிவிட்டு போனானா?
1: இல்லை இல்லை, இது வேறு விஷயம். நினைக்கவே பயங்கரமா இருக்கிறது. காலை நேரத்தில் காணும் கனவு பலிக்கும் என்கிறார்களே, அது உண்மைதானா அக்கா?
0: கனவை சொல், கேட்கலாம். வேறு விஷயம் என்றால் இன்னும் யாரையேனும் பற்றி கனவு கண்டாயா?
1: இவரை பற்றித்தான். இவரை யாரோ ஒருவன் கத்தியால் குத்த வருகிறது போல இருந்தது. இவர் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை, ஆனால் தரையிலே ஒரு கத்தி பளபளவென்று மின்னிக் கொண்டு கிடந்தது. நான் அதை தாவி எடுத்துக்கொண்டு பாய்ந்தேன். இவரை குத்த வருகிறவனை முதலில் நான் குத்திவிடுவது என்ற எண்ணத்துடன் ஓடினேன். அருகில் சென்றதும் அவனுடைய முகம் தெரிந்தது. அவன் தமையன் கந்தமாறன். ஓ என்று அலறிக்கொண்டு விழித்தெழுந்தேன். என் உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்திருந்தது. வெகு நேரம் என் கைகால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கனவு அவ்வளவு நிஜம் போல இருந்தது. இது ஒருவேளை பலித்து விடுமா அக்கா?
0: அடி பெண்ணே, உன் மனம் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறது. நிஜமாக நடந்தது பிரமை போல தோன்றுகிறது, கனவிலே கண்டது நிஜம் போல தோன்றுகிறது. நல்ல தோழி எனக்கு கிடைத்தாய். நான் தான் பைத்தியக்காரி என்றால் நீ என்னை விட ஒருபடி மேலே போய்விட்டாய் என்றாள் நந்தினி. இந்த சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள்.
2: அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம், வீரநாராயண ஏரியை தாண்டி வந்து விட்டார்களாம் என்று தெரிவித்தாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: மணிமேகலை தான் கேட்ட பார்த்த விவரங்களை நந்தினியிடம் சொல்ல சொல்ல நாமும் நடந்ததையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்க்க இசைவா இந்த பகுதியையும் அமைச்சிருக்கார் ஆசிரியர். நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன். அதாவது மணிமேகலை விவரமாக சொல்லணும், இவள் தான் தெரிஞ்சிக்க வேண்டியதை உறுதிப்படுத்திக்குவாள். உரையாடல் இப்படி போகுது பாருங்க. அரண்மனை பணியாள் இடும்பன்காரியை விசாரித்த போது இங்கே யாரும் வரலேன்னு அவன் சாதிச்சதாக மணிமேகலை சொன்னதும் அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா என்னை கொக்கி போடுறான் நந்தினி. அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வழியாகட்டும் என்று இந்த அறைக்கு திரும்பி வந்து விட்டேன். திருட்டு வெளியாயிற்றா? மணிமேகலையின் நிகழ்ச்சி விரிவுரையை கவனமாக கேட்டபடி இடையிடையே சில சந்தேகங்களை கிளப்பினபடி விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வரா பழுவூர் இளையராணி. அமாவாசை இரவு வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நினைவு இருக்கும். உச்சகட்டம் பள்ளிப்படை காட்டில் நடந்த நிகழ்ச்சிகள், பழி முடிக்கும் பாக்கியம், பொறுப்பு, வாள் மூணும் தன்னிடம் வந்ததும் வந்தியத்தேவனை காட்டி, இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது நீ எச்சரிக்கை பண்ணி ரவிதாசன் கேட்டுக்கொண்டதால தூணோடு சேர்த்து கட்ட அனுமதி கொடுத்தாள் அல்லவா. எப்படியும் கட்ட அவிழ்த்துக்கிட்டு தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறமாட்டான். இது அவளுக்கு நல்லாவே தெரியும். கடம்பூர் அரண்மனை அந்தப்புறம் வரை வந்துட்டு மணிமேகலையோடு பேசிட்டு மூங்கில் கழிய வச்சு மதில் சுவரை தாண்டி வெளியே வந்துட்ட வரையில் எல்லாமே உண்மையாக நடந்தவைதாம்னு நந்தினிக்கு புரிஞ்சிட்டுது. காரணம், முந்தின நாள் மாலை மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் ரெண்டு முகங்களை அவளே பார்த்தாளே, இதெல்லாம் தன் சித்தப்பிரமேன்னு நினச்ச மணிமேகலை, அக்கா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கேட்டதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நந்தினி, எனக்கா எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்னு கொஞ்சம் திணறியதை பார்த்தோம். சரி, விக்ரமாதித்யன் கதையைப் போலன்னு நந்தினி வியப்படைஞ்சதை ஒட்டிய துணுக்கு. விக்ரமாதித்தன் இந்த பேரு நெடுங்காலமாகவே அரசர்கள் பெருமையோடு சூட்டிக்கிட்ட பட்டமாக இருந்து வந்திருக்குது. மரபு கதைகளில் வர விக்ரமாதித்தன் தொடங்கி வரிசையாக பார்ப்போம். குப்தர்களில் இரண்டாம் சந்திரகுப்தன், சாளுக்கியர்களில் முதலாம் இரண்டாம் ஆறாம் விக்ரமாதித்யர்கள், எளிய குடும்பத்தில் பிறந்து மாவீரனாக விளங்கிய ஹெமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை மையமாக கொண்டு வழங்குகிற மரபு கதைகளில் இயல்பு வாழ்க்கையில் காண முடியாத மாயாஜாலங்கள் விறுவிறுப்பாக இருப்பதை அறிவோம். நல்லது, இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா நந்தினி?

0: கேட்டதை நினைவுபடுத்திப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேரம் இரவு 9:30. பண்பலையில் இனி உலா வருவது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் தனிஷ் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இசையால் உங்களை தாளாட்ட பண்பலை வழியை தவழும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நடிகர் பிரபு அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களோடு உலாவரும் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நாள் முழுக்க ஓட்டமா ஓடிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய இந்த இரவு நேரத்துல இந்த பொழுது அப்படிங்கிறது இதமான இசை நம்ம காதுகளுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இதயமும் கூட ரொம்பவே அழகாக இசையோடு தாளாட்டும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நடிகர் பிரபு அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் உலாவரப்போகுது. தமிழ் திரைப்பட உலகில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக பிரபு அவர்களுக்கும் அப்படி தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய புதல்வரான இவருக்கும் ஒரு ஸ்டைல் இருந்தது. படங்களில் அவர் நடிக்கக்கூடிய விதம், அந்த முகபாவனை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நடிகர் பிரபு அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களோடு நாம் இணையலாம் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: கோழி கூவுது படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது நாம் கேட்ட அந்த பாடல். நேர்களை நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
5: குறைந்த சேதார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
4: நடிகர் பிரபு அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களோடு நாம் இணைகிறோம் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் வெற்றி விழா படத்திற்காக மலேசிய வாசுதேவன் S. ஜானகி ஆகியோர் பாடியது.

0: நேர்களே, நமஸ்கார். வழியில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சொல்லி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: உழவர்களுக்கான அறிவிப்பு நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லபது கேட்கலாம்.

0: தார்பாய்கள் கிரானைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: பன்மொழியில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் தனிஷ் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல். இதுவரை உலா வந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் தனிஷ் ஜுவல்லரி.
2: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேற்று இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீன் ஹோஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: என் சொல்ல நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
13: வணக்கம் நேர்களே. கொடுப்பது மறுப்பது, இந்த ரெண்டு விஷயம் இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு. நம்ம ஈகைங்கிறது நல்லதா கெட்டதா, அறம் செய்ய விரும்பு, ஐயமிட்டு உன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லிருக்கிறாங்க. ஈகையை வச்சே நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் நிறைய செய்திகள் சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு ரொம்ப அழகா அந்த செய்தியை சொல்லுதுங்க. மனித வாழ்க்கையில ரெண்டு கைகள் முக்கியமானது. ஒன்னு பிறரிடம் கேட்கறதுக்காக நாம் நீளக்கூடிய கை, இன்னொன்னு பிறருக்கு கொடுக்கறதுக்காக நிலவுடைய கை. இந்த ரெண்டு கைகள்ல எந்த கை நமக்கு பெருமையை கட்டித்தருக்கிறது? ஒரு பையன் ஒரு ஆசிரியர் கேட்டாங்களாம், பிறருக்கு கொடுக்கறது நல்லதா கெட்டதா? உடனே சிறுவன், ஆமாயா ஆமாயா, எங்க வீட்டுல குடுக்கறதெல்லாம் நான் தான், ஆனா வாங்குறது என் தம்பி நானும். வகுப்பே சிரிச்சது, ஏன்னா குடுக்கறதும் நடக்கிறதும் அவங்க வீட்டுல இருக்கு. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு?

வாங்கறதுல இல்லைங்க, கொடுக்கறதுலதான். சங்கிலிக்கத்தோட அந்த பாட்டு ரொம்ப அழகா இந்த வாழ்க்கையோட நான்கு நிலைகளை சொல்லுது. தேவையின் காரணமாக ஒருவர் மற்றவரிடம் சென்று எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கறது இழிவான நிலைதான். அது தப்புன்னு சொல்லல, ஒரு இழிவான நிலைன்னு வச்சு. ஆனால் உதவி செய்தும் வசதி இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் என்னால தர முடியாதுன்னு மறுக்கிறது, அதை விட இழிவானதுன்னு சொல்றாரு. எதை விட எனக்கு இது தான் சொல்லி கேட்கறத விட கேட்டதுக்கு அப்புறம் மறுக்கிறது இழிவானதான். அதே நேரத்தில் மனம் வந்து ஒருத்தனுக்கு கொடுக்கறது உயர்ந்த பண்பு தான். ஆனா தன் உழைப்பின் மீதும் தன் தன்னம்பிக்கையின் மீது நம்பிக்கை வச்சு நான் உழைத்து வாழ்றேன், இதை நான் ஏற்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல, அந்த சுயமரியாதை அதை விட உயர்ந்ததுங்கிறார். ஈ என இரத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஏன் என்றல் அதனினும் இழிந்தென்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று அதனது கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று. ரெண்டு இழிவு ரெண்டு உயர்வு சொல்றாருங்க. ஈ அப்படின்னு கொடுக்கறது இழிவு வந்துதான், ஆனா அதை விட அது கொடுக்கல சொல்றது. அடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுக்கறது உயர்வு தான், அதை விட எனக்கு வேண்டாம்னு சொல்றது. இந்த ரெண்டு பாடங்கள் இந்த வாழ்க்கை வாழுங்க. இயன்றவரை

0: லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. ரெண்டு இழிவு ரெண்டு உயர்வு சொல்றாருங்க. ஈ அப்படின்னு கொடுக்கறது இழிவு வந்துதான், ஆனா அதை விட அது கொடுக்கல அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுக்கறது உயர்வு தான், அதை விட எனக்கு வேண்டான்னு சொல்றது. இந்த ரெண்டு பாடங்கள் இந்த வாழ்க்கை வழங்கவில்லை. இயன்றவரை பிறருக்கு கொடுக்க மனம் வேண்டும், அதே நேரத்தில் இயன்றவரை பிறரிடம் நமக்கு கை நீட்டாத ஒரு தன்னம்பிக்கை வேண்டுங்கிறாங்க. கொடுக்கறதுங்கிறது செல்வத்தின் அடையாளம் அல்லங்க, ஒரு கருணையின் அடையாளம். பிறரிடம் சார்ந்து நிக்கிறதுங்கிறது வறுமையை மறுப்பதில்ல, தன்னம்பிக்கை உயர்த்துறது. நம்மள பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, வீட்டில் பயன்படாத பொருட்களை கூட எனக்காவது பயன்படும் சேர்த்து வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டே இருக்கிறோம். அந்த பொருளை கொடுக்கறது கூட விட்டுருங்க. ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு நல்ல பாராட்ட, ஒரு உதவியை கூட நம்ம உடனே செஞ்சு அதுல இருக்கிற பாராட்ட கொடுக்க கூட மறந்துடுறேங்க. பொருட்களை சேமிக்கிறத விட அன்பை சேமிக்காம பகிர்ந்தா அது ரொம்ப பெருகுன்னு சொல்றாங்க. ஒரு பணம் கொடுத்தா குறைஞ்சிரும் சொல்லி யோசிச்சார். உடனே பக்கத்துல வந்து சொன்னாரு, பணம் கொடுத்தா தானே குறையும், கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க, கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க, அது நீங்க கொடுக்கறத விட அதிகமா உங்களுக்கு குறையாம அதிகரிக்கும் சொன்னாங்க. ஆகவே நம்ம வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவும் கரங்களாக இருப்போம். அதே நேரத்தில் முயற்சியால் முன்னேறி சுயமரியாதையுடன் வாழும் மனப்பக்குவத்தையும் வளர்த்துக் கொள்வோம். கொடுக்கும் கை கருணையை வளர்க்கும், தன்னம்பிக்கை கொண்ட மனம் மனிதனை உயர்த்தும். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ், நரம்பி வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலை சொல்லும் நேரம். இரவு 10:01:30.

நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது இரவும் மலரும். காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு நாம் இணையலாம் காரைக்கால் பண்பலையின் 1.3 இல் உலா வரும் இந்த இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலர் முகிழ்ச்சியோடு, காலத்தால் அழியாத காவியகானங்களோடும். நாம் கேட்ட அந்த பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்கலாம்.
4: குறைந்த சேதார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: இரவும் வளரும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடியது கண்ணதாசன் அவர்களின் பாடல். வரிகளுக்கு இசை இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணன் ஒரு கை குழந்தை.

0: நேரம் இரவு 10:11:40 நொடி இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலர் முயற்சியோடு.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பிரியா படத்திற்காக கே ஜே சுதாஸ் ஜென்சி பாடியது. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இரவு மலர் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சட்டம் என் கையில் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் இளையராஜா அவர்களின் இசையில்.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் 10:23. 10 இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காலத்தால் அழியாத காவிய காலங்களோடு இரவும் மலரும். தொடரும் பாடல் சட்டம் என் கையில் படத்திற்காக. மன்னிக்கவும், தியாகம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது கண்ணதாஸ் மோகலின் பாடல், வரிகள் இளையராஜா அவர்களின் இசையில்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும் நேரம். 10:27 40 நொடி.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்திர ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்திர ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: வரும் இந்த பாடல் 6-60 வரை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடியது பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடலுக்கு இசை இளையராஜா.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேரம் 10:33. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அழியாத கோலங்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன், பி சுசீலா இணைந்து பாடியது. கங்கை அமரன் அவர்களின் பாடல் வரலுக்கு இசை ஜலீல் சௌத்ரி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 வரும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள்

0: கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம். தார்பைகள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வரும் இந்த பாடல் தர்ம யுத்தம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா அவர்களின் இசையில் பாடல்.

இணைந்திருக்கிறோம். இரவு மலர் நிகழ்ச்சியில் நேரம் 10:45. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அன்னையோர் ஆலயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. வாலி அவர்களின் பாடல் வரலுக்கு இசை இளையராஜா.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.

பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு மென்மையாய் உள்ள வந்த இரவும் மலரும். மீண்டும் பண்பலையில் இரவும் மலரும் உலாவரும் நாளை இரவு 10 மணிக்கு. நேர்களே, காரை பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். காரைக்கால்.

எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம், தனிஷ் ஜுவல்லரி மற்றும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் நாளை இடம்பெறுவது தென்னாப்பிரிக்கா அம்மன் கோவில். நிகழ்ச்சி நாளை மாலை 5:30. அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.

கோயில்களில் நாளை இடம்பெறுவது தென்னாப்பிரிக்கா அம்மன் கோவில். நிகழ்ச்சி நாளை மாலை 5:30. அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது வெள்ளி, ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்கிறார் வல்லுநர் டாக்டர் கே.எல்.ஆர். வசந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு நேரலையாக. இனி மற்ற நமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரியேசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல வந்து கேட்கலாம். வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் டி நிதீஸ்வரன். காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும். 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். காலை 7:35 காலை காம்போ தொடரும். காலை 8 மணிக்கு சொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். 8:30 முதல் தனிஷ் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சொல்லி வரும் பாட்டு தொடரும். காலை 9 மணிக்கு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடரில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீலதா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:30 முதல் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் கேட்கலாம். அதனையடுத்து 9:35 தொடங்கி விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 10:05 முதல் சிந்தனை அரங்கம். குழப்பமின்றி முடிவெடுக்க என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11 மணிக்கு நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்த ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்கிறார் வல்லுநர் டாக்டர் டிஎல்ஆர் வசந்தகுமார் அவர்கள். 11:30 முதல் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் நேரலை நிகழ்ச்சி தொடரும். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் பகல் 12:12 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வன் டி நிதீஸ்வரன். 12:55 பன்னிசை கல்லூர் பெரு என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் வழங்கும் தேன்மழை பிரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மல்லிசை பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் ஓய்வு பெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்றுனர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலைராயன்பட்டினம் ஸ்ரீ ராஜரத்னம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. பிற்பகல் 3 மணிக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 முதல் தனிஷ் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் திருவேழிமல்லை வீழிநாதீஸ்வரர் கோவில் அருகிலிருந்து நிகழ்ச்சி நேரலையாக விழாவரும். 4:30 முதல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஒரு உறவும் தொடரும். மாலை 5:15 காலை யோசை. 5:30 ஏஆர்சி நடேச செட்டியாரன் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் தென்னாப்பிரிக்க அம்மன் திருக்கோயில் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல வந்து கேட்கலாம். வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் துறை மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். நாளை ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல்

0: light. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 11:10. துயிலும் முன். சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்பவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஜார்ஜ் பெர்னாஷா அவர்களின் இந்த சிந்தனை வரிகளோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் 4:55 ஆரம்பமாகும். அதுவரை இந்த இரவும் விடியும் பொழுதும் நேர்களின் வாழ்வில் இனிமை சேர்க்கட்டும் என்ற பண்பலையின் வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறி

மழலை செல்வங்கள். மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை நூல்

0: செட் பண்ண போட்டு பார்த்து.
1: ஹலோ, நான் ஃபோன் பேசு.
0: ஹலோ
2: ஹலோ
0: கேக்குதா?
1: ஆ கேக்குது ஜி, கேக்குது. நான் பேசி கேக்குதா ஜி உங்களுக்கு?
0: ஆ ஓகே ஓகே.
2: இது கமர்ஷியல் ஸ்பாட் முடிஞ்சு.